புத்தம் புதிய காலை பொழுதில் இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 19ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. நேரம் இப்போது 5:56:30. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6 மணி. குரலோசை இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான விளக்கம் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி

0: கூறத்தக்கதன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். நேயர்கள் கேட்டது குரலோசை. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்று காலை 8:45 மாலை 5:15 அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இதில் இன்று இடம்பெறுவது கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோயில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் டைரி. இந்த அறிவிப்பை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் மு கற்பகம் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் ஜி தன்ஷிகா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை, தஞ்சை அணு மருத்துவமனை வழங்கும் மறு பிறவி தரும் முதல் உதவி. காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் ஓம் பிரகாஷ் அவர்கள் தரும் தகவல். 6:35 காலை மணி 7:35 காலை காம்போ, 8:05 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வழ. ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடரில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதன் அவர்கள். 9:05 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். காலை 10:00 சிந்தனை அரங்கம், வாழ நினைத்தால் வாழலாம் என்ற தலைப்பில் நேர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். காலை 11:00 நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை இது நல்ல என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். 1:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக். மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவ பிரிவு முதுநிலை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். இன்று மாலை 4:00 களம் காண்போம். திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக இணைப்பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எஸ் பீர் முகமது அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் களம் காண்போம். மாலை மணி 5:30 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை பிதா என தொடங்கும் பாடல் பாடியவர் நாராயண ஓதுவார் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது. 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் வேளாண்மைக்கு ஆதாரம் மண்வளம். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காட்சியில் வரும் கானம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காட்சியில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது, 10:00 இரவு மலரும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
1: வாழ்க்கை துணை இந்த உலகத்தின் இயக்கமே துணையோடு வாழ்வதில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லற வாழ்வில் ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் வாழ்க்கை துணையாக இருந்து அன்பு, நம்பிக்கை, மரியாதை, விட்டுக் கொடுத்தல், இன்பம் என அனைத்தையும் பகிர்ந்து வாழ வேண்டும். அதுவே மனித இயக்கத்தின் ஆணிவேராகும். அதன் பொருட்டே வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தினை வகுத்தார். இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து இல்லறத்தின் மாண்பினை காக்க வேண்டும். வாழ்க்கை துணையான மனைவி நல்ல இயல்புகள் உடையவளாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு இனியவளாகவும் பழிச்சொல்லுக்கு நாணுபவளாகவும் உணவு சமைத்து பரிமாறும் நல்ல இயல்பு உடையவளாகவும் வீட்டு கடமைகளையெல்லாம் முடித்து பின் தூங்கி வீட்டில் உள்ள அனைவரும் எழுவதற்கு முன் எழக்கூடியவளாகவும் ஒரு பெண் என்பவள் இருந்தால் அவளை கணவனால் பிரிந்து வாழ இயலாது. இதனை அடிசிற்கினியாலை அன்புடையாலை பழி நாணுவாலை அடிவரடி பின் துஞ்சி முன் உணரும் பேதையை யான் பிரிந்தால் என் துஞ்சும் கண்கள் எனக்கு என்கிறது ஒரு பழம் செய்யுள். ஒரு பெண்ணிடம் குடும்பத்திற்கு தேவையான நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதனை குறள் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை என்கிறது. கணவனின் தேவையை மனைவி அறிந்தவளாக இருந்தால் அந்த கணவனுக்கு அதைவிட பெரும் மகிழ்ச்சி வேறு இல்லை. அப்போது அவள் அவனுக்கு தெய்வமாக காட்சி அளிப்பாள். இதனை கண்ணதாசன் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும் என்கிறார். இல்வாழ்க்கைக்கு செல்வம் தருவது சிறந்த பண்புள்ள பெண்களாவர். மனைக்கு ஆக்க மாண்ட மகளிர். ஒரு குடும்பத்தின் சிறப்பு என்பது அந்த குடும்பத்தின் தலைவியினது நல்ல பண்புகளை சார்ந்தே உள்ளது. நல்ல பண்புள்ள மனைவி அமைந்துவிட்டால் ஆணின் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. மூதுரையும் இதே கருத்தினை வலியுறுத்துகிறது. நற்குணங்கள் நிறைந்த மனைவி வீட்டில் இருப்பாளெனின் அந்த வீட்டில் குறையென்றும் இருக்காது. அப்பெண் நற்பண்புகள் இல்லாதவளாகவும் கணவனை எதிர்த்து கடுமையான சொற்களை பேசுபவளாகவும் அமைந்துவிட்டால் அந்த வீடானது புலி தங்கிய புதர் போல் பாழாய்ப்போகும் என்கிறது. இல்லால் அகத்தியிருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூரு ஆய்விடும். நல்வழியும் பாழே மடக்கொடி இல்லாமனை என்கிறது. நல்ல பண்புகள் கொண்ட மனைவி இல்லாத வீடும் வீணாய்ப்போகும். நாலடியார் இதனை குறிப்பிடுகிறது. எரியன்று எதிர்நிற்பால் கூற்றம் சிறுகாலை அட்டில் புகாதால் அரும்பிணி அட்டதனை உண்டி உதவாதால் இல் வாழ்பேய் இம்மூவர் கொண்டானை கொல்லும் படை. கணவனை எதிர்த்து பேசுபவள் எமனுக்கு சமமானவள். நல்ல காலை வேளையில் உணவு சமைக்காதவள் அந்த கணவனை பிடித்த நோய்க்கு சமமானவள். சமைத்த உணவை கணவனுக்கு பரிமாறாதவள் அந்த இல்லத்தில் வாழக்கூடிய பேயை போன்றவள். இந்த மூன்று இயல்பும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் அந்த கணவனை கொள்கின்ற படையாகும் என்கிறது நாலடி. வாழ்க்கை துணையாக இருக்கும் பெண் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோம்பல், குடும்பத்தை காக்கும் திறன் போன்ற நல்ல பண்புகளோடு இருப்பாளானால் அவள் வாழ்கின்ற வீடு கோவிலாக மாறும். இதனையே கண்ணதாசன் குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் என்கிறார். அவ்வாறே கணவனும் நல்ல பண்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அத்தகு நல்ல பண்பு கொண்ட கணவன் அமைவானால் இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தெளிர் வாழும் உலகு என்கிறது வள்ளுவம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது அவசியமாகிறது. அதுவே உண்மையான அழகாகும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோமல் போன்ற பண்பு நலன்கள் எல்லாம் கல்வியினாலே கைகூடும். அதுவே பெண்ணிற்கு உண்மையான அழகு என்பதனை குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவுநிலைமையால் கல்வி அழகே அழகு என நாளடியும் இடைவனப்பும் தோல்வனப்பும் ஏடில் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என ஏலாதியும் குறிப்பிடுகின்றது. இல்லற வாழ்வில் பெண்ணிற்கு உயிராக ஆணும் ஆணிற்கு உயிராக பெண்ணும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். சங்க இலக்கியம் வினையே ஆடவர்க்கு உயிரே வாழ்முதல் மனையறை மகளிர்க்கு ஆடவர் உயிர் என்கிறது. இத்தகு அன்பு கொண்ட வாழ்க்கை துணை வாய்த்த கணவன் மகிழ்ச்சியால் தீழ்வதில்லை என்பதனை நான்மணி கடிகை கல்லின் பிறக்கும் கதிர்மணி காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம் என்கிறது. இத்தகு அன்போடு இணைந்து வாழும் வாழ்க்கை துணையே கிடைத்தற்கரிய பேரின்பமாகும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:15.

பக்தி பாமலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:26. அடுத்து வரும் பாடல் ஏ.வி. கோவிந்தன் பாடியது.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போது 6:35. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 24 வியாழக்கிழமை. காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க.

0: கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: உழவர்களுக்கு
7: சுபாக்கா, நீங்க போறதா இருந்தா என் சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போங்க.
8: நீ கேக்குறது என்னவோ இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை பத்தி? எனக்கு அத பத்தி ரொம்ப தெரியாது பூங்கொடி, நீ அக்கா கிட்ட கேள.
7: சரி ரேவதி அக்கா, நீங்களாச்சு சொல்லுங்க.
9: பூங்குடி, பொதுவா செடிகளுக்கு வர்ற பூச்சிகளையும் புழுக்களையும் விரட்டுறதுக்கு வேப்ப எண்ணெய் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. புங்க எண்ணெய், இழுப்ப எண்ணெய், இது எல்லாமே சிறந்த பூச்சி விரட்டி தான். அதே நேரத்துல இதெல்லாம் நன்மை செய்யற பூச்சிகளை ஒண்ணுமே பண்ணாது.
8: அக்கா நீங்க தெளிவாவே சொல்லிடுங்க. இப்ப பூங்கொடி அந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும்னு கேக்கும்.
9: ஆமா ஆமா சொல்றேன். இப்போ பூங்கொடி ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன். அதுல ஒரு 20 மில்லி வேப்ப எண்ணெயோ புங்க எண்ணெயோ இழுப்ப எண்ணெயோ எடுத்து கலந்து பயிருங்க மேல சலிக்க தெளிக்கணும். ஆனா இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த எண்ணெய் எல்லாம் எப்படி தண்ணியில கலக்கும்னு.
8: நீங்க தான் சந்தேகம் வரும்னு சொல்றீங்க. அங்க பாருங்க, பூங்கொடி கதை கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கு.
7: இல்ல இல்லக்கா, யோசிச்சுட்டு தான் உட்காந்துருந்தேன்.
9: நீ ரொம்ப யோசிக்காத. இந்த காதி சோப்பு இல்ல, காதி சோப்பு, அதை வாங்கி எண்ணெயிலையும் தண்ணியிலையும் கலந்துன்னு வச்சுக்கோயேன். எண்ணெய் தண்ணியில அருமையா கலந்துரும். அந்த எண்ணெயும் தண்ணியுமா பிரிஞ்சிருக்கிறது பால் மாதிரி ஒன்னா கலந்து போயிடும். அதை எடுத்து பயிர்களுக்கு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தெளிக்கலாம். அதை விட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் கேளு.
7: என்னக்கா இன்னொரு விஷயம்?
8: அதான் முக்கியமான விஷயத்தையே சொல்லிட்டீங்களே, இன்னும் என்ன சொல்ல போறீங்க?
9: ஒன்னும் இல்ல சுபா, நம்ம பூங்கொடி வீட்டுலதான் வேம்பு, நொச்சி, எருக்கு, ஆடதோட, அரளி, தும்பன்னு ஏகப்பட்டது கிடக்குல்ல.
8: ஆமாக்கா, அது கூடவே இந்த தும்ப, சோத்துக்கத்தால, புங்கம், இழுப்ப, சீத்தா கூட இருக்கே.
9: இது எல்லாமே அருமையான பூச்சி வரட்டி தாமா. இதுல என்னென்னலாம் நம்ம கையில கிடைக்குதோ அத்தனையும் எடுத்து குருவ அரிஞ்சிட்டு கோமியத்திலயோ இல்ல தண்ணியிலயோ ஊற வச்சு ஒரு 4-5 நாள் இடைவெளி விட்டு அந்த சார வடிகட்டி செடிகளுக்கு தெளிச்சோன்னு வச்சுக்கோயே, இந்த வேப்ப எண்ணெயும் புங்க எண்ணெயும் செய்யற வேலைய அதுவும் செஞ்சிரும். அதான் பூச்சிகளை கட்டுப்படுத்தும்னு சொல்றேன்.
7: அக்கா இப்ப இதெல்லாம் செஞ்சா வச்சிருக்கிற காய்கறி செடி எல்லாமே நல்லா காய்ச்சிருலக்கா?
8: அதெல்லாம் நல்லாவே காய்ச்சிரும் பூங்கொடி. என்ன, இன்னைக்கு அக்கா வீட்டு சமையலுக்கு தான் காய்கறிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
9: சுபா, அதான் நம்ம கமலா காய்கறி செடி போட்டிருக்கே, வா அங்க போவோம்.
7: ரெண்டு பேர் மட்டும் போகாதீங்க, நானும் வரேன்.
8: ஆஹா, பங்கு 3 ஆகுதே.
6: கேட்டது உழவர்களுக்கு.

0: வேளாண் பெருமக்களின் கவனத்திற்கு, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் வேளாண்மைக்கு ஆதாரம் மண்வளம், காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நேர்கள் கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரி செட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நேரம் இப்போது 6:40. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கல்லூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுத. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உடைக்கும் பூமக்ஸ்.

0: மேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: வணக்கம். குறிக்கோள்: மனித மனம் விசித்திரமானது, பல மாய சக்திகள் நிறைந்தது, அற்புதமான ஆற்றலும் நிறைந்தது. நம்மை சந்தோஷமாக வைப்பதும் நிம்மதியாக வாழ வைப்பதும் நம் மனம்தான். நம்மை சாதனையாளராக மாற்றுவதும் சோம்பேறியாக மூளையில் முடக்கி வைப்பதும் நம் மனம்தான் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் பொதுவாக சொல்வோம் இல்லையா, நான் மட்டும் மனசு வச்சேன்னா நான் நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு சொல்வோம், சொன்னபடி சாதிச்சும் காட்டுவோம். இந்த எண்ணங்கள் தான் ஒரு குறிக்கோள் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் நிச்சயம் இருக்க வேண்டும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை கரையில்லாத குளம் போன்றது. மனசில் குறிக்கோள் இருந்தால்தான் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வலிமையாகும். குறிக்கோளை அடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் சொல்வதை நம் புலன்கள் கேட்குமாறு கொண்டு வந்துட்டோம்னா நம்மால முடியாத செயல் என்று எதுவுமே இருக்காது. நம் மனசில் எப்பவும் ஒரு குறிக்கோள் தான் இருக்க வேண்டும். அதை எப்படியும் அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஒரு குருவிடம் பல சீடர்கள் இருந்தார்கள். எல்லா சீடர்களும் குரு என்ன போதிக்கிறாரோ அதை சிரத்தையோடு கவனித்து கற்றனர். அச்சீடர்களில் ஒருவன் மட்டும், இந்த குரு என்ன தினமும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறார், மிகவும் சலிப்படைந்தான் சீடன். குரு அவன் நினைப்பதை தன் ஞானத்தில் உணர்ந்தார். அவனை அழைத்து ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகளை எல்லாம் திறந்துவிடச் சொன்னார். சீடனும் திறந்து விட்டான். எல்லா பறவைகளும் பறந்து ஓடின. குரு அவனிடம் மீண்டும் எல்லா பறவைகளையும் பிடிக்கச் சொன்னார். அந்த சீடன் பலவாறு முயன்றும் ஒரு பறவையை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. நீ இப்ப போய் அந்த சிகப்பு நிற பறவையை மட்டும் பிடிச்சிட்டு வா என்றார். அவனும் கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த பறவையை பிடிச்சிட்டு வந்தான். இப்ப குரு சொன்னார், நம் மனசுல எப்பவும் ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும். இப்ப புரியுதா, அதை அடைவதில் தான் நம் கவனமும் இருக்க வேண்டும். புரிகிறதா என்றார். இப்போ இந்த குறிக்கோளை அடைய வள்ளுவர் என்ன சொல்கிறார்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியராக பெறின். வள்ளுவர் கூறும் உபாயம், தன் குறிக்கோளில் உறுதியோடு இருந்து உழைப்பவன் தான் எண்ணிய இலக்கினை நிச்சயம் அடைகிறான் என்கிறார். இதன் மூலம் நாம் பெறப்படும் நீதி, ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து அதையே இலக்காக கொண்டு உழைப்பவன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
3: நேர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா பெடங்களூர் எண்ணையின் இன்சொல் அமுதா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்களூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்களூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
0: பூமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: பூமக்ஸ்
3: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க. காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இன்று மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கிண்ண போட்டி. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்வது மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என்று கூறியுள்ளார். அமைச்சரவையின் முடிவால் பயணிகள் போக்குவரத்தை விரைவுபடுத்துவதையும் வலுவான போக்குவரத்தையும் கூடுதலாக சரக்குகளை கையாளுவதையும் உறுதி செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையை ஒட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பி சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் ஊராட்சி பகுதியில் வாங்கிய கடனை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கூறி நிறைமாத கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல அனுமதிக்காததால் அந்த கர்ப்பிணியும் பிறந்த பச்சிளம் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். பழங்குடியின மக்களின் வறுமையையும் கல்வி அறிவின்மையையும் பயன்படுத்தி அவர்களை கடன் மற்றும் உழைப்பு சுரண்டலுக்குள் தள்ளும் நடைமுறைக்கு இந்த கொடூர சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். இதையடுத்து கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் தடுத்த வியாபாரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திரு பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தியையொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு 7:30 இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் தூர்வாருவது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பழவேற்காட்டில் பறவைகள் சரணாலயம், வனத்துறை அலுவலகம், பழவேற்காடு ஏரி

0: உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்பு பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். ஒடிசாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பயணம் மேற்கொண்டு வரும் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி நேற்று அபுதாபியில் அந்நாட்டு வர்த்தக குழுக்களுடன் விவாதித்தார். சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 93,23,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா ஜாசிக்கோவா இணையை வென்றது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், HS பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸப்பையும், HS பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்கோக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை வடிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55. நேயர்கள் கேட்க இருப்பது
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம்.

0: அல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணிக்குழி குடிகாடு வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணிக்குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
5: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
4: மேலணிக்குழி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி எஸ்ஏடி ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு அழகான கிராமத்துல முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போறப்போ வழியில ஒரு சிறிய செடிய பார்த்தானா. அந்த செடிய சிலர் மிதிக்க போவதையும் கவனித்தானா. உடனே முத்து என்ன பண்ணானா, அந்த செடிய பாதுகாப்பான இடத்துல நட்டானா. தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தானா. சில நாட்கள்ல அந்த செடி அழகான மரமா வளர்ந்து நின்னுச்சான். அந்த மரத்தோட நிழல்ல எல்லாரும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்களாம். முத்து மகிழ்ச்சியுடன் நினைத்தானா, இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், இயற்கையை நேசிப்பது நமது கடமை. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன? தனிஷிகா. என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: காக்கா பாத்து போற போல.
7: எங்க பாடுங்களா?
8: காக்கம் ஒன்று தாத்திரே தாக்கத்தே வீட்டு பக்கம் மண்டரே பானை ஒன்றே தண்டரே அந்த பானை அடியிறே தண்ணீர் தோன்றும் மீந்தரே தலையுள்ளே வித்தரே தண்ணி எத்தவில்லையே புச்சி தாடி காக்கமோ சிறிய சிறிய கற்களை பொடுக்கி பானை போத்தரே தண்ணி மேலே வந்து தாகம் கீழே கொடுத்தரே நன்றி. அடுத்த நான் கடத்தல போனேன்.
7: என்ன சொல்லுங்களேன்.
8: ஒரு ஊடுல காக்கா தண்ணில் தேடி அணிஞ்சிட்டு இருந்துலாம். எங்குமே தண்ணி கற்கிறியான். ஒரு காம்பத்து போனிச்சான். ஒரு குருவையில தண்ணி தொஞ்சமா நிச்சான். உடனே காக்கா என்ன பண்ணிச்சான், கீழே கற்கல கல்லை தூக்கி பானையில போத்துறான். அப்படியே பல்ல போத்தே வந்துடலாம் பானைக்குள்ள தண்ணி மேல வந்துடலாம். காக்கா தண்ணி குளிச்சிடலாம். தந்தத்துமா பண்ணி வைத்தான்.
7: சரிங்க பாப்பா, சூப்பர். காக்கா பாட்டும் காக்கா கதையும் சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகும்னு ஆசைப்படுறீங்க?
8: டீச்சர்.
7: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்க.
8: தேங்க்யூ.
6: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
2: கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணிக்குழி குடிகாடு வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணிக்குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணிக்குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
2: வான் அலைகளில் வசந்த அலை உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போது 7:00.
9: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளிப் பொருட்களுக்கு
10: ஏபிசி கோல்டு பேலஸ்.

0: திருத்துறைப்பூண்டி.
1: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாவற்றையும் சகித்து வாழாமல் ரசித்து வாழ்வோமே. நீங்கள் ரசித்து வாழ இது ஒரு புதிய நாள். வாழ்வோம் இந்த நாளை ரசனையுடன். நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியின் துள்ளலான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போற அட்டகாசமான அற்புதமான நேயர்கள் யார் யாருன்னு பாக்கலாமா? எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும். விவேகத்தோட செயல்படணும்னு ஒரு அட்வைஸோட வராங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த மதியழகன். மதியழகன் வேலையில இருந்து ரிட்டையர் ஆகி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூத்த மகள் அகல்யா, மருமகன் செந்தில்குமார், பேரன் அஸ்வந்த். இரண்டாவது மகள் சரண்யா, மருமகன் செல்வேந்திரன், பேரன்கள் சாய் கிருத்திக், நிவின் சாய். மகன் செல்வகணபதி, மருமகள் அபிராமி, பேத்தி ஸ்வஸ்திகான ஒரு அழகான குடும்பம் தான் மதியழகனோடது. மதியழகனுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே பேரன் பேத்திகள் கூட விளையாடுறது தானா. பசங்களா வீட்டுக்கு வரும்போது கொண்டாட்டம் தானா. 10 வயசு குறைஞ்சிடும்னா பாருங்களேன், அப்போ ஹாப்பி ஆயிடுவாங்க. மதியழகன் நிகழ்ச்சியில கூட ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டிருக்காங்க. வயசு ரொம்பதான் குறைஞ்சிட்டு போல சந்தோஷமா கேட்டு மகிழுங்க இந்த பாடலோட.

0: பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி அட்ரஸ் அட்ரஸ்

0: பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்கடகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை. வாழ்க்கையில நிறைய சிந்திச்சு செயல்பட சொல்றாங்க தஞ்சாவூர் மாவட்டம் தில்லைநத்தம் சாந்தி. சாந்தி இல்லத்தரசி கணவர் வைத்தியலிங்கம் காய்கறி கடை வச்சிருக்காங்க. மகன் கோகுல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. சாந்தியும் கணவரோட கடையில உதவியா இருப்பாங்களாம். சாந்திக்கு புத்தகம் படிக்கிறது, பாடல்கள் கேட்கறது ரொம்ப பிடித்த விஷயமா. அது மட்டும் இல்ல, சாந்தி சூப்பரா யோகா செய்வாங்களாம். அப்புறம் என்ன, ஒரு யோகா ஸ்கூலையும் காய்கறி கடை பக்கத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். சாந்தி ஒரு அழகான பாடல் தான் நிகழ்ச்சியில கேட்டிருக்காங்க. இதோ சாந்தி, நீங்கள் கேட்ட பாடல் வானலையில்.

0: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: அட்ரஸ்
1: பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்.
0: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: போதிமரம் வேண்டும் என்பதிலே நிதானமாக யோசித்து செயல்பட்டாலே போதும் அப்படின்னு நிதானமா செயல்பட சொல்றாங்க காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் வட்டம் அத்திப்படுகையை சேர்ந்த ஜானகி. ஜானகி இல்லத்தரசி, கணவர் சகாயராஜ் பிசினஸ் பண்றாங்க. மூத்த மகள் வினோதரி, மருமகன் கார்த்திக். இரண்டாவது மகள் சுபஸ்ரீ, மருமகன் கணேஷ்குமார். மூன்றாவது மகள் ராஜஸ்ரீ பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறாங்க. பேரன் மதன் கமலேஷ், பேத்தி ஹேவந்திகா. ஜானகிக்கு பேரன் பேத்திகள் கூட விளையாடதான் ரொம்ப பிடிக்குமா. வீட்டுக்கு பசங்க வந்தாலே ஜாலியா ஆயிடுவாங்களாம். அவங்க கூட தான் எப்போதும் விளையாண்டுட்டே இருப்பான்னு

பாடுறாங்க ஜானகி. ஜானகி பேரனுக்கு பிடித்த பாடல் தான் நிகழ்ச்சியில கூட கேட்டிருக்காங்க. என்ன பாடல் பிடிக்கும் மதன் கமலேஷ்க்கு கேட்கலாமா? இந்த பாடல் மதன் கமலேஷ்க்கு மட்டும் இல்ல, ஹேவந்திக்காகவும் சேர்த்துதான். சந்தோஷமா கேட்டு மகிழுங்க.

நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல் எல்லாமே ரொம்பவே துள்ளலா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசி எண்ணுக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்திர விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 to 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அக்க, அட்ரஸ் அக்க.
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: தயாரிப்பு எல்ஜி

0: இல்ல, இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், வாழ நினைத்தால் வாழலாம் என்ற தலைப்பில். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்பு பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,500 கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளாா்.

0: ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் சரக்கு போக்குவரத்து செலவுகள் குறையும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பேரிடர் மீட்புப்படை உபகரணம், தடய அறிவியல் பரிசோதனை உபகரணங்கள், ராணுவத்தினருக்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்தியா தொடர்ந்து நிவாரண மற்றும் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சார்பில் நேபாளத்திற்கு இதுவரை 130 டன்னுக்கு மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தேடுதல் மீட்பு மற்றும் தடயவியல் பணிகளில் ஈடுபடுவதற்காக 54 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் தாய்லாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுபாஜி சுதும்பொன்னும் விவாதித்தனர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துதல், வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசித்தனர். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிடியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்திய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்லாந்திற்கு வருகை தந்த நாள் முதல் 6 மாதத்திற்கு செல்லுபடியாகக்கூடிய பாஸ்போர்ட்டை பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதேபோன்று திரும்ப செல்வதற்கான பயணச்சீட்டுகள், தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவு, தெளிவான பயணத்திட்டங்கள் ஆகியவை வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. தாய்லாந்திற்கு வருகை தருவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ குடியேற்ற இணையதளம் வாயிலாக தாய்லாந்து டிஜிட்டல் வருகை அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். சண்டிகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, வேளாண்மை, பசுமை எரிசக்தி, விளையாட்டு சுற்றுலா, முதலீடு, இளைஞர்களுக்கான உலகளாவிய வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட துறைகளில் ஹரியானா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை குறித்து விவாதித்தனர். ஹரியானா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தனர். ஈரான் நாட்டின் முன் ஒப்புதல் இன்று பிராந்திய கடற்பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்திற்குள் நுழையும் கப்பல்கள் மீது தடை விதிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஒப்புதல் இன்றி கப்பல்கள் அப்பகுதிக்குள் நுழைந்தால் பின்னர் அவை ஹோர்மோஸ் நீரினை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அத்துடன் துறைமுகம், காப்பீடு மற்றும் இதர சேவைகள்

0: மறுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் இரண்டு சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையொட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் கடந்த 3 நாட்களாக வெப்பம் நிலவிய நிலையில் ஆலப்புழா, எர்ணாகுளம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நேற்று இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இதற்கிடையே திருவனந்தபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இன்று முதல் நாளை காலை வரை கடலில் அலை உயரக்கூடும் என்றும் கடல் அரிப்பு ஏற்படும் என்றும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸப்பையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்காக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி உக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா, ஜாசிகோவா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு.

0: கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா தெரிஞ்சோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
8: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
11: 11ஆம் நூற்றாண்டுல ஒரு புகழ்பெற்ற இறைநேச செல்லூர் வாழ்ந்து வந்தார். அவர் பேரு அப்துல்லா ஹிஸ் சௌமை. இப்போ சோவியத் ரஷ்யாவில் உள்ள ஜீலான்கிற நகரத்தோட புறநகர் பகுதியில் நீப்புன்னு ஒரு ஊர், அங்கே தான் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்தது தஜ்லா நதி ஓரத்தில். அந்த தோட்டத்தில் அவர் ஒரு நாள் உலாவிக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் 20 வயசுள்ள அழகான இளைஞர் ஒருத்தர் அவர் முன்னாடி வந்து நின்னார். என்னை நீங்கள் மன்னிக்கணும்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. யாரப்பா நீ என்ன கெடுதல் பண்ணின, நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார். ஐயா, என் பேர் அபு சாலிஹ் மூசா. இங்கேருந்து 4 கல் தொலைவில் இருக்கக்கூடிய இதே தஜ்லா நதி ஓரத்தில் தான் நான் இருக்கிறேன். நேற்று மத்தியானம் எனக்கு ஒரு நல்ல பசி. அந்த நேரம் ஒரு ஆப்பிள் பழம் இந்த நதியில் மிதந்து வந்தது. அவசரத்தில் அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அப்படி செஞ்சது பெரிய தவறுங்கிறத உணர்ந்தேன். ஒரு பொருளுக்கு உரியவர்கள் யாரோ அவங்க அனுமதி இல்லாமல் அந்த பொருளை சாப்பிட்றது ஹராம் ஆகும். ஹராமான அந்த பழம் வந்து என் வயிற்றுக்குள்ளே போனதுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை. ராத்திரி பூரா தூங்கவே முடியல. காலையில் எழுந்திரிச்சதும் இந்த நதி ஓரமாக பார்த்துக்கிட்டே வந்தேன். உங்கள் தோட்டத்தை பார்த்தேன். ஒரு மரத்தோட கிளை வந்து தண்ணியில் தொட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனால் நான் சாப்பிட்ட பழம் இங்கேருந்து தான் வந்திருக்கணும். அந்த பழத்துக்கு உரியவர் நீங்கள் தான். நீங்கள் என்னை மன்னிச்சாதான் நான் சாப்பிட்ட பழம் ஹலால் ஆகும், குற்றம் நிவர்த்தியாகும். தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு கண்கலங்க கேட்டுக்கிட்டார். இதை கேட்ட இந்த சௌமையை ஆச்சரியத்தோடு அந்த இளைஞரை கூர்ந்து கவனித்தார். இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு நல்ல மனுஷனை விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டார். நிமிர்ந்து அந்த இளைஞரை பார்த்தார். இதுக்கு நீ வந்து தண்டனையை ஏற்றுக்க தான் வேணும்னார். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாரினார் அவர். இதுக்கு தண்டனையாக 12 வருஷ காலம் நீ இங்கே பணிவுடைகள் செய்யணும்னார். பணிவுடை செய்கிறத என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டார். 12 வருஷம் முடிஞ்சுது. அந்த 12 வருஷ காலத்தில் அந்த இளைஞரோட வயசும் தகுதியும் வளர்ந்தது. கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞரை கூப்பிட்டார். இதை பாருப்பா, இன்னையோட உன் பணிவிடை காலம் 12 வருஷம் முடிஞ்சுது. ஆனால் தண்டனை இதோடு முடிஞ்சுட்டதான் நினைக்காத, அது இன்னமும் முடியல. கடைசியாக இன்னும் ஒரு தண்டனை பாக்கி இருக்குது, அதை நீ ஏற்றுக்கணும்னார். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு சித்தமாக இருக்கிறேன்னார் இவர். எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவளுக்கு 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, 2 காலும் செயல்படாது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார் பெரியவர். இதை கொஞ்சமும் ஒரு எதிர்பார்க்கலை. 1 நிமிஷம் திகைச்சார். அடுத்த நிமிஷம் சரி, இதையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னுட்டார். இறைநேசர் செல்வர் சௌமையி அவர்களுடைய புதல்வி பாத்திமாவுக்கும் இளைஞர் அபு சாலிஹ் மூசாவுக்கும் அடுத்த சில தினங்களில் முறைப்படி திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் மணமகளை பார்த்த அந்த இளைஞர் திகைச்சு போயிட்டார். ஏன்னா அந்த பெரியவர் சொன்னதுக்கு நேர்மாறாக இருந்தார் ஃபாத்திமா. உடல் குணம் எதுவும் கிடையாது, ரொம்ப அழகாக இருந்தாங்க. மறுநாள் சௌமையை அபுசாலிகை கூப்பிட்டு இதுக்கு விளக்கம் சொன்னாராம். என் மகளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னது தான் சொல்லியிருந்த நேற்று முன்னாடி சொன்னேன். அது எந்த விதமான தீய காட்சிகளும் அவள் கண்ணுக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். காது கேட்காதுன்னு சொன்னேன், தீய விஷயங்களை அவள் கேட்க மாட்டான்னு அர்த்தம். கால்கள் செயல்படாதுன்னு சொன்னேன், வீட்டை விட்டு தீமையான இடங்களுக்கு அவள் போக மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னார்.

0: 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முறையாக பார்த்தப்பவே உண்மை வந்து என்னுடைய சீடராக மானசீகமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னாராம். இந்த இளைஞர் அபு சாலிஹ் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆன்மீக மேதையாக உயர்ந்தார். அந்த தம்பதிகளுக்கு 60வது வயசில் ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த காதர் ஜிலானி முகைத்தீன் ஆண்டகை, அதாவது அந்த குழந்தை தான் ஆன்மீக பேரரசர் முகைத்தீன் ஆண்டகை. அப்படி வந்து அந்த கதையை சொல்லுவாங்க பழைய இதை. அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு வழிகாட்டணும். எனக்கு ஒரு சிநேகிதன், அவன் சொன்னான், டேய் என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார், அது பொய்யின்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது அப்படின்னா. என்ன சொன்னார்னு கேட்டோம். என் பொண்ணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கோபம் வந்தால் கையில் கிடைக்கிறத எடுத்து உங்கள் மேலே எரிவா, நீங்கள் தான் அனுசரித்து நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா. அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அவர் மாதம் ஒரு தடவைன்னு அவர் சொன்னது பொய், தினம் ஒரு தடவை அப்படி செய்கிறா, இதுதான் உண்மை அப்படின்னா.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்கலஞ்சியத்தில் இருந்த இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை தஞ்சை அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதல் உதவி. காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணைப்பேராசிரியர் ஓம் பிரகாஷ் அவர்கள் தரும் தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவர் தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
9: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை அணு மருத்துவமனை.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
14: நேயர்கள் கேட்கவிருப்பது மறுபிறவி தரும் முதல் உதவி. தகவல் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் ஓம் பிரகாஷ் அவர்கள்.
15: அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச முதலுதவி தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் 2வது சனிக்கிழமை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. நம் அன்றாட வாழ்க்கையில் உயிருக்கு ஆபத்தான அவசர நிகழ்வுகள் மருத்துவமனையில் மட்டும்தான் ஏற்பட வேண்டும் என்பது அவசியமல்ல. அவை வீட்டில், வேலை செய்யும் இடத்தில், குளத்தில், நீர்நிலைகளில், வேலைக்கு செல்லும் இடங்களிலும் ஏற்படலாம். நான் இங்கு கூறுவது ரோடு ஆக்சிடென்ட், அதாவது சாலை விபத்துகள் மட்டுமல்ல, மாரடைப்பு, வாதம், நீரில் மூழ்குதல் மற்றும் விஷப்பூச்சி கடி, பாம்பு, பிற உயிரினங்கள் கடித்தல் ஆகியவற்றை பற்றி தான் நான் இங்கு கூற வந்துள்ளேன். இவ்வாறு உயிருக்கு ஆபத்தான எந்த அவசர நிலை ஏற்பட்டாலும் நமக்கு உடனடியாக மருத்துவ உதவி கிடைக்க சிறிது தாமதம் ஏற்படும். அந்த ஒரு சில நிமிடங்கள் மிகவும் முக்கியமானவை. அப்பொழுது அருகில் இருப்பவர், அதாவது நீங்கள், அளிக்கும் சரியான உதவி ஒருவரின் உயிர் பிழைக்கும் வாய்ப்பையும் அதற்கு பிறகான வாழ்க்கை தரத்தையும் பெரிதும் மாற்றி அமைக்கும். இதுவே நாம் ஒவ்வொருவரும் முதலுதவி

0: உதவியை அறிந்திருக்க வேண்டியதற்கான முக்கியமான காரணம். முதலுதவி என்றால் என்ன? ஆம்புலன்ஸோ நாம் மருத்துவரை வந்து சேரும் வரை நாம் அளிக்கும் உதவியே முதலுதவி. இது முழு மருத்துவ உதவி சிகிச்சை அல்ல. தகுந்த மருத்துவ உதவி வரும் வரை நோயாளிகளுக்கு சிறிது நேரத்தை பெற்றுத்தரும் ஒரு முக்கியமான செயல்முறை. முதலுதவி செய்வதற்கு 4 முக்கிய நோக்கங்கள் உண்டு. முதல் நோக்கம், உயிரை காப்பாற்றுதல். இதற்கு முதல் படி காட்சி பாதுகாப்பு, அதாவது உங்கள் சூழல் பாதுகாப்பாக உள்ளதா என்று பார்க்க வேண்டும். அதாவது ஒருவர் உடல்நிலை குன்றி இருந்தால் அவரிடம் சென்று நாம் உதவி செய்வதற்கு அந்த சூழல் பாதுகாப்பாக உள்ளதா என்று பார்க்க வேண்டும். சோ, உயிர் காப்பாற்றுதல் என்பது நம்மையும், அதாவது காப்பாற்றும் உங்களையும், ஆபத்தில் உள்ளவர்களையும் காப்பாற்றுதல். இரண்டாவது, சேதத்தை கட்டுப்படுத்துதல். ஆதாரபூர்வமான சரியான முறையில் சிகிச்சை தருதல். முதலுதவி அளிப்பவர்கள் சரியான முறையில் தேவைப்பட்டவர்களுக்கு உதவி அளிக்க வேண்டும். மூன்றாவது விதி, வலியை தணித்தல். அவர் சுயநினைவோடு இருந்தால், வலியுடன் இருந்தால், அவருடன் இருந்து அவரை கண்காணித்து அவர் வலியை போக்க வேண்டும். நான்காவது நோக்கம், ஆறுதல் மற்றும் செயல்பாடு. அதாவது அவருடன் இருந்து ஆறுதல் அளித்தல். ஆபத்தை உடனடி கண்டுகொண்டு அவசர மருத்துவ அமைப்பை செயல்படுத்துதல். உதாரணத்திற்கு 108 ஆம்புலன்ஸை அழைத்தல். நோயாளியுடன் தொடர்ந்து இருந்து சிறந்த முறையை உறுதி செய்தல். உதாரணத்துக்கு ஒரு காட்சியை காண்போம். சாலையில் நடுவில் ஒருவர் திடீரென சரிந்து விழுகிறார். உடனே ஓடி சென்று அவரை தூக்குவீர்களா? நில்லுங்கள். முதலில் அந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பானதா என்று பாருங்கள். இல்லையேல் உதவ போன நீங்களும் காயமடைவீர்கள். இதுதான் நாம் காட்சி பாதுகாப்பு அல்லது சூழல் பாதுகாப்பு என்கிறோம். முதலுதவியின் மிக முக்கியமான முதல் படி. பிறகு அங்கு உள்ளவர்களை உதவிக்கு அழைத்து நாம் காயப்பட்டவரை ஒரு சேஃபான பகுதியில் எடுத்து செல்ல வேண்டும். அவ்வாறு எடுத்து செல்லும் பொழுது காயப்பட்டவர்களுக்கு, விபத்து ஏற்பட்டவர்களுக்கு முதுகெலும்பு, குறிப்பாக கழுத்தெலும்பு காயமடைந்திருக்கலாம். அந்த இடம் அவ்வாறு நாம் தூக்கிச் செல்லும் போது ஆபத்தாக மாறலாம். இந்நிலையில் அவரை தூக்கிச் செல்லும் பொழுது ஒரு மரக்கட்டையை தூக்குவது போல ஒட்டுமொத்தமாக தூக்க வேண்டும். இதைதான் நாம் இரண்டாவது நோக்காக டேமேஜ் கண்ட்ரோல் என்று கூறுகிறோம். அதாவது சேதப்படுத்துதலை குறைத்தல். இதை பற்றி அறிந்தால் மட்டுமே நாம் இதை செயல்படுத்த முடியும். வழக்கம் போல அவர்கள் கழுத்தை, உடம்பை நாம் நினைப்பது போல் திருப்பினால் நாம் காயத்தை அதிகப்படுத்த வாய்ப்பு உண்டு. சோ, முதல் படி சூழலை அறிந்து கொள்ளுதல். இரண்டாவது படி, உடல் ரீதியாக பேஷண்டை அறிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியமானது. அவ்வாறு அவரை ஆபத்தில்லாத பகுதிக்கு கூட்டி கொண்டு வந்த பிறகு நமக்கு இரண்டு நிலைப்பாடுகள் உண்டாகும். ஒன்று, அவர் சுயநினைவுடன் இருக்கலாம், அல்லது சுய நினைவின்றி பதிலளிக்காமலும் இருக்கலாம். அவ்வாறு அவர் சுயநினைவுடன் இருந்தால் வலியை கட்டுப்படுத்தி அவருக்கு ஆறுதல் அளித்து மருத்துவ உதவி வரும் வரை அவரை கண்காணிக்க வேண்டும். சுயநினைவின்றி பதிலளிக்காமல் இருந்தாலும் உதவி வரும் வரை CPR என்று சொல்லப்படும் கார்டியோபல்மனரி ரெசசிடேஷனை அளிக்க வேண்டும். அதை பற்றி பிறகு பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மறுபிறவி தரும் முதலுதவி. தகவல் வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் ஓம் பிரகாஷ் அவர்கள்.
2: கேட்டது தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை. தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய மறுபிறவி தரும் முதல் உதவி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி, உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. காலை காம்போ. நேரிலே, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே புதிய முடிவை தொடங்க முடியும். இவ்வாறு சொன்னார் சி.எஸ். லூயிஸ் என்ற அறிஞர்.
1: திருச்சி சாரதாசில்
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் விடுக்கும் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் நீதி குழுமத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளருடன் இணைந்த பதிவறை எழுத்தர் ஒரு பணியிடம் மற்றும் அலுவலக உதவியாளர் ஒரு பணியிடம் இந்த பதவிக்கு 42 வயதுக்கு உட்பட்ட தகுதி வாய்ந்த ஆண்கள் மற்றும் பெண் நபர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இப்பதவிக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்புகளை www.thiruvarur.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை உரிய கல்விச் சான்றிதழ் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அறை எண் 311 மூன்றாவது தளம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக இணைப்பு கட்டிடம், திருவாரூர், அஞ்சல் குறியீட்டு எண் 610004 என்ற முகவரிக்கு இம்மாதம் 30 மாலை 5:30 அனுப்பி வைக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். காரைக்கால் சமூக நலத்துறை விடுக்கும் அறிவிப்பு. காரைக்கால் சமூக நலத்துறை மூலம் உதவித்தொகை பெறும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கு மூலம் மாதாந்திர நிதி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதால் அவர்கள் தங்களது மருத்துவ சான்றிதழ், பென்ஷன் புத்தகம், குடும்ப அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, யூடிஐடி, உதவித்தொகை பெறும் வங்கி புத்தகம் மற்றும் தொலைபேசி ஆகியவற்றின் நகலை இம்மாதம் 15 காரைக்கால் காமராஜர் வளாகம் சமூக நலத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகிற செப்டம்பர் 12 சனிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்ற தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் மாவட்ட அமர்வு நீதிபதி மாண்புமிகு திருமதி ஆர் சத்யதாரா அவர்கள் அறிவுறுத்தலின்படி மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அன்று காலை 10 முதல் மாலை 4:30 வரை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், வங்கி வராக்கடன் வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், பண மோசடி வழக்குகள், வங்கி சார்ந்த வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், குடும்ப நல வழக்குகள்

வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் உள்ளிட்ட சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் மூலம் தீர்வு காணப்படும் வழக்குகளுக்கு மேல் முறையீடு கிடையாது. மேலும் வழக்காளிகளின் நேரமும் செலவும் மிச்சமாகும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் வழக்காளிகள் தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் சீர்காழி சார்பு நீதிமன்ற வளாகம் மற்றும் தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வளாகங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் குழு மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும் என்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: மனமகிழ்ந்து நேயர்கள் கேட்டது காலை காம்போ. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: நேயர்களுக்கு வணக்கம். எவரெஸ்ட் அந்த மலையில ஏறி சாதனை படைச்ச ஒரு 16 வயசு சிறுவன், அவன் பாத்தீங்கன்னா ஒரு சுயசரிதை எழுதியிருக்காரு. அர்ஜுன் வாஜ்பாயின் ஒருத்தர் நொய்டால இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, சாதாரண குடும்பத்துல பிறந்து இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒன்னு சாதிக்கும் நினைக்கும் பொழுது அந்த சாகச கதையெல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு கேட்டு எப்படியாவது வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப பெரிய ஆளா வரணும்னா ஏதாவது சாதனை பண்ணணும். அப்ப சாதனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மள தயார் பண்ணணும்னு நினைச்சு முடிவு பண்றாரு. 10 வயசு வரைக்கும் மத்த பிள்ளைங்க மாதிரி படிப்பு விளையாட்டு இப்படி இருந்த ஒருத்தர் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் முதல் ஒரு புத்தகத்துல படிக்கிறாரு மலையேறது பத்தி. சோ மலையேறது படிச்ச உடனே அவருக்கு ஒரு ஆர்வம் வருது. சோ இமயமலையில இருக்கிற எவரெஸ்ட் சிகரத்தை நம்ம ஏன் தொடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப வந்து யார் வேணாலும் அந்த மலையை போய் தொடலாம், ஏன் ஏறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மலையோட உயரம் என்ன, அங்க என்ன தன்மை, அங்க என்ன குளிர், ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கும், எல்லா விஷயத்தையும் அலசி ஆராயிறாரு. நம்ம உடல் தகுதி எப்படி இருக்கு, உடல்ல அந்த ஃபிட்னஸ் இதெல்லாமே யோசிக்கிறாரு. பார்த்துட்டு இப்ப எவரெஸ்ட் மலை மேல ஏறணும் அப்படின்னா தனியா ஏற முடியுமானா, ஏற முடியாது. சோ அப்ப யாராவது ஒருத்தவங்க வழிகாட்டணும். சோ வழிகாட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கைடு வேணும். சோ அவர்கிட்ட போய் கத்துக்கணும் மலை ஏறதுக்கு அப்படின்னா அப்ப வந்து பணம் செலவாகும், இவர்கிட்ட பணம் கிடையாது. அப்ப என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கீழே இருந்து அந்த மேல போறவங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். அதை உதவி செய்யறதுக்காக என்ன பண்றாரு, அந்த குழுவுல போய் இவர் சேர்றாரு. நிச்சயமா அவருக்கு தெரியும் நம்மளால ஃபுல்லா பண்ண முடியுமான்னு. ஆனா ஆரம்பத்துல முழுசா தூக்கிட்டு போக முடியல, கொஞ்சம் தூரம் தான் தூக்கிட்டு போனாரு. இப்படியே இந்த மலையில ஏறுற பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, இவரோட ஆர்வத்தை பார்த்துட்டு நிச்சயமா உனக்கு என்ன வேணாலும் நாங்க ஹெல்ப் பண்றோம், நீ வந்து இதை செய்ய, இவ்வளவு சிரமப்படுற, இவ்வளவு உன உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. மே மாசம் எவரெஸ்டுக்கு போறதுக்கான டீம் வராங்க. அவங்க ஒரு பெரிய சவால், நான் நிச்சயமா நான் போய் எவரெஸ்ட தொட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கிளம்புறாரு. அந்த எவரெஸ்ட் மலையை போய் ரீச் பண்றாரு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த எண்ணம் வந்து அது ஒரு நாள் நமக்கு தெரியாமலேயே நம்மளுடைய மூச்சு காற்றோட நம்மளுடைய ரத்த ஓட்டத்திலையும் நம்மளுடைய நரம்புகளை தசையில ரத்த நாளத்துல உள்ள பூந்து நம்மள அதை எப்படியாவது சாதிக்க வைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல அது நமக்கு வேலை பார்த்துட்டே இருக்கும். அப்ப குழந்தைங்களை வந்து பெரிய ஆளாகி அவங்க சாதனை பண்ணணும் அப்படின்னா அவங்கள சின்ன வயசுல இருந்தே அவங்க மனசுக்குள்ள அந்த உத்வேகத்தையும் அந்த உற்சாகத்தையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களால முடியாது, இது நடக்காது அப்படிங்கிற நெகட்டிவ் விஷயங்கள்லாம் விட்டுட்டு அவங்கள பாசிட்டிவா என்கரேஜ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நல்ல ஒரு டிராயிங் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நம்மள்ட்ட இருக்கலாம், நல்ல ஒரு பாடகர் கூட நம்மள்ட இருக்கலாம். சோ அப்ப அவங்களோட திறமையை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஊக்கப்படுத்துறது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, எவரெஸ்ட்ல ஒரு சிறுவன் ஏறி சாதனை பண்றோம் அப்படின்னா நம்மள வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை பண்ண முடியும். அதுக்கு நம்ம வேண்டியது என்னன்னா, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அந்த எண்ணத்தை உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பெரிய வயசுல வந்து சாதிக்கும் பொழுது சொல்லுவாங்க, சின்ன விதைய போட்டதுதான் பெரிய மரமா இருக்கு. அப்ப விதை போடுற தயங்கிட்டோம் அப்படின்னா அந்த மரம் வராது, விதைய போட்டதால தான் மரம் வந்திருக்கு. அதே போல குழந்தைங்கள மனசுக்குள்ள ஒரு சாதிக்குன்ற விதைய போடுங்க. ஃபியூச்சர்ல அவங்க சாதிக்கும் பொழுது உங்க பெரியும் எங்க பெரியும் சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. பூமியை குளிர்வெப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி. ராமன் அவர்கள்.

0: மலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனி நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் துள்ளலான பாடல்களை உங்கள் விருப்பப்படி. நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற வேண்டுமா? அப்போ 0433 68 என்ற முன்னிணைப்பு என்னோட 2311231 அல்லது 2999480 அல்லது 2995580 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். எனக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் முழுமையான காகிதமில்லா மாவட்ட நீதித்துறை எங்க திறந்து வைக்கப்பட்டது? உங்களுடைய பதில்களை காரைக்கால் பண்பலை Facebook பக்கத்துல பதிவிடுங்க. உங்களோடு இணைந்து துள்ளலான பாடல்களை கேட்க காத்துக்கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி RJ வெண்முகி.

0: நேர்களை நமது பம்பளையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோட இணை வரும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஷாஜா நிஜமுதீன். நல்லா இருக்கேன் மேடம்.
3: நலமா இருக்கும் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: என்ன பாட்டு வேணும் சார்?
4: பட்டத்து யானை படத்துல கார்த்திக் அவர்கள் பாடின என்ன ஒரு அழகியடா அந்த பாடல் மேடம்.
3: பாடல் கேட்கலாம் சார். நன்றி,
4: மிக்க நன்றி. வாழ்க்கை.

அன்பிருக்கும் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 அபிபெயர்ச்சை நேரம் 8:20. அபிபெயர்ச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தொல்லை வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவர் மடத்த நேயர் வருக. வணக்கம். காலை வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
6: பேப்பர் சரவணா கமேஷ்.
5: என்ன பாடல் வேணும் சார்?
6: ஒன்னா
5: படிச்சாங்க. பாடல் கேட்கலாம்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாரி ஸ்ரீ அபிநயா ட்ரேடி வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரிப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோசல்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.

0: தலைவர் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்முடைய அனைவர் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் சிங்கம் 2. ஏதாவது ஒரு நல்ல பாடலை ஒளிபரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி சார்.

0: நிறைவு பெறுகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தினா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனி நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: விரைவு திருச்சி சாரதாசில்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம்.

பெரும்பாட்டு இன்றைய தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சியில இந்தியாவின் முதல் முழுமையான காகிதமில்லா மாவட்ட நீதித்துறை எங்கு திறந்து வைக்கப்பட்டது? நேர்கள் வந்து எல்லாருமே சரி, அவங்களுடைய சரியான விடை தான் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? இந்தியாவின் முதல் முழுமையான காகிதமில்லா மாவட்ட நீதித்துறை ஜனவரி 6, 2026 அன்று கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள கல்பேட்டா நீதித்துறை மாவட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இதனை இந்தியாவின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அப்படின்னு சரியான விடை கொடுத்திருக்காங்க கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன். வேட்டைக்காரன் இருப்பு வீரா அவர்களும் சரியான விடை கொடுத்திருக்காங்க. ஜெயங்கொண்டத்திலிருந்து ரித்து, திட்டச்சேரி பைஜு ரஹ்மான், அப்புறம் வேற யாரெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாபு அம்பகரத்தூர்லேருந்து. கேரள மாவட்டம் தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேரள மாநிலம் தான் சரியான விடைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து, குத்தாலம் தேரடி தில்லை வில்லானன் நிரவி ராஜவேல் அவங்க எல்லாருமே சரியான விடை கொடுத்துருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேலமஞ்சூர்லேருந்து பாத்திமா, ஐயவாடி அசோக்ராஜ் கனிமொழி, காரைக்கால் தலத்தேரி பத்மாவதி ஸ்ரீதர், ஆக்கூர் மடபுரம் நாச்சியா மன்சூர், கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெய விவேகானந்தன். அடுத்ததாக வேற யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பட்டினம் நளினி சங்கர், அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், அப்புறம் மேலமாஞ்சூர் சம்சுதீன் இவங்க எல்லாருமே சரியான விடை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேற நிறைய பேர் வந்து விடை கொடுத்துருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை, அப்புறம் வந்துட்டு கோமல்லிருந்து சரவணன், கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார் மன்னார்குடியிலிருந்து திட்டச்சேரி அஜ்லின் இவங்க எல்லாருமே சரியான விடை தான் கொடுத்துருக்காங்க. நிரவி நச்சுப்பிள்ளை, அப்புறம் வந்து பாபு முல்லைக்காட்டிலிருந்து, அப்புறம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நல்ல பெருமாள். இரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீதும் சரியான விடை தான் கொடுத்துருக்காங்க. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன், காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் தோப்புத்தெரு வேல்முருகன், அடுத்ததா வீரவநல்லூர் கருணாநிதி, நெமேலி ஆர் நந்தகுமார், தேவனூர் ஜோதி லக்ஷ்மி, ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து பூவம் குபேர், பூவம் தினேஷ் இவங்க எல்லாருமே சரியான விடை கொடுத்துருக்காங்க. மல்லியம் ரவி, பூவம் நிலா, பிரதாபராமபுரம் கவியரசன் பிரியா, யோகநாயகி அனல்யா இவங்க எல்லாருமே சரியான விடை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்தது கமெண்ட் படிக்கலாமா?

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
5: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திருச்சி சாரதாசில்
9: சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் நிறைவான நேயர், ஹலோ வணக்கம்.
10: இனிய தற்காலை நல்வணக்கம்.
9: நல்வணக்கம் சார்.
10: கோவில் அவர்கள்
9: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
10: பொன்னியின் செல்வன்ல பொன்னி நதி பார்க்கணும்.
9: பாடல் உலா வரும் கேட்கலாம் சார்.
10: நன்றி
9: சார். நேர்களின் அமுது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச சிட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30க்கு வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்தியாவின் முதல் முழுமையான காகிதமில்லா மாவட்ட நீதித்துறை

இன்று திறந்து வைக்கப்பட்டது. இதுக்கு கேரள மாநிலம் சரியான விடை. சரியான விடை வந்து நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், கும்பகோணம் குமரன், வழுவூர் ஸ்ரீகிருஷ்ணா பண்டாரவடியிலிருந்து, கடலூர் துறைமுகம் சுரேஷ், நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, நாகப்பட்டினம் தீஷிதா ஜெயகிருஷ்ணன், நீடமங்கலம் வட்டம் கலாச்சேரி மணிமாறன், அதம்பார்லேருந்து ராமன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், ஆரூர் கொடிக்கல் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், பேரளம் சந்தோஷ்குமார், காரைக்கால்லிருந்து மேலவுடுதிரை சேப்பு விஜயராகவன், திட்டச்சேரி எம் எஸ் ஷாகுல் ஹமீத், கல்பேட்டா நீதித்துறை அப்படின்னு சரியான விடை இவங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், அரியலூர் வாரியங்காவல் கதிரவன், காரைக்கால்லிருந்து நளினி அருள் ஷாலினி ரியா, குலஞ்சியப்பன் மீனாட்சி, காட்டுமன்னார் கோயிலிருந்து ராஜா முகமது, இவங்க எங்கேருந்து அப்படின்னா கோவை ரத்தினபுரி ராஜா முகமது கோவிலிருந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க.

0: நினைவு பெறுகிறது நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்த துள்ளி வரும் பாட்டு. இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: பண்பலையில் நேர்கள் கேட்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரத் டைரி.
2: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
3: காலை தொடங்கும் ஒரு கப்பாலில் இருந்து குடும்பத்தின் இனிய கொண்டாட்டங்கள் வரை

இன்று இடம்பெறுவது கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில். உச்சிப்பிள்ளையார் என்றவுடனே திருச்சி மலைக்கோட்டை நினைவுக்கு வருவது போல தஞ்சை மாவட்டத்துக்காரர்களுக்கு குழந்தை உச்சிப்பிள்ளையார் நினைவுக்கு வருவார். தரையிலிருந்து உயரத்தில் வீற்றிருப்பவர் இவர். அந்த அழகிய தனி நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலின் மேல வீதியில் வடக்கு திசை நோக்கி இந்த கோயில் அமைந்திருக்கிறது. அதாவது கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் நகரின் மையத்தில் 4 சாலைகள் இணையும் இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். கும்பேஸ்வரர் கோயில், சாரங்கபாணி கோவில், ராமசாமி கோவில், நாகேஸ்வரன் கோவில்களுக்கு நடுவில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புகழ், வழி, கல்வி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்லூல், நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என்னும் 16 பேர்களை குறிக்கும் வண்ணம் 16 படிக்கட்டுகள் கொண்டு இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. தரைமட்டத்திலிருந்து சுமார் 20 அடி உயரத்தில் இருந்து கருவறையில் ஞானத்தின் பேர் உருவாய் அமர்ந்து அன்பும் கருணையுமாய் வடிவம் கொண்டு பிள்ளையார் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இத்திருக்கோவிலின் நிறுத்த மண்டபத்தில் ஷோடச கணபதி 16 சுதைகள் அமைந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாகும். திருமணம் முடிந்தவுடன் சித்தி புத்தி மெட்டி அணிவித்தல், விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் கலந்த தோற்றத்தில் சமயக்குறவர்கள் 4 காஞ்சி மகா பெரியவர் சுவாமிகள் நூதன சுதை வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலின் நிறுத்த மண்டபத்தில் ஷோடச கணபதி சுதைகள் அமைந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாகும். திருமணம் முடிந்தவுடன் சித்தி புத்தி மெட்டி அணிவித்தல், விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் கலந்த தோற்றத்தில் சமயக்குறவர்கள் 4 காஞ்சி மகா பெரியவர் சுவாமிகள் நூதன சுதை வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. திருக்கோயில் மேல்தளத்தில் கிழக்கு பாகத்தில் திருமண காட்சி வைபவம் மற்றும் மேற்கு பாகத்தில் ஓம் பிரணவம் வடிவத்தில் விநாயகர் சுதை வடிவம் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையாருக்கு உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை அமாவாசை கழித்து வரும் சதுர்த்தி திதியும் பௌர்ணமி கழித்து வரும் சதுர்த்தி திதியும் பிள்ளையாருக்கு சிறந்த தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஆவணி வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி இத்திருக்கோயிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் காலை பொழுதில் காவிரியில் தீர்த்த வாரியும், இரவு புஷ்ப பல்லக்கில் சுவாமி புறப்பாடும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் 16 படிகளை ஏறினாலே போதும், வெற்றி நிச்சயம் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். இந்த படிகள் ஒரு வகையில் வாழ்க்கையின் 16 நிலைகளை குறிப்பதாக கருதப்படுகிறது. இந்த கும்பகோணம் நகரில் உள்ள பல முக்கிய ஆலயங்களில் உச்சிப்பிள்ளையார் கோயிலும் ஒன்றாக இருக்கிறது. நகரத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழும் இந்த கோயில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை எப்போதும் ஈர்த்து வருகிறது. 16 படிகள் ஏறி வழிபடுவது சிறப்பு என்ற நம்பிக்கையோடு இங்கு வரும் பக்தர்கள் தாங்கள் ஏறும் ஒவ்வொரு படியிலும் ஒரு புது அனுபவத்தை பெறுவதாகவும், அது தங்கள் வாழ்வில் பல நன்மைகளை விளைவிப்பதாகவும் நம்புகின்றனர். இந்த கோவில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலின் ஒரு பகுதியாக இருந்தாலும் தனியாகவும் இது வணங்கப்பட்டு வருகிறது. இக்கோவில் பிள்ளையாருக்கு பிரத்யேகமான வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இக்கோவில் பிரதான வாயில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. இந்த விநாயகரை வணங்கினால் நினைத்த காரியம் வெற்றி அடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. நான் முன்பே சொன்னது போல இந்த கோயிலின் மிக முக்கியமான அம்சம் அதன் 16 படிகள். இந்த படிகளை ஏறி சென்று பிள்ளையாரை வழிபடுவது ஒரு சிறப்பான நிகழ்வு என்று நம்பப்படுகிறது. இந்த படிகள் ஒரு வகையில் வாழ்க்கையின் 16 நிலைகளை குறிப்பதாக கருதப்படுகிறது. கல்வி, செல்வம்,

வீரம், வெற்றி என வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் முன்னேற்றம் அடைய இந்த 16 படிகள் ஒரு வழிகாட்டியாக உள்ளன. இந்த படிகளை ஏறி வழிபடுபவர்களின் வாழ்வில் எந்த ஒரு தடையும் ஏற்படாது என்றும், எந்த ஒரு காரியமும் சுலபமாக நடக்கும் என்றும் பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர். இந்த கோவிலில் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றும் சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் நடத்தப்படுகின்றன. இந்த கோவிலில் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து வழிபடுவார்கள். முக்கியமாக திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் அதே பலன் கிடைக்கும் என்ற ஐதீகமும் உண்டு. இந்த கோவில் ராகு மற்றும் கேது தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பரிகார தலமாகவும் கருதப்படுகிறது. இங்குள்ள பிள்ளையாரை வழிபடுவதன் மூலம் ராகு மற்றும் கேது தோஷங்கள் நீங்கும் என்றும், வாழ்வில் உள்ள பல பிரச்சனைகள் தீரும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த பகுதியில் உள்ளவர்கள் பலரும் தங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்காக இங்கு வந்து வழிபட்டு விடிவு பெறுவதாகவும் கூறுகின்றனர். ஒருவாய் அறுவாய் திருவாய் விளங்குபவன் இறைவன் அனைத்து உயிர்களிலும் அவனே குடிகொண்டிருக்கிறான். எனவே அவனது திருக்கோலங்களை எண்ணுவது சாத்தியமற்றது. இருந்தபோதும் மனிதன் இறைவனை மூர்த்தங்களில் வடித்து வணங்குவதில் பெரிதும் நிறைவடைகிறான். அந்த விதத்தில் விநாயகரும் அஷ்டகணபதி, சோடச கணபதி, 21 கணபதி, 51 கணபதி, 108 கணபதி என பல கோலங்களில் வழிபடுகிறார். விநாயகரின் 32 வடிவங்கள் பால கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, துபிஜ கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, சிப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, நிறுத்த கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகாட்சர கணபதி, வரகணபதி, திரேஷர கணபதி, சிப்ரப் சதா கணபதி, ஹரித்ரா கணபதி, ஏகதந்த கணபதி, சிருஷ்டி கணபதி, உத்தண்ட கணபதி, ருணமோசன கணபதி, துண்டி கணபதி, துவிமுக கணபதி, மும்முக கணபதி, சிங்க கணபதி, யோக கணபதி, துர்கா கணபதி, சங்கடகர கணபதி. இப்படி பெயர் கொண்ட கணபதிக்காகத்தான் நாம் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுகிறோம்.

நமச்சிவாய வாழ். அடியேன் நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலின் ஓதுவாமூர்த்திகள். என்னுடைய பெயர் நடராஜன். விநாயகர் சதுர்த்தி விழா நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே விநாயகரை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நமக்கு ஏற்படுகின்ற எல்லா தடைகளையும் நீக்கி வெற்றி தருகின்ற விநாயக பெருமான். விநாயகர் சதுர்த்தி என்பது தமிழ் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகின்றது. விநாயக பெருமானின் பிறந்த நாளே இந்த விநாயகர் சதுர்த்தி எனப்படும். அன்னை பார்வதி தேவி தன் குளியலின் பொழுது, அதாவது குளிச்சு கொண்டிருக்கும் பொழுது, நீராடி கொண்டிருக்கும் பொழுது உடலின் அழுக்கினை கொண்டு விநாயகரை உருவாக்கினார் என்பது வரலாறு. வாசலில் காவலுக்காக வைத்த விநாயகர் சிவபெருமானை கூட உள்ளே அனுமதிக்காத காரணத்தினால் போர் உண்டானது. விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் போர் உண்டானது. சிவன் அவரது சிரத்தை கிள்ள பார்வதியின் துயரம் துடைக்க காட்டில் முதலில் தென்பட்ட யானையின் தலையை கொண்டு வருமாறு பணிக்கின்றார்கள். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அரக்கர்களை அழிக்கவும் தடைகளை தகர்க்கவும் சிவன் இவரை படைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை எல்லா வீடுகளிலும் பந்தல்களிலும் நிறுவி அதற்கு கொழுக்கட்டை, சுண்டல் போன்ற உணவு பதார்த்தங்களை படைத்து வழிபடுகின்றார்கள். இறுதி நாளிலே சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் கரைத்து விடுவார்கள். இதுவே விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடுவதற்கான மூல காரணமாக கருதப்படுகின்றது. விநாயகர் சதுர்த்தி அன்று வீடுகளிலே நாம் எல்லோருமே மிக எளிய முறையில் விநாயகருக்கு பூஜை செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை மட்டுமே பயன்படுத்துவது சாலச் சிறந்தது. ஏனெனில் கெமிக்கல் கலந்த விநாயகர் சிலைகளை பயன்படுத்துவதை விட அது வந்து சுற்றுச்சூழல் மாசுபட ஏதுவாக இருக்கின்ற காரணத்தினால் பெரும்பாலும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளையே நாம் விநாயக சதுர்த்தி அன்று பூஜை பொருளாக, பூஜையின் திருமேனியாக நாம் பயன்படுத்த வேண்டும். பூஜை விநாயக பெருமானுக்கு ஏற்றது அருகம்புல், எருக்கம்பூ மாலை, செம்பருத்தி மற்றும் வாசனை கொண்ட மலர்கள். இதில் எது வேண்டுமானால் நாம் விநாயகருக்கு சாற்றலாம். மிக அதிகமாக விநாயகர் விரும்புகின்ற அந்த அருகம்புல் மாலையே விநாயகருக்கு நாம் சாத்துவது சாலச் சிறந்தது. அதுபோல விநாயகருக்கு நிவேதனங்களாக கொழுக்கட்டை, சுண்டல், பாயாசம், அப்பம், பொரி, அவல், பழங்கள், அதுபோல வாழை, மாதுளை.

0: கொய்யா, விளாம்பழம் இவற்றையும் நாம் வந்து நிவேதனப் பொருள்களாக பயன்படுத்த வேண்டும். மஞ்சள், குங்குமம், சந்தனம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு, கற்பூரம், சாம்பிராணி, நெய் விளக்கு ஏற்றி விநாயகரை நாம் வழிபடுதல் மிகவும் உகந்தது. பூஜை அறையை சுத்தம் செய்து பிள்ளையார் வைக்கின்ற பலகையிலே கோலமிட்டு பலகையின் மேல் மாவிலை அல்லது வாழை இலை விரித்து அதன் மேலு பச்சரிசியை பரப்பி விநாயகர் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை அதன் மேல் வைக்க வேண்டும். பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ மாலைகளை அணிவிக்க வேண்டும். பூஜையினுடைய தொடக்கமாக நாம் ஒரு சிறிய மஞ்சளிலே விநாயகர் உருவமாக ஆக்கி விநாயகரை வைத்து நாம் வழிபட தொடங்க வேண்டும். எனின் மஞ்சளிலே செய்திடனும் மண்ணிலே செய்திடனும் விநாயகர் அங்கே உருவாகி வருவார். நமக்கு நெய்விளக்கு ஏற்றி தூபம், சாம்பிராணி, பத்தி ஆகியவற்றை விநாயகருக்கு நாம் காமிக்கணும். அஷ்டோத்தரத்திலே 108 போற்றிகள், விநாயகருக்காக உள்ள போற்றிகள் 108 இருக்கின்றது. அதோடு சேர்த்து விநாயகர் அகவல், ஔவையார் அருளிய விநாயகர் அகவலை பாடி அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து தயார் நிலையில் வைத்திருக்கின்ற இந்த நிவேத்தியங்களை எல்லாம் விநாயகருக்கு அர்ப்பணம் செய்து இறுதியாக கற்பூர ஆரத்தி காட்டி குடும்பத்துடன் விநாயகரை தொழுது வாழ்வாங்கு வாழ்ந்து வேண்டுமாய் அன்போடு கேட்டேன்.
1: ஆவணி வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி இந்த திருக்கோயில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் காலை பொழுதில் காவிரியில் தீர்த்தவாரியும் இரவு புஷ்ப பல்லக்கில் சுவாமி புறப்பாடும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்கள் கொண்டாடப்படும் என்று முன்பே சொல்லியிருந்தேன் அல்லவா. அதில் முதல் நாள் ஏகாந்த கணபதி அலங்காரம், இரண்டாம் நாள் சிவகணபதி அலங்காரம், மூன்றாம் நாள் சயன கணபதி அலங்காரம், நான்காம் நாள் ராஜகணபதி அலங்காரம், ஐந்தாம் நாள் வித்யா கணபதி அலங்காரம், ஆறாம் நாள் ஸ்கந்த கணபதி அலங்காரம், ஏழாம் நாள் சித்தி புத்தி கணபதி அலங்காரம், எட்டாம் நாள் வரகணபதி அலங்காரம், ஒன்பதாம் நாள் விநாயகர் திருக்கரங்களை கொண்ட லட்சுமி கணபதி தனது கரங்களில் நீல நிற தாமரை பூவுடன் தேவிகளுடன் காட்சி தருவார். 10ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி விழாவாக அது கொண்டாடப்பட்டு வருகிறது. மூஷிக வாகனத்தில் காவேரி பகவத் படித்துறையில் தீர்த்தவாரி நடைபெறும். இரவு வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறும். கும்பகோணம் உச்சி பிள்ளையார் கோயிலை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு நாமும் நிலையம் திரும்புவோம் நேர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்றது கும்பகோணம் அருள்மிகு உச்சிப்பிள்ளையார் திருக்கோயில். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கிய அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: மகை அணியும் நங்கைவளோ அழகாயிரம் சேரவே.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் பாரத் டைரி.
4: அல்லது தினமும் நம்பிக்கை என்றும்

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:01.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி.

0: கடை திருவாரூர்.
1: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லியம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
2: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
3: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
2: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
3: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
4: என்னமா அங்க சத்தம்?
3: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
1: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் ஆர்ன் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: என்எல்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
3: பரஞ்சோதி ஜுவல்லரி, சீர்காழி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
4: அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
5: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
6: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
7: பிஸி வேர்ல்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஈஸியாக டேப்லெட் ஃபார்மில் கன்சியூம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய டயட்ஸை நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பேலியோ டயட்டுன்னு சொல்லுவோம், கீட்டோ டயட்டு, அது நிறைய போயிட்டுருக்கு. அதெல்லாம் நோக்கி நம்ம போகவே கூடாது. நம்ம எப்பயுமே ஆதி காலத்திலலாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்க முடியும். மற்றபடி இப்போ ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம டேப்லெட் ஃபார்மில் எடுக்கிறது, பேலியோ டயட்டுன்னு எப்பயுமே நான்வெஜ் ஐட்டம் மட்டும் சாப்பிடணும், பட்டர் டீ அது இதுன்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம போகவே கூடாது. நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன, கூழு கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டனால அவங்கெல்லாம் இப்போ வரைக்குமே ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓடிக்கிட்டே இருக்கனால ஈஸியாக எல்லாமே மாற்றிட்டு போயிட்டுருக்கோம். அந்த ஈஸியாக லைஃப் ஸ்டைலை மாற்ற தான் நமக்கு ஈஸியாக எல்லாமே நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது. பழைய மாதிரி கூழு கஞ்சி, பழைய சாதம், மோர், மிளகாய், அது இதுன்னு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய, நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அந்த மாதிரி சீசனல் அவைலபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்து அதை சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றி கொண்டு வந்தோங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே நமக்கு ஆரோக்கியமான மருத்துவ குணம் நிறைந்த உணவுகள் அதிகமாக இருக்குது. நிறைய மூலிகைகள், கீரைகள், இதெல்லாமே நம்ம சூஸ் பண்ணி டெய்லி நம்ம எப்படி என்னென்ன சேர்த்துக்கலாம், எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல தெளிவான சிந்தனையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். அந்த ஹோல் டே ஃபுல்லாக நம்ம மூணு வேளை சாப்பாட்டுக்கு ஆறு வேளையாக கூட சாப்பிட்லாம். இன்டர்வல்ஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிட் மார்னிங், அதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் மிட் ஈவினிங் சொல்லுவோம், அதாவது ஸ்நாக்ஸு, டீ காஃபிலாம் சாப்பிட்ற நேரம், அதுக்கப்புறம் நைட் டைம், அதுக்கப்புறம் பெட் டைம், பால் பழம், அந்த மாதிரி நம்ம அந்த ஹோல் டேவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழகாக சாப்பிடும் போது நம்ம ரொம்பவே அழகாக இருப்போம். நம்மளோட உடலில் வெளி தோற்றத்தை மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை, அது உள்ளுக்கு என்ன மாதிரி சாப்பிட்லாம், இன்டேக் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி நல்லா வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ், நியூட்ரியன்ஸ் டென்ஸ் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம கட்டாயம் வந்து ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம், ஹெல்த்தியாக எப்பயுமே இருப்போம். அந்த வெளி தோற்றத்தை பார்க்காதீங்க. வெளி தோற்றத்துக்கு இதை வாங்கி பூசலாம், அதை வாங்கி பூசலாம், இன்னும் நம்ம அழகுபடுத்திக்கலாம் அப்படிலாம் நினைக்காம உள்ளுக்கு நம்ம சாப்பிடும் போது நம்மளோட வெளி தோற்றம் அழகாகிட்டே வரும். லைஃப் லாங் நம்மளால சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும், நம்ம எப்பயுமே ஹெல்த்தியாக அழகாக இருக்க முடியும். அதனால நம்ம ஆரோக்கியமான உணவை எப்பயுமே சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸை ஆட் பண்ணிக்கணும். நன்றி.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
1: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி.

0: திருகழி மற்றும் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நிலைமை வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்க இருப்பது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி சாரதாசில்
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களே, பாயிண்ட் டு பாயிண்ட்ல இன்னைக்கு நாம கேட்ட பாயிண்ட், உங்களை அதிகம் வியக்க வைத்த ஒரு கண்டுபிடிப்பு எது? இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தில் எத்தனை எத்தனையோ கண்டுபிடிப்புகள், அத்தனை துறை சார்ந்தும் பலவிதமான முன்னேற்றங்கள், எல்லாமே நம்மளை வியக்க வைக்கிறதா தான் இருக்குது. அதில் உங்களை ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் இன்று பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம முகநூலில் காரைக்கால் பண்பலை அப்படின்னு டைப் செய்தால் வரக்கூடிய அந்த முகநூல் பக்கத்தில் இதற்கான போஸ்டருக்கு கீழே கருத்துரை பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை எழுதலாம். இப்போ நம்ம இதை சொல்கிறதுக்கு முன்னாடி 37 பேர் இந்த கருத்துக்களை நமக்கு எழுதிட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சுரேஷ் ராஜேந்திரன், மின்சாரத்தையும் இன்டர்நெட்டையும் கண்டுபிடிச்சது தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க.
9: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிறிய வானொலி பெட்டியில் பாடல் கேட்பது என்னை மிகவும் வியக்க வைத்த அறிவியல் கண்டுபிடிப்பு. கண்களுக்கு தெரியாத காற்றின் அலைவரிசை மூலமாக உலகத்தின் கடைசி கண்டத்தில் பாடல் கேட்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது நெருப்பு மற்றும் தீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வண்டி சக்கரத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார்.
9: கும்பகோணம்

0: செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், மார்க்கோனி கண்டுபிடித்த ரேடியோ, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கண்டுபிடித்த டெலிஃபோன், இந்த இரண்டு கண்டுபிடிப்பு வழியாக காரைப்பண்பலையுடன் தொடர்பில் உள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் அப்படின்னு ஜோதி அன்னப்பன்பேட்டை சொல்லியிருக்காங்க.
0: என்னை வியக்க வைத்த ஒரு கண்டுபிடிப்பு என்றால் கைபேசி ஆகாய விமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்காங்கன்னா அசோக் ராஜ்.
1: இன்டர்நெட் தாங்க, இணையம் தான் உலகத்தை ஒரே இடமாக மாற்றிய அற்புதமான கண்டுபிடிப்புன்னு நன்னிலம் சுப்பிரமணியன் எழுதியிருக்காங்க.
0: குலஞ்சிப்பன் காட்டுமன்னார் கோயிலிருந்து, என்னை வியக்க வைத்த கண்டுபிடிப்பு ஜீன்கள் ஒரு தலைமுறைக்கு இருக்கும் குறைபாடுகள் அடுத்த தலைமுறைக்கு வரும் என்று கண்டுபிடித்தது என்னை வியக்க வைக்கிறது, மற்றும் தண்ணீரில் மின்சாரம் தயாரிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: என்ன வியக்க வச்சது செல்போன் தாங்க அப்படின்னு சொல்றாங்க திட்டச்சேரி பைஜூர் ரகுமான்.
0: குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன் என்ன சொல்றாங்கன்னா, என்னை அதிகம் வியக்க வைத்த ஒரு கண்டுபிடிப்பு நீர்மூழ்கி கப்பல் அப்புறம் கைபேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: என்ன வியக்க வச்சது கரண்ட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டாக சொல்லியிருக்காங்க தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன்.
0: உலகத்தின் எந்த இடத்தில் எது நடந்தாலும் உடனே தெரிந்து கொள்ளும் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பின் வளர்ச்சி இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாபு முல்லைக்காட்டிலிருந்து.
1: ஆள்பாதி ஆடைபாதி என்பார்கள், அந்த ஆடையை அழகான வடிவத்தில் உருவாக்கக்கூடிய தையல் மிஷின் இருக்கே அதுதாங்க நான் பார்த்து வியக்கிற ஒரு கண்டுபிடிப்புன்னு காட்டுமன்னார் கோயில் தோப்புத்தர் வேல்முருகன் எழுதியிருக்காங்க.
0: அடுத்ததா பாத்தீங்கன்னா நன்னிலம் நாகை குமரன், பல லட்சம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற கிரகங்களை இறங்குறதுக்கு பயன்படக்கூடிய சேட்டலைட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தொடுதிரை அலைபேசி உள்ளங்கையில் உலகம் தந்தது வியந்து பார்க்கிறேன் அப்படின்னு நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி எழுதியிருக்காங்க.
0: திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை வேக வைத்த ஒரு கண்டுபிடிப்பு கைபேசி அப்புறம் வானொலி பெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: சும்மா கீழ்
1: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: கிங் என்ற

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். உங்களை அதிகம் வியக்க வைத்த ஒரு கண்டுபிடிப்பு எது அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள்ட்ட கேட்டோம். அவர்கள் வியக்க வைக்கிறார்கள் தங்கள் கருத்துக்களால்.
7: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்க, திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரிந்தரணி, ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் விரல் நுனியில் நாம் நினைத்ததை செய்யக்கூடிய அதிக நுட்ப கண்டுபிடிப்பு, அதனால ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்தது பேரலம் செந்தில் கண்ணன் சொல்றாங்க, கம்ப்யூட்டர் தாங்க அப்படின்னு சொல்லி.
7: என்னை அதிகம் வியக்க வைத்தது கம்பி இல்லா என் வானொலி தான், குறிப்பு என் காரைக்கால் வானொலி சொல்லியிருக்காங்க. வானொலியில் பணியாற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நல்வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவலர்.
6: அடுத்து நாகூர் யூசுப் மாலிம் வந்து ட்ரோன் மற்றும் மின்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: ஆதிகாலத்தில் நெருப்பும் பேசும் மொழியும், தற்போது மோட்டார் வாகனங்களும் செயற்கை நுண்ணறிவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் ரித்விகா.
6: மின்சாரம் மற்றும் தொலைபேசி அப்படின்னு தானி கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க.
7: நாகூர் AJM என் முகமது ஜலீல், என்னை அதிகம் வியக்க வைத்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா அது வந்து ரோபோ தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: என்னை வியக்க வைத்த ஒரு கண்டுபிடிப்பு கைபேசி அப்படின்னு கோவில்பட்டி உதயகுமார்.
7: மல்யம் ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை வியக்க வைத்தது மகிழ்வித்து கொண்டிருப்பது அனைத்து வகையான இசைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: கடித வழியாக உரையாடலை 2-3 நாள் கழித்து பார்க்கும்போதெல்லாம் நாம் வியந்து போனோம். இப்போ எல்லாம் அப்படி இல்லை, உடனே ஃபோனில் பேசுகிறோம், வீடியோ கால் பண்ணுறோம், வியந்து பார்த்ததும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க.
7: நலம்பிலிருந்து ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானொலி பெட்டி அப்புறம் வந்து தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: ஆட்டோமேட்டிக் கண்டுபிடிப்புகள் நிறைய வந்துருச்சு, AI தொழில்நுட்பம் வியக்க வைக்கிறது. தைக்கிற மிஷின்லேயே சாதா மிஷின் போய் மோட்டார் மிஷின் வந்து இப்போ எலக்ட்ரானிக் மிஷின் வந்துருச்சு. இப்படி வியக்க வைக்கிறது ஏராளம் இருக்கிறதுன்னு மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க.
7: அனைத்தையும் இயக்கும் மின்சாரம் அப்புறம் இயந்திர மனிதன் இது ரெண்டதையும் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்தேரிலிருந்து பத்மாவதி ஸ்ரீதர்.
6: எங்கேயோ இருந்து பேசக்கூடியதை நாங்கள் எங்கள் வீட்டு ரேடியோவில் கேட்குறோம்ல, அதுதான் எனக்கு வியப்பாக இருக்குன்னு பண்டாரவடையூர் ஸ்ரீ கிருஷ்ணா எழுதியிருக்காங்க.
7: விமானம் உலகையே ஒரு சிறிய கிராமமாக மாற்றி மனிதர்களை தங்கள் சொந்த நாட்டை விட்டு வெளியேறி பிற நாடுகளுக்கு பயணிக்க வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரியிலிருந்து சுமதி பாபு.
6: என்னை வியக்க வைத்தது கைபேசி, அதன் மூலம் நம்ம அமௌண்ட் அனுப்புகிறோம் பாருங்க, அது ரொம்ப வியக்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க.
7: காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
6: அவங்க நேற்று நிகழ்ச்சி பற்றி கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வானொலி அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இதை பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்கும்னு நீடாமங்கலம் மட்டம் கலாச்சேரி மணிமாறன் சொல்லி.

0: அடுத்து ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோலார் வெயிலில் மின்சாரம் கிடைப்பது என்னை வியக்க வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது ட்ரோன் கேமரா அப்படின்னு சொல்லி எவ்வளவு மக்களையும் துல்லியமாக படம் எடுக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம், இல்லை என்றால் இதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி மணக்குடி சத்யா எழுதியிருக்காங்க.
0: மனிதனின் சிந்தனையை, தகவல்களை எல்லைகள் இன்றி உலகெங்கும் கொண்டு சேர்த்த அந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் அச்சு இயந்திரம். இன்றைக்கும் நாம் பார்க்கும் நவீன தகவல் தொடர்பு உலகத்திற்கும் தொடக்க புள்ளியாக இருந்தது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திட்டச்சேரி ஏ நிஷான் ஹலீம்.
1: கடல் அதன் அலை நீல வண்ணம் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை பார்த்தாலும் அந்த கடல் என்னை வியக்க வைக்கணும். கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக எல்லாருமே கண்டுபிடிப்புகளை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இயற்கையின் படைப்பை பார்த்து தன்னுடைய வியப்பை சொல்கிறாங்க. சேத்தூர் சீதா கலியபெருமாள்.
0: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஆர் பாட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானொலி பெட்டி அப்புறம் செல்ஃபோன் இது ரெண்டத்தையும் சொல்லியிருக்காங்க.
1: என்னை அதிகம் வியக்க வைத்தது அயன் பாக்ஸ். அது வந்து என்னென்னா, அந்த பாக்ஸ் வந்து அதாவது ஃபேக்ஸை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேக்ஸ் கருவி, எங்கே பேப்பரை வச்சாலும் இன்னொரு இடத்துல நம்ம எடுக்கிறோம்ல, அந்த கருவி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்து சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி.
0: நிலவிலிருந்து ராஜவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சந்திராயன் 3 நிலவில் கால் பதித்த உலகின் முதல் நாடு நம் இந்தியா, பெருமையுடன் சொல்வேன், என்னை வேக வைத்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இன்டர்நெட் தாங்க அப்படின்னு சொல்லி நச்சுப்பிள்ளை குடும்பத்தார் நிறைவிலிருந்து எழுதியிருக்காங்க.
0: கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, என்னை வியக்க வைத்தது கரண்ட்டு தான், விளக்கில் தான் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. நாளை காலை 7:30 தஞ்சை விழுமன் நாட்டுச் சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதல் உதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது. நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
5: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
8: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: வீட்டுபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC

0: அனு மருத்துவமனைக்கு போங்க.
1: அனு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்கள் கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
0: நேயர்கள் கேட்கலாம், நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
5: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும். இன்று உலக தற்கொலை தடுப்பு தினம். உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து சர்வதேச தற்கொலை தடுப்பு மன்றத்தினால் ஒருங்கிணைக்கப்பட்ட உலக தற்கொலை தடுப்பு தினமானது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10 அனுசரிக்கப்படுகிறது. தற்கொலை தடுக்கப்படக்கூடியது என்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது.
8: மன அழுத்தம், தனிமை, நம்பிக்கையின்மை போன்ற சூழல்களில் இருப்பவர்களிடம் நாம் அன்பாக பேச வேண்டும், அவர்களின் குரலை கேட்க வேண்டும் என்பதே இந்த உலக தற்கொலை தடுப்பு நாளின் முக்கியமான

0: மாற்றத்தை உருவாக்குவோம், உரையாடலை தொடங்குவோம். தற்கொலை என்பது தடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பது குறித்த விழிப்பை ஏற்படுத்துவோம். இந்த தற்கொலை தடுப்பு தினமானது முதன் முதலாக 2003 சர்வதேச தற்கொலை தடுப்பு கூட்டமைப்பு மற்றும் உலக சுகாதார நிறுவனம் ஆகியவற்றின் முயற்சியால் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
1: 1858 செப்டம்பர் 10 55 பண்டோரா என்ற சிறு கோள் கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்க வானியாளர் சியர்லஸ் சார்லஸ் என்பவரால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. கிரேக்க புராணங்களில் வரும் புகழ்பெற்ற முதல் பெண்ணான பண்டோரா என்பவரின் நினைவாக இதற்கு பெயர் சூட்டப்பட்டது. இது செவ்வாய் மற்றும் வியாழன் கோளுக்கு இடையே உள்ள முதன்மை சிறுகோள் வளையத்தில் அமைந்து சூரியனை வலம் வருகிறது.
0: 1872 இதே நாளில் புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் கே.எஸ். ரஞ்சித் சின்ஹஜி பிறந்தார். அவரது பெயரில்தான் இந்தியாவின் புகழ்பெற்ற ரஞ்சி டிராபி போட்டி நடத்தப்படுகிறது.
1: 2008 செப்டம்பர் 10 அன்றுதான் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகருக்கு அருகில் அமைந்துள்ள ஐரோப்பிய அணு ஆய்வு நிறுவனம் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக ஆற்றல் வாய்ந்த துகள் முடுக்கியான பெரிய ஆண்ட்ரான் மோதுவியை முதலில் இயக்கியது.
0: கவிஞர், உரையாசிரியர், தமிழறிஞர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அவர்களுடைய பிறந்த தினம் என்று சங்க இலக்கியத்தில் ஒன்றான நற்றினைக்கு உரை எழுதியவர் இவர். காளிதாசன் வடமொழியில் இயற்றிய பிரகசன என்ற நாடக நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதேபோல் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர், இதழாசிரியர், எழுத்தாளர் ஏ.கே. செட்டியார் அவர்களுடைய நினைவு நாள் என்று தமிழில் பயண இலக்கியம் என்னும் புதிய இலக்கிய வகைக்கு முன்னோடியாக அமைந்தவர் இவர். மகாத்மா காந்தி பற்றிய வரலாற்று ஆவணப்படத்தை 1940 தமிழில் எடுத்தவர் ஏ.கே. செட்டியார் அவர்கள்.
1: 1846 செப்டம்பர் 10 அன்று அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் எலியாஸ் ஓவே லாக் ஸ்டிச் தையல் இயந்திரத்துக்கான முதல் காப்புரிமை பெற்றார். இவர் உருவாக்கிய பூட்டு தையல் இயந்திரம் ஆடை உற்பத்தி துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது.
0: இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் முதலமைச்சருமான கோவிந்த் பல்லப் பந்த் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. அவர் பிறந்த ஆண்டு 1877. சட்டக்கல்வியினை பயின்று வழக்கறிஞராக பணியாற்றினார். மகாத்மா காந்தியின் அகிம்சை வழி நடத்தப்பட்ட சுதந்திர போராட்டத்தின் வாயிலாக ஈர்க்கப்பட்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டார். அதேபோல பல முறை ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவர். 1955 முதல் 61 வரை நடுவண் அமைச்சகத்தில் உள்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறது. தமிழறிஞர் பேராசிரியர் சி. பாலசுப்ரமணியன் அவர்களின் நினைவு நாள் என்று அலைத்தந்த ஆறுதல், திருப்பாவி விளக்கம், நல்லோர் நல்லுரை, நெஞ்சின் நினைவுகள், பாரதியும் பாரதிதாசனும், பாவைப்பாட்டு ஆகிய நூல்களை இவர் இயற்றியிருக்கிறார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை. மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: பத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: எண்ணெய் வியக்க வைத்த கண்டுபிடிப்பு கரண்ட்டு தாங்க. ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் விளக்கில் தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ கரண்ட்டை பார்க்கும்போது வியப்பாக தான் இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு பூந்தோட்டம் கார்த்திகேயன் எழுதியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதம்பார ராமன் உலகையில் உலகம் செல்போனும் வானொலியும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னப்பன்பேட்டை சதீஷ்குமார்.
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வானொலியும் தொழில்நுட்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடலங்குடி பூங்கோதை.
0: கும்பகோணம் கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் உலகத்தில் எதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மேப் கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அதுதாங்க பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: கோவை இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து என்னை வியக்க வைத்த கருவி வந்து அலைபேசி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது எண்ணெய் வியக்க வைத்தது விவசாயத்திற்கு தேவையான அறுவடை இயந்திரம் டிராக்டர். இப்போது ட்ரோன் பறந்து பறந்து நெல் தெளிக்க, உரம் தெளிக்க, பூச்சிக்கொல்லி தெளிக்க இந்த கண்டுபிடிப்புகள்லாம் மிக மிக அற்புதம்ங்க அப்படின்ட்டு காரைக்கால் பிள்ளைத்தருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமேரி எழுதியிருக்காங்க.
1: ஓசூர் கோகுமார் வேற என்னங்க, எங்கேயோ இருந்து நீங்கள் கேள்வி கேட்க அதுக்கு நான் சொல்லும் பதில் மீண்டும் உங்கள் குரலில் நான் கேட்பது, இதுவே நான் வியப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், இதுக்கிடையில் எத்தனை கருவிகள் இருக்கிறது, எத்தனை கண்டுபிடிப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா. வானொலி, அதே போல் இன்டர்நெட்டு, முகநூல், மின்சாரம். மின்சாரம் தான் அந்த கண்டுபிடிப்பு தான் என்னை நவீன சாதனங்களை உருவாக்கி வியக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு குடவாசல் கார்த்திகேயன் எழுதியிருக்காங்க.
1: வானொலி தாங்க கூடவே தொலைபேசியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞானசேகரன் நாச்சியார் கோவிலிருந்து.
0: அடுத்து மீன் சுருட்டி ராஜா சூப்பராகனு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் வியக்க வைக்கிறது என்னன்னா மருத்துவம். மனிதனுடைய உள் உறுப்புகள் பழுதடைந்தால் அதனை மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேறு எது, நம் அனைவரையும் அடிக்கடி இணைக்கக்கூடிய வானொலி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: செல்போன் மற்றும் வானொலி பெட்டின்னு மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன் சிம் கார்டு தான் தொழில்நுட்பம் மிகவும் அருமையான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: தையல் மிஷின் மற்றும் செல்போன்னு சொல்லியிருக்காங்க மேலவாஞ்சூர் ஃபாத்திமா.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில உங்களை அதிகம் வியக்க வைத்த ஒரு கண்டுபிடிப்பு எது?

எண்ணெய் அதிகம் வியக்க வைத்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது அலைபேசி தாங்க அப்படின்னு கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேமாத்தூர் அமுதாசேகர், எண்ணெய் வியக்க வைத்த கண்டுபிடிப்பு செல்ஃபோன், பணப்பரிமாற்றம், நம் உறவுகளோடு பேசுவது, இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்துமே வியக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஷாகுல் ஹமீது, எண்ணெய் வியக்க வைத்த கண்டுபிடிப்பு செல்ஃபோன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனிதர்களைப் போலவே சிந்திக்கிறது, கவிதைகள் கட்டுரைகள் எழுதுகிறது, புகைப்படங்களை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இந்த உலகத்தையே வியப்பில் ஆழ்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருப்புண்டி சுந்தரி பாஸ்கர்.

அலைபேசி அத்தனை தகவலும் நாம் உட்கார்ந்த இடத்துலயே கிடைக்கிறது. அடுத்த வானொலி ரொம்ப வருடமாகவே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் வானொலி அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் எழுதியிருக்காங்க.

0: பாயிண்ட் டு பாயிண்ட். நிக நிகழ்ச்சியில வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல உங்களை வியக்க வைத்தது எது? கோமல்ல இருந்து சரவணன் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க.
1: திட்டத்தேரி அப்துல் ரஜாக் அறுவடைக்கு தயாரான அந்த நெல்லை அறுவடை செய்யக்கூடிய அந்த மிஷின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கொள்ளிடம் கருண

0: நிதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் தாங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வேற ஒன்றும் சொல்லலை.
1: அடுத்தது தேவனூர் ஜோதிலட்சுமி, எண்ணெய் வேக வைத்த கண்டுபிடிப்பு விமானம்தான், பறவைகளுக்கு சிறகு இருப்பதால் மேலே பறந்து செல்கிறது, ஆனால் நமக்கு சிறகு இல்லை, நமக்காக நாமே உருவாக்கிய அந்த சிறகுகள் தான் விமானம், திசை காட்டும் கருவின் உதவியோடு திசை மாறாமல் மிக உயரமான இடத்தில் பறக்கக்கூடிய விமானம் வியக்க வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் விமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யாருன்னா மகா பேரளத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வளத்தாமங்கலம் சம்பந்தம், எண்ணெய் வியக்க வைக்கும் கண்டுபிடிப்பு எதுவென்றால் விஞ்ஞானம் மற்றும் மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து கும்பகோணம் குமரன், வானொலி பெட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பொன்னியம்பேடு வண்ணை கணேசன், கைபேசிதான், நாம் இங்கே இருந்து கொண்டே வெளிநாட்டில் நம் உறவினர் பேசுவதை நேரடியாகவே பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அரியலூர் ஆண்டிமடம் சரவணன், மருத்துவ வசதிகள் என்னை வியக்க வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொறையர்லேருந்து விஜி, எண்ணெய் வியக்க வைத்தது கல்லணை தான், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம், அவ்வளோ பெரிய கல்லணை எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் அதை நேரடியாக ஒரு முறை கூட பார்க்க முடியல, கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருக்குது, போய் பார்க்கலாம் ஈஸியாக.
0: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வேக வைத்தது இந்த இயற்கையின் மகத்துவம் தான், உருண்டையான பூமி சுற்றிலும் நீர் உள்ளே நெருப்பு உள்ளிட்டவை தானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா கும்பகோணம் மூர்த்தி.
1: வியக்க வைத்தது சக்கரம் மின்சாரம் இணையம் அப்படின்னு செல்வி தெத்தியிலேருந்து எழுதியிருக்காங்க.
0: காரைக்கால்லேருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வியக்க வைத்தது எது என்று சொல்லிவிட்டு போடுங்கள், நாங்களும் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க.
1: நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கருவிகள் எதை பார்த்தாலுமே வந்து அது எப்படி இப்படியெல்லாம் வேலை செய்கிறது அப்படின்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக கற்பனையாக இருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து நடைமுறையில் வந்து சாத்தியமாகி இருக்கிறது.

சூடு கண்ணா அந்த தந்தர் தொந்தர் அந்த வந்தர் சூடு கண்ணா அந்த சூடு கண்ணா.

0: நிறைவு பெறுகிறது. விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

சிந்தனை அரங்கம் நேயர்களின் சிந்தனைக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி. நேயர்களே, சிந்தனை அரங்கத்தில் இன்று வாழ நினைத்தால் வாழலாம். இன்று உலக தற்கொலை தடுப்பு தினம். வாழ நினைத்தால் வாழலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டுவதற்காக மற்றவர்களுடைய வாழ்க்கை நிலை குறித்து, அவர்களுடைய மனநிலை குறித்து கனிவுடன், பரிவுடன், அன்புடன் உற்று நோக்கக்கூடியவர்களாக வாழ நினைத்தால் வாழலாம் என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இடர்படும் இன்னல் எதுவாயினும் வாழும் வாழ்க்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கையை போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறும், போர்க்களம் மாறலாம், போர்களும் மாறுமா? மனிதன் என்பவனே போராட பிறந்தவன்தான். அவனுடைய பிறப்பே ஒரு போராட்டம்தான்.

0: ஆனால் அந்த போராட்டத்தை எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய மனிதர்களை நம்முடைய வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. வாழ்க்கையில் மனச்சுமை காரணமாக, தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதன் காரணமாக, ஏதோ ஒன்றை இழந்து விட்டு அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாததன் காரணமாக, இப்படி பல சூழ்நிலைகளில் இந்த தற்கொலை எண்ணம் என்பது மக்களுடைய சிலருடைய மனதில் வந்து வேறுவிடுகிறது. அப்படி வேறுபடும்போது அதை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். அந்த வேலையை யார் செய்வது? அந்த குடும்பம் செய்ய வேண்டும், அவருடைய நண்பர்கள் செய்ய வேண்டும், அந்த ஊர் மக்கள் செய்ய வேண்டும். ஏனே இந்த தற்கொலை தினத்தில், அந்த தற்கொலை தடுப்பு தினத்தில் நாம் இப்படியான மனிதர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோமா? இல்லை, கண்டும் காணாமல் அவர்களுடைய அந்த நிகழ்வுக்கு நாமும் ஒரு காரணமாகி விடுகிறோமா? எவ்வளவு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பேச்சிலேயே உண்டு. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசினாலே பல பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வுக்கு கொண்டு வந்து விடலாம். மிகப்பெரிய இடங்களில் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துவது பேசாமல் இருப்பது தான். அதேபோல் நண்பர்கள், மற்றவருடைய நலனில் அக்கறை உள்ள நண்பர்கள், அவருடைய மன ஓட்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப கருத்தூன்றி கவனித்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உலகத்தில் நாம் எல்லாவற்றையுமே கணினி திரைகளையும் செயல் திரைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். முகம் கொடுத்து முகம் பார்த்து பேசுவதையே நாம் மறந்து கொண்டிருக்கிறோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி காலகட்டம் மாறிட்டுருக்கு. இந்த சூழலில் வாழ நினைத்தால் வாழலாம் இந்த தலைப்பில் நம்ம நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் அழைப்புக்கான தொலைபேசி எண்கள் 04368 என்ற முன் இணைப்பெண்ணோடு 231-231, மற்றொரு எண் 299480, இன்னொரு எண் 299580. அலைபேசி எண்ணில் அழைக்க விரும்பினால் 956642721.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: வாழ நினைத்தால் வாழலாம். முதலில் இணையும் நம் நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார். கும்பகோணம்.
0: சொல்லுங்க ஐயா.
3: கும்பகோணத்திலிருந்து, அதாவது இந்த நம்ம இந்த தலைப்புக்கு வந்து ஒரு மூன்று குற்றத்தை வந்து நம்ம கையில வச்சுட்டோம்னு வைங்களா, எவ்வளவு வறுமை வந்தாலும் கடன் வந்தாலும் எந்த சோகம் தாங்கிக்கலாம். ஒன்னு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள், கப்பல் ஓட்டவர், கடைசியில மன்னன் வியாபாரம் பண்ணி என்னமோ ஆயிட்டு. அடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லோரும் இன்புற வேண்டும் என்று வேறொன்றும் நான் எதையும் பராபரிந்த தாய் மாணவர், அவரு பட்ட சித்திரவதை மாரி வேற யாருக்குமே கிடைக்காது, அவ்வளவு அவசப்பட்டாருன்னா. மூன்றாவது வந்து நம்ம மகாகவி பாரதி, ஆங்கிலருக்கு மட்டும் ஒரு ஆங்கில பாடல வந்து பாராட்டி பேசியிருந்தானே, அவனுக்கு வறுமையே இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு அவனை பத்தி பேசியிருக்க மாட்டோம். சோத்துக்கே வழியில இருக்கிற அரிசந்திக்கு குருவி போட்டுட்டு குயில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். நல்ல ஒரு தலைப்பு. அதாவது இது ஒரு பட்டத்தில் படித்தேன், அதாவது ஆண்கள் பெண்கள் வந்து எல்லாம் தற்கொலைக்கு வந்து அதிகமா பெண்கள் தான் முயற்சி பண்றாங்களாம், ஆனா அதிகமா தற்கொலை பண்ணிக்கிறது ஆண்கள். மனம் வைத்து பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை, உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கிறதுனால ஒரு புள்ளி விவரம் ஒரு புத்தகத்துல படிச்சாலே அதை வந்து ஏன் பெண்கள்னாக்கா அவங்க வந்து அழுகுறாங்க, இல்லைனாக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்ணீர் விட்டு யார்ட்டையாவது ஆறுதல் தேடிக்கிறாங்க பக்கத்துல, எனக்கு ஒரு கை போச்சுன்னு கை போச்சுப்பாங்க. நாம ஆண்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாததான் தற்கொலை அதிகமா இருக்கு. இந்த வானொலியை கேட்டாங்கன்னா இந்த தற்கொலை குறையும். அதுக்கு நானே ஒரு உதாரணம். நன்றிங்க சார்.
0: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: வணக்கம்.
0: சொல்லுங்க.
4: நான் என்ன சொல்றேன்னா, மனம் வாழ்வு

0: முதல்ல நம்பிக்கை நம்ம மனதில் வாழணும். நம்பிக்கை வாழணும். நம்மகிட்ட ரெண்டு ஆமை உள்ள பூந்திருக்கு. என்ன பூந்திருக்கு? ஒன்னு அறியாமை, ஒன்னு இயலாமை. இந்த அறியாமை இயலாமை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மற்றவங்களை காரணம் சொல்றத உடையோ, மற்றவங்களை புண்படுத்துவதை தவிர, நம்ம வந்து நம்மளால முடியுங்க தன்னம்பிக்கையை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும். அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறவத்தவன் தண்ணி ஊத்தவனே இறைவன் மீது நம்பிக்கை வைங்கிறதா அர்த்தம். அது பெரியவங்க நம்ம சொல்லிக் கொடுத்தது. தண்ணியை நம்ம தேடி நம்ம வந்து நம்ம இயலாமையை அறியாமையை தூக்கி எறிஞ்சிட்டு என்னாலும் இதை சாதிக்க முடியும், என்னாலும் இதை பெற முடியும் அப்படிங்கிறது. இன்றைய தலைமுறை என்ன பண்றாங்க? ஒன்று இல்லை, ஒன்று கிடைக்க விட்டால் ஒன்று தொடர்ந்து போயிடுறாங்க. மருத்துவம் இல்லையா, இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் இல்லையா ஒரு வக்கீல், அதுக்கப்புறம் எத்தனையோ விவசாயம், எத்தனையோ தொழில்கள் இருக்கு. ஏன்னா மனசு வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரே இதுலதான் போகணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு அந்த பிடிவாதத்தை வந்து இளம் தலைமுறைகள் மாற்றணும். எத்தனையோ இருக்கு இன்றைக்கு, இன்றைக்கு விஞ்ஞான உலகங்கள்ல பல மாற்றங்கள் வந்துட்டு பல வசதிகள் இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் தான் தேடி போய் அதை கண்டுபிடிச்சு நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடையும் போராடணும்னா வெற்றி நமக்கு கிடைக்கும். தற்கொலைக்கு வந்து ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனு காரணமாக இருக்கிறான். நீங்க கேட்டீங்கன்னா இல்லை, அதோ ஒரு காரணமாக இருக்கு. இருந்தா கூட நம்மளால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டோம்னா எதையுமே வெற்றி பெறலாங்க.
1: நன்றிங்க, நன்றி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்த நேரம் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க சார்.
2: நான் நாகை மாவட்டம் அனந்தனூர்லேருந்து ராஜா டைல பேசுறேன் சார்.
1: ஆ, சொல்லுங்க.
2: அதாவது தற்கொலை வந்து அது எந்த ஒரு விஷயமும் முடிவுக்கு வராது சார். அது நல்ல விஷயமும் கிடையாது, அது ஒரு கோழைத்தனம் பாங்க. ஏன்னா இப்ப தற்கொலைங்கிறதெல்லாம் ஓரளவு இப்ப எல்லாம் மின்னமேக்காக இல்ல, எவ்வளவுதான் குறைஞ்சிருக்கு. எங்க பக்கம் வந்து ஏற்கனவே எல்லாம் அதிக சூசைட்ல நடந்திருக்கு. இப்ப எல்லாம் வந்து எவ்வளவுதான் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது கடைசி அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா அதுல இருந்து மீன் வந்துடலாம். தற்கொலைக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பொருளாதார அடிப்படை தான் சார் மெயினா இப்ப உள்ள காலகட்டத்துல. ஏன்னா அதிக கடனை வாங்கிடுறாங்க, ஒரு வீடு கட்டணும் கொண்டு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு நெருக்கடியில குடும்பத்துல பிரச்சனை வந்து தற்கொலை பண்றதுக்கான காரணங்கள் தான் இப்ப எல்லாம் அதிகமா இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் காதல் அதுலாம் இருந்து அதே போல இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதாவது தற்கொலைக்கு லாஸ்ட் டைம்ல அந்த முடிவு எடுத்தாங்களே அதுல இருந்து மீண்டு வந்துடலாங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி சார், வணக்கம்.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர்
3: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்கய்யா.
3: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிற வச்சு செய்யும் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பான அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: ஆ, சொல்லுங்கய்யா.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு.
1: ஆ, சொல்லுங்க.
3: வாழ நினைத்தால் வாழலாம் இருக்கீங்க. வாழ்க்கை என்ற வார்த்தை நாம் வாழ வேண்டிய முறையை சொல்லி தருகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கைங்கிற வார்த்தையில முதலாளி என்ன சொல்லுது? வாங்குது. நம்மளை வாழ்வதற்கு வா என்று அழைக்குது. முதலெழுத்து வந்தோன்னா அப்புறம் முதலெழுத்து ரெண்டாவது எழுத்து வாழ்னு சொல்லுது, வாழ சொல்லுது. அப்புறம் கடைசி எழுத்து கை, கைகளால் உழைத்து வாழுங்குது. அப்படி கைகளால் உழைத்து வாழும்போது என்ன கிடைக்கும்னா, முதலெழுத்தும் கடைசி எழுத்தான வாகை கிடைக்கிறது. ரெண்டு சேர்ந்து வாகை கிடைக்கும்போது வெற்றி நமக்கு கிடைச்சி விடுகிறது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியில், வாழ்வோம் மகிழ்வாக, பெறுவோம் வெற்றியை பரிசாக.
1: அருமை, அருமை, வாழ்க்கையை வச்சே விளக்கம் கொடுத்துட்டீங்களே ஒரே வார்த்தையில. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: ம், சொல்லுங்க சார்.
4: வேதாரண்யம் வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வபாரதி. வாழ நினைத்தால் வாழலாம். அதாவது ஒரு இளைஞன் வந்து நம்மளால இனிமே வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு ஒரு விரக்தியின் விளிம்பில் மலை வீட்டுக்கு போய் நம்ம தற்கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட கூறாரு. அந்த நேரத்துல அந்த பக்கத்துல வந்த ஒரு சுற்றுலா பயணி வந்து தன்னை வந்து ஒரு புகைப்படம் எடுத்து தருமாறு சொல்றாரு. உடனே ஒரு புகைப்படம் அவர் எடுத்து கொடுக்கறாரு, அவருக்கு சன்மானமா ஒரு சின்ன தொகையை கொடுக்கறாரு. உடனே அவருடைய எண்ணம் மாறுது. கொஞ்ச நாள்ல அந்த இடத்துல அவர் வர்ற சுற்றுலா பயணிகளை புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு புகைப்பட கலைஞரா மாறுறாரு. அந்த ஒரு சின்ன இது அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திருக்கு. அதனால எப்படியும் வாழ நினைத்தால் வாழலாம். நன்றி சார்.
1: அருமை, நன்றி.
5: நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
6: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
5: ஒரு தற்கொலை

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்லே வாழ நினைத்தால் வாழலாம். அடுத்து இணையக்கூடிய நம் நேயர், வணக்கம். வணக்கம்
6: சார்.
5: வணக்கம், சொல்லுங்க.
6: நல்லா இருக்கீங்களா சார்?
5: நல்லா இருக்கும், சொல்லுங்க சார்.
6: வாழ நினைத்தால்

0: வாழலாம். வழியா இல்ல, இப்ப பாட்டு என்ன பாட்டை போட்டீங்க, அதாவது வாழ்றதுக்கு பல வழி இருக்கு சார்.
1: சரிங்க,
0: தற்கொலை எண்ணமே இருக்க கூடாது சார். ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போனான்னா, ஒரு மீட்டிங் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாராம், ஒரு 50,000 பேர் உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்களாம். அந்த ட்ரெயின் ஒரு ஆளு அவன் போய் ட்ரெயின்ல உள்ள போனான், ட்ரெயின் வரலன்னு என்னமோ சத்தம் கேட்கறதுன்னு போய் கேட்கறதுக்காக போனானா. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு முடிவு வந்தானா, எப்படி இருந்தாலும் பூமியில வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் பேசின பேச்சில உத்வேகம் வந்து வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு வாழ்ந்தான்னு சொல்லி ஒரு கதையோட சொல்லுவாங்க சார். ஆனா வாழ்க்கையில வாழ்றதுக்கு பல வழி இருக்கு சார். தன்னம்பிக்கையோட இருக்கணும், நம்பிக்கையோட உழைக்கணும், உழைப்பை நம்பி வாழணும், வாழ்க்கை வசந்த காலமா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நன்றிங்க சார். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: வரங்கூர் ராஜலட்சுமி சங்கர்.
1: பேசுங்க.
2: வாழ நினைத்தால் வாழும், மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு 1,000 வழிகள் இருக்கு. கவலையின்றி

0: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நன்றிங்க, சிறப்பு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர்.
1: ஆ, பேசுங்க.
2: வாழ நினைத்தால் வாழும், மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு 1000 வழிகள் இருக்கு. கவலையின்றி வாழ்வதற்கு 3 வழிகள் சார். ஒண்ணு, வருவது வரட்டும், போகோடு போட்டோம், நடப்பது நடக்கட்டும். நம்ம நினைச்சாலே நமக்கு வரும் சோதனை கூட சாதனை ஆக்கலாம் சார்.
1: அருமை இருக்கு, அருமை அருமை, சிறப்பா சொன்னீங்க. பின்னாடி ஆட்டோல எழுதிக்கலாம் போல இருக்கு. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: ஆ, சொல்லுங்க.
3: சீர்காழியிலிருந்து சம்பை சிவசண்முகம்.
1: ஆ, பேசுங்க.
3: இன்றைக்கு குறித்திருக்கிற தலைப்பை என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விவரமான முடிவை நினைவு கூறுவதாக தெரிகிறது. அதற்கு முதலில் நன்றியை கூறுகிறேன். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான், சாவதற்கு அல்ல. மனிதன் எதிர்நீச்சல் போட வேண்டும்.
1: சரி,
3: எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, நம்மை நம்பி வந்தவர்களை கைவிடக் கூடாது. கடின உழைப்பு, நேர்மையான பார்வை, அடுத்தவரை ஏமாற்றாமல் இருத்தல், இவை அனைத்துமே நம்மை மேம்படுத்தும். அதுதான் சார் வாழ்க்கையில வாழ்வதற்கான அறிகுறிகள். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: லாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: ஆ, பேசுங்க ஐயா.
4: சார், தற்கொலை என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம அறவை மனசுக்கு மனுஷனுக்கு வரக்கூடாத ஒரு கெட்ட நோயின்னு சொல்லலாம். காரணம் என்ன வச்சுங்களேன், அதாவது வந்து இந்த தற்கொலை பண்ணிட்டவங்களோட ஆன்மா கூட வந்து இறைவன்ட்ட சென்று சேராலாம். அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா, வாழ்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதாவது வந்து கிடைச்ச நினைச்சது கிடைக்கலண்டா, கிடைச்சதை வந்து நம்ம விரும்பினதா எடுத்துக்கணும் சார். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா, பிரச்சனை நம்மளை பார்த்து தான் பயப்படணும், பிரச்சனையை பார்த்து ரொம்ப பயப்படக்கூடாது. அதாவது வாழ்ற வழியில வந்து எல்லாரும் வந்து பல மாதிரியா உனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. நமக்கு தனித்தனி திறமை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு செயல்ல ஈடுபடும் போதுதான் அந்த அந்த தனி திறமையே தெரியும். அதாவது பணம் மட்டும் வாழ்க்கைன்னு நினைச்சிருக்க கூடாது. பணத்தை நல்ல மனிதர்கிட்ட தொடர்போட பாத்தீங்கன்னு சொன்னா, இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல பணமும் கிடைக்கும், பொருளாதார வசதியும் கிடைக்கும், வாழ்க்கை மேம்படும் சார். வாழ நினைச்சால் வாழலாம் சார். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க, சிறப்பு. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: ஆ, சொல்லுங்க.
5: உடையார் பாளையம் அஜிம்.
1: ஆ, சொல்லுங்க.
5: வாழ்க்கை வந்து சார் ஒரு குருஷேத்திரம் மாதிரி சார். அதுல நன்மை தீமை ரெண்டுக்கும் இடையே போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும். இதுல மோதல் உண்டு, தாதல் உண்டு, எக்காலம் உண்டு, ஒப்பாரியும் உண்டு. வாழ்க்கை வந்து இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அரிய வரம். சிலர் வந்து அதை வந்து ஒரு சாபமா மாத்திக்கிறாங்க. அதாவது பலவீனத்தை ஓயாம சிந்தித்து கொண்டு இருப்பதை விட வாழ்க்கையில வலிமை பற்றி சிந்திக்கணும். துன்பம் வந்தா மகிழ்ச்சியை நோக்கி மனம் மாறணும். அச்சம் வந்தா தைரியத்தை பற்றி பற்றி கொள்ளணும். நோய் வந்தா ஆரோக்கியத்தை நோக்கி அடி கொள்ளணும். உழைப்புன்னு ஒண்ணு இருந்துன்னு வச்சுங்களேன், நாம் அடைய முடியாத இலக்கு என்று எதுவுமே கிடையாது சார். வாழ வழிகள் ஏராளம், வாழ்ந்தே காட்டுவோம்.
1: சரி,
5: கைரேக பார்த்து வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடாது சார். கையே இல்லாதவன் கூட வாழ்ந்து காட்டுறான்ல, அப்ப வாழ நினைத்தால் வாழலாம்.
1: சிறப்புங்க, நன்றி. அடுத்த நேயர் அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வர முகமது இக்பால்.
1: ஆ, பேசுங்க.
6: தற்கொலை தடுப்பு தினமா இன்னைக்கு எல்லாம் அனுசரித்து வரோம். அது தற்கொலை வந்து இறைவனுக்கு நம்ம கொடுத்த உயிர் வந்து நமக்கு இறைவன் கொடுத்த அமானிதம், அதாவது இறைவல் நம்ம. நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாதுங்க. அது மாதிரி இறைவன் கொடுத்தது உயிர் வந்து இறைவன் தான், நம்மளால ஒன்னா முடிக்கவே முடியாது. அது மாதிரி பிளஸ் டூல நீட் எக்ஸாம் எல்லாம் தவறிட்டா மாணவர்கள் வந்து மன உடஞ்சி போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மற்றது படிச்சா டாக்டருக்கு தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது தப்புங்க. மருத்துவத்துல வந்து எவ்வளவோ படிப்பு இருக்குங்க, அதுக்கு கூட நீங்க முயற்சி பண்ணலாம். ஒரு ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருக்காங்க நீட் எக்ஸாம், ஒரு ட்ரிப் எழுதுறாங்க, நிறைய செலவு பண்ணி பண்றாங்க. ஆனா எல்லாருக்குமே சக்சஸ் ஆகுறது இல்ல, ரெண்டாவது அட்டம்ப்ட் மூணாவது அட்டம்ப்ட்ல ஒரு சில பேருக்கு தான் அட்டம்ப்ட் ஆகி பாஸ் பண்ணிடுறாங்க. அதனால வந்து நம்ம தற்கொலை வந்து ஒரு முடிவல்ல, நம்ம தான் நல்ல வாழ்றதுக்கு வாழ நினைத்தா வாழலாம். வழியா இல்லை பூமியில பாட்டு போட்டீங்க, நன்றி. வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. நன்றி.

உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் போஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நேரம் இப்போது 10:30. சிந்தனை அரங்கத்தில் இன்னைக்கு வாழ நினைத்தால் வாழலாம். தொலைபேசி வழியாக லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முகநூலில் வாய்ப்பு இருக்கிறது. காரைக்கால் பண்புகளுடைய முகநூலில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை இந்த தலைப்பின் கீழ் எழுதலாம். உங்கள் காரைக்கால் பண்புலை 100.3 இன்று காலை 11 முதல் 12 வரை நவீன சாதனங்கள், நவீன இல்லம், சிறப்பு தொடர், நேரமும் தண்ணீரும் மிச்சம், வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் இவற்றில் சரியான தேர்வு குறித்து நேரலை நிகழ்ச்சியில் விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எம் மோகன்ஜி அவர்கள். வாழ நினைத்தால் வாழலாம் வழி சொல்ல வருகிறார்கள் நம் நேயர்கள். அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம். வணக்கம்.
7: அன்பான சகோதரர்களுக்கு காலை வணக்கம்.
6: வணக்கம், சொல்லுங்க.
7: வாடியங்காவல் என்ன குழந்தைநாதன்,
6: சொல்லுங்க. குழந்தைநாதன்,
7: வாழ்வதுன்னு இப்படிதான் வாழணும் ஒரு விதிமுறை வச்சுக்கணும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நம்ம வாழணும்னு வச்சீங்களா?
6: சரிங்க.
7: கண்டிப்பா கடன உடனே வாங்கி தகாத குடும்பத்தை நடத்தி அர்ஜென்டான வாழ்க்கையில வாழ்ந்து அர்ஜென்டாவே போய் சேர்ந்துருவோம். இதனால ஒரு எல்லைக்கோடு வைத்துக் கொண்டு
6: சரி
7: இப்படிதான் வாழ வேண்டும் என்பது குழந்தைநாதன் கருத்து. வாய்ப்பு நன்றி சகோதரர்.
6: அருமை அருமை, முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கேன். தேவையில்லாத அந்த செலவுகளை குறைத்து சிக்கனமாக வாழ்ந்தால் நிம்மதியாக இருக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
8: கண்ணத்தூர் நாகராஜன் பேசுகிறேன்.
6: பேசுங்க நாகராஜன்.
8: வாழ நினைத்தால் தான் வாழலாம். அப்படி இல்லைன்னா அப்புறம் துரிய வாழ்க்கையெல்லாம் போயிடாது.
6: சரி.
8: அதாவது வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு வழி பாதை கிடையாது. அது அப்படி ஒரு வழி பாதையை நினைச்சோம்னா சங்கடங்கிற சமுத்திரத்துல போய் அப்படியே நின்று போயிடும். ஆனா மாற்று வழி இருக்குல்ல, மாற்று பாதையை தேர்ந்தெடுக்கிறது தானே நம்மளுடைய வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்கும்.
6: ஆமா, நிச்சயமா.
8: வாழ்க்கையில வந்து எப்ப பார்த்தாலுமா இன்பம் வந்துகிட்டே இருக்கு. சில நேரம் நெருப்பாட்டு நீந்தக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்படுது இல்ல. அப்ப நம்மள சார்ந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? நம்ம டக்குன்னு நம்மள மாய்ச்சிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை அதையும் தாண்டிதானே வந்தாகணும்.
6: ஆமா,
8: அதுதானே ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பானதாக அமையும்.
6: நிச்சயமா.
8: சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஊதாரித்தனமான செலவு பிள்ளை குட்டி

0: திருமணம் ஆகி திருந்தாம பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சிரமப்பட்டு இருப்பாங்க. அந்த அம்மா கூலி வேலைக்கு போவாங்க, இவங்க அந்த காசையும் குடிங்கி குடிச்சு விட்டு அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு முடியாத பட்சத்துக்கு தன்னை தானே மாத்திக்குவாரு.
1: ஏன்னா
0: அப்ப அந்த குடும்பத்தினுடைய சூழலையே நினைச்சு
1: பாருங்களேன்,
0: எவ்வளவு ஒரு சிரமம். இந்த தற்கொலைங்கிறது சாதாரணமானது இல்ல, அதனால பின்விளைவு எவ்வளவு தெரியுமா இருக்கு. அவங்க வேணா சுயநலமா போயிடுவாங்க, அவங்க அதோட போயிடுறாங்க. ஆனா அவங்கள சார்ந்தவங்க அந்த குடும்பம் அதனுடைய பின்விளைவுகள், எத்தனை கனவுகள் தகர்த்தப்படுது, அந்த பிள்ளைகளுடைய படிப்பு, எவ்வளவு லட்சியங்கள் இருக்கும், எல்லாமே அதுல மறைஞ்சு போயிடுது பாருங்க.
1: நிச்சயமா பிள்ளைகள் வந்துட்டாங்க அப்படின்னா தனக்கென்று ஒரு வாழ்வில்லை, பிள்ளைகள் வாழ்வுதான் தன்னுடைய வாழ்வுன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள். ஆனா அதுவே கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி
0: இது குடும்பத்துக்காக நம்ம வந்து எத்தனையோ நமக்கு முன்னாடி இப்ப 1000 பழக்க வழக்கம் வந்திருக்கும். நம்ம ஒரு குடும்ப சூழல், நம்ம குடும்பம், பிள்ளை குட்டிகள் நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை எடுத்துட்டோம்னா நம்ம எப்படி இருக்கணும்?
1: நிச்சயமா நிச்சயமா
0: சரியா இருக்கணுமா இல்லையா? நம்ம சரியா இருந்தாதான் நம்மளோட குடும்பம், பிள்ளைங்க, அவங்களுடைய லட்சிய கனவுகள் என்னென்ன இருக்கு, இவ்வளவும் எதுல சரியாகும்? ஒருத்தர் இறந்துட்டாருன்னா எத்தனையோ குடும்பங்கள்ல எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு போயிடுச்சு. நல்ல நிலைக்கு வரக்கூடிய குடும்பங்கள்லாம் எவ்வளவு தெரியுமா சீரழிஞ்சு போயிட்டு. ஆக இந்த தற்கொலைங்கிறது கூடவே கூடாதுங்க.
1: அந்த அன்பு, தாயினுடைய அன்பு இருக்கு இல்லையா, அது வந்து குழந்தைகள் எது செஞ்சாலும் வந்து அதை வந்து தங்களுடைய அன்பை காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எது செஞ்சாலும் தப்பு செஞ்சால் கூட பரவாயில்ல அப்படின்னு, அவர்கள் ஒரு சிறிய தவறுகளுக்கு தவறான பாதையில் போகும்போதே ஒரு தாய் தான் அதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். குறிப்பாக இந்த போதை வஸ்துக்கள், மது பழக்கம், இதெல்லாம் ஆரம்பத்திலேயே ஒரு கண்டிப்போடு வந்து அந்த குழந்தைகளை வந்து நாம் வந்து வழிநடத்த வேண்டும். நம்ம பிள்ளைகளை வந்து வழிநடத்த வேண்டும். இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீழ்வதற்கு காரணமாகி விடுகிறார்கள். அதே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வந்து அவர்களுக்கு நீங்கள் வந்து அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ள நாம் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர, நாமே வந்து கைப்பிள்ளையாகவே சில பெற்றோர்கள் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியதும் எத்தனை வயசானாலும் நமக்கு வந்து அவங்க குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அனுப்பாமல் வயதானவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நேயர் சொன்ன மாதிரி நிச்சயமாக நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. தள்ளாத வயதில் 75 வயது வேலை செய்கிறார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் வந்து எந்தவித பொறுப்புணர்வும் அக்கறையும் இல்லாமல் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அந்த பெற்றோர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை அந்த நிலைக்கு வளர்த்து விட்டது அவர்கள்தான் அப்படிங்கிறதையும் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஆ சொல்லுங்க.
2: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
1: சொல்லுங்க சுமதி.
2: நம்ம வாழ்க்கையில எப்படி வேணாலும் நம்ம வாழலாம். ஆனா நமக்குள்ள இப்படிதான் வாழணும்ங்கிற ஒரு வரையறை இருக்கு இல்லைங்களா? அதாவது மன உறுதியோடு நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான்.
1: சரி.
2: வாழ்க்கையில பல வழிகள் அது உண்டு. அதனால தைரியமா மன உறுதியோடு எதிர்காலத்தை நோக்கி நாம நகர்ந்து கொண்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நாம போகும் குறிக்கோள் மீது மன உறுதி, ஒரு பிடிப்பு இருக்கணும், புரிதல் இருக்கணும், வாழ்க்கை சிறக்கும். அதாவது இப்ப என்னைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க தற்கொலைன்னு சொன்னீங்க, நம்ம தாங்க முடியாத சூழ்நிலையெல்லாம் நிறைய வந்துச்சு. அதாவது உறவுகள் கை கொடுக்கணும்னு நல்லா நீங்க ஆரம்பத்துல எடுத்து கொடுத்தீங்க. அதாவது வீழ்ந்து விட்டேன் என்று நாம நினைக்காம விழுந்தாலும் நான் எழுந்து நடப்பேன்னு ஒரு மன உறுதி வேண்டும். அதாவது தேங்கி கிடக்கும் நீர்ல தான் வந்து குப்பைகள் அதிகமா குவியும். நாம தேங்கி நிக்காம ஆற்று நீரை போல ஓட்டு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். அது மேகங்கள் வந்து சூரியனை கடந்து சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வந்து போகும். சூரியனை போல பிரகாசித்துட்டு ஒழித்துக்கொண்டே நம்ம இருக்கணும். அதாவது சார், நம்ம சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான், சாதிக்க பழகிட்டோம்னா தடைக்கலும் படிக்கல் தான். நாம நடந்து செல்ல பாதை இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. நாம நடந்து போனாலே அது ஒரு பாதை ஆயிடும் இல்லைங்களா? நம்மள மூழ்கி விட்டாயின்னு நான் மற்றவர்கள் நினைக்கும் போது நான் முழுகினாலும் உத்தோடு வெளியில வந்தேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: அற்புதம் அற்புதம். நம்ம நடக்கிற பாதையெல்லாம் வந்து நமக்காக மற்றவர்கள் போட்டு கொடுத்த பாதை தான். மலைகள்லாம் போகும்போது நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய உழைப்பு, இல்லாத இடத்தையெல்லாம் தேடி தேடி அந்த இடத்த

0: என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து அதற்கும் பாதை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் நம்ம வாழ்வதற்கான பாதைகளும் ஏராளம் இருக்கிறது. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கய்யா.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க.
1: மேனாவளி எம்.கே. முருகி பேசுறேன்.
0: பேசுங்க.
1: வாழ்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கியா வந்து, அதை விடுத்துட்டு சில பேர் சில தவறான முடிவுகளை சீக்கிரமா எடுத்துறாங்க வந்து. ஆனா அவங்க கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி பாக்கணும் வந்து. தெளிவான சிந்தனை பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னா அந்த வழிமுறைகளை கடைபிடிச்சு அவங்க நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம் வந்து.
0: சரி.
1: சில பேர் திடீர் திடீர்னு எடுக்கிற முடிவுகளால வந்து குடும்பமே வந்து ஒரு சன்னாவிலாம போயிருக்கு. முடிவுகள் எடுக்கிறது வந்து நம்ம தவறான முடிவா இருக்க கூடாது, நல்ல முடிவா எடுத்து நல்லபடியான வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறது என்னோட கருத்து.
0: சிறப்பான கருத்துங்க, நன்றி. அடுத்து நம்மோடு இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம். அரியலூர் மாவட்டம் தேவனூர், ஜோதிலட்சுமி.
0: சொல்லுங்க ஜோதிலட்சுமி.
2: இரவு எவ்வளவு நீளமா இருந்தாலும் விடியல் வந்தே தீரும். அது போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த கஷ்டங்களும் வேதனைகளும் என்னைக்குமே நிரந்தரமானவதான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நிச்சயமா மாறும். ஒவ்வொரு ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் நமக்கு ஒரு புதிய பாடத்தை தான் அனுபவமா நமக்கு கத்துக் கொடுக்குது. அது நம்ம முதிர்ச்சி தான் அடைய வைக்குது. அப்படி அது நம்ம நிச்சயம் வலிமையா மாத்தும் அப்படின்னு நம்ம எண்ணங்கள்ல வந்து கவனம் செலுத்தணும். ஏன்னா எண்ணங்கள் தான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. நாம எப்படி நினைக்கிறோமோ அதுதான் அது எண்ணங்களா வெளிப்படுது. என்னால வாழ முடியும், நான் சாதித்தேன் அப்படின்னு நேர்மறை ஆசை மட்டும் இருந்தா போதாது. அதற்கான உழைப்பையும் அந்த தடைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டுற துணிச்சல் வந்து இருக்கிறதா ஒரு பெரிய விஷயம்.
0: சரி.
2: வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் மத்தவங்க வந்து நம்ம கைவிட்டாலும் நம்ம மீது இருக்கும் நமக்கு ஒரு சுய நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டுமே இழந்துடக்கூடாது. அதாவது துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது மனம் தளர்ந்து தவறான முடிவை நோக்கி ஓடுவதை விட அந்த துயரங்களை எதிர்த்து நின்று போராடி கேட்கறது தான் உண்மையான வாழ்க்கை.
0: சரி,
2: நன்றி.
0: நன்றி, சிறப்பா சொன்னீங்க. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: அதாவது வாழ நினைத்தால் வாழலாம், அதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு. ஆக நமக்கு வந்து சில மனசு கசப்பாக இருந்தாலும் கூட, சிலர்ல தோல்வி அடைந்தாலும் கூட, சில பேரை பாக்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு செகண்ட்ல ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க.
0: சரிங்க.
3: அந்த கொஞ்ச நேரம் அந்த சிந்திச்சு அவங்க வந்து எப்ப எதிர்காலத்துல எப்படி இருக்கலாம், அதுக்கு வந்து வேற ஒரு பாதையை நம்ம வந்து உருவாக்கணும். சரி, இந்த பாதையில போனா அது வந்து ஃபெயிலர் ஆயிருச்சு, அதனால நம்ம வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு நினைக்காம வேற ஒரு புதிய பாதையை நம்ம வந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து நம்ம வந்து வெற்றி காணலாம்.
0: இப்ப
3: எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி திரும்ப அதை செலுத்த முடியாம எத்தனையோ பேர் தவறான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க போனது அவங்க வந்து தவறான முடிவு எடுத்து போனதுனால அந்த கடனை திரும்ப கேட்காம இருக்க போறதே இல்ல. அதான் வந்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வேற ஒரு பாதையை உருவாக்கணும். சரி, இதனால போயிருச்சு, அடுத்து என்ன செய்யலாம், எப்படி நாம முன்னேறலாம், எப்படி முன்னேறி இந்த கடனை நம்ம வந்து அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேற பாதையை உருவாக்கி நம்ம வந்து அதுல வெற்றி காண முடியும். அதனால வந்து நமக்கு வந்து எனக்கு தான் தோல்வி அடைஞ்சிருச்சு, எனக்கு தான் ஏகப்பட்ட கடன் ஆயிருச்சு, இனிமே வாழ்ந்து ஒன்றும் புண்ணியம் இல்லை அப்படின்னு தவறாமல் முடிவு எடுக்காமல் நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து வேறு ஒரு பாதையை கண்டுபிடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
0: நன்றிங்க, நன்றி.
4: விரைவில் திருச்சி சாரதாசில்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, ஷிரடி சாய்பாபா அவர்களுடைய சரிதத்தை படித்தீர்கள் என்றால் அதில் ஒரு கதை வரும். அந்த கதையில் ஒரு அடர்ந்த கானக பகுதியில் இருக்கக்கூடிய பாழும் கிணற்று அருகில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருப்பான். அவன் அந்த கிணற்றையே பார்த்து கொண்டிருப்பான். அப்போது அங்கே ஒரு துறவி வருகிறார். ஏன்பா அந்த கிணத்தையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து எனக்கு வாழவே வழியே

0: இல்லை, நான் வந்து இப்போது தற்கொலை செய்து கொள்வதற்காக தான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய சோகத்தை வந்து சொல்கிறான். உடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போவார். எத்தனை வயதுப்பா உனக்கு அப்படின்னு கேட்பார். 35 வயதுங்க எனக்கு அப்படின்னு. நீ இன்னொரு பிறவி எடுத்து இன்னொரு 35 ஆண்டுகள் வாழ்ந்து அதற்கு பிறகு இந்த பிறவியில் என்னை கடக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை நீ வந்து வாழ்ந்தாக வேண்டும். அதனால் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நீ இந்த பிறவிலேயே வாழ்கிறாயா இல்லை இன்னொரு பிறவி எடுத்து வருகிறாயான்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இவன் யோசித்து விட்டு அந்த தற்கொலை முடிவை கைவிட்டு விட்டு நாம் இப்போதே வாழ்ந்து விடுவோம் என்று திரும்புவதாக அந்த கதை அமையும். நிச்சயமாக நாம் வாழ்க்கை என்பது நாம் வாழ்ந்தாக வேண்டிய ஒன்று. அதில் வெற்றியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும். ஒவ்வொரு வசந்த காலமும் வரும், இலையுதிர் காலமும் வரும். காலங்கள் மாறி மாறி வருவது போல நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். ஒரு பெரிய துன்பம் வருகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய இன்பம் வருகிறது என்ற உண்மையும் ஒளிந்திருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் ஒரு பதட்டத்தில் படபடப்பில் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழலில் சில நபர்கள் இந்த தவறான முடிவுக்கு போகும்போது அவங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து அவங்களுடைய மன ஓட்டத்தை கவனிக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். அவருக்கு உரிய வழிகாட்டுதலை நாம் வழங்க வேண்டும். அன்போடு பேச வேண்டும். அன்போடு பேசினாலே பல பேர் வந்து வாழ்க்கை மீது நம்பிக்கை வைக்க தொடங்கி விடுவார்கள். அதேபோல் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம குழந்தைகளுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு அந்த தேர்வு முடிவுகள் தான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை குடும்பத்தினர் ஏற்படுத்தி விடக்கூடாது. வாழ்வதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. படிக்காதவர்கள் தான் பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள், படிக்காதவர்கள் தான் மருத்துவமனைகள் நடத்துகிறார்கள். ஆனால் படித்தவர்களெல்லாம் அந்த மருத்துவமனைகளிலே மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. அதனால் வாழ நினைத்தால் வாழலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேரில் இன்று காலை 11 மணிக்கு நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். நேரமும் தண்ணீரும் மிச்சம், வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், இவற்றில் சரியான தேர்வு எது? நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எம் மோகன்ஜி அவர்கள். கேட்க காத்திருங்கள் நேர்களே. நேர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களே, உலக தற்கொலை தடுப்பு நாளில் இன்னைக்கு வாழ நினைத்தால் வாழலாம், இந்த தலைப்பில்

திருநூல்லையும் நம்ம நேயர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவற்றில் சில, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், அது அன்பால் நடக்கட்டும் அப்படின்னு நிறவி நச்சுப்பிள்ளை என் குடும்பத்தார் எழுதியிருக்காங்க. வாழ வாழத்தான் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது தெரியும், அதனால் வாழ்ந்து பாருங்கள்னு பாபு முள்ளிக்காடு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், நேர்மையாக வாழ வேண்டும், வாழ்வதில் ஓர் அர்த்தம் இருக்க வேண்டும், நல்ல சிந்தனையோடு நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் இந்த வையமே நம்மை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்மையோடு சொந்த உழைப்பில் வளமாக வாழ்வோம் அப்படின்னு ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை நாம் வாழ்வதற்கே, நாம் நிச்சயமாக வாழ வேண்டும், எதுவாயினும் அதை கடந்து செல்ல பழக வேண்டும் அப்படின்னு நாகப்பட்டினம் சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன் எழுதியிருக்காங்க. வாழ்க்கை பயணத்தில் தடைகளை தாண்டி சென்றால் கவலைகளை நீங்கி வெற்றி பெறலாம். மனிதனுடைய மனதில் விடாமுயற்சி இருந்தால் எங்கும் இல்லாத வழியை கூட புதிதாக நம்மால் உருவாக்க முடியும் அப்படின்னு இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் எழுதியிருக்காங்க. அடாவடித்தனமாக இல்லாமல் அனைவரிடமும் அன்பு செலுத்தினாலே நல்ல முறையில் நம்மால் வாழ முடியும் அப்படின்ட்டு காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் எழுதியிருக்காங்க. வாழ்க்கையை ஒரு சுமையாக எப்போதும் நினைக்கக்கூடாது. செய்யும் வேலையில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. எதையும் எதிர்கொள்ளும் திறமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மன நிம்மதியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்னு காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன் எழுதியிருக்காங்க. மற்றவர்களை பார்த்து நாம் தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடாது. நம்மை விரக்திக்கு அது கொண்டு சென்று தவறான முடிவுக்கு நம்மை வழிநடத்திவிடும். அதனால் மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும். எதையும் கடந்து போக வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும்னு சேத்தூர் சீதா கலிபெருமாள் எழுதியிருக்காங்க. இந்த உலகத்தில் புறம் பேசுபவர்கள் மத்தியிலும் நாம் செம்மையாக வாழ்ந்து காட்ட வேண்டும்னு நிறவி ராஜவேல் எழுதியிருக்காங்க. மனச்சுமை இல்லாமல் லட்சியப்பாதை நோக்கி சென்றால் வாழ நினைத்தால் வாழலாம். திருவாளபுத்தூர் கடக்கம் தரணி ஐங்கரன் இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து புவனகிரி சுமதி பாபு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனிதன் தன் மனதில் வாழ வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை வளர்த்து கொண்டால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, எத்தனை தோல்விகள், ஏமாற்றங்கள், சவால்கள் வந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற வலுவான எண்ணமும் விருப்பமும் ஒருவருக்கு இருந்தால் நிச்சயமாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையினுடைய படைப்பிலே வியக்க வைக்கக்கூடிய படைப்பு மனிதனம், மனித இனம். இந்த மனித இனம் அதனுடைய மூலதனம் மூளைதான். அதனால் முயற்சி செய்து தினம் தினம் வெற்றிகளை குவிக்கலாம், வாழ நினைத்தால் வாழலாம்னு மின்சாரக்கண்ணன் நெஞ்சிக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. மற்றவர்களை வாழ வைத்தால் நாமும் வாழலாம் அப்படின்னு கொத்தமங்கலம் கே கதிரேசன், காரைக்கால் நளினி. பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, பேசாமல் உங்களை மாதிரியே இருக்கலாம்னு. அப்படி மற்றவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில் நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் நளினி. அடுத்தது ஆய்மழை மணிகண்டன், முதலில் வாழ நினைக்க வேண்டும், அப்படி நினைச்சால் வாழ்ந்து விடலாம் அப்படின்னு. வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லும்போது எண்ணமே வாழ்க்கை, நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை அமையும், அதனால் நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே உள்ளவங்களை பார்த்து நாம் ஏங்காமல் நமக்கும் கீழே உள்ளவர்களை பார்த்து நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னு நீடாமங்கலம் கலாச்சேரி மணிமாறன், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் நிறைய வழிகள் இருக்கிறது அப்படிங்கிறத கொள்ளிடம் கருணாநிதி, மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் வாழுங்கள் அப்படின்னு நன்னிலம் சுப்பிரமணியம், எத்தனை தடைகள் வந்தாலும் வாழ வேண்டும் என்று நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள்னு திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, தினமும் கூலி வேலைக்கு செல்பவர்கள் அவர்களுக்கு கஷ்டம், இன்பத்தை மருந்தாகவும் துன்பத்தை உணவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ நினைத்தால் அனைவருமே வாழலாம்னு ராஜா பெரியசாமி மீன் சுருட்டிலேருந்து எழுதியிருக்காங்க. கூடவே அதம்பார் ராமன், மேட்டுப்பாளையம் ரவி, அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காடு, சிவபுரி சோமசுந்தரம், ஆக்கூர் மடப்புறம் நாசியா மன்சூர், இளவரசன் பஞ்சநதிக்குளம், கனகசுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டி, மீன் சுருட்டி ராஜா, பாக்கியராஜ் கத்திரிப்புலம், ரகுபதி, பவித்ரமாணிக்கம், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கடலூர் சுரேஷ், எல்லா நேர்களுடைய பேரையும் ஓரளவு சொல்லிட்டோன்னு நினைக்கிறோம்.

நேர்களே, மற்ற உறவுகளோடு மனம் விட்டு பேசுங்கள். நண்பர்களோடு முகமுகமாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். வாழ நினைத்தால் வாழலாம், வாழ வைக்க நினைத்தால் நாம் வாழ வைக்கலாம். நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்வது உங்கள் நெடுங்க அடுக்கா பிரபாகரன்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை தொலி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11:00.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: இனி உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். நவீன சாதனங்கள், நவீன இல்லம், சிறப்பு தொடர். நேரமும் தண்ணீரும் மிச்சம். வாஷிங் மிஷின் மற்றும் டிஷ்வாஷர் இவற்றில் சரியான தேர்வு குறித்து நேரலையில் விளக்குகிறார் வல்லுநர் எம் மோகன்ஜி அவர்கள். நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசலாம் வல்லுநர் மோகன்ஜி அவர்களுடன். வணக்கம் சார்.
7: வணக்கம் மேடம்.
6: உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்கலாம் சார்.
7: வணக்கம் மேடம், நான் மோகன்ஜி, ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன்.
6: உங்களுடைய ஊர் சொல்லிவிடுங்க சார்.
7: நான் இங்கே லோக்கலில் தான் டிஆர் பட்டணத்தில் இருக்கேன்.
6: ஓகேங்க சார். இன்றைக்கி நம்ம நவீன சாதனங்களும் நவீன இல்லம் அப்படிங்கிற சிறப்பு தொடரில் நாம் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வாஷிங் மிஷின் அண்டு டிஷ்வாஷர், இது வந்து இப்போ இருக்க நவீன காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய வாங்குற ஒரு பொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு விஷயங்களில் உங்களுக்கு அதிகப்படியான வியாபாரம் ஆகிறது இந்த வாஷிங் மிஷினா இல்லைனா டிஷ்வாஷரா சார்?
7: இப்போதைக்கு அதிகமாக வியாபாரம் ஆகிறது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் தான். டிஷ்வாஷர் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் போயிடும், இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டைம் நிறையா சேவ் பண்ணிக்கலாம். காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க, தண்ணி போடுவாங்க, அதுக்கப்புறம் மாடியில் ஏற்றுவாங்க, ஏகப்பட்ட வேலை இருக்குது, சமைக்கணும், எல்லாம் செய்யணும். ஹஸ்பண்ட் எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க, லேடிஸ் மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைம் நம்ம

0: கொடுக்க முடியாது. அந்த வாஷிங் மிஷின் அந்த டைமில் வாஷ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு மணி நேரம் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினில் தூக்கி வாஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு டைம் மிச்சமாகுது, ரிலாக்ஸாக இருப்பாங்க. இன்னும் நிறையா பேர் இருப்பாங்க, வயசாகிருப்பாங்க, அவங்களுக்கு கையில் வந்து தோல் உரியும், சோப்பு ஒத்துக்காது, இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வாஷிங் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிஷினரி லைஃப் சொல்கிற மாதிரியே இப்போ வந்து மிஷினரி லைஃபாக நம்ம மாற்றிட்டு போயிட்டுருக்கோம். இந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க, வீட்டை பூட்டிட்டு வெளில போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லோரும் செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்காது. அந்த டைமில் வந்து எல்லாத்துக்குமே மிஷின் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: இப்போ நாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நவீன காலத்தில் எல்லாமே வந்து மிஷின் மயமாக போயிடுச்சு அப்படிங்கும்போது இதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாக தான் இருக்கும். இது தொடர்பாக எனக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நம்ம நேயர்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நேயர்களே, நீங்களும் பண்பலைக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0436 8 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2311231 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம். அல்லது 9566427231 இந்த அலைபேசி எண்ணுக்கும் அழைக்கலாம். நேயர்கள் தொடர்ச்சியா லைன்ல வராங்க, அவங்க கிட்டயும் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: உங்களுக்கு
1: அது தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.
2: சந்தேகம் ஒண்ணும் இல்ல மேடம்.
1: அப்படிங்களா, ஓகே. அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, நிகழ்ச்சியில வர தொழிற்சி பேசலாம். வருக, வணக்கம். நமது பண்பலையில் நாம் இணைந்திருப்பது நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். நேரமும் தண்ணீரும் மிச்சம். வாஷிங் மிஷின் மற்றும் டிஷ்வாஷர் இவற்றில் சிறந்த தீர்வு குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் எம் மோகன்ஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கும் நம்ம கிட்ட கால் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை நம்ம சார் கிட்ட கேளுங்க. நிகழ்ச்சியில வர இந்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாகூர்ல இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: சொல்லுங்கய்யா, என்ன சந்தேகம் சார் கிட்ட கேளுங்க.
3: அதாவது மேடம், அதாவது வாஷிங் மிஷின் வந்து தொடர்ந்து எவ்வளவு மணி நேரம் வேலை செய்ய வைக்கலாம்? அடுத்தது பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு வாஷிங் மிஷினுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி அளவு போடலாம்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ட்ரிப் ஆயிடுது, அதாவது வந்து ஓவர்லோட் ஆனதோட அதிக துணியை போடுறதால இந்த மாதிரி ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்கா?
1: ஓகே, உங்களுடைய சந்தேகங்களை வானொலியில கேட்டுட்டீங்க.
3: மேடம் ஒரு நிமிஷம் மேடம், அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒரு தடவை வந்து ரீசைக்கிளிங், அதாவது வந்து இந்த அழுக்கு தண்ணி எல்லாம் சேர்ந்துருதுன்னு சொல்றாங்க, அதையெல்லாம் கிளீன் பண்றதா எப்படிங்கறத சொல்லுங்க மேடம்.
1: ஓகேங்கய்யா, நீங்க ரேடியோ கேட்டுட்டே இருங்க, உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார்.
0: இல்லை, அவங்க வந்து வாஷிங் மிஷின் வந்து ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. வாஷிங் மிஷினில் நம்ம துணியை போடும்போது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அன்பேலன்ஸாக போடாமல் கரெக்டாக போடணும், அப்போ தான் வந்து நமக்கு ட்ரம் ஆடாமல் இருக்கும். ரெண்டாவது, நம்ம வாஷிங் மிஷின் உள்ள தூக்கி போட்டுவிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா திணிப்பாங்க, அதுக்குன்னு ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க, லிண்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும், அந்த லெவல் வரைக்கும் தான் வந்து நம்ம துணியை போடணும். அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் வரைக்கும் தண்ணி வரும், அதுக்கப்புறம் தான் ட்ரம் வந்து அன்பேலன்ஸாக இல்லாமல் நல்லா பேலன்ஸ் பண்ணி சுத்தம், அப்போ வந்து எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி 40 சைக்கிள் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வெனிகரோ இல்லை டீஸ்கேல்னு ஒரு பவுடர் போட்டு வாஷிங் மிஷின் நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா வேறு எந்தவே தேவையில்லை, சர்வீஸு இந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது உங்களுக்கு. இது இல்லாமல் நம்ம வாஷிங் மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் துணியை வெளியே எடுக்கிறோம், வெளியே எடுத்ததுக்கப்புறம் டோர் லாக் பண்ணி வச்சிடறோம், டோர் லாக் பண்ணக்கூடாது, அதுவும் ஓப்பனில் தான் இருக்கணும். அந்த சோப்பு ஸ்மெல்லு அந்த ஃபோம் ஸ்மெல்லு எல்லாமே என்ன ஆகும்னா உள்ளே தான் இருக்கும், அது எலிக்கு ரொம்ப பிடிச்சது, அதுக்கு தகுந்தபடி தான் எலி உள்ளே வரும், உள்ளே வந்து ஒயரிங் எல்லாமே கடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுவாங்க, திருப்பி வந்து காசு கொடுக்கணும், வேஸ்ட்டாக போவோம். நம்ம வந்து டைமை மிச்சம் பண்ணுறதுக்கு பதிலாக காசு கொடுத்துட்டே இருப்போம், நம்ம எதுக்கு டைம் மிச்சம் பண்ணுறோம், காசுக்காக தான். காசு திரும்ப திரும்ப செலவு பண்ணிட்டு இருந்தால் வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணாமல் நம்ம கையால் துவைச்சிட்டு போயிடலாமே.
1: ஓகே, அப்போ நீங்கள்

0: முதல் கொடுத்துருக்க டெக்னிக் என்ன அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி வைக்கணும். இதுவே வந்து முக்கவாசி பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வர அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுடைய லைன் கொஞ்சம் சரியாக கிடைக்கல. சொல்லுங்க. உங்க பேர் சொல்லலையே.
1: சமரசம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி கேளுங்க.
2: சொல்லுங்க சார். ஆமா சார், ரெண்டு மூணு போர்வெல்லாம் போடக்கூடாது சார். போர்வர்னு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எத்தனை கேஜி வச்சிருக்கீங்கன்னு பாக்கணும். எத்தனை கேஜி இருந்தாலும், 8 கிலோ 9 கிலோ வாஷிங் மிஷின் வச்சிருந்தாலும், சிங்கிள் பெட்ஷீட்னா 2 தான் போடணும், டபுள் பெட்ஷீட்னா 1 தான் போடணும். ஏன்னா நிறைய நம்ம பெட்ஷீட்டை திணிச்சு உள்ள போட்டோம்னா மிஷினுக்கு தெரியாது இதுல என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது எல்லா இடமும் விரிஞ்சு வாஷ் பண்ணும். அதுக்கு வந்து டைம் கிடைக்காது, எதுவுமே கிடையாது, சுத்த தெரியாது. அது வந்து நம்ம எப்படி போட்டோமோ முக்காவாசி 70% அதே அழுக்கோட தான் இருக்கும், அது வாஷ் பண்ணாது. குறைச்சி சிங்கிள் பெட்ஷீட்டா 2 போடுங்க, டபுள் பெட்ஷீட்னா 1 போட்டுட்டு யூஸ் பண்ணுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான விளக்கம் கொடுத்துட்டாங்களா? ஓகே,
1: நன்றி சார்.
0: நன்றி சார. ஓகே, அடுத்து ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்ககிட்டயே பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வரலாமே.
3: சொல்லுங்க.
0: இருவருக்கும்
3: வணக்கம். நான் மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி?
3: தண்ணி வந்து காவி தண்ணியா இருக்குமா? கருப்பு காவி அது. அடிக்கடி இந்த பில்டர் வீணா போயிடுது, மண்ணு பூந்து வீணா போயிடுது. அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்கு. எப்படியும் வருஷத்துக்கு 2000-3000 செலவு வச்சிருது. பில்டர் மாத்திர வந்து 3000-4000 ஆயிடுது. அது தண்ணி தான் காரணமா இல்ல வேற ஏதாச்சும் மிஷின் ஃபால்ட்டா? அது
0: சரிங்க ஐயா, இதற்கான விளக்கம் நீங்க ரேடியோல கேளுங்க. இப்போ நீர் அப்படிங்கறதும் இந்த வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஏற்ற ஒரு விஷயமா, அதையும் சரி பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க சார்.
2: வாஷிங் மிஷினுக்கு ஃபில்டர் தனியா ஒன்று விற்குது. அந்த ஃபில்டர் வாங்கி போட்டுட்டாங்கன்னா அது வந்து ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 அந்த காஸ்ட் வருது. அதில் உள்ள காட்டன் பஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 45 நாள் வரும். ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு 150 செலவு பண்ணால் போதும், அவங்களுக்கு வந்து காவி தண்ணியிலேருந்து பிரச்சனை இருக்காது. வாஷிங் மிஷினுக்குள்ளே தண்ணி வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
0: ஓகே, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த புரிதல் இல்லாமல், அதாவது அதை பற்றின ஒரு யாரும் அதை பற்றி தெளிவாக சொன்னால் தானே புரியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிறைய மிஸ்டேக் வந்துட்டு நம்ம வீட்டு அப்ளையன்சஸ்க்கு நடக்க தான் செய்யுது. இப்போ வர நேர்கிட்டே நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மயிலாடுதுறையில இருந்து யார் பேசுறீங்கம்மா? நாகலட்சுமிமா. சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஆமா,
4: இப்ப இதுல வந்து எத்தனை வாட்டி நாங்க தண்ணி 2 திறந்து விடணுமா, 1 திறணுமா, 3?
2: எடுத்துக்கும் இருக்கு. லேசான கொஞ்சம் அழுக்கு இருக்கிற துணிலாம் கொஞ்சம் வெளியாகிடும், அதுக்கப்புறம் மெயின் வாஷ்க்கு வரும். 3 தண்ணி எடுக்கும். இதே நார்மலாக குயிக் வாஷ் இந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 தான் தண்ணி எடுக்கும், ஒன்று வாஷ் பண்ணுறதுக்கு, ஒன்று புளிகிறதுக்கு மட்டும்தான்.
0: ஓகே சார, இப்போ டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குது. இதில் நீங்கள் வந்து மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா டாப் லோட் சொல்வீங்களா இல்லை ஃப்ரண்ட் லோட் சொல்வீங்களா?
2: மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் எல்லாமே சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடு தான். ஃப்ரண்ட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை இவ்வளோ கரையாக இருந்தாலும் நம்ம கையில் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி கொடுக்கும், அது தம்பிள் வாஷ்னு சொல்லுவாங்க. டாப் லோடை பொறுத்த வரைக்கும் டைம் மிச்சம், 1 உங்களுக்கு முடிச்சு கொடுத்துரும். அதுமாரி உங்களுக்கு தண்ணியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டாப் லோடு 120 கிட்டே வருது உங்களுக்கு. இதே ஃப்ரண்ட் லோடுனா ஒரு 50 தான் வருது. ஒரு 170 நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகுது ஒரு நாளைக்கு தண்ணி. ஸோ வாஷிங்கும் கம்மி, குவாலிட்டி எல்லாம் கம்மியாகிடுது. ஃப்ரண்ட் லோடு வாஷ் மிஷினில் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணும், தண்ணியும் மிச்சம், எலக்ட்ரிசிட்டி மிச்சம், நல்லா கிளாத்து க்ளீனாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
0: ஓகே, லைனில் ஒரு நேர் வராங்க, அவங்கக்கிட்டையும் பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க?
5: சொல்லுங்கம்மா,
0: சார்கிட்ட என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
5: டிஷ்வாஷரோட மினிமம் பிரைஸ் என்ன? தண்ணி நிறைய செலவாகுமா?
1: அவ்வளவுதான் மேடம்.
0: ஓகே.

0: நீங்க ரேடியோ கேளுங்க, இதற்கான பதில் சார் சொல்லுவாங்க.
1: இப்போ டிஷ்வாஷர்னு பொறுத்த வரைக்கும், இப்போ நார்மலாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 4 பிளேட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி நம்ம எடுத்துப்போம். ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ இந்த 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற வாஷிங் மட்டும் பார்த்திங்கன்னா, குறைஞ்ச வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 லிட்டர் தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். குக்கராக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து ஒரு 40 லிட்டர் வச்சிங்க. இதே டிஷ்வாஷரில் பார்த்திங்கன்னா 16 பிளேஸ் செட்டிங்கு, 15 பிளேஸ் செட்டிங்கு, 14 அது மாதிரி இந்த 3 நிறையா பிளேஸ் செட்டிங் இருக்குது. ஸ்டார்டிங் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் தண்ணி செலவு பார்த்திங்கன்னா 16 கப்பு, 16 கிண்ணம், 16 கிளாஸு, 16 ஸ்பூனு, 16 பிளேட்டு, இந்த மாதிரி 16x16 அத்தனை இதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா 9 லிட்டர் தான் தண்ணி செலவாகும் டிஷ்வாஷரில். டைமிங் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இது ஹாட் வாஷில் வாஷ் பண்ணுது, வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் ஸ்டீம் ட்ரை பண்ணுது, பாக்டீரியா ஃபங்கஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருது, நல்லா உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்குது.
0: ஓகே சார்,
1: டைம் ரொம்ப சேவு. ப்ளஸ் வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம 40 லிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே 9 லிட்டர் நம்ம யூஸ் பண்ண போதும்.
0: ஓகே சார், இப்போ இந்த டிஷ்வாஷரில் என்ன மாதிரியான பாத்திரங்கள் நம்ம பயன்படுத்தலாம்? மண் பாத்திரமும் பயன்படுத்துவோம், நம்ம அதுக்கு செப்பு பாத்திரமும், நிறைய பாத்திரங்களே நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம டிஷ்வாஷரில் வைக்கும்போது எல்லா வகையான பாத்திரங்களும் அதில் வைக்கலாமா?
1: எல்லா வகையும் வச்சுக்கலாம். இதில் வந்து மண் பாத்திரம் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் எல்லாமே வச்சுக்கலாம். அலுமினியம்ல லைட்டாக கலர் ஃபேட் ஆகும்.
0: நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கலாம். ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நெர்வே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகா டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானதோ நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நெர்வே நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலினிக்குழி கொடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலினிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
7: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
8: PSR தங்க மாளிகை.
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8 மயிலாடுதுறை ERC நடச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நெர்வே நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். இன்னைக்கு நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க வாஷிங் மிஷின் மற்றும் டிஷ்வாஷர் தொடர்பான பல கேள்விகளுக்கு பதிலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வல்லுநர் எம் மோகன்ஜி அவர்கள். அவங்க கூட தொடர்ந்து பேசலாம். லிசனர்ஸ் நிறைய பேர் லைன்ல வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ என்னோட ஒரு கேள்வி நான் உன்னை கேட்கிறேன் சார். இது எப்படின்னா, இப்போ ஒரு நான்கு ஒரு குடும்பம் அப்படின்னாலே நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது நியூக்ளியர் ஃபேமிலியாக இருப்பாங்க, தனி கொடுத்தனமாக இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் 4 இருப்பாங்க, ஒரு சில குடும்பத்தில் வந்துட்டு 6, 8 இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எந்த குடும்ப நபர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரியான வாஷிங் மிஷினை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா சார்?
10: கண்டிப்பாக இருக்குது மேடம். இப்போது நார்மலாக நம்ம வந்து ஒன்றுலேருந்து 2 இருக்குன்னா அவங்க பசங்க 2 இருப்பாங்க, 4 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 6.5 வாஷிங் மிஷின் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, ஒரு 4, 5, 6 மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 7 வாங்கலாம். ஒரு 8, 9 பேருக்கு மேலே இருந்துச்சுன்னா 8, அதுக்கு மேலே எவ்வளோ வாஷிங் மிஷின் கேஜிலாம் இருக்குது, 12 வரைக்கும் இருக்குது, நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டெய்லி வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போதும். இல்லை நம்ம வீக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ கேஜ் வந்து அதிகமாக போட்டு நம்ம வாங்கிக்கலாம்.
0: நிச்சயமா. இப்போ நிறைய பேர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம். அன்பான வணக்கம். கூறுவது யாரோ? சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி இருக்கு உங்ககிட்ட சொல்லுங்க.
11: அதாவது வலி இல்லாமல் துணிகளை சுத்தம் செய்ய இயந்திரம். அதாவது இந்த இயந்திரத்துல நம்ம வந்து திடப்பொருள், திரவ பொருள் வந்து, அதாவது இயற்கை நம்ம செயற்கையான பொருள் நம்ம பயன்படுத்துறோம். ஐயா, இதை வந்து இயற்கையான பொருளை பயன்படுத்தி இந்த துணிகளை சுத்தம் செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கா?

0: அதாவது அதிக காலமும் உழைக்கக்கூடிய தகுதி இருக்கும் சார் என்னுடைய
1: இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும், டேமேஜ் எதுவுமே பண்ணாது. செயற்கையாக நம்ம பண்ணால் அது எல்லாத்துக்கும் இந்த டெலிகேட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது.
2: ஓகே சார், இப்போ என்னோட ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ இதில் நம்ம ஒரு லிக்விட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டிஷ்வாஷ்க்கான டிஷ்வாஷ் இருக்கட்டும் இல்லைனா வந்து துணி துவைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுறோம். அந்த லிக்விடோட லிமிடேஷன் அளவு எந்த அளவுக்கு இருக்கணும்?
1: லிக்யூடுக்கு அளவுன்னு கிடையாது, நம்ம லிக்யூட் எவ்வளோ போட்டாலும் நம்ம வந்து வாஷ்மிஷினில் நம்ம எடுத்துக்கோம். அதில் சில இது பார்த்திங்கன்னா, இப்போ ஃப்ரண்ட் லோட் வாஷ்மிஷின் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நிறைய கஸ்டமர் வந்து தப்பு பண்ணுறது என்னன்னுக்கா, ஏதாவது ஒரு லிக்யூட் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது ஃப்ரண்ட் லோடுனா ஃப்ரண்ட் லோடுக்கு மட்டும்தான் நம்ம போடணும், ஏன்னா ஃப்ரண்ட் லோடில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும், அதுக்கு தகுந்தபடி லிக்யூட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ டாப் லோட் லிக்யூட் எடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் லோடு போடுறோன்னா ஃபோம் நிறையா வரும், நிறையா நுரம் அதிகமாக வரும்போது ஏர்லாக் ஆகுது, ஏர்லாக் ஆகும்போது அதுக்கப்புறம் துணியை நம்ம வெளியில் எடுக்கும்போது பஞ்சு மாதிரி இருக்கும், நம்ம உடம்புல போட்டாலும் சில பேருக்கு அலர்ஜிஸ் இருக்கும், கையில் காலில் அங்கங்கே அலர்ஜிஸ் மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி 6 கிலோ 7 கிலோ 8 கிலோ வாஷ்மிஷின் பண்ணுறாங்கன்னா 30 ml போதும் நமக்கு. இது மாதிரி 8 கிலோ வாஷ்மிஷின் யூஸ் பண்ணுறாங்கன்னா 40 ml போதும். அந்த 40 ml மேலே வந்து வாஷ்மிஷினில் லிக்யூட் யூஸ் பண்ண தேவையில்லை.
2: ஓகே, அதுலக்கியும் நம்ம வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி, அவங்க கொடுத்துருக்க அறிவுறுத்தல் படி நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படின்னா மிஷினோட லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ஒரு காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: சிஆர் பட்டினம் திருமதி மேடம்.
2: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி?
1: பட்டு புடவை போடாதீங்க. டெலிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஜிம்கி, ஸ்டோன், எம்ப்ராய்டரி இந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்க வாஷிங் மிஷின்ல கிரடல் வாஷ்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அப்ப அந்த ப்ரோக்ராம்ல பட்டு சாரி யூஸ் பண்ணலாம்.
2: அதாவது உங்களுடைய மிஷின்ல இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த நீங்க சொன்ன மாதிரி பட்டு சரி இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில வர அடுத்த நேர்கிட்டே நம்ம பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கலைச்செல்வி அனுபாரு.
2: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க சார் கிட்ட? கேளுங்க
4: சார். வந்து டிஷ்வாஷர் வாங்கிட்டு 2 மாசம் ஆகுது சார்.
1: சரி மேடம்.
4: அவங்க வந்து தண்ணியெல்லாம் செக் பண்ணி தான் இது செட் பண்ணிட்டு போனாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்து இப்போ மேல ஜாமெல்லாம் அப்படியே உப்பு போட்டு அப்ளை ஆயிடுச்சு சார்.
1: ஆமா மேடம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் செக் பண்ணி பார்த்தாங்களா?
4: கொஞ்சம்
1: நீங்க டிடிஎஸ் லெவல கம்மி பண்ணிட்டீங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது.
4: அப்படிங்களா சார்?
1: ஆமா மேடம்.
4: ஓகே. தண்ணியே செக் பண்ணி தான் சார் போட்டாங்க. கொஞ்சம் நம்ம 1 மந்த் ஒரு பிரச்சனை இல்லாம போனச்சு. அப்புறம் தான் இந்த அப்படியே ஆனச்சு. வினிகர் கொஞ்சம் ஊத்துனா கொஞ்சம் பரவாயில்லை, இருந்தாலும் நார்மலா வரல.
1: இன்னும் ஒரு ஃபில்டர் ஒன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு 4500 ரூபாய் இந்த ரேஞ்ச் கிட்ட ஒரு ஃபில்டர் வரும். அது வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கம்மியா வரும்.
4: சார் இது கரண்ட் பில் அதிகமா வருங்களா?
1: அவ்வளவு வராது மேடம், எல்லாமே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க.
2: நமக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஸ்டார் ரேட்டிங்க்கும் இந்த பொருட்களுக்கும் என்ன சம்பந்தம், அதுல என்ன மாதிரியான நல்ல அம்சங்கள்லாம் அதுல வரும்?
1: இப்போ ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் கொடுக்குறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 50 ரூபா தான் பில் வரும்னு வச்சிங்க. இப்போ ஸ்டார் ரேட்டிங் 3 ஸ்டார் இருக்குன்னா உங்களுக்கு 100 ரூபா பில் வருது. அது 2 ஸ்டார் இருந்துச்சுன்னா ஒரு 120 ரூபா. அந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் குறைய குறைய நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமாக வரும், நமக்கு கட்டுறோம். ஸ்டார் ரேட்டிங் நமக்கு வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி போதும். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து என்ன செய்யணும், சிங்கிள் ஸ்டாராக இருந்தாலும் சரி, 2 ஸ்டாராக இருந்தாலும் சரி, 5 ஸ்டாராக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கடைகள்லாம் கபர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம்.

0: எலக்ட்ரிசிட்டி மிச்சமாகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வாஷ்மிஷினோ வாங்குறீங்கன்னு வச்சுங்க, ஒரு சிங்கிள் ஸ்டார் தான் இருக்குது, உங்களுக்கு வந்து பெருசாக கரண்ட் பில்லாம் போகாது. இதே வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் போட்டு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மிச்சம். சிங்கிள் ஸ்டாருக்கும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக ஆகும், ஒரு 1000 ஒரு 8000 வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும்.
1: ஓகே ஓகே சார், அப்போ வந்து இதில் கவனிக்க வேண்டியது நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு இது ஏற்றதா இல்லை கமர்ஷியல் மோட்டோவில் நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டார் ரேட்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வர அடுத்த நேர்கிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ராஜன்.
1: சொல்லுங்க சார், என்ன கேள்வி?
2: ரெண்டு கேள்வி. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: அதாவது இந்த வாஷிங் மிஷின் நம்ம துணிகள்லாம் போடுறோம்ல சார், அதுல ஒவ்வொரு இதுக்கும் டைமிங் காட்டுது.
0: ஆமா சார், ஒவ்வொரு இதுக்கும் டைம் காட்டும்.
2: சில துணிமணிகளுக்கு முக்கால் மணி நேரம், சில நேரங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல காட்டுது.
0: ஆமா சார்,
2: வந்து கரண்ட் வந்து அதிகமா நமக்கு செலவாகுமா? அதே மாதிரி நம்ம புரட்சியும் வச்சுக்கலாங்கிறாங்க சம்மந்தப்பட்டவங்க.
0: நீங்க எத்தனை
2: வைக்கிறதுனால நமக்கு துணிமணிகள்ல நல்ல அழுக்கு போகுமா சார்? நீங்க சொல்லுங்க, நான் வாங்கணும் கேட்டேன்.
0: இப்போ குறைச்ச டைம்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 30 மினிட்ஸ்ல டெய்லி வாஷ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி வச்சு இந்த வாஷிங், ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம கடினமா வேலை செய்யறது, எவ்வளவு நம்ம அழுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நீங்க குயிக் வாஷ்லயோ இல்ல 30 நிமிஷத்துல வச்சீங்கன்னா வாஷ் பண்ணாது. அதில் வந்து மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் வாஷ்னு கொடுத்துருப்பாங்க, அந்த வாஷில் தான் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம். அதுமாதிரி ப்ரோக்ராம் தந்தபடி உங்களுக்கு கரண்ட் பில் மிச்சமாகணும்னா டைம் குறைய குறைய கண்டிப்பாக குறையும். அது மெயின் வாஷில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹாட் வாட்டர் இருக்கும், இப்போ குயிக் வாஷில் போடும்போது ஹாட் வாட்டர் இருக்காது, கரண்ட் கம்மியாக தான் சார் இருக்கும்.
1: ஓகே, அடுத்த லிசனர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசலாம். வணக்கம். நிகழ்ச்சியில் வந்து நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நேரில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். நேரமும் தண்ணீரும் மிச்சம். வாஷிங் மிஷின் மற்றும் டிஷ்வாஷர் இவற்றின் சரியான தேர்வுகள் குறித்து நம்ம கிட்ட பேசி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க வல்லுநர் எம் மோகன்ஜி அவர்கள். தொடர்ந்து பேசலாம், ஒரு பாடல் இடைவெளியை தொடர்ந்து.

0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களுக்கு கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாம் இணைந்திருப்பது கரைக்கால் பண்பலை 100.3. நவீன சாதனங்கள், நவீன இல்லம், சிறப்பு தொடர். இன்று நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க வல்லுநர் எம் மோகன்ஜி அவங்க. அவங்க கிட்ட நீங்க வாஷிங் மிஷின் தொடர்பாகவும் டிஷ்வாஷர் தொடர்பான உங்களுடைய கேள்விகளை நிச்சயமா கேட்கலாம். சார், இப்ப எனக்கு ஒரு ஐயம். இப்ப வந்து எல்லாமே வந்து ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து இந்த வாஷிங் மிஷின்லயும் டிஷ்வாஷர்லயும் இருக்கா?
6: டிஷ்வாஷரில் கிடையாது மேடம், ஆனால் வாஷிங் மிஷினில் இருக்குது. ஏஐ என்ன பண்ணுது, உங்களுக்கு பழைய வாஷிங் மிஷின் யூஸ்க்கும் இப்போ இருக்கிற வாஷிங் மிஷினுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியை நம்ம லோட் பண்ணுறோன்னா அது வாஷிங் மிஷினுக்கு தகுந்தபடி அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்குது. நமக்கு வந்து வைப்ரேஷனோ ட்ரம் உடையிற சவுண்டோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம சேஃப்டி கொடுக்குது. இதுதான் ஏஐ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ துணி போடுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி டைம் தண்ணி எல்லாமே அது பேலன்ஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி ஃபோம் வர்றதுக்கும் லிக்விட் எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து அது ஏஐ நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: நிச்சயமா. அப்போ இனிமே வாங்குறவங்க வந்துட்டு இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வாங்குறது இன்னும் பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களா?
6: ஆமாம் மேடம்.
0: ஓகே சார், இப்போ லிசனர்ஸ் லைன்ல வந்திருக்காங்க, அவங்க கிட்டேயும் பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
7: இப்பதான் ஒரு 3 months ஆகும் சார் ஃப்ரண்ட் லோடு வாங்கி.
6: ஓகே.
7: ஆனா இப்ப இது டப் கிளீனர்னு காட்டுது.
6: ஓகே.
7: ஆனா அந்த கம்பெனிக்காரங்க சொன்னாங்க நீங்க வந்து டப் கிளீனர் கிளீன் பண்ணும்போது எங்கள்ட்ட தான் நீங்க சொல்லணும், நான் அதுக்கான லிக்விட் தருவேன் அப்படின்னு சொன்னாங்களே, அவங்கள்ட்ட தான் லிக்விட் யூஸ் பண்ணணுமா இல்ல நம்மளே யூஸ் பண்ணிக்கலாமா?
6: இல்ல,
0: உங்களுடைய பேர் மட்டும் சொல்லிடுறீங்களா?
7: என்ன சார்? நாகப்பட்டினம் சந்தானம் மஞ்சள் சார்.
0: ஓகே.
6: இப்போ நம்ம நீங்க வந்து டோல் ஃப்ரீ நம்பருக்கு புக் பண்ணுங்க. டோல் ஃப்ரீ நம்பருக்கு புக் பண்ணி விடுங்க. புக் பண்ணா கம்பெனிலேருந்து ஆள் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா டி ஸ்கேல் என்ன சொல்லிட்டு ஒரு கிளீனிங் பவுடர் ஒன்று வச்சுருப்பாங்க, அது வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாஷிங் மிஷின் டப் க்ளீன் கேட்காது. இப்போ இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் இப்போ உங்களுக்கு கேட்குதுன்னா நார்மலாக அந்த டப் க்ளீன் கொடுத்துட்டு எம்டியாகவே வாஷ் பண்ணி கொடுங்க, அதுலேயே வந்து பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு ஆள் வரல, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் மளிகை ஜாமான் கடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வெனிகேர் இருக்கும், அதில் ஒரு பாட்டில் வெனிகேரை ஊற்றுங்க, டப் கிளீன் ஆப்ஷன் போடுங்க, உங்களுக்கு கிளியர் ஆயிடும்.
0: ஓகேங்க சார். இப்போ அடுத்து வர நேர்கிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம். நான் கும்பகோணம் மட்டம் கூவூர்லேருந்து கே தோமணி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி?
8: மேடம், இந்த இது டிஷ்வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி யூஸ் பண்ணுறோம், எத்தனை நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அந்த ட்ரம்மை நம்ம கிளீன் பண்ணலாம்?
6: டிஷ்வாஷருக்குலாம் அந்த மாதிரி ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லாம் இல்லை சார். உங்களுக்கு உப்பு

0: குழையிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்ல சார்.
1: இல்லை, நம்ம மெக்கானிக் சொன்னது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது நல்லது அப்படின்னாப்பில், அதுக்காக தான் கேட்குறேன்.
0: இல்லை, உங்களுக்கு கீழே ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபில்டரை நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும் சார்.
1: சைடில் ட்ரம்ல சைடில் இருக்கு அந்த ஃபில்டர் சார்?
0: ஆமாம் சார், கீழே இருக்கும்.
1: அதை பண்ணிட்டா போதும்?
0: அது போதும் சார், அது பண்ணாலே உங்களுக்கு வந்து 90% உங்களுக்கு பிரச்சனையே வராது சார்.
1: ஓகே ஓகே சார், ஓகே தேங்க்யூ.
0: ஓகே ஓகே சார், தேங்க்யூ.
2: இப்போ இவங்க கேட்ட மாதிரியே எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ வந்து ட்ரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாஷிங் மிஷினில். அப்படி இருக்கும்போது அந்த ட்ரம்மோட ஆயுட்காலம் வந்துட்டு நம்ம பயன்படுத்துறதுல தான் வந்து அது லாங் லாஸ்டிக் வருதா, அப்படி இல்லைன்னா பாதியிலே காலி ஆகுதா அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ட்ரம்முக்கான நடைமுறையில் என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ்லாம் நம்ம பண்ணும் சார்?
0: ட்ரம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அந்த வெனிகர் டிஸ்கேல்னு ஒரு பவுடர் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இதை போட்டால் ட்ரம் பிரச்சனை வராது. அப்பயும் கஸ்டமருக்கு மீறி வருதுன்னா அவங்க வீட்டில் வர தண்ணி பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா போர் வச்சிருப்பாங்க, அந்த தண்ணியை யூஸ் பண்ணாலும் கூட அதில் வந்து சுண்ணாம்பு கண்டிஷன், சால்ட் கண்டிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ட்ரம்க்கு உடையிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வாங்கி ஒரு 2 மாதம் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ திருப்பி ரெண்டு அடுத்த டைம் வரும்போது 2 வாட்ஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரம் உடஞ்சிருக்கும். காரணம் என்னக்கா, உள்ளே கொஞ்சோண்டு தண்ணி தேஞ்சி நின்றுருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் போயிட்டுருப்போம், ட்ரைனேஜ் பண்ணாமல் நம்ம வெளில போயிட்டோம்னா அந்த தண்ணி என்ன செய்யணும்னா அது அது வேப்பராகி ட்ரம்மோட சாஃப்டை வந்து கிடச்சிரும். ஸோ அது குவாலிட்டி கம்மியாக உடனே ட்ரம் உடஞ்சிரும். இது மெயின்டெனன்ஸ் வந்து வெனிகர் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்கேல் பவுடர் போட்டு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஊரை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ள வாஷ் மிஷினில் தண்ணி கொஞ்சம் இருக்கும், ஒரு அதிகபட்சம் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி இருக்கும். அதை ட்ரைன் பண்ணிட்டு போயிடுங்க, அப்போ உங்களுக்கு ட்ரம் பிரச்சனை வராது.
2: அதாவது வெளியூர் பயணம் போகும்போது இந்த மாதிரியான சாதனங்கள் வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு தனி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் சூப்பர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
2: சொல்லுங்க, என்ன கேள்வி சார் கிட்ட கேளுங்க.
3: வாஷிங் மிஷின். ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: எங்கள்கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு ஐஎஃப்பி ஷாப்லோட.
0: சரி சார்.
3: அது போர்டு போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாருங்க, அதை மாத்தி விட்டேன் அப்புறம்.
0: சரி சார்.
3: இப்போ ஒரு 6 மாசம் கூட ஆகலாம்னா இது இப்போ கீர் பாக்ஸ் போயிடுச்சுன்னு தாப்ல.
0: சரி சார்.
3: அது கிட்டத்தட்ட போர்டே 3000 ரூபா இருந்துச்சு, இப்போ இது ஒரு 4000 ரூபா சொல்றாரு. அதை என்ன சரி பண்ணா ஓடுங்களா இல்லை வேற மாத்திக்கலாமா?
0: நீங்கள் வாங்கி எவ்வளோ சார் இருக்கும் வாஷிங் மிஷின்
3: வாங்கியா? அது 10 இயர்ஸ் ஆகுதுங்க.
0: 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வாஷிங் மிஷினோட லைஃப் இம்ப்ரூவ் இருக்கும் சார். அல்ல, ஒவ்வொரு வாஷிங் மிஷின் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோட்டர் வாரண்டி 10 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா?
3: ஆமாம்.
0: 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாலே போதும் இல்லை சார் நமக்கு?
3: ஆமாம்.
0: நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த 3000 ரூபா 4000 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறத புது வாஷிங் மிஷினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1-10 வருஷம் கிடைக்கும். உங்களுக்கு இதே மாதிரி 2000 ரூபா 3000 ரூபா இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ்க்குள்ளே வந்து ஏதாவது பிரச்சனை ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கா உங்களுக்கு வாஷிங் மிஷின் நோத்திருங்க, வேண்டாம். புது வாஷிங் மிஷின் எடுத்துங்க சார்.
2: ஓகே. அதாவது வாரண்டி பீரியட் எவ்வளோ நாள் இருக்கும், அந்த அந்த நாட்கள் வரைக்குமே நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து வர நேர்கிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
4: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வர முகமது இக்பால்.
2: சொல்லுங்க சார், என்ன கேள்வி?
4: வாஷிங் மிஷின் இருக்குமா வீட்டில்? வாஷிங் பவுடர் யூஸ் பண்றது நல்லதா, வாஷிங் லிக்விட் யூஸ் பண்றது நல்லதுங்களா? வாஷிங் பவுடர் யூஸ் பண்ண கீழே அந்த இது மாதிரி படிஞ்ச மாதிரி ஒரு இது மாதிரி தெரியுது,
0: இருக்காது. இதே மாதிரி நம்ம லிக்யூடு நம்ம யூஸ் பண்ணுறீங்கன்னா லிக்யூட் வந்து 100% தண்ணியோட தண்ணியாக கலந்துட்டு உங்களுக்கு வந்து வெளியாகிடும். மேக்ஸிமம் வந்து இப்போ ட்ரம் பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது இப்போ செமி ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங் கொஞ்சம் நாளில் வீணாக போகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இப்போ காசு கொடுத்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் லிக்யூடு யூஸ் பண்ணிங்கன்னா லிக்யூடு வந்து வாஷிங் மிஷின் மிஷினரிக்கு பார்த்தீங்கன்னா லிக்யூட் தான் சார் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். பவுடர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க.
4: ஓகே சார்.
0: ஹேண்ட் வாஷுக்கு தான் வந்து பவுடர் கண்டுபிடிச்சாங்க.
2: இப்ப இது நிறைய பேருக்குள்ள கன்ஃபியூஷனாவே இருக்கு இல்லையா, நம்ம வந்து

0: லிக்யூட் போடலாமா இல்ல பவுடர் போடலாமா. இதுல வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து லிக்யூட்ல துவைக்கிறத விட பவுடர் போட்டேன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கிளீனஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற சில மித்துகளும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஆனா வாஷிங் மிஷினை பொறுத்த அளவுக்கு லிக்யூட் வந்து பெஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்து வர நேயர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எந்த
0: ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: போதும் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சரவணன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து சார்? ஆக்கூர்ல இருந்து பேசுறீங்களா? சரி சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம்.
3: அது உள்ள அந்த பிரேம் எல்லாம் வீணா போகுது. அது ஓட்டு மாதிரி கொடுக்காம ஒரு பிளாக்கா கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் வீணா போகுது. மாத்த ஐடியா பண்ணலாம் மேடம்.
2: இல்லை சார், அப்படி பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து உங்களுக்கு டோர் அதிகமாக ஓப்பன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பேக் சைடில் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கூலிங் டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்திங்க. அதிகப்படுத்தினாலே உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக விடும். அப்படி இல்லைனாலும் ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி இந்த பக்கெட்டுலேருந்து தண்ணியை வெளியே எடுத்துருங்க.
0: ஓகே. ஓகே சார். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நவீன சாதனங்கள், நவீன இல்லம், சிறப்பு தொடர், நேரமும் தண்ணீரும் மிச்சம், வாஷிங் மிஷின் மற்றும் டிஷ்வாஷர் இவற்றில் தீர்வு சரியாக எதை கொடுக்கலாம் என்று நம்ம கிட்ட விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க வல்லுநர் எம் மோகன்ஜி அவர்கள். பாடல் மற்றும் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நம்ம பண்பலையில இன்னைக்கு நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர்ல வாஷிங் மிஷின் மற்றும் டிஷ் வாஷர் தொடர்பான பல கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க வல்லுநர் எம் மோகன்ஜி அவர்கள். அவங்க கிட்ட நாம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு லிசனர் நமக்கு லைன்ல வந்திருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடுவோம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: பயணிவேல்.
2: நீங்க பேசுறீங்க சரியா, காதல விழல.
3: ஆயகரம்பளத்துக்கு பயணிகள் பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
3: வாஷிங் மிஷின்ல இருந்து தொடர்ந்து டெய்லி போன்மா வாரத்துக்கு ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன்மா, இல்ல அதான்
2: கேள்வி. மறுபடி கேளுங்க.
4: இல்ல, வாஷிங் மிஷின் வந்து நம்ம டெய்லி போடலாமா இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி போடலாமா கேக்குறாங்க. நீங்க எந்த அளவுக்கு வாஷிங் மிஷின் நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சார். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரம்மோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சும்மா கொஞ்சம் சும்மா அது கரை ஏற மாதிரி இருக்கும். டெய்லி நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உள்ளே வந்து சுத்தமாகிட்டே தான் இருக்கும், அப்போ கரை படுறதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்கும். நீங்கள் டெய்லி மெயின்டைன் பண்ணுங்கள், டெய்லி நல்லாயிருக்கும் சார்.
2: ஓகேங்க சார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார், இப்போ நாம் எல்லா துணிகளையும் ஒரே மாதிரி நம்ம வாஷிங் மிஷினில் பயன்படுத்த முடியாது. சில துணிகள் கிளாத் விற்கும் போதே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ட்ரை வாஷ் ஒன்லி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரை வாஷ் பண்ணக்கூடிய சாதனங்கள் ஏதாவது இருக்கா சார்?
4: இருக்குது மேடம். இப்போது வந்து வாஷ் ட்ரை ரீஃப்ரெஷ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்ஸ்லாம் தனியாக இருக்குது, அதுக்குன்னு தனியாக ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. ட்ரை வாஷ் தான் உங்களுக்கு வேணும்னா ட்ரை வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக 800 ml வாஷ் பண்ணுற மாதிரி வாஷிங் மிஷின் வந்துருக்கு, அதுக்கு வந்து WDR சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9 kg, 10 kg, 11 kg இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துடலாம்.
2: ஓகேங்க.
4: எந்த டேமேஜும் வராது.
2: நிச்சயமாக சார். இப்போ இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டிஷ்வாஷர் சொன்னீங்களே சார், இந்த டிஷ்வாஷரில் நாம் இப்போ ஒரு பாத்திரத்தை உள்ளார வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தை என்ன நாம் சாப்பிட்ருப்போம், அதில் வந்து மசாலா ஒட்டியிருக்கோம், எண்ணெய் ஒட்டியிருக்கோம், எல்லாமே இருக்கும். அப்போ அதோடய போயிட்டு உடனே டிஷ்வாஷரில் வச்சா வாஷ் பண்ணி கொடுத்துருமா, இல்லை நம்ம டிஷ்வாஷரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது வழிமுறைகள் பின்பற்றணுமா?
4: டிஷ்வாஷருக்கு நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி தீஞ்சி போயிருக்கா இல்லை கருகி போயிருக்கா இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். தீஞ்சி போனது, கருகி போடுறது, அடி பிடிச்சது, இதில் நம்ம கையால் தான் வாஷ் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி இந்த மாதிரி கடுகு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம டஸ்ட்லாம் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வாஷிங் மிஷின் இது டிஷ்வாஷரில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே தூக்கி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டரில் வந்து பிளாக் ஆகும். ஃபில்டரில் பிளாக் ஆகும் போது சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு பாதியிலே ஓப்பன் பண்ணி திருப்பி எரர் பார்ப்பீங்க நீங்கள். இந்த மாதிரி நீங்கள் இந்த கருவேப்பிள்ளை இதெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்துட்டிங்கன்னா
2: ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.

0: இன்னைக்கு நவீன சாதனங்களும் நவீன இல்லமும் சிறப்பு தொடரில் நேரமும் தண்ணீரும் மிச்சம், அதாவது வாஷிங் மிஷின் மற்றும் டிஷ்வாஷர் தொடர்பான பல சந்தேகங்களுக்கு நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போல இப்ப ஒரு தன்னோட கேள்வி கேட்க வந்திருக்காங்க ஒரு லிசனர், அவங்க கிட்டே பேசிடலாம். வணக்கம். வானொலியை விட்டு சற்று தள்ளி வரலாமே. சொல்லுங்க, என்ன கேள்வி?
1: சாதா வாஷிங் மிஷின் தான் வச்சிருக்கோம், வாரம் ஒரு தடவை தான் போடுறோம். போட்டுட்டு திரும்ப வந்து ஃபேனை போட்டு காய வச்சுட்டு திரும்ப மூடி வச்சிடறோம். அது மாதிரி மூடி வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைல்லம்மா.
0: ஓகே, இதுக்கான பதில் வந்து சார் சொல்லுவாங்க. வானொலியில் கேளுங்க.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம் சார். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இல்லை, நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறது இதுதான் சார். வாஷிங் மிஷின் நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டோர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இருக்கணும். உள்ளே இருக்கிற ஸ்மெல்லு
1: ஃபேன் போட்டு வச்சுருவோம்.
2: ஃபேன் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் போட்டுக்கலாம் சார். அது போடுறது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தான் வேஸ்ட்டு, அது நீங்கள் ஃபேன் போட தேவையில்லை. டோர் மட்டும் ஒரு 1/2 hour ஓப்பன் பண்ணால் போதும் சார்.
1: அப்புறம் திரும்ப மூடி வச்சிடலாம்.
2: ஆ, அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் சார். சொல்லுவாங்க.
0: நாங்கள் கேட்ட கேள்வியாக இருக்கட்டும், நம்ம நேயர்கள் கேட்ட கேள்வியாக இருக்கட்டும், எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக எங்களுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. நவீன சாதனங்கள், நவீன இல்லம் சிறப்பு தொடரில் நேரமும் தண்ணீரும் மிச்சம். வாஷிங் மிஷின் மற்றும் டிஷ்வாஷர் இதில் சரியான தேர்வு முறைகள் குறித்து ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு விளக்கம் கொடுத்த எம் மோகன்ஜி அவர்களுக்கு பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
2: நன்றி மேடம்.
0: நன்றி.
2: நன்றி மேடம்.
0: நேர்களை, நாம் இதுவரை கேட்டு ரசித்தது நவீன சாதனங்கள், நவீன இல்லம் சிறப்பு தொடர், நேரமும் தண்ணீரும் மிச்சம், வாஷிங் மிஷின் மற்றும் டிஷ்வாஷர் இவற்றில் சரியான தேர்வு குறித்து நேரலையில் விளக்கம் தந்தார் வல்லுநர் எம் மோகன்ஜி அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 12 மணி. பண்பலையில் நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நமது பண்பலையில் இன்று மதியம் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஜி தன்ஷிகா.
1: காக்கம் உண்டு தாத்திரே, தாக்கத்தே வீட்டு பக்கம் மண்டரே, பானை ஒன்றே தண்டரே, அந்த பானை அடியே தண்ணீர் தோன்றும் மீழ்ந்தரே, தலையுள்ளே வித்தரே தண்ணி எத்தவில்லையே.
0: 12:55 பன்னிசை இது நல்ல என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். ஒரு மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவ பிரிவு முதுநிலை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் LSC. 4 மணிக்கு நாளைய உலகம், திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இணை பேராசிரியர் மற்றும் துணை துறை தலைவர் முனைவர் எஸ் பீர் முகமது அவர்கள் பங்குபெறும் நேரலை. மாலை 4:30 வைக்கிங் பரினன் பிரீஃப்ஸ் வழங்கும் நாளைய உலகம். மாலை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை பிதா என தொடங்கும் பாடல் பாடியவர் நாராயணன் ஓதுவார் அவர்கள். மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் பண்பலை கரை பண்பலை 100.3 சிந்தனை துளி. பயணத்தின் போது அலைபேசி அழைப்பு ஆயுளை குறைக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். மனதில் நின்றவை. எத்தனையோ பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் சில. அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மனதில் நின்றவை. கடிதம் வழியே நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே வெண்முகி.

0: சொர்க்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 7:30 தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: இருக்கிறோம் நேர்களே, மனதில் நின்றவை. நிகழ்ச்சிக்காக அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் குரலில் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா, ஆசிஃபா, ஆசிக்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து செல்லராஜா சலமத் சுகைனா. பாடல் ஒலிக்கிறது சண்டைக்கோழி திரைப்படத்திலிருந்து.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: விரைவு திருச்சி சாரதாசில்.
5: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணை முகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
6: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
5: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை, நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ONGC.
5: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:32. மனதில் நின்றவைய நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது. சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, கடலூர் கோண்டூர் சேரநாதன், சண்முக பிரியா.
13: செப்பு கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

மனதில் நின்றவள். நிகழ்ச்சியின் நிறைவாக வலிக்கும் பாடல் மன்மதன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஆலைக்குளம் சென்னையின் அமிர்தவல்லி, முட்டம் துரை சுந்தரம்பால், பருக்குடி கலையரசன், இந்துமதி, மேல ஓடுதுறை விஷ்ணுவரதன், சுகந்தி, யார் சுதி, கலைமித்ரா, காளிதாஸ், அம்பல், தங்கையின் செல்வி.

0: தெரிவிப்பிருக்கிறது நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த மனதில் நின்றவை. நேர்களை காரைப்பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பன்மலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டாவை புதுதில்லியில் சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாய் சேய் நலனிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் இந்தியாவின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 160,000 மேற்பட்ட மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி செலுத்தும் இயக்கமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியாவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இலங்கையின் அமைதி மற்றும் வளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் சக்திக்கு எடுத்துக்காட்டாக இலங்கை பிரதமர் விளங்குவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். இலங்கையில் உள்ள பெண்கள் இந்தியா வழங்கும் திட்டங்களின் கீழ் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நிதி, கல்வி மற்றும் திறன் பயிற்சி மூலம் மகளிர் மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் தொடங்க முன்வரும் மகளிருக்கு பிணையில்லா கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையுள்ள விவசாயிகளிடம் கருத்துக்களை கோரும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மாற்று எரிசக்தி உற்பத்தி அதிகரித்து வருவதாக கூறி புள்ளி விவரங்களுடன் அவற்றை பட்டியலிட்டுள்ளார். காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். குஜராத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் இரும்பு பரன் இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். அகமதாபாத் அருகே நேரிட்ட இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய 15 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இவர்களில் 12 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே இந்த விபத்து குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தில்லி காவல்துறை ஆணையர் திரு அனுராக் குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடு

0: ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக துக்ளக் சாலை காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்களுக்கான கட்டுப்பாட்டு அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தவேக அறிவித்துள்ளது. இதன்படி தவேக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுகின்றனர். இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஆந்திராவின் ரயில் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ரேணிகுண்டா அரக்கோணம் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைக்கும் திட்டங்கள் மூலம் திருப்பதி மற்றும் சித்தூர் மாவட்டங்கள் பெரிய அளவில் பயனடையும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு கேசவ் பிரசாத் மௌரியா கூறியுள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச அரசும் மகளிர் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லாமல் 1 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு கேசவ் பிரசாத் மௌரியா குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அல்பேஷ் யஷ்வந்த் கோக்ஜே இன்று பதவியேற்றுக் கொண்டார். போபாலில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு மங்குபாய் சங்கன்பாய் பட்டேல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மிசோரமில் நீர்வளத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐசாலில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த துறையில் பணியாளர் பற்றாக்குறையை களைய உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக சர்வதேச அணுசக்தி முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த முகமையின் 35 பேர் கொண்ட வாரிய கூட்டத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 23 வாக்குகள் பதிவாகின. ரஷ்யா, சீனா மற்றும் நைஜர் நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. 8 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் மோனா அகர்வால் வெள்ளிப் பதக்கத்தையும் அவ்னி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதன் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க மோனா அகர்வால் தகுதி பெற்றுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சனி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 10-15, 15-12, 15-7 என்ற செட் கணக்கில் சீனாவின் மான்லின் லீயை வென்றார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விமல்ராஜ் அண்ணாதுரை, ஸ்ரேயா பாலாஜி இணை

0: காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 24-22 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி ராதிகா சர்மா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50.
2: காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தல் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போறப்போ வழியில ஒரு சிறிய செடிய பார்த்தானா. அந்த செடிய சிலர் மிதிக்க போவதையும் கவனித்தானா. உடனே முத்து என்ன பண்ணானா, அந்த செடிய பாதுகாப்பான இடத்துல நட்டானா. தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தானா. சில நாட்கள்ல அந்த செடி அழகான மரமா வளர்ந்து நின்னுச்சான். அந்த மரத்தோட நிழல்ல எல்லாரும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்களாம். முத்து மகிழ்ச்சியுடன் நினைத்தானா, இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், இயற்கையை நேசிப்பது நமது கடமை. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: என்ன
5: படிக்கிறீங்க?
6: தண்ணீர் தோஞ்சம் இழுந்தரே, தலையுள்ளே வித்தரே, தண்ணி எத்தவில்லையே, புச்சி தாடி காக்கமோ, சிறிய சிறிய கற்களை பொடுக்கி பானையில் போத்தரே, தண்ணி மேலே வந்து தாகம் கீழ குடுத்தரே. நன்றி. அடுத்த நான் கடத்தல போனேன்.
5: என்ன சொல்லுங்க.
6: ஒரு ஊர்ல காக்கா தண்ணீர் தேடி அணிஞ்சு திருந்துலாம். எங்குமே தண்ணி கற்கிறியான். ஒரு காம்பத்து போனச்சான். ஒரு குருவையில தண்ணி தொஞ்சமா நிச்சான். உடனே காக்கா என்ன பண்ணிச்சான், கீழே கற்கல கல்லை தூக்கி பானையில போத்துறான். அப்படியே பல்ல போத்தே வந்துடலாம். பானைக்குள்ள தண்ணி மேல வந்துடலாம். காக்கா தண்ணி குடிச்சிடலாம். தந்தத்துமா பண்ணி வைத்தான்.
5: சரிங்க பாப்பா, சூப்பர். காக்கா பாட்டும் காக்கா கதையும் சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: டீச்சர்.
5: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம். நேயர்கள் கேட்டது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம், மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 12:55. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை. இது நல்ல என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள்.

பன்னிசை கேட்டோம். சிந்தனை துளி. பகலில் இயற்கை ஒளி இருக்கையில் செயற்கை ஒளி ஏன்? அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி.

0: பண்பலையில் நாம் இன்னைக்கு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேன்மழை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து.

0: நெவ்வே நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாரிப்பலகைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பைகள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு பெல்லிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வரப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தீன்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் இளையராஜா மற்றும் ஜானகி, இசை இளையராஜா.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தீன்மழை நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசை.

0: நேயர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேர்களுக்கு கரைக்கல் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கல் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. தென்மழையில் அளிக்கவிருக்கும் இந்த பாடல் ஸ்வனலதா குரலில், இளையராஜா இசையில், வாலி வரிகளில். ஊரெல்லாம் உன் பாட்டு திரைப்படத்திலிருந்து.

தென்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, இசை இளையராஜா.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகள் செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தென்மழை. தென்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் இளையராஜா மற்றும் சித்ரா, இசை இளையராஜா.

0: நம்ம பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்லையும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அமிர்தராயன் கோட்டில் பாரிவல்லல், வழுவூர் பண்டாரவாரை ஸ்ரீகிருஷ்ணா, அதுக்கப்புறமா வந்திருக்க கமெண்ட்ஸ் அந்த அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. புதுத்துறை சித்ரா தேவி அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதே போல அசோக்ராஜ் கனிமொழி அவங்களும் ஐயாவாடியிலேருந்து தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. மதுரையிலேருந்து சோமசுந்தரம், திருத்துறைப்பூண்டி சுந்தரி பாஸ்கர், அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நன்னிலத்திலேருந்து சுப்பிரமணியம் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முகமது நாசர் அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர், அதுக்கப்புறம் வந்திருக்க கமெண்ட்ஸ் அந்த காரைக்கால் நளினி அவங்களும், அருள் ஷாலினி ரியா அவங்களும் கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகளுக்கு நிறைய வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மணக்குடியிலேருந்து சத்யா தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை போட்டுட்டாங்க. தியர்பட்டினம் நளினி சங்கர், கொள்ளிடம் கருணாநிதி, அதுக்கப்புறமா நிறைய கமெண்ட்ஸ் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆரியங்காவல்லேருந்து கதிரவன் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எரவாஞ்சேரியிலேருந்து சின்னக்கண்ணன் அவங்களும் நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார் மன்சூர் அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை நம்ம தீன்மொழி நிகழ்ச்சிக்காக கொடுத்துருக்காங்க. பொன்னியமேடு வண்ணை கணேசன் அவங்களும் நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது போல் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்தது நிறைவாக வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா ஆக்கூர்லேருந்து செல்லதுரை தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் நீங்களும் நம்ம கரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் தினம் தினம் நிறைய போஸ்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லா நிகழ்ச்சிக்கான போஸ்டரும் இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளோட போஸ்டருக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிச்சயமாக பண்ணுங்கள். நாம் இணைந்திருப்பதோ தீன்மழை நிகழ்ச்சி.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தீன்மழை நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இசை இளையராஜா. வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

நிவ்ய நமது பண்பலையில் இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் வேளாண்மைக்கு ஆதாரம் மண்வளம். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நீரலை கேட்கலாம். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கே காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஒழித்த அந்த பாடலோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது தேன்மழை. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியில் இருந்து.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாவைக்கா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் தாவிக்கா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மதுராந்தகம் தொகுதியில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரத்தில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவிக்காவில் இணைந்ததால் இவ்விரு தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் மதுராந்தகத்தில் திரு பரந்தாமனும், தாராபுரத்தில் திருமதி எஸ் சுகன்யாவும் இத்தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அஇஅதிமுக சார்பில் இத்தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் இதுவரை 3 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். வரும் 16ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் உள்ளது. மனுக்கள் வரும் 17ஆம் தேதி பரிசீலிக்கப்படுகின்றன. தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவிக்கா அரசு முதிர்ச்சியற்ற தன்மையுடன் உள்ளதாக குறை கூறினார். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தலைமை செயலகம் கட்ட அரசு முடிவெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் செய்ய முடியாமல் அரசு உள்ளதாக கூறிய அவர், எந்த துறையிலும் வளர்ச்சிக்கான திட்டம் அரசிடம் இல்லை என்று தெரிவித்தார். இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் கலந்தாலோசிக்கப்படும் என்றார். மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. முக்கிய சாலைகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தாராபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 245,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். ஒரு வார காலம் அங்கு தங்கும் அவர் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்க உள்ளார். முதலமைச்சர் தலைமையில் உயர்நிலை பிரதிநிதி குழுவும் முதலீட்டாளர்களை சந்தித்து லண்டனில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளது. தாவிக்கா அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக முதலமைச்சர் அரசு முறை பயணமாக வெளிநாடு செல்வது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா லண்டன் சென்றுள்ள நிலையில் தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனாவும் அங்கு செல்கிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாளை மறுநாள் புதுதில்லியில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த மாநாட்டை ஒட்டி ட்ரோன் விமானங்கள் மற்றும் சிறிய ரக விமானங்கள் வானில் பறக்க வரும் 14ஆம் தேதி வரை டெல்லி போலீஸ் தடை விதித்துள்ளது. புலனாய்வு முகமையின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு குற்றவியல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் விதிகளை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக எத்தியோப்பியா, புருண்டி நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுதில்லி வந்தடைந்தனர். ஜப்பான் பாதுகாப்பு பிரிவு போர் விமானம் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கு மைல்கல்லாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டுவதற்கான அர்ப்பணிப்பையும் இது புலப்படுத்துவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 100

0: 25 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 820 மருத்துவ பயனாளிகள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை இன்று வழங்கி பேசிய அமைச்சர், காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக எடுத்துரைத்தார். காசநோயாளிகள் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து மாத்திரைகளை உட்கொள்வது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், மாத்திரை மருந்துகளை தன்னிச்சையாக நிறுத்தினால் நோய் தீவிரமடையும் அபாயம் ஏற்படும் என்றும், உடலில் எதிர்ப்பு திறனை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். எனவே நோயாளிகள் பரிந்துரைக்கப்பட்ட முழு கால அளவில் மருந்துகளை உட்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தினார். சமூக வலைதளங்களை இளையோர் பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்வதன் அவசியம் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான நோட்டீஸை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. இந்திய சட்டம் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை மைனர் என்று கருதும் நிலையில், முகநூல், ஸ்னாப் சாட் போன்ற தளங்கள் 13 வயதுடையவர்களை கணக்கு தொடங்க அனுமதிப்பதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மனநல ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி தற்கொலை தடுப்பு மற்றும் மனநல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவத்துறையினர், செவிலியர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தற்கொலை எண்ணங்களை தவிர்ப்போம், வாழ்க்கையை பாதுகாப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்தும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: விருதுநகர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் இளையோர் உரையாடல் வினாடி வினா போட்டியில் திரளான மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளைஞர் நல அலுவலர் காவ்யா முத்துலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 15 முதல் 25 வயது வரை உள்ளவர்களுக்கு இணையதளம் வாயிலாக வினாடி வினா போட்டி நடைபெறுவதாக கூறினார்.
3: ஆகஸ்ட் 17 ஜனவரி 30 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து mybharat.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் அனைத்து மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோட 2வது கட்டமான இந்த குவிஸ் காம்படிஷன் அண்ட் இது மாதிரியான அகாடமிக்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்ச்சுரல் ட்ராக் அப்படின்னு சொல்ற உங்களோட கலை திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னோவேட் ஃபார் பாரத் அப்படின்னு சொல்லி 3வது ஒரு கட்டம் இருக்கு. ஸோ இதுலலாம் இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாணவர்கள் ஃபைனலா வந்து என்னன்னா ஜனவரி மாதம் பிரைம் மினிஸ்டர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
1: நாகை மாவட்டத்தில் இத்தகைய போட்டி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். விருதுநகரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பதாகைகளை ஏந்திய வண்ணம் பங்கேற்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல்லில் மாவட்ட காவல்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலகு சார்பில் மாணவ மாணவியர் பங்கேற்ற எய்ட்ஸ் தடுப்பு மனித சங்கிலியை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக HIV தொற்று சுய பரிசோதனைக்கான QR குறியீடும் வெளியிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் 90 இடங்களில் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 90 இடங்களில் சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம் நடைபெற உள்ளது. இதில் நோய்வாய்ப்பட்ட பசுக்கள், எருமை, ஆடு மற்றும் கோழிகளுக்கு தேவையான பரிசோதனை செய்யப்பட்டு இலவச சிகிச்சை அளிக்கப்படும். அந்தந்த பகுதிகளில் முகாமும் நடக்கும் நாள் மற்றும் இடங்கள் குறித்து கால்நடை உதவி மருத்துவர்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். கால்நடைகளை அழைத்து வந்து உரிய மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
1: மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்ட

பேரவைத் தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாபிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

மெல்லிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 2 மணி. சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்கலாம். மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: செல் 9443395130.
1: JKR பாலிகிளினிக்.
0: நேர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவ பிரிவு முதுநிலை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்களுடைய சந்தேகங்களுக்கு வழிகாண 0434368 என்ற முன்னணிப்பு எண்ணோட 2311231 அல்லது 2994800 அல்லது 2995800 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தர காத்திருக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவ பிரிவு முதுநிலை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார்.

0: மீண்டும் இணைவோம் நேயர்களே. டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவ பிரிவு முதுநிலை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். சார், நேயர்களுக்கு உங்களை பத்தின ஒரு அறிமுகம் சார்.
1: மேடம் வணக்கம். நான் டாக்டர் அருண்குமார், நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மனநல பிரிவில் முதுநிலை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன்.
0: உலக தற்கொலை தடுப்பு தினம் இல்லையா சார், இது குறித்து மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விழிப்புணர்வு என்ன சார் சொல்லுவீங்க?
1: உலக தற்கொலை தடுப்பு தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 10 தேதி உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. இது நம்ம தற்கொலைக்கு எதிராக

0: விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உண்டாகக்கூடிய தினம். இந்த முக்கியமான தலைப்பை பற்றி பொதுமக்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை வழங்கிய வானொலி நிர்வாகத்திற்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி சார். சார், இப்போ வந்து தற்கொலை எண்ணம் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன சார்?
0: வாழ்க்கையில மற்ற ஒருவருக்கு தற்கொலை எண்ணங்கள் வருகிறது என்றால் அது ஒரு காரணம் மட்டும் இருக்காது மேடம், பல்வேறு காரணங்கள் இருக்கும் மேடம். மனச்சோர்வு, மன அழுத்தம் போன்ற மனநல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் மேடம், கணவன் மனைவிக்கு உள்ள குடும்ப நல பிரச்சனைகள், காதல் அல்லது திருமண பிரச்சனைகள், வேலை இல்லாட்டி பொருளாதார பிரச்சனைகள் மேடம், தேர்வு தோல்வி, தனிமை, போதைப் பொருட்கள் அல்லது மது வகை பயன்பாடு, இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு மேடம் ஒருவருக்கு தற்கொலை எண்ணங்கள் உருவாகிறது மேடம்.
1: ஓகே சார், அதாவது பர்டிகுலரா எந்த ரீசன் சொல்ல முடியாது, நிறைய காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சார். சார், இப்ப வந்து தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு மனநோயோட அறிகுறியா சார்?
0: தற்கொலை எண்ணங்கள் வருதுன்னா அது ஒரு மனநோயோட அறிகுறின்னு சொல்ல முடியாது மேடம். நமக்கு வந்து மன அழுத்தத்திற்கான அறிகுறிகளா இருக்கலாம். மன அழுத்தம் ஒருவருக்கு யாருக்கும் எப்ப வேணாலும் ஏற்படலாம் மேடம். மன அழுத்தம் சிறு குழந்தைகள்ல இருந்து முதியவர்களுக்கு வரும் மேடம். இப்ப மன அழுத்தத்தை நம்ம தாங்கிக்க முடியல, சோ அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியல அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறப்ப இந்த தற்கொலை எண்ணங்கள் ஒருவருக்கு தோன்றலாம் மேடம். இது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில வந்து எங்கா இருக்கோம், நம்ம இருக்கிறது இறந்து போயில எண்ணங்கள் வரும். ஆனா நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற குடும்ப உறவுகள் பொருளாதார இது எல்லாத்தையும் நம்ம அதை மீண்டு வரத்துக்கு முயற்சிகள் பண்ணுவோம் மேடம். மறந்து அதையும் தாண்டி நம்மளால முடியாதுன்னு எண்ணம் வரப்ப இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் ஒருவருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேடம்.
1: ஓகே சார், இப்ப லைன்ல நேர்கள் இருக்கலாம், அவங்கள்ட்ட பேசலாம் சார்.
0: பேசலாம் மேடம்.
1: ஓகே சார். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: உங்களுக்கும் டாக்டர் அம்மாவுக்கும் இருவருக்கும் வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடிமா.
1: கேளுங்க சார், டாக்டர் லைன்ல இருக்காங்க.
2: டாக்டர் அம்மா, என்னோட கேள்விமா, இன்றைய தலைமுறைகள் பாத்தீங்கன்னா தோல்வி தாங்கக்கூடிய மனப்பக்குவம் இல்ல. இந்த தோல்வி தாங்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்க இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க, துவண்டு போறாங்க. ஏதோ ஒரு காரணங்களால மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் தாருனாங்க, விபரீதமான முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு பெற்றோர்கள் இல்ல சமுதாயம் என்ன செய்யணும், இது ஒரு கேள்விமா. ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, சில பேர் ரோட்ல பாத்தீங்கன்னா போயிட்டே இருப்போம், அவங்க மட்டும் பேசிக்கிட்டே போவாங்க. என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு போவாங்க. அப்ப என்ன, நம்ம பேச்சு கொடுத்தோம்னா நம்ம மட்டும் பேசுவாங்க, ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க திரும்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்னம்மா காரணம், இதே மாதிரி அவங்க மன தானா பேசுறதுக்கு என்ன காரணம், அது தீர்வு பண்றது எப்படி? இந்த ரெண்டு கேள்விக்கும் விளக்கம் கொடுங்கம்மா.
1: சார் சொல்ல பேசுவாங்க சார், கேட்டுக்கோங்க. நன்றி சார்.
0: வணக்கம் ஐயா, மிக நல்ல கேள்வி இது. ஆக்சுவலா தோல்விகள் வந்து இந்த தலைமுறைகளுக்கு ஏத்துக்கிறதுக்கு பணப்பக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய தலைமுறையில கூட்டு குடும்பமா இருக்கும், குடும்ப வாழ்க்கையில எல்லாரும் இணைந்து இருப்பாங்க. கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப ஒருத்தவங்க தவறிக்க தோல்வி அடைஞ்சிட்டா இன்னொருத்த கை தூக்கி விட ஆளுகள் இருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தலைமுறையில எல்லாமே வந்து தனி குடும்பமா இருக்கும், தனி குடித்தனம் இருக்கும். சோ ஒரு ஒரு பெற்றோருக்கு இரண்டு குழந்தைகள் மட்டும்தான் இருக்காங்க. சின்ன வயசுல நம்ம வந்து இந்த குழந்தைகளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறோம், செல்லம் ரொம்ப அதிகமா கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியை கூட ஏத்துக்கக்கூடிய பக்குவம் கிடையாது. அப்படி இருக்கிற பெற்றோர்கள் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு நோன்னு சொல்லி கொடுக்குறையா, நோன்னு சொல்லி நம்ம வளர்க்கணும். ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அது தேவையில்லைன்னு தெரிஞ்சு வாங்கி கொடுக்க கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட்டா இருக்கட்டும், கேக்கா இருக்கட்டும், ஒரு 18 வயசுல பைக்கா இருக்கட்டும், பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களேன்னு கேக்குறது வந்து வாங்கி கொடுத்துட்டா அது பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால சின்ன இருந்து வளர்க்கும் முறை, பெற்றோர்களை வளர்க்கும் முறைய நம்ம மாத்திக்கணும். வளர்க்கிறப்பே நம்ம வந்து தோல்வினா இது வந்து தோல்வி தோல்ந்து போயிடக்கூடாது, தோல்வி எல்லாருக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுல மீண்டு வர்றதுக்குதான் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பழங்காலத்து இருக்கிற அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள், சயின்டிஸ்ட் அவங்க உத்தரத்தெல்லாம் சொல்லி சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில சிறுவர்கள் மத்தியில தோல்வி தோல்ந்து போக எண்ணத்தை நம்ம ஆழமா விதைக்கணும். விதைச்சா இது வந்து நம்ம பின்னாடி ஒரு சின்ன தோல்வி வந்தா கூட நம்ம இளைஞர்களோ நம்ம இந்த சமுதாயமா அதை மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். அது தாண்டி நம்ம இந்த தோல்வி வரப்ப நீங்க நம்ம வந்து குடும்பத்துல அனுசரணை ரொம்ப தேவை. நாங்க கூட இருக்கோம், கவலைப்படாத, எதா இருந்தாலும் நம்ம சேஃப் பண்ணிக்கலாம், தைரியமா இருக்குன்னு சொல்லி அவங்களை கூட அனுசரிச்சு கூட ஆறுதல் பண்ணணும். சோ அந்த இது இல்லாம நம்ம கொஞ்சம் இப்ப தடுமாறணும். இது ஒண்ணு. அரசாங்கமும் இப்ப தமிழ்நாடுலயும் சரி, பாடத்திலும் சரி, அனைத்து மனநல அனைத்து மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனையிலையும் தாலுகா மருத்துவமனையிலையும் மனநல பிரிவை இயங்கிட்டு இருக்கு. சோ இதுல ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணா கூட நம்ம வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டல போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். இது தோல்விக்கான முதல் விடைன்னு நினைக்கிறேன். சோ அடுத்தது வந்து சார் கேட்டாங்க ரோட்ல

0: போறப்ப தானா பேசுறாங்க. ரோட்ல இருந்து அனுப்பு போற தானா பேசுறது வந்து ஒரு தீவிர மனநோயோட அறிகுறி. மனச்சிதைவுன்னு சொல்லுவோம், மனச்சிதைவு இங்கிலீஷ்ல சிசோபிரனியான்னு சொல்லுவோம். அப்ப தானா பேசுறதுக்கு வந்து அவங்க வந்து ரியாலிட்டில இல்லாம தானா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு சரியா குளிக்காம நடந்து போயிட்டு இருப்பாங்க. சோ அது தானா பேசுறதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஆடிட்டரி ஹாலுசினேஷன், காதுல வந்து ஒரு மாய குரல் தோன்றும், அந்த மாய குரலுக்கு பதில் சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே குணப்படுத்தக்கூடிய நோய், குணப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள், குணப்படுத்தக்கூடிய நோய் தான். ஆரம்பத்திலே கண்டறிந்தா நம்ம ஈஸியா குணப்படுத்திடலாம். சார் கேட்ட கேள்வி அது வந்து இரண்டாவது கேள்விக்கு பதிலா மனச்சிதைவு நோய் எடுத்துக்கலாம், அதுவுமே நம்ம ஆரம்பத்திலே கண்டறிந்தா சீக்கிரம் குணப்படுத்திடலாம்.
1: ஓகே சார், ஓகே. அடுத்த நேரத்தை பேசலாம் சார்.
0: ஹலோ,
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: வணக்கம் மேடம், நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: எங்க ரிலேஷன்ல ஒருத்தவங்களுக்கு வயசு 70 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஞாபகம் எல்லாம் அவங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஆனா சமீபத்துல வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுதான் ஞாபகம் எல்லாம், மாத்திரை போடலன்றாங்க. இந்த மாதிரி சமீபத்துல என்ன விஷயம் நடக்குதோ அது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு, கொடுத்தாங்க. ஆனா அந்த இயல்பு நிலைமைக்கு பழைய மாதிரி வரலங்க. அதை பத்தி டாக்டர் கேட்கணும்.
1: சரிங்க சார், டாக்டர் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நன்றி.
0: வணக்கம் சார். இந்த கேள்விக்கு நான் பதில் வந்து நீங்க குறிப்பிட்ட நபர் வந்து 70 வயசு சொல்றீங்க. சோ இந்த வயது முதிர்வுல வர ஒரு இயல்பான ஒரு மறதி நோய் தான், மூளை சுருக்கத்துல ஏற்படக்கூடிய ஒரு மறதி நோய். நம்ம ஆங்கிலத்துல இத டிமென்ஷியான்னு சொல்லுவோம். சோ டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கு எப்படின்னா இந்த மூளை சுருக்கத்தினால வர மறதி நோய் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஞாபகம் இருக்காது. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அவங்க அது எல்லாமே பதில் சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுதுக்கு இப்ப காலையில என்ன சாப்பிட்டோம், மதியம் என்ன சாப்பிட்டோம்னு தெரியாது, மறந்துருவாங்க. சாப்பிட்டு சாப்பிடல சொல்லி திருப்பி சாப்பாடு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது மூளை சுருக்கத்துல ஏற்படுற மறதி நோய் தான் அது. சோ அதுக்கு நம்ம நவீனத்துல அறிவியல் ரீதியா மருந்து மாத்திரைகள்லாம் இருக்கு. இது என்னன்னா நம்ம அறிவியல் ரீதியா மருந்து மாத்திரைகள் வந்து மூளை சுருக்கத்தோட வீரியத்தை குறைக்கும். இப்ப மறதி நோய் இப்ப நம்ம விட்டுட்டீங்கன்னா அடுத்த 1 வருஷம் 6 மாதங்கள்ல இருந்து 1 வருஷத்துல இருந்து தீவிரம் மறதி நோய் தீவிரம் அதிகமாகும். அதுக்கு பதிலாக நம்ம மறதி நோய்க்கான மாத்திரைகள் கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த தீவிரம் குறையும். இது எல்லாமே வயதான வர ஒரு இயல்பான ஒரு ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய மூளையில ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இது. இது வந்து நம்ம மூளை சுருக்கத்தினால ஏற்படக்கூடியது. இந்த மாதிரி மறதி நோய் ஏற்படுத்துறவங்களை வந்து நம்ம வந்து கோவப்பட்டு திட்டுறதுலயோ கத்துறதுலயோ அர்த்தமே கிடையாது. நம்ம அவங்கள வந்து 70 வயசுனாலுமே அவங்க வயசுல மூத்தவங்களாலுமே அவங்கள குழந்தை மாதிரி நம்ம பாத்துக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை கூட இருக்கிறவங்க வளர்த்துக்கணும்.
1: ஓகே சார், ஓகே சார். அடுத்த நேரம் சந்திக்கலாம் சார். ஹலோ, வணக்கம்.
0: எஸ் மேடம், எஸ் மேடம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம் கூறுவது மல்லியம் பதவி.
1: சொல்லுங்க சார், டாக்டர் லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: உறவினர் ஒருத்தவங்களுக்கு வந்து மனச்சோர்வு நோய் இருந்து டாக்டர்கிட்ட போய் காட்டினேன் சார். மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு இப்ப சௌரியமாக இருக்கு. ஆனா அந்த மருந்து மாத்திரை சாப்பிடும் போது சில பக்க விளைவுகள், இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி செய்யுது அப்படி செய்யுதுன்னு பல்வேறு சைடு எஃபெக்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மாத்திரையை நிறுத்திட்டோம். நிறுத்தினா திருப்பி அந்த பழைய நோய் வருது. இப்ப மாத்திரை சாப்பிடறதுனால அந்த சைடு எஃபெக்ட் வருதா இல்ல வேற இதனால வருதா, அந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: வணக்கம் சார். ஆக்சுவலா ஒரு ஒரு சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு நம்ம ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போட்டா கூட வயிறு புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் சைடு எஃபெக்ட் நம்ம சைடு எஃபெக்ட்டுக்காக பக்க விளைவுகளுக்காக நம்ம மாத்திரையை நிப்பாட்டுறது ஒரு சமயோஜ புத்தி கிடையாது சார். சமயம் அது வந்து மாத்திரை நிப்பாட்டிடக்கூடாது. என்னன்னா இப்போ சைடு எஃபெக்ட் இல்லாத நிறைய மாத்திரைகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து நீங்க அதுக்கு எந்த டாக்டர் ட்ரீட் பண்றாங்களோ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இப்போ சப்போஸ் ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டா வயிறு எரிச்சல் வருது, இல்லாட்டி உடல் பருமன் வருது, இல்ல வந்து மகளிரா இருந்தா மாதவிடை கோளாறுகள் வருது, அந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருந்ததுன்னா அது வராத மாதிரி மருந்து மாத்திரைகள் இருக்கு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் மனநல மருத்துவர் அனுமதி இல்லாம மாத்திரைகள் நிப்பாட்டிடக்கூடாது. நிப்பாட்டினீங்கன்னா இது வந்து திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி நம்ம ஒரு ரத்த கொதிப்பு சர்க்கரை வியாதி போட் மாத்திரைகள் போடுறப்ப கண்ட்ரோலா இருக்கு, விட்டுட்டா திருப்பி கூட வர மாதிரி இந்த மனநல பிரச்சனைகளும் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு மனநல நிபுணரை அணுகாம தயவு செய்து மாத்திரையை நிப்பாட்டிட வேண்டாம் சார்.
1: ஓகே சார், ஓகே சார். அடுத்த நேரத்தை பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம்.
1: சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார்.
4: எனக்கு 76 வயசு ஆகுது. எல்லாம் நடக்குது, நடக்க நடக்க நடக்க தூரம் கம்மி தாங்கிறது மாதிரி நான் நடந்துகிட்டு இருக்கேனே தவிர என்ன நடந்துகிட்டு இருக்கேன், செயல்பாட்டுல

0: அதனால எனக்கு ஒரு பாரம் தெரியல. ஒருவேளை அதையே போட்டு கவனத்துல வச்சுக்கிட்டு இருந்தேன்னா வருமோ வராம இருக்குமாங்கறது ஐயா சொன்னா சரி.
1: சரிங்க சார், நன்றி சார்.
2: நடந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து உடல் ரீதியா ஆரோக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தத்துல எடுத்துக்கிறேன் நானு. நடந்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து வேற எதுவும் நடக்கிறது வந்து ரொம்ப மிக மிக மிக நன்றான நல்ல உடற்பயிற்சி. அரை மணி நேரம் டெய்லியுமே நடக்க சொல்ற மருத்துவர்கள் நாங்க எல்லாருமே நடந்துட்டு இருக்கிறப்ப அது வந்து உடல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். உற்சாகத்தை ஏற்படுத்துறதும் இல்லாம நமக்கு சந்தோஷமாக மூளை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள்லாம் மூளையில அதிகமா சுரக்கும். எப்படி நம்ம ஒரு காமெடி நிகழ்ச்சி பாக்குறப்ப சிரிக்கிறோமோ அதே அந்த எஃபெக்ட் வந்து நடக்கிறதுனால ஏற்படும். நம்ம சந்தோஷமான இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் நடக்கிறப்ப சுரக்க வாய்ப்புகள் அதிகமா சுரக்கும். சோ அதனால இந்த மாதிரி நடந்துகிட்டு வாக்கிங் போறதுனால மன அழுத்தமும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்க கேள்விக்கு வந்து நடக்கிறது வந்து மிக மிக நன்று. சோ நடந்தீங்கன்னா மன அழுத்தத்தை

0: சந்தோஷமான இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் நடக்கிறப்ப சுரக்க வாய்ப்புகள் அதிகமா சுரக்கும். சோ அதனால இந்த மாதிரி நடந்துகிட்டு வாக்கிங் போறதுனால மன அழுத்தமும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்க கேள்விக்கு வந்து நடக்கிறது வந்து மிக மிக நன்று. சோ நடந்தீங்கன்னா மனநல பிரச்சனைகள் அதெல்லாமே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு.
1: ஓகே சார், நேர்களே தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் ஜே கே ஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: ஜே கே ஆர் பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
3: 9443-95130.
2: ஜே கே ஆர் பாலிகிளினிக்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி, குடிகாடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்திரி பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் உங்கள் கிடைக்கும் புகுணம்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தற்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
5: தல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவ பிரிவு முதுநிலை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள் பங்கு பெற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். சார், இப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட எந்த மாதிரி வந்து மனநல பாதிப்பு இருக்கு, அதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்?
6: மனநல பாதிப்புகள் பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்களை வந்து சில எண்ணங்கள் வந்து சில அறிகுறிகள் இருக்கும் மேடம். நம்ம கூட ஒருத்தவங்க இப்ப வீட்லயே குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல மன அழுத்தத்துல இருக்காங்கன்னா அவங்க சில எச்சரிக்கை அறிவுகள் கொடுக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து சோகமாக இருக்கிறது, நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிறது, தன்னை தனிமைப்படுத்திக்கிறது, யாருக்கும் கலந்துக்காம, ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகாம, எதுலையும் ஈடுபடுத்தாம தனிமையா இருக்கிறது, வேலையில சரியா வேலைக்கு போகாம நிறைய நாட்கள் வந்து லீவ் எடுத்துக்கிறது, திடீர்னு வந்து என்னால முடியல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இருக்கிறதே வேஸ்ட், இந்த மாதிரி வார்த்தைகள் சில நபர்கள் சொல்றப்ப, இந்த மாதிரி நபர்களும் மன அழுத்தம் இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கும் மன அழுத்தம் வரும். குழந்தைகளுக்கு மன அழுத்தம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு நல்லா படிக்கிற பையன் திடீர்னு படிக்கவே மாட்டான், படிக்கிறது ரொம்ப கம்மி ஆயிடும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து விளையாட மாட்டாங்க, ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடு காட்ட மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் பதற்றத்துக்கு போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி அறிகுறி இருந்தா நம்ம இளை மாணவர்களுக்கும் இல்ல குழந்தைகளுக்கும் மன அழுத்தம் இருக்கு நம்ம கண்டுக்கலாம்.

0: வந்து மன அழுத்தத்தோட அறிகுறிகள். தீவிர மனநோக்கம் பாத்தீங்கன்னா இப்ப தனிமையில இருக்கிறது, தானா பேசுறது, சிரிக்கிறது, என்ன யாரோ சந்தேகப்படுறது, அங்க என்ன பத்தி எல்லாரும் பேசுறாங்க, என்ன யாரோ கண்காணிக்கிறாங்க, என்ன பின் தொடர்றாங்க, என்ன கேமரா வச்சு பாக்குறாங்க, என் போன போனை ட்ராக் பண்ணி என்னோட செயல்கள் எல்லாம் உலகத்துக்கு தெரியுது, இதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்ப இதெல்லாமே ஒருவருக்கு மனநல பிரச்சனைகள் இருப்பதற்கான அறிகுறிகள். முக்கியமா தூக்க பிரச்சனை வரும், மன அழுத்த மனநல பிரச்சனைகள் முக்கியமான அடிநாள் பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் தூக்க மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். தூக்கம் இன்மைகள் அறிகுறி, அது வியாதி கிடையாது. தூக்கம் இன்மை எதுனாலும் வரலாம், மன அழுத்தத்துல வரலாம், மனப்பதக்கத்துல வரலாம், தீவிர மன மனச்சிதைவுல வரலாம். அது அடிநாதத்தை அது என்ன காரணம் கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்திட்டா தூக்கம் இன்மை சரியாயிடும். ஆனா நம்ம மக்கள் வந்து தூக்க மாத்திரை மட்டும் வாங்கி வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாம அதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணா இன்னும் விரைவா நம்ம மனநல பிரச்சனைகள் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: நம்ம இப்ப நேரிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார், நீங்க யார் பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம்சி கிருஷ்ணா பேசுறேன் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: சார், பொதுவா வாக்கிங் போறப்ப சைக்கிளை புடிச்சு தள்ளிட்டு வாக்கிங் போலாமா சார்?
0: வாக்கிங் போறது முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு சுமை சைக்கிளை ஏன் தள்ளி போறீங்க? தனியா நடந்து போங்க, கைத்தாலி
2: கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வேணும் அப்படின்ற மாதிரி போறாங்க.
0: என்னது?
2: கொஞ்சம் பக்கத்துல தள்ளி போற, 2 கிலோமீட்டர் தள்ளி போற மாதிரி சார். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடமா வேணும் இருக்குன்றது காரணத்தால.
0: சரிங்க சார். மாறுபடும் சார், ஒரு ஒரு விஷயங்கள் மாறுபடும் சார். ஆக்சுவலா கை கால் கை கால் வாக்கிங் போறப்ப நல்லா பிரிஸ்கா கை கால நல்லா ஆட்டி நடக்கிறதான் பெட்டர். நீங்க சைக்கிள புடிச்சு நடக்கிறப்ப அது வந்து அது வாக்கிங் கணக்குலயே வராது சார். அது நீங்க சைக்கிள ஓட்டிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நடந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். நல்ல விளைவு, நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் சார்.
1: ஓகே சார், நம்ம அடுத்த நைட்ட பேசலாம் சார். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருமா பேசுறீங்க?
3: நான் நெடுங்காட்டுல இருந்து எழில்மதி பேசுறேங்க மேடம்.
1: சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, கேளுங்க உங்க கேள்வி.
3: சரிங்க மேடம். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் மேடம்.
3: எனக்கு வந்து 2016 வந்து இது மாதிரி மனநல சரியில்லாம உடம்பு சரியாம போயிடுச்சுங்க மேடம். நான் வந்து தஞ்சாவூர்ல காஞ்சி மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுகிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு ஹலோ
1: சொல்லுங்கம்மா, கேக்குது. சொல்லுங்க.
3: மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் மேடம். எனக்கு இது அடிக்கடி எனக்கு அங்க போக முடியாதனால அந்த மாத்திரை எல்லாம் நான்
0: நிறுத்திட்டேன்.
3: அதனால ஏதாவது ஆகுங்களா?
1: சரிங்க மேடம், டாக்டர் சொல்லுவாங்க, ரேடியோல கேட்டுக்கோங்க. நன்றி.
3: நானா தைராய்டு மாத்திரை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம், அவங்க எழுதி கொடுத்தது.
1: ஓகே ஓகேம்மா, ரேடியோல கேட்டுக்கோங்க. நன்றிம்மா.
0: தைராய்டு மாத்திரை, ஹைப்போ தைராய்டு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி தைராய்டு குறைபாடு கம்மியா சுரக்கிறவங்களுக்கு மன அழுத்தத்திற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்க 2016 என்ன மாதிரி தொந்தரவுகளுக்கு தஞ்சாவூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. இப்ப உழுதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்ல. நல்லா ஆயிட்டா மனநல மருத்துவரோட அனுமதியோட நிப்பாட்டுறது பெட்டர். இப்ப நீங்க வந்து நிப்பாட்டி திருப்பி வராதுன்னு என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியாது. திருப்பி ஏதோ தூக்கமின்மை, பதட்டம், கவலைகள் இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி மாத்திரைகள் எடுத்துக்கிற மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க சடனா எந்த மாத்திரையுமே நிப்பாட்டிடக்கூடாது. சோ நாங்க போக முடியலன்னா தஞ்சாவூர் வரைக்கும் நீங்க போக முடியலன்னா பக்கத்துல திருவாரூர் இல்ல உங்க தாலுகா மருத்துவமனைக்கே மனநல டாக்டர் வராங்க. மாவட்ட மனநல திட்டம் சார்பா வந்துட்டு இருக்காங்க. சோ அப்ப அவங்க கிட்ட போயிட்டு ஒரு பரிசோதனை, இப்ப மனநல பரிசோதனை பண்ணிட்டு நீங்க இப்ப இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கீங்க, மனநலம் எப்படி இருக்கு, தொந்தரவுகள் ஏதோ இருக்கா, நம்ம பரிசோதனை பண்ணிட்டு நிப்பாட்டுறது உகந்தது. நீங்க சடனா அது நிப்பாட்டுறது வந்து பிரச்சனையை திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மேடம். அதனால இப்ப ஏற்கனவே எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு மனநல டாக்டர் தயவுசெய்து போய் பாத்துருங்க. தொந்தரவுகள் இருந்தா அவங்க தேவைப்படுவாங்க. இப்படி இல்லைன்னா இப்ப நல்லா இருக்கீங்க, எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தேவைப்படுறப்ப வர சொல்லுவாங்க மேடம்.
1: ஓகே சார், ஓகே சார். நேர்களை தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
5: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
4: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
5: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
4: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.

0: 4433-95130.
1: JKR Polyclinic.
2: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 2:30. நேயர்கள் இனி கேட்கலாம், திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவ பிரிவு முதுநிலை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. சார், இப்போ வந்து மன அழுத்தத்திற்கும் தற்கொலை எண்ணத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு சார்?
8: மன அழுத்தம் என்பது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களுக்கு இயல்பான ஒரு எதிர்வினை மேடம். அது நீண்ட காலமாக தொடர்ந்து அது சமாளிக்க முடியாமல் அளவுக்கு அதிகமாகும் போது மனச்சோர்வு, பதற்றம், நம்பிக்கையின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த நிலையில ஒரு தீவிர மன அழுத்தம் இருக்கிறப்ப என்னால இந்த பிரச்சனைகள் வெளியே வர முடியாது அப்படின்னு ஒரு நபர் நினைக்கிறப்ப இந்த தற்கொலை எண்ணங்கள் வரலாம். அதனால மன அழுத்தம்ங்கிறது ஆரம்ப நிலையில நம்ம கண்டறிந்து அதற்கான சரியான வைத்தியம் எடுத்துக்கிட்டா தீவிர மன அழுத்தம் நோக்கி அந்த நபர் செல்ல மாட்டார். தீவிர மன அழுத்தம் வருகிற பொழுது அந்த நபருக்கு தற்கொலை எண்ணங்கள் அந்த மாதிரி வர்றது, தற்கொலை முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்
2: மேடம். சார், இப்போ வந்து தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னா முதல்ல நம்ம யார்கிட்ட சார் பேசணும்? அப்படியே வந்து அவங்க நம்மள்கிட்ட பேசும்போது நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்து அவங்கள்ட்ட உபயோகிக்கணும் சார்?
8: தற்கொலை எண்ணங்கள் வரப்ப ஒருத்தருக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்னா அவங்களுக்கான ரிலேபிளான பர்சன், அது யாரா வேணாலும் இருக்க, நண்பரா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மாணவர்கள், ஆசிரியர்களா இருக்கலாம், ரிலேபிளான பர்சன் கிட்ட முதல்ல போய் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி எனக்கு எண்ணங்கள் வருது அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லணும். அப்படி சொல்றப்ப அவங்களுக்கு நம்ம வந்து இதை நீ சும்மா சொல்ற, நீ வந்து நீ கவனத்தை ஈர்ப்பதற்காக சொல்ற, உனக்கு ஒண்ணு இல்ல போன்னு தயவு செய்து அவங்க கேட்கறவங்க அனுப்பிடக்கூடாது. அவங்க கேட்கறவங்களும் வந்து உனக்கு நீ வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கோம், நீங்க தனியா இல்ல, சமுதாயத்துல சேர்ந்துதான் இருக்கும், எந்த பிரச்சனையும் நான் பேஸ் பண்ணி நம்ம அல்லது மீண்டு வந்துடலாம்னு தைரியத்தை முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப அவங்களை வந்து நம்ம வந்து சட்டை செய்யாம கண்டுக்காம விடுறதுதான் மிக மிக தப்பு. அந்த மாதிரி நபர்கள் வந்து யார ரிலேபிள் பர்சன்ட்ட முதல்ல சொல்றப்ப கேக்குறவங்க முதல்ல அவரை வந்து கண்டுக்காம விட்டுடக்கூடாது. சோ அந்த மாதிரி நபர் ஒரு உதவியை நம்ம எதிர்பார்த்து கேக்குறாரு. சோ எல்லாரும் மருத்துவர் ஆயிட முடியாது. இப்ப கேக்குற நபரே ஒரு ஒரு சின்ன வழிகாட்டுனா அவரோட வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் ஏற்படலாம். பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து அப்படியே நடந்திருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த நபரும் கேட்கிற நபருமே ஒரு மருத்துவரா இந்த இடத்துல செயல்பட முடியும். சோ இந்த மாதிரி பிரச்சனை வரப்ப என்ன ஃபேஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், சோ யார அணுகலாம், யார அப்ரோச் பண்ணலாம், எந்த டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டைமண்ட் ஒரு ஒரு சரியான ஆலோசனை கேட்கறவங்க காது கொடுத்து கேட்டு அதுக்கு சரியான ஆலோசனை சொன்னாலே இதுல மீண்டு வந்துடலாம். கேட்கறவங்க தயவு செய்து அதை வந்து நீ சும்மா சொல்ற, கவனத்தை ஈர்ப்பதற்காக சொல்றது மட்டும் திருப்பி சொல்லிட வேண்டாம். அவங்களுக்கு நம்ம பக்க பலமா தைரியமா இருக்கிறதுக்கு நம்ம பக்காலமா இருக்கிறோம்னு சொல்லி அவங்களை ஆசுவாசப்படுத்தணும் முக்கியமா முதல்ல.
2: ஓகே சார், ஓகே சார். இப்ப அடுத்த ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க, அவங்க பேசலாம் சார். ஹலோ, வணக்கம்.
9: அம்மா வணக்கம். அம்மா
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், லைன்ல இருக்காங்க டாக்டர், பேசுங்க.
9: டாக்டர், இந்த டிப்ரெஷன் இருக்கு ஒருவருக்கு, அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? டிப்ரெஷன் அப்படிங்கறதுலயே வேரியஸ் ஸ்டேஜஸ் இருந்ததுன்னா அந்த வெவ்வேறு

0: ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும், அந்த தற்கொலை வந்து பொதுவாக தனியா இருக்கும் போதுதான் அதிகம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவா தனியா இருக்கக்கூடிய நபர்கள் தற்கொலை எண்ணங்கள் உருவாவதற்கு என்ன காரணம், அந்த தனிமை அப்படிங்கறது ஒரு மனிதனுக்கு தற்கொலை எண்ணத்தை ஏன் தூண்டுவதாக இருக்கு, இத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, ரேடியோல கேட்டுக்கோங்க. நன்றி.
0: நன்றி.
2: வணக்கம் மேடம். மன அழுத்தம், நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி மன அழுத்தம் அனைத்து வயதினரையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை. மன அழுத்தம் ஒரு நபருக்கு ஏற்படுதுன்னா அவங்க இதுல வந்து சில குணமாறாட்டங்கள் ஏற்படும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கம் இல்லாம இருப்பாங்க, நைட்டு நல்லா தூங்கிடுவாங்க, இல்ல தூக்க போறப்ப ஒரு படுக்க போறப்ப தூக்கம் பிரச்சனை வரும். 2 மணி 3 மணிக்கு எழுந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ ஏர்லி மார்னிங் அவைக்கனிங் சொல்லுவோம், விடிய காலையில தூக்கம் தூக்கத்திலே முழிக்கிறது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுலையுமே ஈடுபாடே இல்லாம இருக்கிறது. முன்னாடி நான் ஒரு கல்யாணத்துக்கு போறது பிடிக்கும், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண பிடிக்கும், முன்னாடி டிவி பாக்குறது பிடிக்கும், ஒரு படத்துக்கு போறது பிடிக்கும், எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நண்பர் கூட சேர்ந்து பேசுறது எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்குன்னு சொல்லுவாங்க, உடம்புல சட்டே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாமே வந்து மனநல பிரச்சனை, மன அழுத்தத்தோட ஆரம்ப கட்ட அறிகுறிகள். இதை தவிர அந்த நபருக்கு உணவு பழக்கத்துல மாற்றங்கள் ஏற்படலாம். சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, பசியே எடுக்காது, உடல் எடை மிக கடினம், மிக வேகமா குறைய வாய்ப்பு இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு தனி அழுகையா வந்துகிட்டே இருக்கும், யாருக்கும் பேச பிடிக்காது, காரணம் இல்லாம கோபங்கள் வரும். இந்த மாதிரி மன அழுத்தம் யாருக்கு வேணாலும் வரலாம். 60 வயசுக்கு மேல முதியவர்களுக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அங்க கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு அங்க வலிக்குது. சோ வலி மாதிரி அவங்க கூட மன அழுத்தத்தோட அறிகுறிகள் வெளிப்படும். சோ வலி இருக்குன்னு சொல்லி வலி மாத்திரை போடுறது மட்டும் தீர்வு கிடையாது, முக்கியமா முதியவர்களுக்கு, ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிற முதியவர்களுக்கு. சோ அவங்களுக்கு மன அழுத்தம் கூட அந்த வலி மாதிரி வெளிப்படும், இந்த கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு உடம்புலாம் வலிக்குது. சோ அப்படி நம்ம ஒரு ஆஸ்பத்திரி போனா பாராசிட்டமாலும் அந்த மாதிரி கொடுக்கறது தீர்வு கிடையாது. சோ மன அழுத்தத்தை நம்ம ஆரம்பத்திலே கண்டறியணும். இந்த மன அழுத்தம் ஆரம்பத்தை விட்டுட்டோம்னா தீவிர மன அழுத்தம் போகும், அப்ப தற்கொலை எண்ணங்கள் தற்கொலை முயற்சிகள் ஏற்படும். தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுறப்ப உங்க வீட்டுல யாராச்சும் நான் இருக்கிறது செத்து போயிடலாம், உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, சோ அவங்களை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம பார்க்கணும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டு உட்காந்து பேசணும். அது மாதிரி மேடம் வந்து தனிமையில இருக்கிறதுக்கு, தனிமையில இருக்கிறப்ப தற்கொலை எண்ணங்கள் தோன்றதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க, அவங்க மேடமே அதுக்கு பதில் சொல்றாங்க. தனிமையில இருக்கிறப்ப நம்ம மன உணர்ச்சிகள், மனத்துல ஏற்படுற பிரச்சனைகள் யாரையும் சொல்ல ஆள் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப என்னடா இப்படி தனிமையில இருக்கிறதுக்கு நம்ம இறந்து போயிடலாம், அந்த மாதிரி எண்ணங்கள் மக்கள் மத்தியில ஏற்பட்டு இருக்கு. இப்ப இதுக்குதான் நம்ம அரசாங்கம் வந்து தனிமையில உணராம இருக்கிறதுக்காக 2 இலவச மனநல எண்கள் கொடுத்திருக்காங்க. 1-104, அப்புறம் 1-44-16, 2 ஹெல்ப்லைன் நம்பர், 1-04-1-44-16. இந்த 2 ஹெல்ப்லைன் நம்பருக்கு தனிமையில இருக்கிற எண்ணங்கள் வருதுன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, எப்படி ஆம்புலன்ஸுக்கு 108, போலீஸ்க்கு 100 மாதிரி, இந்த 2 நம்பரை நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதுல வந்து உளவியல் ஆலோசகர்கள் 24 மணி நேரமும் வாரத்துக்கு 7 நாளும் வருஷத்துக்கு 365 நாளும் தயாரா இருப்பாங்க, உங்களுக்குள்ள பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறதுக்கு. சிறிய பிரச்சனைனா அவங்களே தீர்வு சொல்லிடுவாங்க, கொஞ்சம் பிரச்சனை பெருசா இருக்குன்னா பக்கத்துல எந்த ஆஸ்பத்திரியும் அவங்களே கரெக்டா வழிகாட்டுவாங்க. சோ தனிமையில இருக்கிறதா நீங்க நினைக்க வேண்டாம், தனிமையில இருக்கிறப்ப தற்கொலை எண்ணங்கள் வர இயல்புனா உங்க உணர்ச்சிகளை உங்களோட பேச்சை யாட்ட சொல்றதும் தெரியாது, பாரத்தை யாட்ட கொட்டுறதும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இந்த 2 நம்பர், 104-1-44-16, 144-16, இந்த 2 நம்பருக்கு எதுக்காச்சும் ஒண்ணு கால் பண்ணி நீங்க மனசை விட்டு பேசுங்க, பேசினாலே உங்களோட பாதி பாரம் குறைஞ்சிடும். இதுக்கு அரசாங்கம் இலவச சேவை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க.
1: இப்ப அடுத்த ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க, பேசலாம் சார். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஓகே சார், அவங்க சார் இப்ப வந்து இளம் வயதிலேயே குழந்தைகளுக்குலாம் வந்துட்டு அந்த மன அழுத்தம் வருது இல்லையா சார், அப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளோட மனநிலையை புரிஞ்சுக்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் சார்?
2: இப்ப நல்ல கேள்வி மேடம். குழந்தைகள் இப்ப வந்து பெற்றோர்கள் 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மேடம். இப்ப குழந்தைகள் வந்து காலையில அவங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் அவங்களே வீட்டை திறந்துட்டு தனியா இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டு வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க கிட்ட பேசுறதுக்கான நேரம் வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு. என்ன ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு. அப்படி பசங்க அந்த மாதிரி சொல்லாம மன அழுத்தத்துல இருக்காங்க, முதல்ல நம்ம பெற்றோர்கள் அந்த குழந்தைங்ககிட்ட உட்காந்து தினமும் 1/2 நேரம் பேசணும், என்ன நடந்துச்சுப்பா இந்த ஸ்கூல்ல, ஏதோ பிரச்சனைகள் இருக்கா, ஏதா இருந்தாலும் சொல்லு. சோ அந்த மாதிரி பேசினாலே அந்த குழந்தைங்களுக்கு இப்ப நமக்கு நம்ம பெற்றோர்கள் சப்போர்ட்டா இருக்காங்க, பெற்றோர் ஆறுதலா இருக்காங்க, நம்ம என்ன பிரச்சனைனாலும் நம்ம சொல்லலாம்.

0: அப்படின்னு ஒரு நம்பிக்கைய முதல்ல ட்ரஸ்ட் அந்த பசங்களுக்கு மனதுல விதைக்கணும். இப்ப எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து திட்டுறோம் கோவப்படுறோம் அப்படின்னா நம்ம பெற்றோர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. கோவப்பட்டு எந்த குழந்தைய குணாதிசயத்தையும் மாத்த முடியாது. நம்ம வந்து எல்லாத்தையும் அன்பா அன்பா அரவணைச்சுதான் நம்ம அந்த குழந்தைகிட்ட இருக்கிற இந்த குணாதிசயத்தை நம்ம மாத்த முடியும். கோவப்படுறப்ப அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கே அந்த பிள்ளைங்க கொஞ்சம் தயக்கப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, சொல்ல மாட்டாங்க, மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம உட்காந்து முதல்ல அந்த பிள்ளைங்க கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா உட்காந்து என்ன ஆச்சு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸ்கூல் நடக்கிற விஷயங்களை சொல்லணும். வெளியில வாரத்துக்கு ஒரு நாள் ஃபேமிலியா வெளில கூட்டு போறதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் பண்ணணும். இதெல்லாமே
1: மனநல டாக்டர்கிட்ட போனாலே ஃபுல்லா தூங்க வச்சிருவாங்க, தூங்க தூக்க மாத்திரையா கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு தவறான எண்ணங்கள் மக்கள் மத்தியில இன்னும் இருக்கு மேடம். அது அனைத்து தரப்பினருக்கு மருத்துவர்கிட்டே கூட அது இருக்கு மேடம், ஜெனரல் மருத்துவர்கிட்ட கூட அது இருக்கு. அப்ப வந்து எப்படி ரத்த கொதிப்பு சர்க்கரை வியாதி இதெல்லாம் ஒரு எனக்கு பிரஷர் இருக்கு எனக்கு சுகர் இருக்கு தைரியமா போய் சொல்லுவோம், ஆனா நான் ஒரு மன அழுத்தத்துல இருக்கேன் மன நோயில இருக்கேன்னு சொல்றதுக்கு தயங்கக்கூடிய காலம் தான் இப்ப இருந்துட்டு இருக்கு மேடம். இது எல்லாமே வந்து அந்த ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்றது தயக்கப்படுறதுதான். இது வந்து நம்ம இதுல இருந்து மீண்டு வரணும் மேடம். எப்படி வந்து ஒரு ரத்த கொதிப்பு சர்க்கரை வியாதிக்கு ஒரு பொதுநல டாக்டரை பாக்குறோமோ இந்த மாதிரி மன அழுத்தம் மனப்பதட்டத்துக்கும் அந்த மாதிரி டாக்டர் மனநல டாக்டரை பார்த்தா மீண்டு ஈஸியா வந்துடலாம். இது எல்லாமே மூலையில ஏற்படுற ரசாயன மாற்றங்களும் உண்டாகக்கூடியது. ஒரு இன்னொரு தவறான அபிப்பிராயமும் மக்கள் மத்தியில இருக்கு சார், கவுன்சிலிங் எனக்கு சரி பண்ணிடுங்க சார், கவுன்சிலிங்ல வந்து எனக்கு அதை மன அழுத்தத்தை குறைச்சிருங்க, கவுன்சிலிங் கவுன்சிலிங்ல மனப்பதட்டத்தை குறைச்சிருங்க. சோ இப்படி இப்படிதான் கேட்டுட்டே வருவாங்க. கவுன்சிலிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆரம்ப கட்ட பிரச்சனை, ஒரு சிறிய பிரச்சனைக்கு ஆரம்ப கட்டத்துல இருக்கிறப்ப நம்ம ஈஸியா குணப்படுத்திடல, கவுன்சிலிங் மூலமா தீர்வு காண முடியும். ஆனா ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா ஆகுறப்ப அதுக்கு சில மருந்து மாத்திரைகள் இருக்கு மேடம். இப்ப அறிவியல்பூர்வமா நிறைய மருந்து மாத்திரைகள் பக்க விளைவுகள் இல்லாம மருந்து மாத்திரைகள் நிறைய இருக்கு. சோ அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஈஸியா இந்த இதுல இருந்து நம்ம மீண்டும் கொண்டு வந்துடலாம் மக்கள். சோ அந்த ஸ்டிக்மா குறையணும். என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா முதல்ல கோயில்கிட்ட கூட்டு போவாங்க. ஒரு மனநல பிரச்சனை அப்படின்னா முதல்ல கோயில்ல கூட்டு போய் முடிக்கயிறு கட்டுறது அந்த மதம் சார்ந்த நம்பிக்கை அது வந்து நான் குறை கூறல, பட் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மனநல டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேகமா குணப்படுத்தக்கூடியது இந்த நோய் எல்லாமே மேடம். கொஞ்சம் தாண்டிட்டா மூலையில ஏற்படுற பாதிப்பு தீவிரமாயிருச்சு அப்படின்னா இதை குணப்படுத்தக்கூடிய காலமும் அதிகமாகும். ஆனா நிறைய மருந்து மாத்திரை எடுத்துக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மேடம்.
2: ஓகே சார், ஓகே சார். நேர்களை தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நினைவில் கொள்ளுங்கள் நமது பண்பலையில் நலைக்காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மறுபிறவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்
5: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணை முகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
7: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
8: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லாமுது.
10: காரைக்கால்
2: ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான

0: வளம் ONGC.
1: பண்பலையோடு இணைந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் VK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவ பிரிவு முதுநிலை உதவி பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள் பங்கு பெற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். சார், இப்போ வந்து தற்கொலை எண்ணம் வந்து ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா மருத்துவரை அணுகுவதற்கு முன்னாடி குடும்பத்தினர்கள்லாம் அவங்கள வந்து எப்படி சார் ஊக்கப்படுத்தணும்? சொல்லுங்க சார்.
2: குடும்பத்தினர் முதல்ல அவங்களுக்கு நாங்க கூட இருக்கோம், சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு நம்பிக்கையை வளர்க்கணும், ட்ரஸ்ட்டை கொடுக்கணும். கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்பிக்கையும் ட்ரஸ்டையும் கொடுத்தாலே அந்த அந்த நபருக்கு வந்து ஒரு ஒரு உத்வேகம் வரும். நம்ம வந்து தனியா இல்ல, நம்ம பிரச்சனைய நம்ம வந்து தனியா மீட் பண்ணல, கூட இருக்கிற நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தினர் எல்லாருமே இருக்காங்க இதை சரி பண்றதுக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தாலே அவங்களுக்கு பாதி இது குறைஞ்சிரும். இதே மீறி அவங்க மன அழுத்தத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சாதாரண பிரச்சனை தான். 100 to 15-20% பேருக்கு இந்த மாதிரி மன அழுத்தங்கள் வர வாய்ப்பு இருக்கு. எப்படி நம்ம ரத்த கொதிப்பு சக்கரை வியாதிக்கு ஒரு பொதுநல டாக்டரை பாக்குறோமோ இந்த மனநல பிரச்சனைகளுக்கும் மனநல மருத்துவரை பாக்குறது வந்து ஒரு தப்பு கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண நடைமுறைதான். மக்கள் அந்த குடும்பத்தினர் அவங்கள வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம், கொஞ்சம் அவங்கள வந்து கொஞ்சம் பேசினா வாய்ப்புகள் இருக்கு மேடம். அது மாதிரி வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம நம்பிக்கையை கொடுக்கணும். தனியா இல்ல, சேர்ந்துதான் இருக்கும் பிரச்சனை, நீ தனியா பேஸ் பண்ணல, உன் கூட நான் இருக்கோம், எந்த பிரச்சனையோட நாங்க கைவிட்டுற மாட்டோம், கூட எப்பவுமே இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கைய ஒரு ட்ரஸ்ட அந்த அந்த நபருக்கு ஏற்படுத்தினாலே நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மன அழுத்தத்துல விடுபடலாம்னு ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் மேடம்.
1: ஓகே சார், இப்ப அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, பேசலாம் சார். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கங்க, நான் காட்டுமன்னார் கோயில இருந்து குழஞ்சப்பன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க சார்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
3: இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உடல் ரீதியா இப்ப மனநல பாதிப்புக்கு வந்து இப்ப நம்ம உடம்புலயே வந்து வேற ஒரு டிசீஸ் இருக்குல்ல, அதனாலே சில பேருக்கு இந்த உடல்நல பாதிப்பு மனநல பாதிப்பு வருதுங்கிறாங்களே. உதாரணத்துக்கு இப்ப கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குன்னு வச்சுங்களா, ஐயோ நம்மளுக்கு ஹார்ட் தான் இதா இருக்கோ அங்க இருக்க தலைவலிச்சா இந்த மாதிரியே சில பேர் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க, இதை சொல்லுங்க. ரெண்டாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிறத பார்த்தா வேற மது உட்கொண்டது தான் பெரும்பாலும் நடக்குது, அது என்ன காரணம் சொல்லுங்க, நான் வானொலியில கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: நன்றி சார்.
2: நல்ல கேள்வி சார் கேட்டது வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு இதயத்துல ஒரு ஒரு இதயத்துல லைட்டா அதுல வலி வருது அப்படின்னா எடுத்துனே ஹார்ட் அட்டாக் கிடையாது. முதல்ல 100 வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பொது மருத்துவ டாக்டர் பார்த்துட்டு ECG எக்கோலாம் எடுத்து பார்த்தா நார்மலா இருக்கும். பட் ஆனா ஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த வலி வரப்பெல்லாம் நமக்கு ஒரு பயம் வந்துடும், ஐயோ நமக்கு பெரிய நோய் இருக்கு, பெரிய தொந்தரவுகள் இருக்கு, நமக்கு வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். பயம் வரப்ப இந்த வலி இன்னும் அதிகமாகும். அது இதய வலியே இல்லைன்னா கூட மனப்பதட்டத்தினால ஏற்படக்கூடிய வலி. மனசுதான் நம்ம வந்து கேப்டன், அந்த ஷிப் மாதிரி நம்ம உடம்புக்கு அதான் கேப்டன். ஸோ அது வந்து நமக்கு ஒரு இடத்துல நோய் இருக்கு அது முடிவு பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிச்சுன்னா நம்ம உடம்பு அதை ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப கையில கால வலி இருக்கு, வயிற்றுல ஒரு அமில வயிறு வலி இருக்கு, நெஞ்சு வலி இருக்கு, இது வந்து இதயத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா நம்ம மனசு வந்து உனக்கு இதய பிரச்சனை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டுதான் ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ அதுக்கு நல்ல மனநல டாக்டரை பார்க்கணும். அதே மாதிரி வந்து அடுத்த கேள்வி வந்து குடிப்பழக்கம் கண்டிப்பா மனநல பிரச்சனைகள் அதிகப்படுத்தும், மனநோயை அதிகப்படுத்தும். குடி பிரச்சனைனால வராத நோயே கிடையாது. இப்ப நீங்க சமுதாயத்துல குடிப்பழக்கம் ஒரு சமுதாய நோயா மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க எந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்கனாலுமே ஒரு அவசர சிகிச்சையா இருக்கட்டும், மனநல பிரிவுக்கா இருக்கட்டும், குடிநோயினால மன அழுத்தம் மனப்பதட்டம் எல்லாமே வரும். இந்த குடிநோய் குடி பழக்கத்துல இருக்கிறப்ப அந்த தன்னிலை மறப்பாங்க, அந்த இன்ஹிபிஷன் போயிடும். அப்படி போகிறப்ப ஒரு சின்ன விஷயம் கூட பெருசா தெரியும், சின்ன எண்ணங்கள் கூட பெருசா தெரியும். அப்ப தற்கொலை முயற்சிகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்க நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியில கூட 100 தற்கொலை எண் முடிச்சு முயற்சியோட வராங்கன்னா ஆண்கள் அதுல 75-80% குடி பழக்கத்துலதான் பண்றாங்க. ஸோ குடியில வந்து என்ன பண்றோம்னு தெரியாம இந்த மாதிரி பண்ணிடலாம். அப்ப குடியில இருக்கிறப்ப தன்னை மறக்கிறப்ப அந்த இன்ஹிபிஷன் போறப்ப இந்த மாதிரி தற்கொலை முயற்சிகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ குடிப்பழக்கம் கண்டிப்பா அனைத்து வகையான உடல் சார்ந்த பிரச்சனைகள்

0: மட்டும் இல்லாம மனசார்ந்த பிரச்சனைகளையும் அதிகப்படுத்தும். மனநல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் குடி பழக்கம் உடையவங்களுக்கு. அதனால எல்லாரும் குடி இல்லாம தயவு செய்து வாழ பழகிக்கோங்க, அது மனநல பிரச்சனைகள்லாம் காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும்.
1: ஓகே சார். சார், இப்போ வந்து நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம் சார். நிறைவாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இன்றைக்கு வந்து உலக தற்கொலை தடுப்பு தினம் அப்படின்னு சொன்னோம்ல சார், பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி இதை பற்றி அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
0: தற்கொலை என்பது உதவி கேட்கும் ஒரு முக்கியமான அறிகுறி மேடம். யாராவது செத்து போயிடலான்னு சொன்னா அவங்களுக்கு அதை வந்து நீங்க நான் தைரியமா இருக்கேன், நம்பிக்கை இருக்கேன்னு அவங்களுக்கு தைரியப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. நீங்க வந்து தனிமையில இல்லை, நாங்க உதவி பண்ண நாங்க இருக்கோம் அப்படின்னு தயவு செய்து சொல்லுங்க. இந்த பிரச்சனையை நம்ம பேஸ் பண்ணிக்கலாம், சேர்ந்து பேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கைய முதல்ல அவங்க மனதுல விதைக்கணும். அப்படி விதைக்கிறப்ப தற்கொலை எண்ணங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி யாரும் சொல்றாங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கிற மனநல மருத்துவரை தயவுசெய்து போய் அழைச்சிட்டு போய் காட்டுங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறப்ப நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணும், நம்ம கண்காணிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். பக்கத்துல இருக்கிற மனநல மருத்துவர்ல போய் கொண்டு போய் ஆலோசனை பண்ணணும். அதுலயும் மீண்டு வர்றதுக்கான ஆலோசனைகளும் அதற்கான மருந்து மாத்திரைகளும் கொண்டு ஈஸியா குணப்படுத்தலாம். ஏன்னா இந்தியாவில தமிழகம் வந்து தற்கொலைகள் இரண்டாம் இடத்துல இருக்கு, பெரிய பெரிய ஸ்டேட்ல. ரெண்டு சின்ன ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நம்ம காரைக்கால் இருக்கிற பாண்டிச்சேரியும் இரண்டாவது இடத்துல இருக்கு, டெல்லிக்கு அடுத்து பாண்டிச்சேரி. பெரிய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரக்கு அடுத்தது தமிழ்நாடு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப தற்கொலைங்கிறது ஒரு ஒரு நபரோட பிரச்சனை கிடையாது, ஒரு குடும்பத்தோட பிரச்சனை கிடையாது, சமுதாய பிரச்சனை. அது ஒரு நபர் இறந்து போயிட்டா அந்த சமுதாயத்தையே பாதிக்கும். அப்படி சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய இந்த நோயை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே தற்கொலைய காரணங்கள் மன அழுத்தத்துல ஆரம்பத்திலே கண்டறிந்தா நம்ம ஈஸியா அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். நம்ம அரசாங்கம் எல்லாமே பக்கபலமா இருக்கும். அதை இந்த நேரத்துல நான் வந்து காரை பண்பலை சார்பா தெரிவிச்சுக்கிறதுல தெரிவிச்சுக்கிறேன்.
1: ஓகே சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கேட்ட கேள்விகளுக்கும் சரி, நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சரி, ரொம்பவே அழகா விளக்கமா பதில் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி மேடம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
4: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
1: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு நாளைய உலகம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பீர் முகமது அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

0: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை.
1: வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக சுத்தமல்லி அணை அரியலூரில் 28 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி

அதிகபட்சமாக வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.9 டிகிரி செல்சியஸாகவும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல் அனைத்து மாவட்டங்களிலும் பெரிய அளவில் மாற்றம் ஏதுமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40

0: முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வரும் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையின் அளவீடு வேறுபாடு. இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகக்கூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று அந்தமான் கடல் பகுதிகள், வடக்காந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சுத்தமல்லி அணை அறியும் மற்றும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 சென்டிமீட்டரும் தலா மழை பதிவாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 3 மணி.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் கூறுவது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 3 மணி.

0: நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: என்ன நேயர்களே, எல்லாரும் நம்ம LSC நிகழ்ச்சிக்காக ரெடி ஆயிட்டீங்களா? LSC நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு இந்நேரம் நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் சைலண்டா ரேடியோ மட்டும் கேட்டு இருக்கவங்களுக்காக நானும் ஒரு முறை என்ன கேள்வின்னு சொன்னலும்ல. சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிற மூமெண்ட்டை பத்தி தாங்க இன்னைக்கு கேட்டிருக்கேன். இந்த சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிற கேள்விக்குள்ளார ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நாம என்னதான் சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்த்தாலும், ஆனா ஒரு சில வேலையை பார்த்தா மட்டும் ஐயோ கடவுளே இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு நமக்கே ஒரு டென்ஷன் வரும், ஒரு சோம்பேறித்தனம் வரும் பாத்தீங்களா. அந்த சோம்பேறித்தனம் எந்த வேலைக்கு வருது அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம LSC ல கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க. பெருசா சாப்பா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு கொடுத்ததோ என்ன டைப் பண்றது, என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஒரு யோசனை எல்லாருக்கும் போயிட்டு இருக்கோம். ஆனா இதற்கான கேள்வி இது ஒண்ணுதாங்க. எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுக்கு சோம்பேறித்தனம் எங்கிருந்தான் வரும்னு தெரியலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அந்த செயல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல LSC நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே நீங்க கமெண்ட்ஸ் பண்ண போறீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கேட்க அவளோடு காத்திருப்பது நான் உங்கள் RJ அகல்யா பிரபாகரன்.

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட்.

மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலிருந்து வந்துள்ள தகவல். வரும் 12/9/2026 சனிக்கிழமை அன்று நாடு தழுவிய தேசிய மக்கள் நீதிமன்றம், மாண்புமிகு உச்சநீதிமன்றம், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவிடுங்க நாகை மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் நடைபெறவிருக்கிறது. இது குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் முதன்மை மாவட்ட நீதிபதி மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் திரு டி ஹெச் முகமது ஃபாரூக் எம்ஏஎம்எல் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறுவதாவது, தேசிய மக்கள் நீதிமன்றம், மாண்புமிகு உச்சநீதிமன்றம், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி நாகப்பட்டினம் மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் மாவட்ட நீதிபதி டி ஹெச் முகமது ஃபாரூக் எம்ஏஎம்எல் அவர்கள் தலைமையில் வரும் 12/9/2026 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை நாகப்பட்டினம் மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் நடைபெறவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் வேதாரண்யம் மற்றும் கீழ்வேலூர் தாலுகா நீதிமன்றங்களிலும் நடைபெறும் இதில் சமாதானமாக செல்லக்கூடிய குற்றவியல் வழக்குகள், அனைத்து வகையான சிவில் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் பொது மக்கள், வழக்கறிஞர்கள், காப்பீட்டு நிறுவன மேலாளர்கள், வங்கி நிறுவன மேலாளர்கள், காவல்துறையினர் மற்றும் வழக்காடிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அந்தந்த நீதிமன்றங்களின் எல்லைக்குட்பட்ட வழக்குகளை அந்தந்த நீதிமன்றங்களில் நடைபெறும் என்று தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலமாக சமரசம் செய்து கொள்ளலாம். சமரசம் பேசி முடிக்கப்படும் வழக்குகள் மேல்முறையீடு கிடையாது. மக்கள் நீதிமன்றம் மூலமாக சமரசம் பேசி முடிக்கப்படும் வழக்குகளால் கால விரயம் மற்றும் பண விரயம் தவிர்க்கப்படும். மேலும் நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகளை மக்கள் நீதிமன்றம் மூலம் தீர்த்து கொள்ள அவர்களால் செலுத்தப்பட்ட நீதிமன்ற கட்டணம் திரும்பி செலுத்தப்படும் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பினை வழக்காடிகள் பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

இன்னைக்கு நம்ம லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டுட்டேங்க. எல்லாரும் சப்பா இப்பவே கண்ணை கட்டுதேன்னு எவ்வளோ கமெண்ட்ஸ் அப்படியே வரிசலாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்கங்க. இதில் முத

0: கமெண்ட்ஸ் யார் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா கடலூர் துறைமுகம் சுரேஷ் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு முற்பகல் வணக்கத்தோட வெளியூருக்கு செல்லும்போது நம்ம கையில் அட்ரஸ் இல்லை என்றால் தெரு தெருவாக விசாரிச்சுட்டு அதன் பிறகு ஒரு இடத்துல உட்காந்து சப்பா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு அட்ரஸை தேடி கண்டுபிடிக்கிறது தாங்க அந்த மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டிகை நாட்களில் காலை முதல் மாலை வரை வேலை அதிகமாக இருக்கும். அப்போ என் கிச்சனை பார்த்தாலே சாப்பா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் தோணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்ததான் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சிங்காரவேல் கீழக்குடியிருப்புலேருந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. அடுத்தது நமக்கு யார் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மயிலாடுதுறை பண்டாரவாடிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிக்கிற வெயிலில் படிக்க ஆரம்பித்தா கண்ணு மூக்கு வாய் எல்லாமே சேர்ந்து தாங்க கட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமண வீட்டில் காலையிலிருந்தே வேலைக்கு பஞ்சம் இருக்காது, ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நினைத்தாலே அப்பா இப்போவே கண்ணை கட்டுதேன்னு தோணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கங்க. அடுத்தது நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்புலேருந்து ஜான்சி கவியரசி அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அதிகமாக வேலை செய்யும் போது தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிப்பேன், மற்றபடியெல்லாம் சிட்டா வேலை செஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறமா நமக்கு மணக்குடியிலேருந்து சத்யா கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வெயிலில் வெளியில் செல்லும் பொழுது இப்படி தோன்றது இயல்பு தான், பிள்ளைங்க விடுமுறை நாட்களில் சமாளிக்கிறது போது இந்த டைலாக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. காடுமன்னார் கோவில் டீ மடப்புறம் தோப்பு தர வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே சமயத்தில் மூணு நாலு பேர் வந்து எனக்கு வேலை செஞ்சு கொடுக்க சொன்னால் அதாவது அவங்க கடையில் வேலை செய்ய கொடுக்கும்போது இந்த டைலாக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வணக்கத்தோட நிகழ்ச்சி சிறக்க ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்களும் அவங்களோட வேலை சார்ந்த கமெண்ட்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வேலை அதிகமாக இருக்கும்போது இந்த சப்பா கண்ணை கட்டுதே மூமெண்ட் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, பேரலம் செந்தில்கண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப வேலையாக இருக்கும்போது கடும் வெயிலில் அலையும் போது இந்த டைலாக்கு கரெக்டாக இருக்குங்க, சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே உண்மைதானங்க. தொடர்ந்து ஓய்வில்லாமல் வேலை பார்க்கும்பொழுது வராத தூக்கம் கூட, நினைத்தது போலே வேலை நடக்காத போது இப்படிதான் எனக்கு சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியிலேருந்து ஃபைசர் ரஸ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு மேலே ஓடுதலிருந்து சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க. நேரலை நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாங்க உண்மைதாங்க அவ்வளோதாங்க நன்றிங்க அப்படின்னு ஒரு இக்கு இக்கு இக்கா வச்சுருக்காங்கங்க. நான் கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்கே உள்ள கூட்டம் வரிசையை பார்த்த உடனேயே சொல்கிற முத வார்த்தை சப்பா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிறது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா, தனிக்கொட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன் தான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. கொள்ளிடத்துலேருந்து கருணாநிதி நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொடிக்கால் பாளையத்துலேருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்பா இப்போவே கண்ணை கட்டுதே இப்படி தூக்கம் வந்துட்டா எப்படி, ஆஹா ரைட்டு அவங்க இந்த டைலாகை கேட்டதும் அப்போ நாங்கள் நிகழ்ச்சி பார்க்கணும்ல கேட்கணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. குத்தாலம் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லி கிருஷ்ணமூர்த்தி நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இது போல் நிறைய பேர் கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க. திருத்துறைப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டிகை நாட்கள் சில நேரம் விருந்தினை வருகை இந்த மாதிரியெல்லாம் விஷயத்தை கேட்கும்போது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பைகள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நகப்பட்டினம். நெல்லை நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வருவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: எல்எஸ்ஐ நிகழ்ச்சியில சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அதாவது நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா நினைக்கிற செயல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நமக்கு யார் கொடுத்துருக்காங்க கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, பூந்தோட்டத்துலேருந்து கார்த்திகேயன் தான் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் அமாவாசைனா வடை சுடுவாங்க, அது என்னமோ என் வைஃப் பெரிய விஷயம் மாதிரி, இன்னைக்கு வடை சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லியம் ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை ஒருவருக்கு நடக்கணும்னா அப்போ பார்த்தா அவங்க பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், முடிந்தவுடன் அப்போ ஒரு பேச்சு, அப்போ தான் நினச்சிப்பேன் சப்பா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. குத்தாலம் தோப்பு தெருலேருந்து சிவசுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிக விவசாய வேலை இருந்தால் காலை முதல் மாலை வரை சப்பா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு தோணும்னு சொல்லியிருக்காங்கங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாலை வணக்கத்தோட அப்பா வேலையெல்லாம் முடிச்சு விட்டு பெருமூச்சு விடும் பொழுது எதிர்பாராத ஒரு வேலை வரும், அப்போ தாங்க இந்த மூமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இளவரசி தான் திருவாரூர் கூடூரில் இருந்து சொல்லியிருக்காங்க. காலையில் எழுந்ததுலேருந்து வேலையோ வேலை, விதவிதமாக சாப்பாடு செஞ்சுட்டு சிங்கில் பாத்திரம் கிடைக்கும் பாருங்க, உண்மையிலேயே அந்த மூமெண்ட்டு தாங்க இந்த வேர்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நேரங்களில் ஒரு வேலை முடிக்க போகும் நேரத்தில் அடுத்த வேலை வரும், அப்பொழுதுதான் இந்த நினைவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. பன்னீர்செல்வம் மாதூர்லேருந்து சொல்லியிருக்காங்க ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும். திருமணஸ்தானத்தில் இந்த வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வீட்டில் வேலையை பார்த்து கொண்டு கடையில் வேலையை பார்த்துட்டு இருப்பேன், கடையில் தனி ஆளாகத்தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன், ஆனால் கடை சுத்தம் பண்ணும்போது நினைக்கும்போது தான், கடையில் ஃப்ரீயெல்லாம் வேலை பார்த்துருவோம் ஆனால் அதை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இந்த மூமெண்ட்டு தோணும் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாகூர்லேருந்து முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. நான் அதிகமாக வேலை செய்யும் பொழுது நான் யோசிப்பேன், அப்பா இப்போவே கண்ணை கட்டுதே எனக்கு அதிகம் வேலை இருக்குன்னு யோசிப்பேன் அப்படின்னு நாகூர் முகமது ரஃபீக் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, நமக்கு பிடித்த வேலையை செய்யும் பொழுது இது பல எண்ணங்கள் இது போல எண்ணங்கள்லாம் நமக்கு தோன்றாது, ஆனால் ஒரு சில வேலையை பிடிக்காமல் பார்க்கும்போது தான் இந்த டைலாக் நமக்கு செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. இன்னும் நிகழ்ச்சி இருக்குது, தொடர்ந்து படிச்சிடலாம்.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கும் மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தறனா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு நீங்க யோசிக்கிற சோம்பேறித்தனம் வரக்கூடிய செயல் என்ன அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். நிறைய பேர் அப்படியே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கேயாவது கடைக்கு வெளியில் போகும்போது கூட்டத்தை பார்த்தாலே இந்த டைலாக் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை அதிகமாக இருக்கும்போது இப்போவே கண்ணை கட்டுதேன்னு சொல்லுவேன், அதை நான் அடிக்கடி சொல்கிற டைலாக் வேறங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க பாப்பா கோவில்லேருந்து ரவி. காரைக்கால் அருள் ஷாலினி ரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடையில் தீபாவளி டைம்லலாம் வேலை பார்க்கும்போது அப்போல்லாம் கண்ணை கட்டுதேங்கிற மூமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கு அப்புறம் யார் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, வலங்கை மாநிலேருந்து துரை ஒரு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. காலையிலிருந்து இரவு வரை ஓய்வின்றி வண்டி ஓட்டும்போது, பசியோடு வீட்டுக்கு போகும்போது, குழந்தைங்க உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தாங்க இந்த டைலாக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதம்பார்லேருந்து ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்யும் வேலை வளர்ந்து கொண்டே போகும்பொழுது முடித்து விடலாம் என நினைத்தாலும் மறைக்கும் போது அப்போ தான் இந்த டைலாக்குங்க. சப்பா இப்போவே கண்ணை கட்டுதே. கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடி வாட்டார்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டிகை நாட்களில் இந்த டைலாக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க செமினார் கோவிலேருந்து அசோக்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நேரங்களில் வேலைக்காக நீண்ட தூரம் வாகனத்தில் செல்லும்போது இப்போ இந்த டைலாக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நான் நினைக்கிறதே இல்லைங்க, வேலை அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அதை ஈடுபாட்டோட செய்வேன் அப்படின்னு நமக்கு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க இஞ்சிக்குடியிலேருந்து மின்சாரக்கண்ணன். நமக்கு அடுத்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பவித்ரமாணிக்கம் ரகுபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூத்த மகளை இந்த வருடம் கஷ்டப்பட்டு கல்லூரிக்கு படிக்க அனுப்பினேன், அடுத்த வருஷம் வந்து இன்னொரு பொண்ணையும் சேர்க்கணும், இதெல்லாம் நினைக்கும் போது தாங்க வருது, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் போது இந்த டைலாக் வருதுங்க அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது திருவாரூர் மேட்டுப்பாளையத்துலேருந்து ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரயிலை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இப்பவே கண்ணை கட்டுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. காரைக்கால் புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோட என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலையை பார்த்தாலே கண்ணை கட்டுது, இதில் வெயிலை பார்த்தா இன்னும் கண்ணை கட்டுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. திருவாலப்புத்தூர்லேருந்து கடகம் தரணி என்ன சொல்லியிருக்காங்க, தரணி ஐயங்கரன் தினமும் சமைத்து மகன் ஆதவன் நட்சத்திர நிலங்களாக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் போது தாங்க இந்த அவங்க ஏதாவது அடம் பிடிச்சா இந்த டைலாக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி அன்று எங்கள் ஊரில் விநாயகர் வைத்து வழிபாடு, மூன்றாவது நாள், அதாவது அவங்களோட ஊரை பற்றி அழகாக ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, கன்னாரப்பாளையத்துலேருந்து சுரேஷ் ராஜேந்திரன் தான் சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார் மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வணக்கத்தோட கடைக்கு போகும்போது வரிசையில் நிற்கிறத பார்த்தாதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி நிஷான் ஹலீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அஞ்சு ரவிச்சந்திரன் ரேவதி நகர் மயிலாடுதுறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களை பார்க்க போகும்போது அவங்க எந்த வார்டில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே ஃபோன் அடித்து கேட்குற மூமெண்ட்டு தாங்க இப்படி சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடைக்கால் பாளையம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜான் ஹாஜா நஜ்முதீன் ஒரு பிற்பகல் வணக்கத்தோட ஒரு நாளைக்கு ஒவ்வொரு முறை காரைக் பண்பலை நிகழ்ச்சிக்கு வரும் அனைத்து கமெண்ட்களையும் வாசிப்பும் அறிவிப்பாளர்கள் பணியை நினைக்கும் போது ஆஹா எங்களுக்காக ஒரு ஜீவன் பேசுகிறாங்களே. அதுக்கப்புறம் யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, பொறையார்லேருந்து லதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிக்கடி வெயிலில் ஒரு மணி நேரம் கரண்ட்டு கட்டாகும் போது தாங்க இந்த டைலாக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இனிய மாலை வணக்கமுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, பஞ்சநதிக்குளம் கோவை இளவரசன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. எனது வேலைகள் எப்பொழுது போல நிதானமாக பொறுமையாக செயல்படுவேன், இது மாதிரி எல்லாமே நினைக்க மாட்டாங்க, எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அந்தந்த வகையில் அது நடக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல்

0: ட்ரேடர்ஸ் மேனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும். பசந்தலர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுக விநாயகர் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர்.
4: தல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
5: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே. இந்த வேலையை செய்யணும்னு நினைச்ச மாதிரி மட்டும் சோம்பேறித்தனம் எங்கிருந்து தான் வருதுன்னே தெரியல அப்படின்னு தாங்க கேள்வி கேட்டிருந்தேன். கோமல் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிக்கிற வெயில நினைச்சாதாங்க அப்படின்னு ஒரே அழகா குட்டியாண்டு கமெண்ட்ஸ் போட்டுட்டாங்க. ஓமன் நாட்டில் இருந்த வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிம்ல லெக் ஒர்க் அவுட் போடும்போது இந்த டைலாக் வருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சோமசுந்தர பிரபு தான் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பொன்னமராவதி அவங்க தான் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டியிலேருந்து கத்திரிப்புளத்துலேருந்து பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போ காலையிலேருந்து சரியான வெயில்ப்பா இதெல்லாம் நினைக்கும் போது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மழைனாலும் கஷ்டமாக இருக்குது வெயிலுனாலும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த கருத்து இருக்குது. மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிக்கிற வெயிலில் நினச்சாதாங்க சப்பா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பட்டினம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடையில் அனல் இப்போவே தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஷாப்பிங் மால் சென்றால் அங்குள்ள பொருட்களை பார்க்கும் பொழுதுதான் அதோடைய விலையை பார்க்கும் பொழுதுதான் இதெல்லாம் தோன்றும் உண்மைதான். வீட்டில் கல்யாண விசேஷங்கள் செய்யும் பொழுது ஆரம்ப வேலையிலேயே இந்த டைலாக் வந்துருங்க இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு தோணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா காலஞ்செடியிலேருந்து மணிமாறன் நிலவி ராஜவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காரைக்காலில் அவசரத்துக்கு போகணும்னு நினச்சா ரயில் கிராசிங் தாங்க இந்த டைலாக் தாங்க இப்போ வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருமுறை சிதம்பரத்திலிருந்து திருச்செந்தூர் செல்வதற்கு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஏறினேன் நிற்பதற்கு கூட இடமில்லை அப்பொழுது தோன்றியது இந்த ரயில் திருச்செந்தூர் நாளை வரை செல்ல போகிறோம் அப்போதான் தெரியுங்க இவ்வளோ ட்ராவல் பண்ணோம் ஆனால் உட்காரத்துக்கு சீட் இல்லையே அப்படின்னு யோசிக்கிற நேரம் இந்த டைலாக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொத்தமங்கலத்துலேருந்து கதிரேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புரியாத ஒருத்தர்கிட்ட சின்ன விஷயத்த புரிய வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே சப்பா இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க.

0: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிற கேள்வி தாங்க கேட்டிருந்தேன். இந்த இந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா மட்டும் எனக்கு சோம்பேறித்தனம் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டோன்னே நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சின்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கு, அதுக்குள்ள உங்களோட கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியில படிச்சிடலாங்க. இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சாச்சு. இப்போ நிறைவா ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரு அப்படின்னு பார்த்தா நிரபி கச்சேந்திரன் தான் சொல்லியிருக்காங்க. வெயில்ல சிக்னல்ல டூ வீலர்ல நிக்கும் போது தாங்க இந்த டைலாக் வரும் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. இன்னும் நிகழ்ச்சி முடியலைங்க இருக்கு, ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்தா நிச்சயமா படிச்சிடலாம்.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
3: என் குழந்தை கூட வழி சொல்லு,
2: பறவை கூட வழி சொல்லு,
3: எனக்கு பாட்ட நீ பாட்டு,
2: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
1: அது எங்க ஊரு அந்த பக்கம் வேலை எல்லாம் முடிஞ்சது வண்டி கட்டி கூட்டி போறேன்.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது எனக்கு எங்கிருந்துதான் சோம்பேறித்தனம் வருமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில செயல்கள் இருக்கும். அந்த செயல்களை பத்தியும் மேலும் பல செயல்களை பத்தியும் நம்மளோட நேயர்கள் ரொம்பவே அழகா கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, நம்ம பண்பலையில வர எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்க உங்களோட லைக் ஷேர் கமெண்ட்ட கொடுங்க. இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில வந்த எல்லா கமெண்ட்ஸையுமே படிச்சாச்சு. இன்னை எல்எஸ்சி மாதிரியே எல்லா எல்எஸ்சி நிகழ்ச்சிகளுக்கும் உங்களுடைய முழு ஆதரவு, முழு கமெண்ட்ஸ், லைக் ஷேர் கமெண்ட் எப்போதும் கொடுத்துருங்க. கமெண்ட் செஞ்ச அனைத்து நேயர்களுக்காகவும், கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.

0: பண்பலை நாம் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை தொழில் தலைக்கவசம் உயிர்கவசம் அக்கறையுடன் கூறுவது ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 4 மணி.

0: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் நாளைய உலகம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பீர் முகமது அவர்கள் பங்கு பெறும் நேரலை. வணக்கம் சார், உங்களுடைய ஒரு அறிமுகத்தோட நிகழ்ச்சியை தொடங்கலாம்.
1: என் பெயர் பீர் முகமது. நான் பருப்பொருள் அறிவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்று ஆராய்ச்சியாளர் மற்றும் பேராசிரியராக தற்போது தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் பொருள் அறிவியல் துறையின் துறை தலைவராகவும் முன்னாள் தொழில்நுட்பத்தை டீனாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மலேசியா, ஜப்பான், அமெரிக்கா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா மற்றும் இந்தியாவில் உள்ளிட்ட நாடுகளில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் நீண்டகால கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி அனுபவம் பெற்றுள்ளேன். நானோ பொருட்கள், குறைக்கடத்திகள், சூரிய மின்கலன்கள், கார்பன் நானோ டியூப்ஸ், சூப்பர் கண்டக்டர்ஸ், லித்தியம் அயன் பேட்டரிஸ், மெல்லிய படலங்கள் மற்றும் மேம்பட்ட பூச்சிகள் போன்ற துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொண்டு இருக்கிறேன். 80க்கும் மேற்பட்ட சர்வதேச ஆய்வு ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் 47க்கும் மேம்பட்ட மாநாட்டு ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டதுடன் பல முனைவர் முதுகலை மாணவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஜப்பானின் உயர்ந்த நீடோ ஃபெலோஷிப் உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் மற்றும் அங்கீகாரங்களை பெற்றுள்ளதுடன் தேசிய மற்றும் சர்வதேச ஆய்வுகளின் ஆசிரியர், மதிப்பாய்வாளர், பிஹெச்டி தேர்வாளர் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் குழு உறுப்பினராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மேலும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடிப்படையாக கொண்ட அறிவியல் ஆற்றல் மாற்றம் குறித்த ஸ்பிரிங்கர் போன்ற நூல்களில் ஆசிரியராகவும் உள்ளேன்.
0: நீங்கள் இவ்வளோ சொல்கிறது கேட்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது சார். இவ்வளோ சாதனைகள் செய்த ஒரு நபர் முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய குரல்களை வந்துட்டு நிறைய பேர் கேட்கும்போது உங்களை மாதிரியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இளம் தலைமுறைகளுக்கெல்லாம் நிச்சயமாக வந்து தோன்றது இயல்பு தான் சார். இப்போ நீங்கள் மெட்டீரியல் சயின்ஸ், அதாவது பொருள் அறிவியல் துறையில் நீங்கள் ஆசிரியராக இருக்கிறதா, அது பேராசிரியராக இருக்கிறதா சொன்னீங்க. இந்த மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்னா என்னங்க சார்?
1: மெட்டீரியல் சயின்ஸ் என்பது நாம் பயன்படுத்தும் பொருட்களை பற்றிய அறிவியல். நாம் தினமும் இரும்பு, அலுமினியம், பிளாஸ்டிக், கண்ணாடி, சிமெண்ட், செராமிக்ஸ், ரப்பர் போன்ற பல பொருட்களை பயன்படுத்துகிறோம். ஒரு பொருள் ஏன் வலிமையாக இருக்கிறது, ஏன் சில பொருட்கள் எளிதில் உடைகின்றன, ஏன் சில பொருட்கள் வெப்பத்தை தாக்குகின்றன, ஏன் சில பொருட்கள் மின்சாரத்தை கடத்துகின்றன, இவற்றுக்கான விடைகளை தேடுவதுதான் மெட்டீரியல் சயின்ஸ். எளிமையாக சொன்னால், சரியான பயன்பாட்டுக்கு சரியான பண்புகளை கொண்ட பொருளை உருவாக்குவது எப்படி என்பதுதான் மெட்டீரியல் சயின்ஸின் முக்கிய நோக்கம்.
0: ஓகேங்க சார். இப்போ அன்றாடம் நம்ம நிறைய விஷயங்களை வந்து கடந்து வரோம், நிறைய சாதனங்களை பயன்படுத்துகிறோம். ஒரு வாழ்நாளில் நம்ம பல பொருட்கள், பல செயல்முறைகளை கடந்து வரும்போது இந்த விஷயங்கள்லாம் இந்த மெட்டீரியல் சயின்ஸோட பங்கு அப்படின்னா என்னது சார்?
1: தாம் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை மெட்டீரியல் சயின்ஸை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். செல்போனில் திரை, மின்கலன், கார், வீட்டுமனை பொருட்கள், கட்டுமான பொருட்கள், சமையல் பாத்திரங்கள், சோலார் பேனல்கள், மருத்துவ இம்ப்ளான்ட்ஸ், விளையாட்டு உபகரணங்கள் எல்லாவற்றிலும் மெட்டீரியல் சயின்ஸ் உள்ளது. ஒரு செல்போன் மெல்லியதாகவும் இலகுவாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு பின்னால் மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கிறது. ஒரு கார் குறைந்த எடையிலும் அதிக பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றாலும் இதே அறிவியல் தேவைப்படுகிறது.
0: நிச்சயமா சார். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த மெட்டீரியல் சயின்ஸ், அதாவது பொருள் அறிவியல் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நிறைய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய மாணவர்களில் ஒரு சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
1: யா, எங்கள் மாணவர்கள் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நாம் இப்போ கூட மெட்டல், அதாவது லித்தியம், சோடியம் அயன் பேட்டரிஸில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருக்காங்க. இன்னொன்று அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்ற ஒரு இதில் ஆராய்ச்சி பண்ணி, இது வந்து லேட்டஸ்ட்டு. அதில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸு, ஹை டெம்பரேச்சர் அலாய்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நிறையா பாய்லர்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சிறந்த பொருளாக உருவாக்கி கொண்டு இருக்காங்க. அதில் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதி கொண்டு இருக்காங்க. இதுதான் எங்கள் மாணவர்கள் தற்போது செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொன்று பேட்டரிஸ் பேட்டரிஸ் பேட்டரி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை இவி, அதாவது

0: எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ணுற லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான் நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் மாணவர்கள் வந்து சோடியம் அயான் பேட்டரிஸ் வந்து, ஏன்னா சோடியம் நம்ம கடற்கரையில் நிறைய கிடைக்கிது, உப்பு அதிகமாக கிடையாது, சோடியம்னா உப்பு சோடியம். ஸோ அந்த சோடியம் பேட்டரிஸை நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது, அதை பற்றி நிறையா நாங்கள் தற்போது முயற்சி செய்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு சிறந்த ஒரு கருவியாக உபயோகப்படுத்த, இவி வெஹிக்கிள்க்கு உபயோகப்படுத்த நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
1: சார், இப்போ இந்த சொன்னீங்க இல்லையா லித்தியம் பேட்டரிஸ் அண்ட் சோடியம் பேட்டரிஸ் அப்படின்ட்டு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்?
0: லித்தியம் பேட்டரிஸ் வந்து லித்தியம், அதாவது எலக்ட்ரோலைட்டாக பயன்படுது. லித்தியம் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம், வேற சோடியம்ங்கிறது இங்கே நம்ம நாட்டிலே கிடைக்கிது, எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்குது, அதனால நம்ம நிறையா அதிகப்படியாக நம்மள்கிட்ட கிடைக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் அதை வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது.

இன்னைக்கு நம்ம நாளைய உலகம் நிகழ்ச்சியில திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பீர் முகமது அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாடல் இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் சார்.

0: சிங்கு
1: உங்க ஆயா.

0: நேற்றைய நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நாளை உலகம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பீர் முகமது அவங்க கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல் அதாவது ஒரு பொருள் உருவாக்குறோம் அப்படின்னா அதோட ஆராய்ச்சி பின்னணிலாம் எப்படி இருக்கும் சார்?
1: ஒரு மெட்டீரியலை உருவாக்குதுன்னா வெறுமனே ரெண்டு பொருளை மூணு பொருளை கலந்து பார்ப்பது கிடையாது. முதலில் அது எந்த பயன்பாட்டுக்காக பொருளை தேவை என்பதை முதல்ல முடிவு செய்யணும். அதுக்கு பிறகு அதன் வேதியியல் அமைப்பு, அணு அமைப்பு, படிக அமைப்பு, இயற்பியல் மற்றும் இயந்திர பண்புகள் ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்யணும். பின்னர் அந்த பொருளை வந்து சிந்தசிஸ் அல்லது ப்ராசஸிங் மூலம் உருவாக்கி எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இது மாதிரி கேரக்டரைசேஷன் பண்ண போகிறோம். மைக்ரோஸ்கோப்பி, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, தெர்மல் அனாலிசிஸ், மெக்கானிக்கல் அனாலிசிஸ், எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் போன்ற பல முறைகளில் பரிசோதிக்கிறோம். இதை பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் பண்புகளை மேம்படுத்தி அதுக்கு ஒரு புரோட்டோடைப் உருவாக்கி உண்மையாக பயன்பாட்டை பரிசோதிக்கிறோம். அதுக்கப்புறம் அதாவது ரிசர்ச், சிந்தசிஸ், கேரக்டரைசேஷன், ஆப்டிமைசேஷன், அப்ளிகேஷன் என்று தொடர்ச்சியாக செயல்முறையை நம்ம அப்படி உருவாக்கி அதை அப்புறம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்.
0: ஓகேங்க சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த இயற்பியல் வேதியியல் இது எல்லாமே கலந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இயற்பியலுக்கும் வேதியியல் இது ரெண்டுத்துக்கும் மெட்டீரியலுக்கும் மெட்டீரியல் சயின்ஸுக்கும் என்ன சார் சம்பந்தம்?
1: அது மெட்டீரியல் சயின்ஸ் என்பது ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரிக்கு இடையே ஒரு பாலம் போன்றது என்றே சொல்லலாம். கெமிஸ்ட்ரி ஒரு பொருளில் என்ன அணுக்கள் இருக்குது, அவை எப்படி இணைகின்றன, இது மாதிரி அது மூலக்கூறு எல்லாத்தையும் விளக்குது. ஃபிசிக்ஸ் வந்து அந்த அணுக்கள் மற்றும் எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், மின்சாரம், வெப்பம், ஒளி, காந்தம், இதெல்லாம் இந்த பண்புகளை வந்து விளக்கி கொண்டிருக்கு. மெட்டீரியல் சயின்ஸ் இந்த அறிவை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து தேவையான பண்புகளை கொண்ட புதிய பொருட்களை உருவாக்கிறது. அதனால தான் மெட்டீரியல் சயின்ஸை இது ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்ட் ஆர் மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டுன்னு சொல்கிறோம்.
0: அப்படிங்களா சார்? ஓகேங்க சார். இப்போ நம்ம ஒரு காலத்துலாம் வந்து இந்த பிளாஸ்டிக் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னது நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய நிறைய விஷயங்களை கம்மி பண்ணுது, செலவினங்களை கம்மி பண்ணிச்சு. அப்படி இருக்கும்போது அது வந்த காலகட்டத்தில் பிளாஸ்டிக்கை பற்றி எல்லாரும் ஆஹோ ஓஹோ அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பிளாஸ்டிக் மாதிரியான வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் சயின்ஸில் புரட்சி அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டுருக்கா சார்?
1: இந்த பிளாஸ்டிக் முன்னாடி வந்து ரொம்ப இதாகிறது, அது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதனால் அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து பெரிய புரட்சி உள்ள மெட்டீரியல்னால் ஸ்மார்ட், சஸ்டைனபிள் அண்ட் மல்டி ஃபங்க்ஷனல் மெட்டீரியல். அதாவது நிறைய ஃபங்க்ஷனல், ஒரு மெட்டீரியலை பல ஃபங்க்ஷனுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரே நேரத்தில் குறைந்த எடை, அதிக வலிமை, மின்சாரம், வெப்ப பண்பு, சுற்றுச்சூழல் நட்பு போன்ற பல பண்புகளை கொண்ட பொருட்களை இதில் பெரும்பாலும் நானோ மெட்டீரியல்ஸ், ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ், காம்போசிட் கலவை, அந்த மெட்டாலிக்ஸு, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் இதெல்லாம் சேர்த்தது காம்போசிட். அப்புறம் பேட்டரிஸு, சாலிட் ஸ்டேட் பேட்டரி மெட்டீரியல்ஸ், அதேமாரி பயோடிக்ரேடபிள் மெட்டீரியல்ஸுங்கிறாங்க. அதாவது இயற்கையாக அது வந்து இதாகிடும், டிக்ரேட் ஆகிடும். 2D மெட்டீரியல்ஸ் போன்ற முக்கிய பங்கு வகிக்கிறது. பிளாஸ்டிக் ஒரு பொருளின் வடிவத்தையும் பயன்பாட்டையும் மாற்றிய புரட்சினரா அடுத்த தலைமுறை மெட்டீரியல்ஸ் ஒரு பொருள் எப்படி செயல்படுகிறது என்பதையே மாற்றக்கூடும். அதுதான் என்னுடைய பதில்.
0: ஓகேங்க சார். இந்த ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, அப்படின்னா என்னங்க சார்?
1: ஸ்மார்ட் மெட்டீரியல் என்பது வெளிப்புற சூழல் மாறும்

0: போது அதற்கேற்ப தனது பண்புகளை மாற்றிக்கொள்ளும். அது ஒரு பொருள். அந்த பொருள் உதாரணமா சப்போஸ் வெப்பநிலை மாறும்போது நிறம் மாறும் பொருட்கள், அழுத்தம் கொடுக்கும்போது நடக்கும்போது இதெல்லாம் பிரஷர் மின்சாரத்தை உருவாக்கும். பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். இது டோக்கியோல எல்லாம் இந்த இதை எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறான். டோக்கியோ ஸ்டேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் இந்த பிரஷர் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, பீசோ எலக்ட்ரிசிட்டி. அதை இது பண்றான். வெப்பநிலைக்கு ஏற்ப வடிவத்தை மாற்றும். அடுத்தது வந்து ஷேப் மெமரி அலாய்ஸ் ஒன்று இருக்கு. இது அது ஷேப்பை மாறும் வெப்ப நிலைக்கு மாற்றவாறு. இதெல்லாம் ஒரு ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸுங்கிறது. இவை சாதாரண பொருட்கள் போல சும்மா வேற வெறுமனை இருப்பதில்லை. சுற்றுச்சூழலின் மாற்றத்தை உணர்ந்து அதற்கு பதிலளிக்கின்றன. எதிர்கால ரோபோட்டிக்ஸ், மருத்துவம், ஏரோஸ்பேஸ், சென்சர்ஸ் போன்ற துறைகளில் இவற்றுக்கு பெரிய வாய்ப்பு உள்ளது.
1: ஓகேங்க சார். இந்த நானோ டெக்னாலஜி அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க அடிக்கடி சொன்னீங்க. மெட்டீரியல் சயின்ஸில் இந்த நானோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு சார்?
0: நானோ டெக்னாலஜி மெட்டீரியல் சயின்ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பொருளை நானோ அளவுக்கு, அதாவது 10^-9 மீட்டர் கொண்டு செல்லும் போது அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஒளி உள்ள ப்ராப்பர்ட்டி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் மாறிடும். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அதனால் இது வந்து நானோ பார்ட்டிகல்ஸ், நானோ காம்போசிட்ஸ், கிராஃபின், கார்பன் நானோ டியூப்ஸ், இதனால இது இந்த நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி உருவாகியுள்ளத நியூ மெட்டீரியல்ஸ். இவை பேட்டரிஸ், சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ், சென்சர், சோலார் செல், இப்போ இந்த ட்ரக் டார்கெட்டட் ட்ரக் டெலிவரிக்கு, அப்புறம் கோட்டிங் பண்ணுறதுக்கு, லைட் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு போன்ற பல துறைகளை பயன்படுகின்றன. எளிமையாக இதை சொன்னான்னா, ஒரு பொருளை மிகச்சிறிய அளவில் வடிவமைத்தால் அதை பண்புகள் வந்து புதிய விதத்தில் கட்டுப்படுத்த முடியும் என்பதுதான் நானோ டெக்னாலஜி மிகப்பெரிய பலம்.
1: நிச்சயமா சார். அதாவது ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் வரும்போது ஒரு ரூம் அளவு இருந்துச்சு, அதுக்கப்புறமா அதோட அளவுகளை சுருக்கி சுருக்கி இப்ப ஒரு மடிக்கணினி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். இப்ப அதையும் சுருக்கி கைபேசி அளவுக்கு, இதுதான் அந்த நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு பெரிய இடத்த அடைச்சிட்டு இருந்தது அப்படியே சுருக்கி சுருக்கி சின்னதாக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் சார்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தாரப்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேர்கை நமது பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நாளைய உலகம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பி முகமது அவங்க கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கோம். சார், நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, நீங்க உங்களுடைய படிப்புக்காகவும் கல்விக்காகவும் வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் சென்றிருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அனுபவங்கள்லாம் நிறையவே இருந்திருக்கும், அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
4: நான் வந்து முதன் முதல்ல பிஎஸ்சி எம்எஸ்சி திருச்சிராப்பள்ளியில் தான் படித்தேன். அப்புறம் பிஎஸ்சி படிக்கையில் எனக்கு வந்து ஏஎம்ஐ, எனக்கு இன்ஜினியரிங் கிடைக்கல அப்போ. அது நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து +2 படித்தேன், அதனால் ட்ரை பண்ண கிடைக்கல. அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் ரொம்ப கம்மி, 1990s நான் பண்ணுறது. அப்புறம் ஏஎம்இ படித்தேன், அது எம்எஸ்சி ஜமால் முகமது காலேஜ், திருச்சியில் உள்ள ஜமால் முகமது காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்இ மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து அங்கே வந்து திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஆர்இசி ரீஜனல் இன்ஜினியரிங், அப்போ வந்து ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் என்ஐடியில் வந்து அதுக்கப்புறம் எம்இ படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப யூஎஸ் போகணும்னு ரொம்ப ஆசை, அதனால நான் அப்புறம் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எம்இ 1991 முடிச்சுட்டு உடனே ஃபாரின் போயிட்டேன். உடனே எங்கேயும் வேலை கிடச்சிது, கிராம்டன் கிரீவ்ஸில் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஃபாரின் போகணும் தான் ரொம்ப ஆசை, அதனால் அங்கே போய் கல்வியை தொடரணும்னு அங்கே போய் மலேசியாவில் பிஹெச்டி பண்ணிவிட்டு என்னுடைய முனைவர் பட்டம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் ஜப்பான் போனேன். ஜப்பானில் வந்து பெரிய ஆராய்ச்சி வந்து, அதாவது சின்கோட்ரான் ரேடியேஷன் அப்படின்னு ஒரு ஹை லெவல், அதாவது ஒரு அணுவில் உள்ள சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சின்கோட்ரான் பயன்படும். அது நியூக்ளியர், அதாவது சின்கோட்ரான் ரேடியேஷன் சொல்கிறது, அது வந்து அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். அதில் வந்து சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸை பற்றி மெயின்லி ஆராய்ச்சி பண்ணோம். அப்புறம் செமி கண்டக்டர் மெட்டீரியல்ஸ், நகோயா, நம்ம டொயோட்டாலாம் கார்லாம் தயார் பண்ணுற அந்த சிட்டிக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு தலைநகரம் நகோயா, அதில் தான் டொயோட்டாலாம் இருக்குது. அங்கே வந்து நான் வந்து என்னுடைய அடுத்த ஆராய்ச்சியை தொடங்கினேன். அங்கே வந்து அங்கேயும் சின்கோட்ரான் மெட்டீரியல்ஸ், செமி கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ், கேலியம்

0: ஆர்சனைடு, இண்டியம் நைட்ரைடு, அதில் தான் அந்த நம்ம புகழ்பெற்ற நோபல் லாரேட்டு 2014 வாங்கினார் ப்ளூ எல்இடியில், அக்காசாக்கி அமானோ அவங்கெல்லாம் எங்களுடைய பேராசிரியர்கள். அது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இனாக்ஸ்னு ஒரு கம்பெனியில், லித்தியம் பேட்டரிஸில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் யூஎஸ் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எப்படா யூஎஸ் இருக்குன்னு, அதுக்கப்புறம் யூஎஸில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது ஓக்லஹோமா யூனிவர்சிட்டி, யூஎஸில் போய் அங்கே ஒரு 3 வருடங்கள் அவர் ஆராய்ச்சி, அப்புறம் அதில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுற சான்சஸ் எனக்கு இன்சார்ஜ் கிடச்சி, அதை டீச்சிங்லேயே இருந்து அதை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டியில் கொஞ்ச காலம் இருந்தேன், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள். அதுக்கப்புறம் சவுதி அரேபியா கிங் ஃபைசல் யூனிவர்சிட்டியில் போய் அங்கேயும் டீச்சிங் போயிட்டு, அதுக்கப்புறம் இந்தியா திரும்ப அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ப்ரொஃபஸராக வந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் 2016 இந்த பருப்பொருள் அறிவியல் துறையை வந்து இங்கே வந்து தொடங்கணும். 2014 நாங்கள் தான் தொடங்கணும், நானும் இன்னொரு நாள் இணை துணை பேராசிரியர்கள், அப்புறம் இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து எல்லாரும் சேர்ந்து தொடங்கினோம். அதுலேருந்து இப்போ வந்து எம்டெக், பிடெக், இப்போ எம்டெக் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் பிஹெச்டி ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் இப்போ பிடெக் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு நல்ல பிடெக் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ செமிகண்டக்டர் கம்பெனிஸ் பிரதமர் எல்லாம் சொல்கிறாங்க, செமிகண்டக்டர் கம்பெனிஸ் நிறையா இந்த ஹைதராபாத் அங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த துறை வந்து நல்ல ஒரு சிறந்த துறையாக தேர்ந்தெடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எம்டெக்கும் அது மாதிரி மேல் படிப்புக்கும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வர ஆரம்பிச்சிருக்கேன், முதல்ல வந்தாங்க, இடையில கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, இப்போ திருப்பி வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது.
1: நிச்சயமா சார், நீங்க சொன்ன அனுபவங்கள்லாம் கேட்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பேராசிரியர் ஆகிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமை இல்ல, நிறைய விஷயங்களை கடந்து வரணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நேற்று நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நாளைய உலகம், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பீர் முகமது அவங்க கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கோம். பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் பழங்கும் நாளைய உலகம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பீர் முகமது அவர்கள் பங்கேற்கும் நீரலை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேர்கே நாளை உலகம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பி முகமது அவங்க கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கோம். சார், இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விண்வெளி ஆராய்ச்சி, இந்த ராக்கெட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, இதில் இந்த மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு சிறப்பம்சம் பெற்றிருக்கு சார்?
6: விண்வெளியில் பயன்படுத்துகிற பொருட்கள் வந்து சாதாரண மெட்டீரியல்ஸ் பயன்படுத்த முடியாது. அதுக்கு வந்து மிகுந்த குறைவான எடை, அதிக வலிமை, அதிக வெப்பம், அதிக குளிர் தாங்கும் திறன் கொண்டதாக மெட்டீரியலாக இருக்கணும். அப்புறம் ரேடியேஷன் அந்த இதுக்கும் தாங்கக்கூடிய பண்புகள் உள்ள மெட்டீரியல்ஸாக இருக்க வேணும். இதுக்கு வந்து கார்பன் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் காம்போசிட்ஸ், டைட்டானியம் அலாய்ஸ், நிக்கல் பேஸ் சூப்பர் அலாய்ஸ், இது செராமிக்ஸு, இது போன்ற தெர்மல் ப்ரொடக்ஷன் மெட்டீரியல்ஸ் போன்ற முக்கியமான பொருட்கள். ராக்கெட் மற்றும் ஸ்பேஸ் கிராஃப்ட்டு எடையை குறைத்தால் ஃபியூயல் கன்சம்ஷன் குறையும். அதனால் லைட் வெயிட் பட் எக்ஸ்ட்ரீம்லி வெரி ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ் என்பது ஸ்பேஸ் டெக்னாலஜியின் முக்கிய ஆராய்ச்சி பகுதி. அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நம்ம
5: உருவாக்கணும். ஓகேங்க சார். இப்போது நம்ம நார்மலாகவே இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இந்த இ வெஹிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிகமாகிடுச்சு. எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகரிச்சிட்டே இருக்கும்போது இந்த மெட்டீரியல் சயின்ஸில் பேட்டரி மெட்டீரியல் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் நடக்குது சார்?
6: இ வெஹிக்கிள் வந்து

0: இதுக்கு பேட்டரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. இது ஆராய்ச்சிக்கு முக்கியமாக எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதிக எனர்ஜி டென்சிட்டி, வேகமா சார்ஜ் பண்ணும், அப்புறம் நீண்ட பேட்டரி லைஃப் வேண்டும், குறைந்த விலை, காஸ்ட் ரிடக்ஷன், அப்புறம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஃபயர் ஆகுது, இந்த வெஹிக்கிள்கெல்லாம் எல்லாம் ஃபயர் ஆகுது. குறைந்த கிரிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ் பயன்பாடு, மினிமமாக மெட்டீரியல்ஸ் பயன்பாடு, அப்புறம் ரீசைக்கிள். அது வந்து பெரிய, இப்போ லித்தியம் பேட்டரிலாம் ரீசைக்கிளுங்க பெரிய ப்ராப்ளமாக வரப்போது, அதுக்கு வந்து நம்ம இந்திய அரசு பெரிய நிறைய இதுக்கு வந்து ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இது பண்ணி அதுக்குள்ள கம்பெனி ரீசைக்கிளிங்க்கு கம்பெனியை உருவாக்கி கொண்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் இது, இந்த இதை ரீசைக்கிள் இது வந்து நோக்கமாக கொண்டுள்ளன. லித்தியம் பேட்டரிஸ்க்கு அடுத்ததாக சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ், நான் சொல்ற என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப பண்ணிட்டு இருக்க சோடியம் அயான் பேட்டரிஸ், லித்தியம் சல்ஃபர் பேட்டரிஸ் போன்ற தொழில்நுட்பங்களும் ஆராய்ச்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிர்கால பேட்டரி அதிக எனர்ஜி, குறைந்த எடை, அதிக சேஃப்டி, குறைந்த செலவு என்ற நான்கு அம்சங்களையும் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் வந்து நிறையா, நான் அந்த சொசைட்டி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், இது இந்த வந்து இப்போ பசங்க, அதாவது மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு இதுக்கு வந்து காம்படிஷன் நடத்துகிறோம். நான் வந்து தஞ்சாவூர் டிவிஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அது வந்து அதுக்கப்புறம் ட்ரோன் டெவலப்மெண்ட்டு, இந்த பேட்டரிஸில் வந்து அந்த ஆட்டோமொபைல் பேட்டரிஸு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் காம்படிஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். எவ்ரி இயர் ஒரு இது நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது வந்து தஞ்சாவூர் சாஸ்திரால நடத்தணும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இப்போ லாஸ்ட்டாக ஒன்று நடத்தணும், திருப்பி இப்போ இ வெஹிக்கிள் இந்த பேட்டரிஸ் சம்மந்தமாக இங்கே சாஸ்திரால நடக்குது. ஆமாம், அது முடிவு பண்ணியிருக்கோம்.
1: ஓகேங்க சார, இப்போ எல்லா மெட்டீரியல்ஸ்லையுமே இந்த செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு ஒரு இது இருக்கு, தன்னைத்தானே பழுத சரி பண்ணிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ நிறையவே வருது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக இந்த ஃபால்ட் இதில் இருக்கு, ஸோ இதுக்கு இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் மோட்லாம் ரெடி பண்ணி அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்கு. இந்த மாதிரி இந்த சுலபமாக தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் உண்மையாகவே இருக்கா சார்?
0: ஆம், இது ஒரு சாத்தியமான ஒன்று தான். சில வகைகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளன. நமது உடையில், நம்ம உடம்புல வந்து ஒரு சின்ன காயம் ஒரு ஏற்பட்டால் அது உடனே தானே ரிப்பேர் செய்து கொள்வது போல, சில மெட்டீரியல்ஸ், சிறிய கிராக்ஸ் ஏற்பட்டால் அவற்றை தானாக சரி செய்யும் மெக்கானிசம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது செல்ஃப் ஹீலிங் பாலிமர்ஸ், கோட்டிங்ஸ், செல்ஃப் ஹீலிங் கோட்டிங்ஸ் மற்றும் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் இதற்கு சில உதாரணங்களாக சொல்லலாம். இது இன்னும் முழுமையான மனித உடலின் ஹீலிங் போல இல்லை. எதிர்காலத்தில் வேணால் நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ், பில்டிங்கு, ஏர்கிராஃப்ட், ஆட்டோமொபைல்ஸ், இந்த கிராஷ் அதாவது ஸ்கிராச் ஒழிஞ்சிச்சு, இது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் போன்றவற்றில் மெயின்டெனன்ஸை குறைக்கும் அளவுக்கு இது பெரிய வளர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது.
1: நிச்சயமா சார். இப்போ நம்ம ஒரு பாடல் மற்றும் இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் சார்.

0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவார் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவார் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சீதாரம், பணத்தை மிச்சப்படுத்துறனா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சீதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சீதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பண்பலையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நாளைய உலகம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பீர் முகமது அவங்க கிட்டதான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். சார், இப்போ இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு பதிலாக இப்போ எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக் நச்சா இருக்கு, அதனால வந்து நிறைய பாதிப்புகள் வருது அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப எளிமையாக மக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக்கு மாற்றா மெட்டீரியல் சயின்ஸ்ல என்ன மாதிரியான பயோ மெட்டீரியல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சார்?
4: அதாவது பிளாஸ்டிக் வந்து மிகப்பெரிய பிரச்சனை, அது நீண்ட கால என்விரான்மெண்டல் இம்பாக்ட். ஸோ இதற்கு மாற்றாக ஸ்டார்ச் பேஸ் மெட்டீரியல்ஸ், செல்லுலேஸ் பேஸ் மெட்டீரியல்ஸ், நேச்சுரல் ஃபைபர் காம்போசிட்ஸ், கிட்டோசன்

0: பேஸ் மெட்டீரியல்ஸ் போன்ற பயோபேஸ் மற்றும் பயோடீக்ரேடபிள் மெட்டீரியல்ஸ் ஆராயப்படுகின்றன. வாழைநார், தேங்காய் நார், சணல், ஃப்ளாக்ஸ் போன்ற இயற்கை நார்களையும் பாலிமர் மேட்ரிக்ஸுடன் இணைத்து பயோகாம்போசிட்ஸ் உருவாக்க முடியும். நான் கூட என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கே கொடுத்துருக்கேன். நான் முதல்ல நிறைய நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நல்லா வந்திருக்கு. அது இன்னும் ஆராய்ச்சி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பிளாஸ்டிக்கு மாற்று என்றால் அது சுற்றுச்சூழலுக்கு தானாகவே முழுமையாக பாதுகாப்பானது என்று அர்த்தம் இல்லை. அதை முழு லைஃப் சைக்கிளையும் மதிப்பீடு செய்ய வேண்டும்.
1: நிச்சயமா சார். நம் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருப்பது நாளைய உலகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சார், இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரீசைக்கிள் மறுசுழற்சி அப்படிங்கிறது பழைய பொருட்களை மாற்றி புது பொருட்கள் உருவாக்குறது, இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சா? இல்லை, இந்த ஒரு பழைய கிளாஸ் பொருட்கள்லாம் உருக்குறாங்க, மறுபடியும் இன்னொரு ஒரு பொருளாக உருவாக்குறாங்க, இந்த விஷயம் மட்டும்தான் பரவலாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த உருவாக்கத்துக்கு பின்னாடி ஒருத்தவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒருத்தவங்க அந்த இடத்துல நிறைய வகையான செயல்கள் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மறுசுழற்சி அப்படின்னு செய்யும்போது அதில் என்ன மாதிரியெல்லாம் இந்த மெட்டீரியல் சயின்ஸ் வந்துட்டு தன்னோட யுக்திகளை பயன்படுத்துறீங்க சார்?
2: முக்கிய சவால் வந்து கழிவுகளின் தரம் ஒரே மாதிரியாக இருக்காது. நம்ம வந்து பிளாஸ்டிக்கு, மெட்டல் அல்லது காம்போசிட் ஒன்றாக கலந்திருந்தால் அதை வந்து பிரிக்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. மேலும் இதில் வந்து கண்டாமினேஷன், டீக்ரடேஷன், ரீசைக்கிளிங் காஸ்ட்டு, எனர்ஜி கன்சம்ஷன், அப்போ ரீசைக்கிள் மெட்டீரியல் குவாலிட்டி ஆகியவற்றை பிரித்து எடுக்கிறது மிகப்பெரிய சவால்கள். எனவே எதிர்காலத்தில் நம்ம என்னென்னா டிசைன் ஃபார் ரீசைக்கிளிங் மிகவும் முக்கியம். நான் ஒரு இதை சொல்கிறேன், ஜப்பான்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இருக்க நான் ஒரு 8 வருஷம் அங்கே இருந்ததுனால அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கழிவுகளை வந்து தனியாக எடுப்பாங்க. குப்பை, அதாவது கிச்சன் வேஸ்ட் தனியாக எடுப்பாங்க, பிளாஸ்டிக் வேஸ்ட், அப்புறம் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு ஒரு நாள் எடுப்பாங்க. ஈவன் பேப்பரை வந்து அழகாக ஒரு டைப் பண்ணி நீட்டாக வைப்பாங்க, அதை வந்து ஒவ்வொரு நாளும் கலெக்ட் பண்ணும், அதை வந்து பிரித்து தரம் பிரித்து வைக்கிறாங்க. அதனால் நம்ம மக்களும் அது மாதிரி தரம் பிரித்து வைக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. நான் வந்து ஜப்பானியர்களோட வந்து நான் பார்த்தது, இதை வந்து நம்மளும் இங்கே பயன்படுத்தலாம். ஸோ ஒரு பொருளை இது மாதிரி உருவாக்கும் போதே அதன் வாழ்க்கை முடிந்த பிறகு அதை எப்படி பிரிக்கிறது, மறுசுழற்சி செய்வது என்பதையும் நாம் எப்போதுமே கருத்தில் கொள்ள வேண்டும்,
1: யோசிக்கணும். இந்த ஒரு பொருளையும் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து வேற எப்படி எல்லாம் நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளாவே யோசிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த சோலார் பேனல் அப்படின்லாம் சொல்றாங்க, மின்சாரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்காக இந்த பசுமை ஆற்றல், கிரீன் எனர்ஜி இதெல்லாம் சொல்றாங்கல்ல சார், அதுல இந்த மெட்டீரியல் சயின்ஸ் அதாவது பொருள் அறிவியலோட பங்கு என்ன சார்?
2: சோலார் எனர்ஜியின் மையத்தில் தான் மெட்டீரியல் சயின்ஸ் உள்ளது. சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ், அதாவது நான் சொல்கிற செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் வந்து மிகவும் வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியமானவை. நீங்கள் சிலிக்கான் சோலார் செல், அடுத்ததாக நிறையா பெரோக்சைட் சோலார் செல்ஸ், அதெல்லாம் லேட்டஸ்ட்டாக உள்ள கண்டுபிடிப்புகள். தின்ஃபிலிம் மெட்டீரியல்ஸ் மற்றும் டிராண்டோம் சோலார் செல், அடுக்கான சோலார் செல் போன்ற துறைகளில் ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருந்தேன். அதனை எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. இது எஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இதில், அது குறைவாக இருக்குது, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய ஆராய்ச்சி. நாங்கள் கூட இந்த ஆராய்ச்சி சோலார் செல்ஸு, நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கையில் நான் வந்து நானோ சோலார் செல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தின் ஃபிலிம் வச்சுட்டு நானோ சோலார் செல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதோடு சோலார் பேனல் எஃபிஷியன்சி அதிகப்படுத்தது மட்டுமல்லாமல் அவற்றின் லைஃப் டைம், காஸ்ட், ஸ்டெபிலிட்டி மற்றும் ரீசைக்கிள், நீங்கள் சொன்ன மாதிரி ரீசைக்கிளுக்கு எப்போதுமே இம்பார்ட்டன்ஸ் ஆகியவற்றையும் மெட்டீரியல் சயின்ஸ் மேம்படுத்துகிறது.
1: நிச்சயமா சார். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நானும் சொன்னேன், இந்த ரீசைக்கிள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது, இப்போ இந்த சுற்றுச்சூழலை அதிகமாக பாதிக்கிறது எது அப்படின்னு கேட்டால் நம்ம வேணான்னு தூக்கி போடுற ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இந்த சுற்றுச்சூழலோட பாதிப்பு வந்து எல்லா பொருட்கள்னாலையும் வருது. இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயோசயின்ஸில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா சார்?
2: இருக்குது. ஆம், உதாரணமாக ஃபோட்டோ கேட்டலிட்டிக் மெட்டீரியல்ஸ், இது வந்து சில மாசுபடுத்திகள் ஒளியின் உதவியுடன் உடைக்க உதவுகின்றன. மேலும்

0: மெட்டல்ஸ் மற்றும் பொல்யூட்ஸை நீரிலிருந்து அதற்கு அகற்றும் அப்சார்பன் மெட்டீரியல்ஸ், ஏர் பியூரிஃபிகேஷன் மெட்டீரியல்ஸ், மெம்பரேன் மெட்டீரியல்ஸ் போன்றவையும் உருவாக்கப்படுகின்றன. அதோடு கார்பன் டை ஆக்சைடு கேப்சர் அப்படின்னு மற்றும் கன்வர்ஷன் பயன்படும் அட்வான்ஸ் மெட்டீரியல் குறித்தும் ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு.
1: நிச்சயமா சார், நாம தொடர்ந்து பேசலாம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பண்பலையில் நான் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நாளைய உலகம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பீர் முகமது அவங்க கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மருத்துவத்திலையும் வந்து இந்த பொருள் அறிவியல் அப்படிங்கிறதோட பயன்கள் வந்து ரொம்பவே அதிகம். அதாவது செயற்கை உறுப்பு எல்லாமே இப்போ வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மருத்துவம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வளர்ச்சிக்கு வந்துட்டு மெட்டீரியல் சயின்ஸ் இல்லைன்னா இது பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த மருத்துவத்துறையில் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க சார்?
2: மருத்துவத்துறையில் மெட்டீரியல் சயின்ஸின் பங்கு மிக மிக பெரியது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாயின்ட்ஸு, டென்டல் பல்லுக்கு இம்ப்ளான்ட்ஸு, போன் பிளேட்ஸ் வைக்கிறது, அப்புறம் ஸ்டென்ட்ஸு, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் புதிய டிஷ்யூ இன்ஜினியரிங், ஸ்காஃபோல்ஸ், இதை போன்றவற்றில் அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸில் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு இம்ப்ளான்ட் உடலுக்குள் வைக்கப்படும் போது அதோடய வலிமையாகவும் நீடித்ததாகவும் அது வந்து பயோ கம்பேட்டபிலிட்டியும் வாங்க, அதாவது உடலை ஒத்துக்கூடிய தன்மையாகவும் இருக்கணும். இதுக்கு அதனால் மெட்டல், செராமிக்ஸ், பாலிமர் மற்றும் காம்போசிட் ஆகிய அனைத்தும் மெட்டல் அப்ளிகேஷனில் பயன்படுத்திக்கிறேன். இன்னொன்று, ஸ்மார்ட் ட்ரக் டெலிவரி என்பது மருத்துவ உடலுக்குள் கொடுத்து விட்டால் எல்லா இடங்களையும் பரவாமல் தேவையான இடத்துல அதை கொடுத்து தேவையான அளவு மருந்தை வெளியிடுறாங்க. டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி அப்படின்னு இது பண்ணுறோம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை உதாரணமாக, ஹெல்த்தி செல்வை பாதிக்காமல் கேன்சர் செல்லை ஒன்றியும் டார்கெட் பண்ணி ட்ரக் டெலிவரி சிஸ்டம் உருவாக்கப்படுகின்றன. இதில் வந்து நானோ பார்ட்டிகிள்ஸ் வந்து ஸ்டிமுலேட்டிவ் ரெஸ்பான்சிவ் மெட்டீரியல்ஸும் இதை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இதன் நோக்கம் மெயினாக இந்த ட்ரீட்மெண்ட்டை எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டை அதிகரித்து சைடு எஃபெக்டை குறைக்கிறது.
1: உண்மையா சார்? இப்போ இந்த மெட்டீரியல் சயின்ஸ் தொடர்பாகவும் பொருள் அறிவியல் இதில் இருந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்க முடியாத பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குங்கிறத ரொம்பவே அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.

0: இப்போ வந்து மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு மெட்டீரியல் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இந்த மெட்டீரியல் சயின்ஸை படிக்கிற மாணவர்கள்கிட்ட என்ன மாதிரியான தனித்திறமைகளை பார்த்துருக்கீங்க? இந்த மெட்டீரியல் சயின்ஸை நாங்கள் சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான தகுதிகள்லாம் தேவைப்படும் சார்?
1: முக்கியமாக மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். ப்ளஸ் டூவில் வந்து படிச்சிருக்கணும். அதாவது பிடெக் படிக்கிறதுனா அது வந்து மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். அதோடு லேபரேட்டரி ஒர்க், ப்ராப்ளம்ஸ் சால்விங், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், புதிய விஷயங்களை ஆராயும் ஆர்வம் இருக்க வேண்டும். நான் ஒரு புதிய பொருளை உருவாக்க வேண்டும், அது எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த க்யூரியாசிட்டி இருந்தாலே இந்த துறை அவங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ப்ளஸ் டூ படிப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் நல்ல அடிப்படை இருப்பவருக்கு இது நல்ல ஒரு பாடத்திட்டம். இது தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம், அதை எலிஜிபிலிட்டி. இதுக்கு வந்து இந்த நாங்கள் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லுறேன், மெட்டீரியல்ஸ் பிடெக் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மாணவர்களை எடுக்கிறோம் பிடெக்கு. அதில் வந்து சியூஇடின்னு ஒரு எக்ஸாம் வச்சு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு இது. மற்றபடி ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே, ஐஐடி கான்பூர், ஐஐசி, என்ஐடி, இதிலெல்லாம் மெட்டீரியல் சார்ந்த படிப்புகள் இருக்குது. இதில் வந்து வேறு வந்து நானோ டெக்னாலஜி, செராமிக்ஸ் போன்ற சிறப்பான நல்ல ஆராய்ச்சி மையங்களும் அங்கே இருக்கிறாங்க. நாங்களும் அதெல்லாம் வச்சுருக்கோம். நாங்களும் இந்த அது ஆராய்ச்சி பண்ணுறான உபகரணங்கள்லாம் எல்லாம் வாங்குகிறோம், எல்லாம் வாங்கி நல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது படிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ஆராய்ச்சி போகிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்.
0: நிச்சயமாக சார், நீங்கள் வந்து ஒரு பேராசிரியராக இருக்கும்போது நீங்கள் கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி உங்களோட ஆராய்ச்சி பயணத்தில் உங்களால் மறக்கவே முடியாத அனுபவம் அல்லது சவால் அப்படின்னா என்னத்தை சார் சொல்லுவீங்க?
1: நான் ஆராய்ச்சி பண்ணும்போது நான் வந்து முதல்ல பிஹெச்டி சேர்ந்தபோது என்னென்னா, முதல்ல வந்து நான் பிஹெச்டி சூப்பர் கண்டக்டர்ஸ்னு நினைப்பேன். சூப்பர் கண்டக்டர்னா நம்ம இந்த புல்லட் ட்ரெயின்ஸில் அதில் உள்ள மேக்னெட்ஸு, அதாவது சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ், எம்ஆர்ஐ ஸ்கேனில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அந்த மெட்டீரியலை வந்து ஆராய்ச்சி பண்ணேன். ஆராய்ச்சியில் சேரும்போது 2 வருடங்கள் வந்து ஆயிடுச்சு, அதுக்கு கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப சிரமப்பட்டு பல முயற்சிகளை பண்ணி அதுக்கு வந்து சூப்பர் கண்டக்டர் 0 resistance சொல்லுவாங்க, அதாவது நோ ரெசிஸ்டன்ஸ், அது வந்து 0 resistance வர்றதுக்கு ரொம்ப, அந்த மெட்டீரியலில் வர்றதுக்கு ரொம்ப கடுமையாக சிரமப்பட்டு அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் மிகுந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் நிறைய பப்ளிகேஷன் பண்ணோம் அந்த ஆராய்ச்சியை பற்றி. அதுக்கப்புறம் ஒரு 10 paper அதை பற்றி பப்ளிகேஷன் பண்ணோம். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. அதாவது பொறுமை மிகவும் அவசியம் ஆராய்ச்சியில் வந்து, மிகவும் பொறுமைங்கிறது ரொம்ப இது. அதாவது ஃபெயிலியர் வந்து இஸ் அ ஸ்டெப்ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொறுமை ஆராய்ச்சியில் ரொம்ப அதிகம். அதனால் யூ ஹாவ் டு நோட் டவுன் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ், ரொம்ப சின்ன சின்ன ஆராய்ச்சியில் கிடைக்கிற தோல்வியெல்லாம் வந்து குறிப்பிட்ட, அப்போ தான் ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி இதெல்லாம் பண்ண முடியும். அதுதான் என்னுடைய இது.
0: நிச்சயமாக சார்,
1: ஆராய்ச்சி மூலியப்பட்டு.
0: நிச்சயமாக சார், இப்போ வந்து எதிர்காலத்தில் இப்படி ஒரு மெட்டீரியல் வரப்போகுது, இது நிறைய பேருக்கு வந்து உபயோகமாக இருக்க போகுது அப்படின்னு ஏதாவது மெட்டீரியல் இருக்கா சார்?
1: நான் வந்து அதை பற்றி மெட்டீரியல்னு சொன்னேன்னா, அதாவது கார்பன் நானோ டியூப்ஸ், அது கிராஃபீனை பற்றி சொல்லுவேன். கிராஃபீனுங்கிறது ஒரு கார்பன் மெட்டீரியல். அந்த கார்பன் மெட்டீரியல் பெரிய அதிசயமான, கார்பன் வந்து ஒரு இன்சுலேட்டர். இது வந்து கிராஃபீன் வந்து நானோ மெட்டீரியலாக இருக்கும்போது அது வந்து இட் இஸ் அ ஃபோல்டபுள். இதுக்கு வந்து 2D, அது வந்து கார்பன் வந்து 3D மெட்டீரியல். இது வந்து 2D மெட்டீரியலாக வருது, நானோ லெவலில் வந்து ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்க, இட் கேன் பி ஃபோல்டபுள் ஃபோல்டபுள். அதனுடைய இது என்னன்னா, இட் இஸ் கண்டக்டிவ். அது காப்பரோட ஒரு 100 times கண்டக்டிவிட்டி. அதை இட் இஸ் ஃபோல்டபுள், இட் கேன் பி யூஸபிள் இன் எனி திங். இதான் இது ஒரு குறைந்த செலவில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த ஆராய்ச்சியெல்லாம் போயிட்டுருக்கு, நாங்களும் அந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கிராஃபின் பற்றி. இது ஒரு கிராஃபைட், அதாவது பென்சில், அந்த மெட்டீரியலை தான் வச்சுட்டு ஸ்காட்ச் டேப் மெத்தட்ல முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து சிங்கிள் இதை செப்பரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கண்டக்டிவிட்டி நல்லா ஹையாக இருக்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள், ஒரு வியக்கத்துக்கு பொருள். இது வந்து உபயோகத்துக்கு வரும், நல்லபடியாக உபயோகத்துக்கு வரும் எனது நம்பிக்கை.
0: நிச்சயமாக சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அறிவியல் ஆராய்ச்சியில் அதிகமாக ஆர்வம் இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரை அல்லது ஒரு

0: இன்ஃபர்மேஷன் அப்படின்னா எதை சார் சொல்வீங்க?
1: இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான், கேள்வி கேட்க தயங்காதீர்கள், தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள், தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். இன்றைய உலகில் ஒரு மாணவர் ஒரு புத்தகத்தில் ஏற்படுத்தி மட்டும் கற்றுக்கொண்டால் போதாது. புதிய டெக்னாலஜி என்ன, உலகில் என்ன ரிசர்ச் நடக்கிறது, நமக்கு நாட்டுக்கு என்ன தேவை, இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ குறிப்பாக மெட்டீரியல் சயின்ஸ் போன்ற துறைகளில் ஒரு சிறிய கண்டுபிடிப்பு கூட மிகப்பெரிய தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ வேலை தேடுபவர்களாக நமது இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டும் இல்லாமல் வேலை உருவாக்குபவர்களாகவும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குபவர்களாகவும் மாற வேண்டும். ஸோ இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, சயின்ஸ் என்பது தெரிந்த மனப்பாடம் செய்வதில் தெரியாததை தேடி கண்டுபிடிப்பது தான். நான் அந்த ஆர்வத்தையும் கேள்வி கேட்கும் மனப்பான்மையும் இளைஞர்கள் வளர்த்து கொண்டால் இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். டேர் டு ட்ரீம் அப்படின்னு நான் சொல்லி என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன்.
0: நிச்சயமா சார், இன்னைக்கு பண்பலைக்கு வந்து உங்களுடைய பல அனுபவங்களையும் என்னோட பல கேள்விகளுக்கும் ரொம்பவே தெளிவா விளக்கமா எங்களுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி சார்.
1: நன்றி.
0: நேர்களை, நாம் இதுவரை கேட்டது நாளைய உலகம். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் எஸ் பீர் முகமது அவர்கள் பங்கு பெற்ற நிரலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்கள்.
2: சௌதரி, படிச்சவன் இயல்பா அறிவை பெறுகிறான். அந்த படிப்பின் மூலமாக அறிவு தெளிவு பெறுகிறது, அறியாமை நீங்குகிறது, அது உண்மைதான். ஆனா படிக்காதவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனும் அனுபவத்தினாலையும் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய செயல்முறையினாலும் அவன் பல அனுபவங்களை பெறான். அதுதான் அவனுக்கு படிப்பு. எத்தனையோ பெரியவர்கள் நம்ம ஊர்ல அறிவு திறமையோடு தீர்ப்பு சொல்லுவாங்க பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எந்த கல்வியும் இருக்காது, ஆனா அனுபவம் இருக்கும். இன்று கல்வி அறிவு வளர்ந்திருக்கு, கையொப்பம் போட தெரியாதவர்களும் இன்றும் இருக்கிறார்கள். இவ்வளவு கல்வி வளர்ச்சியிலும் அப்படி இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அறிவு இல்லை, அனுபவம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அத பாட்டுல அழகா எங்கள் பாட்டு தான் தெளிவா சொன்னிச்சு. படித்ததினால் அறிவு பெற்று

அண்ணன், நீங்க சொல்றது 100% உண்மை. படிக்கிறவங்களுக்கு தான் அறிவு இருக்கு, படிக்காதவங்களுக்கு இல்லைங்கிறதுல அது பட்டறிவு ஒண்ணு, அனுபவ அறிவு ஒண்ணு. ஆனா இது வந்து ஒவ்வொரு அரசியலுக்கோ சமுதாய வாழ்க்கை தீர்ப்பு சொல்றதுக்கு மட்டும் இல்ல. சாதாரணமா நீங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, பாடல் அப்படின்னு சொன்னாலே உயர்ந்த ஞானம் பெற்றவர்கள், கல்வியறிவு பெற்றவர்கள் அப்படிங்கறதுல கர்நாடக இசைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கிராமத்துல உள்ளவங்க கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய போட்டிகள்ல வெற்றி பெற்று உலக அளவுல பரிசு பெறாங்க, மிகப்பெரிய புகழ் அடைகிறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு காரணம் அவங்களுக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஞானத்தை, அறிவை பெற்று தன்னுடைய பாட்டு திறத்தை மேம்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு பாட வேண்டும் என்ற உத்வேகம் வருது. அதை கேட்டுட்டு இந்த பாட்டை கேட்டு கேட்டு கேட்டு தன்னுடைய பாடல் திறத்தை மேம்படுத்திட்டு இன்னைக்கு உலக அளவுல புகழ் பெறாங்க. அதுக்கு எது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பாடுறதை கேட்டு கூட நான் வந்து மிகச்சிறப்பா பாட முடியும்னு ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க கூட இன்னைக்கு புகழ் பெறாங்கன்னா, அதுக்கு அழகா எங்களுடைய பாட்டுல சொன்னா பாட

சகோதரி, ஒரு காதல்ல மகிழ்ச்சிய சொன்னோம், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இனிமையை இளமையை சொன்னோம், கவிதையை சொன்னோம், வர்ணனையை சொன்னோம். இப்படி 1000 பாடல்கள் இருந்தாலும் சில பாடல்கள் கேட்க கேட்க அந்த இசையோடு சேர்ந்து கும்மாளம் அடிக்கும். பூ மாதிரி பெண் இருப்பாள், உறவுகள் அவளை புரிந்து கொண்டால் குடும்பம் குதுகலிக்கும். பாடலும் இங்கே என்ன துள்ளலோடு வருது பாருங்க, அதுதான் எங்களுடைய காதல் பாடல்.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: அண்ணன், காவேரி கரையெல்லாம் சொன்னீங்க, ஆனா என்னுடைய தலைவன் என்ன தெரியுமா சொல்றான், அந்த தன்னுடைய காதலி போற அழக அங்க மேகமே ஊர்வலம் போற மாதிரி சொன்னான். மின்னலே தோரணமா கட்டி ஆடுற மாதிரி சொன்னான். அந்த பார்க்கிற அழகு இருக்கு, அதை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது ரொம்ப இனிமையா இருக்கும்.

சகோதரி, காதலன் தன் காதலியை நினைக்கும் போதெல்லாம் மனம் சிறகடித்து பறக்கும். அது இயல்பானது. அவ கலகலன்னு சிரிப்பா, அதுல இவனை கட்டி போடுவாள். அது எப்படி இருக்குமா, சிறையில பிடிச்சு வச்சது மாதிரி இருக்குமா, அந்த உணர்வு அவன் பெறுவானா? அப்படி ஒரு பாட்டு, அது துள்ளல் இசையோடு என்ன இனிமையா வருது பாருங்க. சிரித்து

அண்ணன், மனசுங்கிறது எப்படி தெரியுங்களா? காதலர்களுக்கு மட்டும் அது வந்து ஒரு தொலைபேசி மாதிரி. இவங்க பேசணும்னு நினைப்பாங்க, அவங்க பேசுவாங்க. இவங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு அதே எண்ணம் தோணும். இதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் நினைவுல இவங்க தூங்காம இருப்பாங்க, அதே மாதிரி இவங்களை நினைச்சிட்டு அவங்க தூங்காம இருப்பாங்க. இந்த கண்ணு இருக்க அது மட்டும்தான் எதை பார்த்தாலும் ரெண்டையும் சேர்ந்தே பார்க்கணும்னு நினைக்கும். அதை கொண்டு வந்து அழகா போடுவான்.

0: நேர்களே, பாட்டுக்கென போட்டி நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15. இனி கேட்கலாம் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரத் டைரி,

இன்று இடம்பெறுவது கும்பகோணம் உச்சி பிள்ளையார் கோவில். உச்சி பிள்ளையார் என்றவுடனே திருச்சி மலைக்கோட்டை நினைவுக்கு வருவது போல தஞ்சை மாவட்டத்துக்காரர்களுக்கு குழந்தை உச்சி பிள்ளையார் நினைவுக்கு வருவார். தரையிலிருந்து உயரத்தில் வீற்றிருப்பவர் இவர். அந்த அழகிய தனி நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலின் மேல வீதியில் வடக்கு திசை நோக்கி இந்த கோயில் அமைந்திருக்கிறது. அதாவது கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் நகரின் மையத்தில் 4 சாலைகள் இணையும் இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். கும்பேஸ்வரர் கோவில், சாரங்கபாணி கோவில், ராமசாமி கோவில்,

நாகேஸ்வரன் கோவில்களுக்கு நடுவில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புகழ், வழி, கல்வி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்லுள், நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என்னும் 16 பேர்களை குறிக்கும் வண்ணம் 16 படிக்கட்டுகள் கொண்டு இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. தரைமட்டத்திலிருந்து சுமார் 20 உயரத்திலிருந்து கருவறையில் ஞானத்தின் பேர் உருவாய் அமர்ந்து அன்பும் கருணையுமாய் வடிவம் கொண்டு பிள்ளையார் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இத்திருக்கோவிலின் நிறுத்த மண்டபத்தில் ஷோடச கணபதி 16 சுதைகள் அமைந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாகும். திருமணம் முடிந்தவுடன் சித்தி புத்தி மெட்டி அணிவித்தல், விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் கலந்த தோற்றத்தில் சமயக்குறவர்கள் 4 காஞ்சி மகா பெரியவர் சுவாமிகள் நூதன சுதை வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலின் நிறுத்த மண்டபத்தில் ஷோடச கணபதி சுதைகள் அமைந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாகும். திருமணம் முடிந்தவுடன் சித்தி புத்தி மெட்டி அணிவித்தல், விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் கலந்த தோற்றத்தில் சமயக்குறவர்கள் 4 காஞ்சி மகா பெரியவர் சுவாமிகள் நூதன சுதை வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. திருக்கோயில் மேல்தளத்தில் கிழக்கு பாகத்தில் திருமண காட்சி வைபவம் மற்றும் மேற்கு பாகத்தில் ஓம் பிரணவம் வடிவத்தில் விநாயகர் சுதை வடிவம் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையாருக்கு உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை அமாவாசை கழித்து வரும் சதுர்த்தி திதியும் பௌர்ணமி கழித்து வரும் சதுர்த்தி திதியும் பிள்ளையாருக்கு சிறந்த தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஆவணி வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி இத்திருக்கோயிலில் 10 திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் காலை பொழுதில் காவிரியில் தீர்த்த வாரியும், இரவு புஷ்ப பல்லக்கில் சுவாமி புறப்பாடும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கும்பகோணம் உச்சி பிள்ளையார் கோயிலில் 16 படிகளை ஏறினாலே போதும், வெற்றி நிச்சயம் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். இந்த படிகள் ஒரு வகையில் வாழ்க்கையின் 16 நிலைகளை குறிப்பதாக கருதப்படுகிறது. இந்த கும்பகோணம் நகரில் உள்ள பல முக்கிய ஆலயங்களில் உச்சி பிள்ளையார் கோயிலும் ஒன்றாக இருக்கிறது. நகரத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழும் இந்த கோயில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை எப்போதும் ஈர்த்து வருகிறது. 16 படிகள் ஏறி வழிபடுவது சிறப்பு என்ற நம்பிக்கையோடு இங்கு வரும் பக்தர்கள் தாங்கள் ஏறும் ஒவ்வொரு படியிலும் ஒரு புது அனுபவத்தை பெறுவதாகவும், அது தங்கள் வாழ்வில் பல நன்மைகளை விளைவிப்பதாகவும் நம்புகின்றனர். இந்த கோவில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலின் ஒரு பகுதியாக இருந்தாலும் தனியாகவும் இது வணங்கப்பட்டு வருகிறது. இக்கோவில் பிள்ளையாருக்கு பிரத்யேகமான வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இக்கோவில் பிரதான வாயில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. இந்த விநாயகரை வணங்கினால் நினைத்த காரியம் வெற்றி அடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. நான் முன்பே சொன்னது போல இந்த கோயிலின் மிக முக்கியமான அம்சம் அதன் 16 படிகள். இந்த படிகளை ஏறி சென்று பிள்ளையாரை வழிபடுவது ஒரு சிறப்பான நிகழ்வு என்று நம்பப்படுகிறது. இந்த படிகள் ஒரு வகையில் வாழ்க்கையின் 16 நிலைகளை குறிப்பதாக கருதப்படுகிறது. கல்வி, செல்வம், வீரம், வெற்றி என வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் முன்னேற்றம் அடைய இந்த 16 படிகள் ஒரு வழிகாட்டியாக உள்ளன. இந்த படிகளை ஏறி வழிபடுவது வாழ்வில் எந்த ஒரு தடையும் ஏற்படாது என்றும், எந்த ஒரு காரியமும் சுலபமாக நடக்கும் என்றும் பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர். இந்த கோவிலில் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றும் சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் நடத்தப்படுகின்றன. இந்த கோவிலில் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து வழிபடுவார்கள். முக்கியமாக திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் அதே பலன் கிடைக்கும் என்ற ஐதீகமும் உண்டு. இந்த கோவில் ராகு மற்றும் கேது தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பரிகார தலமாகவும் கருதப்படுகிறது. இங்குள்ள பிள்ளையாரை வழிபடுவதன் மூலம் ராகு மற்றும் கேது தோஷங்கள் நீங்கும் என்றும், வாழ்வில் உள்ள பல பிரச்சனைகள் தீரும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த பகுதியில் உள்ளவர்கள் பலரும் தங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்காக இங்கு வந்து வழிபட்டு விடுவு பெறுவதாகவும் கூறுகின்றனர். ஒருவாய் அருவாய் திருவாய் விளங்குபவன் இறைவன் அனைத்து உயிர்களிலும் அவனே குடிகொண்டிருக்கிறான். எனவே அவனது திருக்கோலங்களை எண்ணுவது சாத்தியமற்றது. இருந்தபோதும் மனிதன் இறைவனை மூர்த்தங்களில் வடித்து வணங்குவதில் பெரிதும் நிறைவடைகிறான். அந்த விதத்தில் விநாயகரும் அஷ்ட கணபதி, ஷோடச கணபதி, 21 கணபதி, 51 கணபதி, 108 கணபதி என பல கோலங்களில் வழிபடுகிறார். விநாயகரின் 32 வடிவங்கள் பால கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, துபிஜ கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, சிப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, நிறுத்த கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகாட்சர கணபதி, வரகணபதி, திரேஷர கணபதி, சிப்ரப் சதா கணபதி, ஹரித்ரா கணபதி, ஏகதந்த கணபதி, சிருஷ்டி கணபதி, உத்தண்ட கணபதி, ருணமோசன கணபதி, துண்டி கணபதி, துவிமுக கணபதி, மும்முக கணபதி, சிங்க கணபதி, யோக கணபதி, துர்கா கணபதி, சங்கடகர கணபதி. இப்படி பெயர் கொண்ட கணபதிக்காகத்தான் நாம் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுகிறோம்.

0: நீமம் வரும்.
1: நமச்சிவாய வாழ். அடியேன் நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலின் ஓதுவாமூர்த்திகள். என்னுடைய பெயர் நடராஜன். விநாயகர் சதுர்த்தி விழா நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே விநாயகரை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நமக்கு ஏற்படுகின்ற எல்லா தடைகளையும் நீக்கி வெற்றி தருகின்ற விநாயகப் பெருமான் விநாயகர் சதுர்த்தி என்பது

தமிழ் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகின்றது. விநாயக பெருமானின் பிறந்த நாளே இந்த விநாயகர் சதுர்த்தி எனப்படும். அன்னை பார்வதி தேவி தன் குளியலின் பொழுது, அதாவது குளிச்சு கொண்டிருக்கும் பொழுது, நீராடிக் கொண்டிருக்கும் பொழுது உடலின் அழுக்கினை கொண்டு விநாயகரை உருவாக்கினார் என்பது வரலாறு. வாசலில் காவலுக்காக வைத்த விநாயகர் சிவபெருமானை கூட உள்ளே அனுமதிக்காத காரணத்தினால் போர் உண்டானது. விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் போர் உண்டானது. சிவன் அவரது சிரத்தை கில்ல பார்வதியின் துயரம் துடைக்க காட்டில் முதலில் தென்பட்ட யானையின் தலையை கொண்டு வருமாறு பணிக்கின்றார்கள். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அரக்கர்களை அழிக்கவும் தடைகளை தகர்க்கவும் சிவன் இவரை படைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை எல்லா வீடுகளிலும் பந்தல்களிலும் நிறுவி அதற்கு கொழுக்கட்டை, சுண்டல் போன்ற உணவு பதார்த்தங்களை படைத்து வழிபடுகின்றார்கள். இறுதி

0: தடைகளை தகர்க்கவும் சிவன் இவரை படைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை எல்லா வீடுகளிலும் பந்தல்களிலும் நிறுவி அதற்கு கொழுக்கட்டை, சுண்டல் போன்ற உணவு பதார்த்தங்களை படைத்து வழிபடுகின்றார்கள். இறுதி நாளிலே சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் கரைத்து விடுவார்கள். இதுவே விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடுவதற்கான மூல காரணமாக கருதப்படுகின்றது. விநாயகர் சதுர்த்தி அன்று வீடுகளிலே நாம் எல்லோருமே மிக எளிய முறையில் விநாயகருக்கு பூஜை செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை மட்டுமே பயன்படுத்துவது சாலச் சிறந்தது. ஏனெனில் கெமிக்கல் கலந்த விநாயகர் சிலைகளை பயன்படுத்துவதை விட அது வந்து சுற்றுச்சூழல் மாசுபட ஏதுவாக இருக்கின்ற காரணத்தினால் பெரும்பாலும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளையே நாம் விநாயக சதுர்த்தி அன்று பூஜை பொருளாக, பூஜையின் திருமேனியாக நாம் பயன்படுத்த வேண்டும். பூஜை விநாயக பெருமானுக்கு ஏற்றது அருகம்புல், எருக்கம்பூ மாலை, செம்பருத்தி மற்றும் வாசனை கொண்ட மலர்கள். இதில் எது வேண்டுமானால் நாம் விநாயகருக்கு சாற்றலாம். மிக அதிகமாக விநாயகர் விரும்புகின்ற அந்த அருகம்புல் மாலையே விநாயகருக்கு நாம் சாத்துவது சாலச் சிறந்தது. அதுபோல் விநாயகருக்கு நிவேதனங்களாக கொழுக்கட்டை, சுண்டல், பாயாசம், அப்பம், பொரி, அவல், பழங்கள், அதுபோல் வாழை, மாதுளை, கொய்யா, விளாம்பழம் இவற்றையும் நாம் வந்து நிவேதனப் பொருள்களாக பயன்படுத்த வேண்டும். மஞ்சள், குங்குமம், சந்தனம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு, கற்பூரம், சாம்பிராணி, நெய் விளக்கு ஏற்றி விநாயகரை நாம் வழிபடுதல் மிகவும் உகந்தது. பூஜை அறையை சுத்தம் செய்து பிள்ளையார் வைக்கின்ற பலகையிலே கோலமிட்டு பலகையின் மேல் மாவிலை அல்லது வாழை இலை விரித்து அதன் மேலு பச்சரிசியை பரப்பி விநாயகர் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை அதன் மேல் வைக்க வேண்டும். பிள்ளையாருக்கு சந்தனம், குங்குமம் இட்டு அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ மாலைகளை அணிவிக்க வேண்டும். பூஜையினுடைய தொடக்கமாக நாம் ஒரு சிறிய மஞ்சளிலே விநாயகர் உருவமாக ஆக்கி விநாயகரை வைத்து நாம் வழிபட தொடங்க வேண்டும். எனின் மஞ்சளிலே செய்திடனும் மண்ணிலே செய்திடனும் விநாயகர் அங்கே உருவாகி வருவார். நமக்கு நெய்விளக்கு ஏற்றி தூபம், சாம்பிராணி, பத்தி ஆகியவற்றை விநாயகருக்கு நாம் காமிக்கணும். அஷ்டோத்தரத்திலே 108 போற்றிகள், விநாயகருக்காக உள்ள போற்றிகள் 108 இருக்கின்றது. அதோடு சேர்த்து விநாயகர் அகவல், ஔவையார் அருளிய விநாயகர் அகவலை பாடி அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து தயார் நிலையில் வைத்திருக்கின்ற இந்த நிவேத்தியங்களை எல்லாம் விநாயகருக்கு அர்ப்பணம் செய்து இறுதியாக கற்பூர ஆரத்தி காட்டி குடும்பத்துடன் விநாயகரை தொழுது வாழ்வாங்கு வாழ்ந்து வேண்டுமாய் அன்போடு கேட்டேன்.
1: ஆவணி வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி இந்த திருக்கோயில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் காலை பொழுதில் காவிரியில் தீர்த்த வாரியும் இரவு புஷ்ப பல்லக்கில் சுவாமி புறப்பாடும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்கள் கொண்டாடப்படும் என்று முன்பே சொல்லியிருந்தேன் அல்லவா. அதில் முதல் நாள் ஏகாந்த கணபதி அலங்காரம், இரண்டாம் நாள் சிவகணபதி அலங்காரம், மூன்றாம் நாள் சயன கணபதி அலங்காரம், நான்காம் நாள் ராஜகணபதி அலங்காரம், ஐந்தாம் நாள் வித்யா கணபதி அலங்காரம், ஆறாம் நாள் ஸ்கந்த கணபதி அலங்காரம், ஏழாம் நாள் சித்தி புத்தி கணபதி அலங்காரம், எட்டாம் நாள் வரகணபதி அலங்காரம், ஒன்பதாம் நாள் விநாயகர் திருக்கரங்களை கொண்ட லட்சுமி கணபதி தனது கரங்களில் நீல நிற தாமரை பூவுடன் தேவிகளுடன் காட்சி தருவார். 10ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி விழாவாக அது கொண்டாடப்பட்டு வருகிறது. மூஷிக வாகனத்தில் காவேரி பகவத் படித்துறையில் தீர்த்தவாரி நடைபெறும். இரவு வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறும். கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோயிலை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு நாமும் நிலையம் திரும்புவோம் நீர்.

0: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றது கும்பகோணம் அருள்மிகு உச்சிப்பிள்ளையார் திருக்கோயில். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: கேட்டது பாரத் டைரியின் அருள் தரும் ஆணை முகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பாரத் டைரி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: காளி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணை முகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9-box 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
10: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
11: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை

0: நிச்சயப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
0: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சித்ரா பாடியது.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை.

0: கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.
0: காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:01. இனி கேட்கலாம் பன்னிசை. பித்தா என தொடங்கும் பாடல், பாடியவர் நாராயணன் ஓதுவார் அவர்கள்.

0: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi said that India supports a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Mr. Modi stated this while virtually addressing the International Space Summit at Paris in France today.
1: India's approach is rooted in Vasudhaiv Kutumbakam, that is, one earth, one family, one future. This spirit must now travel beyond earth. We support a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Scientific data must serve the common good with openness and integrity. India's space journey reflects this philosophy.
0: Highlighting the remarkable growth of country's space journey, Mr. Modi said, India aims to establish an Indian space station by 2035 and send an Indian to the moon by 2040. Prime Minister Modi said, the country's guiding principle is clear, their benefits must reach all humanity. Lauding the role of ISRO in space journey, Mr. Modi said, ISRO has earned global admiration for its excellence and cost-effective missions. New Delhi is gearing up to host the 18th BRICS summit this weekend with heightened security, infrastructure upgrades and extensive preparations across the national capital. The two-day summit beginning at Bharat Mandapam on Saturday brings together the world's major emerging economies. India is the current chair of the influential grouping. Top leaders of the grouping, including Chinese President Xi Jinping and Russian President Vladimir Putin, will be attending the BRICS summit. Chinese Foreign Ministry today said President Xi will be arriving in India this week to take part in the summit at the invitation of Prime Minister Narendra Modi. The visit comes amid a volatile global situation, ongoing conflict in West Asia and the Russia-Ukraine war. This will be Xi's first visit to India in nearly 7 years. Earlier this week, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal in a media briefing had said Prime Minister Narendra Modi will hold bilateral talks with numerous leaders on the sidelines of the BRICS summit. Delhi police has made elaborate arrangements in view of the BRICS summit, giving details about the security arrangements. Special Commissioner of Police, Protective Security Division, Manish Kumar Agrawal said that arrangements have been planned to ensure maximum security for visiting dignitaries while causing minimum inconvenience to the public. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi met eminent philanthropist Prince Rahim Aga Khan V in New Delhi today. During the meeting at Rashtrapati Bhavan, President Murmu appreciated the work undertaken by the Aga Khan Development Network. She said it demonstrates how non-profit organizations working in partnership with the government can improve people's quality of life. During Prince Aga Khan V's interaction with the Vice President at Up Rashtrapati Bhavan, the two leaders discussed the Aga Khan Development Network's contributions to water and sanitation, women-led self-help groups, education and community development. Prime Minister Narendra Modi said during their meeting, they discussed ways to further strengthen India's partnership with the Aga Khan Development Network. Secretary of Ministry of Information and Broadcasting Chanchal Kumar today reviewed the functioning of all media units of the ministry operating in Kashmir. The secretary reviewed news and programs of Akashvani and Doordarshan and took stock of the campaigns and outreach activities of Press Information Bureau and Central Bureau of Communication. The secretary expressed satisfaction over the overall functioning of the media units. Benchmark domestic equity indices ended 0.2% higher today, snapping a three-day losing streak. The Sensex gained 138 points to close at 74,903. The Nifty added 46 points to settle at 23,478. In hockey, the Indian women's team stormed into the semi-finals of the Junior Asia Cup with a ruthless 19-0 demolition of Pakistan in quarter-final at Mochi in China today. And in women's cricket, India will take on Bangladesh in the semi-final of Asia Cup in Dubai at 8 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பான, நீடித்த, அமைதியான விண்வெளி சூழல் ஒன்றையே இந்தியா ஆதரிப்பதாக உலக விண்வெளி உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் விமான பயணம் அனைத்து பிரிவினருக்கும் சாத்தியமானதற்கு அரசின் முக்கிய சீர்திருத்தங்களே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு கே ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தொலைதூர பகுதிகளுக்கு மாற்று மின்சார ஆதாரம் வழங்குவதில் சிறிய அளவிலான நீர் மின்சார திட்டங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சரை சந்தித்து புதுச்சேரிக்கான திட்டங்கள் குறித்து மனு கொடுத்தார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்கள், பேச்சுவார்த்தை மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்ட பாதுகாப்பான, நீடித்த, அமைதியான விண்வெளி சூழல் ஒன்றையே இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இன்று மெய்நிகர் முறையில் அவர் கலந்து கொண்டு பேசினார். வசுதேவ குடும்பகம் என்னும் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதே அடிப்படை என்றும், பூமிக்கு அப்பால் உள்ள விண்வெளிக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி ஆராய்ச்சி மூலமான அறிவியல் தரவுகள் நேர்மையான, வெளிப்படையான முறையில் மனித குலத்தின் பொது நன்மைக்கு பயன்பட வேண்டும் என்றும், விண்வெளித்துறையில் ஈடுபடுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மோதல் போக்கை விட ஒத்துழைப்பான அணுகுமுறைக்கும் குறுகிய கால நன்மைகளை விட நீடித்த வளர்ச்சிக்குமே இந்தியா முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
3: விண்வெளித்துறையில் இந்தியா கடந்து வந்துள்ள பாதை மகத்தானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் நிலவின் தென்துருவம் அருகே தரையிறங்கிய முதல் நாடாக மேம்பட்ட இந்தியா தற்போது ஆதித்யா L1 திட்டம் மூலமாக சூரியனின் ரகசியங்களையும் வெளிப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி கழகம் குறைந்த செலவில் திறம்பட்ட முறையில் ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு செலுத்துவதில் உலக அளவில் பெயர் பெற்று திகழ்வதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதுவரை 34 நாடுகளைச் சேர்ந்த 340 செயற்கைக்கோள்கள் இந்திய ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், விண்வெளி திட்டங்கள் காரணமாகவே தற்போது இந்தியாவில் வானிலை முன்னறிவிப்பு, பேரிடர் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகள் உன்னத நிலையை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: 2035 ஆண்டிற்குள் சொந்தமாக விண்வெளி மையம் ஒன்றை அமைப்பதும், 2040 ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி வீரர் ஒருவரை நிலவுக்கு அனுப்புவதுமே இந்தியாவின் குறிக்கோள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் புகழ்பெற்ற அறக்கொடையாளரும் இஸ்மாயிலி முஸ்லீம் சமூகத்தினரின் மத தலைவருமான இளவரசர் 5ஆம் ரஹீம் ஆகா கானை சந்தித்து பேசினார். காலம் சென்ற 4ஆம் ஆகா கான் மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் அன்னாரின் முக்கிய பங்களிப்புகளை பிரதமர் இந்த சந்திப்பின் போது நினைவு கூர்ந்தார். வேளாண்மை, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, மகளிர் மற்றும் இளையோர் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஆகா கான் மேம்பாட்டு அமைப்புடனான இந்தியாவின் கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் செல்வந்தர்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்த விமான பயணம் தற்போது அனைத்து பிரிவினருக்கும் ஏற்றதாக மாறியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்த முக்கிய சீர்திருத்தங்களே காரணம் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கே ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விமான போக்குவரத்து தொடர்பான பொருள் விநியோக சங்கிலியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒர்டெக்ஸ் திட்டம் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார். விமான போக்குவரத்து துறைக்கு தேவையான உதிரி பாகங்களுக்கு அப்பாற்பட்டு முழு அளவிலான விமானங்களையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு 30 பில்லியன் டாலராக இருந்த இத்துறையின் மதிப்பு 2035 ஆண்டிற்குள் 61 பில்லியன் டாலராக 2 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தொலைதூர பகுதிகளுக்கு மாற்று மின்சார ஆதாரம் வழங்குவதில் சிறிய அளவிலான நீர் மின்சார திட்டங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் குறித்து நவம்பர் 2 முதல் 5ஆம் தேதி வரை புதுடெல்லியில் நடைபெறவுள்ள பாரத் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற முன்னோட்ட நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா தூய எரிசக்தி பயணத்தில் முக்கிய மாற்றங்களை எட்டியிருப்பதாக அவர் தெரிவித்தார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி வாய்ப்புகள் அதிகமுள்ளதாக இனம் காணப்பட்ட 7100 இடங்களிலிருந்து மொத்தம் 21 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் இலக்கில் இதுவரை 5.2 கிகாவாட் அளவிற்கு வெற்றி எட்டப்பட்டுள்ளதாகவும் இதில் இன்னும் ஏராளமான வாய்ப்புகள் காத்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட இமயமலையை ஒட்டியுள்ள மாநிலங்களில் சிறு அளவிலான நீர் மின்சார திட்டங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதால் இப்பகுதியை நவீன உபகரணங்கள் மூலம் விரிவான முறையில் ஆராய்ந்து வாய்ப்புகளை இனம் காணுதல் அவசியம் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து புதுச்சேரிக்கான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மனு கொடுத்தார். ஏனாமில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரம் திருவிழாவிற்கான பல்வேறு கட்டுமான மற்றும் முன்னேற்பாட்டு பணிகளுக்கு 58.90 கோடி ரூபாய் நிதி வழங்க அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஏனாம் பகுதிக்கு உட்பட்ட 3ஆம் எண் தரியல்திப்பா தீவில் 102 கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ளத் தடுப்பிற்கான சுற்றுக்கரை அமைக்கும் திட்டத்திற்கும் அவர் அனுமதி கோரினார். தற்கொலை குறித்து சமூகத்தின் மனநிலை மற்றும் அணுகுமுறையை மாற்றி அமைத்தல் என்னும் கருப்பொருள் அடிப்படையில் உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
0: தேசிய குற்றப்பதிவுகள் கழகம் சேகரித்துள்ள புள்ளி விவரங்களின்படி கடந்த 2017 முதல் 2022 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் தற்கொலை விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது. தற்கொலைகள் அதிகமுள்ள மாநிலங்களின் பட்டியலில் புதுச்சேரி 3ஆம் இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 26.3 தற்கொலைகள் என்ற அளவில் தற்கொலை விகிதம் நீடிக்கும் நிலையில் தற்கொலை எண்ணத்திற்கான காரணங்களை தவிர்ப்பதும் தற்கொலையை தடுக்க வேண்டியதும் மிகவும் அவசியமாகியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி தேசிய தொலைத்தொடர்பு மனநல மருத்துவ திட்டத்தின் முதுநிலை மனநல ஆலோசகர் டாக்டர் எம் கஜலட்சுமி கூறுகையில்,
3: மக்கள் வந்து உணர்ச்சி வசப்படுவதாலும் போதை பழக்க வழக்கங்களாலும் பல்வேறு தோல்விகளாலும் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை சிந்தனை பல்வேறு காரணங்களால் வருகிறது. மன அழுத்தம், மனப்பதட்டம், மன பயம், தற்கொலை சிந்தனை வரும்போது உடனடியாக நம் மீது அக்கறை உள்ளவர்களிடம் பகிரும் போதும், அதற்கு என்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மனநல நிபுணர்களிடம் பகிர்ந்து அதற்குரிய தீர்வை நாம் அதிலிருந்து

0: விடுபட கண்டிப்பாக அணுக முடியும். ஸோ தயக்கமே தேவையில்லை, உதவிகள் செய்ய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது.
1: புதுச்சேரியில் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் 2ஆம் நாளான இன்றும் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதற்கிடையே தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சேது செல்வம் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கி புதுப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். திமுக மாநில அமைப்பாளர் திரு சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகன், கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இடைத்தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என திரு ஜெகத் ரட்சகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். காரைக்கால் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு முத்துக்குமார் இன்று அப்பகுதியில் வடிகால் வாய்க்கால்களை நேரில் பார்வையிட்டு குப்பைகள் மற்றும் கழிவுகளால் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரிப்படுத்த பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். பருவமழை காலத்தில் வெள்ள பாதிப்பை தவிர்க்க பொதுமக்கள் வடிகால்களில் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டாமல் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஏனாமில் உள்ள எருகல சமூகத்தினர் ஆந்திர மாநிலத்தைப் போல புதுச்சேரியிலும் ஷெட்யூல்டு பழங்குடியினராக தங்களை அறிவிக்க கோரி மனு அனுப்பியதைத் தொடர்ந்து மத்திய பழங்குடியினர் ஆணையத்தின் உறுப்பினர் திரு ஜரத் ஹுசைன் இன்று ஏனாமில் எருகல சமூகத்தினரை சந்தித்து பேசினார். மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் பாட்டீல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இன்று தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை வானிலை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணையில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பான, நீடித்த, அமைதியான விண்வெளி சூழல் ஒன்றையே இந்தியா ஆதரிப்பதாக உலக விண்வெளி உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் விமானப் பயணம் அனைத்து பிரிவினருக்கும் சாத்தியமானதற்கு அரசின் முக்கிய சீர்திருத்தங்களே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு கே ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். தொலைதூர பகுதிகளுக்கு மாற்று மின்சார ஆதாரம் வழங்குவதில் சிறிய அளவிலான நீர் மின்சார திட்டங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோநாயக் கூறியுள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சரை சந்தித்து புதுச்சேரிக்கான திட்டங்கள் குறித்து மனு கொடுத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:20:35. இனி கேட்கலாம். நாச்சியார்கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார்கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
6: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
5: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
5: மற்றும் தி நகர், சென்னை.
2: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
7: வணக்கம். குறிக்கோள்: மனித மனம் விசித்திரமானது, பல மாய சக்திகள் நிறைந்தது, அற்புதமான ஆற்றலும் நிறைந்தது. நம்மை சந்தோஷமாக வைப்பதும் நிம்மதியாக வாழ வைப்பதும் நம் மனம்தான். நம்மை சாதனையாளராக மாற்றுவதும் சோம்பேறியாக மூளையில் முடக்கி வைப்பதும் நம் மனம்தான் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் பொதுவாக சொல்வோம் இல்லையா, நான் மட்டும் மனசு வச்சேன்னா நான் நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னு நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு சொல்வோம், சொன்னபடி சாதிச்சும் காட்டுவோம். இந்த எண்ணங்கள் தான் ஒரு குறிக்கோள் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள்

நிச்சயம் இருக்க வேண்டும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை கரையில்லாத குளம் போன்றது. மனசில் குறிக்கோள் இருந்தால்தான் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வலிமையாகும். குறிக்கோளை அடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் சொல்வதை நம் புலன்கள் கேட்குமாறு கொண்டு வந்துட்டோம்னா நம்மால முடியாத செயல் என்று எதுவுமே இருக்காது. நம் மனசில் எப்பவும் ஒரு குறிக்கோள் தான் இருக்க வேண்டும். அதை எப்படியும் அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஒரு குருவிடம் பல சீடர்கள் இருந்தார்கள். எல்லா சீடர்களும் குரு என்ன போதிக்கிறாரோ அதை சிரத்தையோடு கவனித்து

0: லட்சியத்தோடு உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஒரு குருவிடம் பல சீடர்கள் இருந்தார்கள். எல்லா சீடர்களும் குரு என்ன போதிக்கிறாரோ அதை சிரத்தையோடு கவனித்து கற்றனர். அச்சீடர்களில் ஒருவன் மட்டும் இந்த குரு என்ன தினமும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறார், மிகவும் சலிப்படைந்தான் சீடன். குரு அவன் நினைப்பதை தன் ஞானத்தில் உணர்ந்தார். அவனை அழைத்து ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகளை எல்லாம் திறந்துவிடச் சொன்னார். சீடனும் திறந்து விட்டான். எல்லா பறவைகளும் பறந்து ஓடின. குரு அவனிடம் மீண்டும் எல்லா பறவைகளையும் பிடிக்கச் சொன்னார். அந்த சீடன் பலவாறு முயன்றும் ஒரு பறவையை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. நீ இப்ப போய் அந்த சிகப்பு நிற பறவையை மட்டும் பிடிச்சிட்டு வா என்றார். அவனும் கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த பறவையை பிடிச்சிட்டு வந்தான். இப்ப குரு சொன்னார், நம் மனசுல எப்பவும் ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும். இப்ப புரியுதா? அதை அடைவதில்தான் நம் கவனமும் இருக்க வேண்டும். புரிகிறதா என்றார். இப்போ இந்த குறிக்கோளை அடைய வள்ளுவர் என்ன சொல்கிறார்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். வள்ளுவர் கூறும் உபாயம், தன் குறிக்கோளில் உறுதியோடு இருந்து உழைப்பவன்தான் எண்ணிய இலக்கினை நிச்சயம் அடைகிறான் என்கிறார். இதன் மூலம் நாம் பெறப்படும் நீதி, ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து அதையே இலக்காக கொண்டு உழைப்பவன்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:25.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டூரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில், வேளாண்மைக்கு ஆதாரம் மண்வளம். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். கேட்டது இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இனி கேட்கலாம் நாளை நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாளை காலை 7:30 மறுபிறவி தரும் முதலுதவி. காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் ஓம் பிரகாஷ் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 8:45 மாலை 5:15 அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம் நாளை இடம்பெறுவது காரைக்கால் அருள்மிகு பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் டைரி. நாளை காலை 11:00 நவீன சாதனங்கள் நவீன இல்லம். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதானம் நல்லவை கேட்க படைப்பு திருநெல்வேலி.

0: வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனை குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் டி சர்மிஷ்தா, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள், 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 10:00 சிந்தனை அரங்கம், பெரிதினும் பெரிது கேள், இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை நாடும் நகரும் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருத்தணி சாமிநாதன் அவர்கள், 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம் மண்வளத்தை காப்போம், காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் வி அரவிந்த் அவர்கள் தரும் தகவல்கள், 3:00 எல்எஸ்சி, 4:00 ஊரும் உறவும் அரியலூர் மாவட்டம் கோடாலி மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27 தொடங்கவுள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10,14,00,000 ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக் கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், 75 பேரின் குடும்பத்தினரிடம் DNA மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது.

0: புதுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின் பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாக அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11 தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் 1968 முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக பயணிகளும் பொதுமக்களும் உணவு அருந்தும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அலுவலர் திரு செபி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் விரைவில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளது. பயன்பாட்டில் இல்லாத ஒரு ரயில் பெட்டியை அழகான உணவகமாக மாற்றி அமைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ரயில் பெட்டி உணவகம் என அழைக்கப்படும் இந்த புதிய வசதி திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் வர உள்ளது. பயணிகள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் இங்கு வந்து உணவருந்தும் வகையில் இந்த வசதி அமையும் உள்ளது.
0: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் எழும்பூரிலிருந்து இரவு மணி 11:50 புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம் திருச்சி மதுரை வழியாக மறுநாள் காலை மணி 11:15 திருநெல்வேலி சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து வரும் திங்கட்கிழமை இரவு மணி 10:30 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:15 சென்னை வந்தடையும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் ஜெயராணி, நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்துட்டு 10,000 மேல வாங்கியிருந்தோம். ரெகுலரா கட்டி முடிச்சனால மறுபடியும் 20,000 கொடுத்தாங்க. அதையும் ரெகுலரா கட்டிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்குது. இது தந்த மோடிஜிக்கு என்னுடைய நன்றி.
4: என் பேர் மீனா, நான் தேனி அலிநகரத்துல இருந்து பேசுறேன். முத வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்து பாரத பிரதமர் அறிவிச்சாரு. அதனால நான் முத 10,000 லோன் வாங்கினேன். அந்த 10,000 லோன் வாங்கி மாவு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இது ரொம்ப உதவிகரமா இருக்கு என் குடும்பத்துக்கு. அடுத்து அது முடிச்சோன்னு 20,000 லோன் வாங்கியிருக்கேன். அதை தொடர்ந்து கட்டிட்டு இருக்கேன். நான் முத ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு முத மாசத்துக்கு 4,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தொழில் மூலியமா நான் அதிக வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த லோன் அறிவிச்ச நரேந்திர மோடிஜி ஐயா நான் நன்றியை தெரிவித்திருக்கேன்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும் திரு மரிய வில்சன் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்களுக்கான உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மை பாரத் அமைப்பின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவசண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்வளத்துறையின் மூலம் தூர்வாரும் பணிகளை ஆட்சியர் திருமதி ஆய்வு செய்தார். மதுரையில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாமை சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழுவின் மூலம் ஓவிய சிற்ப கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்க ஓவிய சிற்ப கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது.

0: விளையாட்டுச் செய்திகள். துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரன்னுக்கும் தெற்கு மண்டல அணி 336 ரன்னும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. வேலூர் சத்துவாச்சேரியில் உள்ள அரசு பழுதூக்கும் பயிற்சி மையத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான பழுதூக்கும் போட்டிகள் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 400 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்தை சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
1: இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
8: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
9: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
8: அனுபவமிக்க ஆசிரியர் பெருமக்கள், நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பெற்ற ஹாஸ்டல் மற்றும் கேன்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
9: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
1: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
10: பிஸி வேர்ல்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஈஸியாக டேப்லெட் ஃபார்மில் கன்சியூம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய டயட்ஸை நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பேலியோ டயட்டுன்னு சொல்லுவோம், கீட்டோ டயட்டு, அது வந்து நிறைய போயிட்டுருக்கு. அதெல்லாம் நோக்கி நம்ம போகவே கூடாது. நம்ம எப்பயுமே அது காலத்திலலாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்க முடியும். மற்றபடி இப்போ ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம டேப்லெட் ஃபார்மில் எடுக்கிறது, பேலியோ டயட்டுன்னு எப்பயுமே நான்வெஜ் ஐட்டம் மட்டும் சாப்பிடணும், பட்டர் டீ அது இதுன்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம போகவே கூடாது. நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன, கூழு கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்டனால அவங்கெல்லாம் இப்போ வரைக்குமே ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓடிக்கிட்டே இருக்கனால ஈஸியாக எல்லாமே மாற்றிட்டு போயிட்டுருக்கோம். அந்த ஈஸியாக லைஃப் ஸ்டைலை மாற்ற மாற்ற தான் நமக்கு ஈஸியாக எல்லாமே நம்மளை

0: வந்து அட்டாக் பண்ணுது. பழைய மாதிரி கூழு கஞ்சி பழைய சாதம் மோர் மிளகாய் அது இதுன்னு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அந்த மாதிரி சீசனல் அவைலபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்து அதை சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றி கொண்டு வந்தோங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே நமக்கு ஆரோக்கியமான மருத்துவ குணம் நிறைந்த உணவுகள் அதிகமாக இருக்குது. நிறைய மூலிகை கீரைகள் இதெல்லாமே நம்ம சூஸ் பண்ணி டெய்லி நம்ம எப்படி என்னென்ன சேர்த்துக்கலாம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல தெளிவான சிந்தனையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். அந்த ஹோல் டே ஃபுல்லாக நம்ம மூணு வேளை சாப்பாட்டுக்கு ஆறு வேளையாக கூட சாப்பிடலாம். இன்டர்வல்ஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் மிட் மார்னிங் அதுக்கப்புறம் லஞ்சு அதுக்கப்புறம் மிட் ஈவினிங் சொல்லுவோம் அதாவது ஸ்நாக்ஸ் டீ காஃபிலாம் சாப்பிட்ற நேரம் அதுக்கப்புறம் நைட் டைம் அதுக்கப்புறம் பெட் டைம் பால் பழம் அந்த மாதிரி நம்ம அந்த ஹோல் டேவும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அழகா சாப்பிடும் போது நம்ம ரொம்பவே அழகா இருப்போம். நம்மளோட உடல்ல வெளி தோற்றத்தை மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை. உள்ளுக்கு என்ன மாதிரி சாப்பிடலாம் இன்டேக் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி நல்லா வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நியூட்ரியன்ஸ் டென்ஸ் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம கட்டாயம் வந்து ஆரோக்கியமா ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவோம். ஹெல்த்தியா எப்பயுமே இருப்போம். அது வெளி தோற்றத்தை பார்க்காதீங்க. வெளி தோற்றத்துக்கு இதை வாங்கி பூசலாம் அதை வாங்கி பூசலாம் இன்னும் நம்ம அழகுபடுத்திக்கலாம் அப்படிலாம் நினைக்காம உள்ளுக்கு நம்ம சாப்பிடும் போது நம்மளோட வெளி தோற்றம் அழகாயிட்டே வரும். லைஃப் லாங் நம்மளால சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம எப்பயுமே ஹெல்த்தியா அழகா இருக்க முடியும். அதனால நம்ம ஆரோக்கியமான உணவை எப்பயுமே சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
2: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
6: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:46.
7: விரைவு திருச்சி சாரதாசில்
8: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: PSR தங்க மாளிகை
12: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
13: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
14: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இசை தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஸ்ரேயா கோஷல் நவீன் ஐயர் சபரி குரல்களில் அன்வர் படத்திலிருந்து.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: விரைவு திருச்சி சாரதாசில்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் இன் உழவர்களுக்கு.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
8: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
10: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
8: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணை குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
8: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
12: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணை முகன், விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
13: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
8: நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
15: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள்.

0: வைர நகைகள் அது ரெடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இசையின் சரளா இசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா மதுமிதா மான்சி குரல்களில் கலவாணி படத்திலிருந்து.

0: இசைத்துறிகையில் இனி கேட்கலாம் ஆடுகளம். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள் சண்டை போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கம் வென்றுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீராங்கனை ஷீதல் தேவி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். கேட்டது ஆடுகளம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இசைத்துறையில் வரும் அடுத்த பாடல் டி இமான் இசையில், பென்னி தயாள், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் மைனா படத்திலிருந்து.

0: உலங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கார்த்திக் மேகா குரல்களில் 7 அறிவு படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இசை துறையில் வரும் நிறைவான பாடல் சைந்தவி கார்த்திக் குரல்களில் வெடி படத்திலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தற்போது சாதாரண மக்களும் விமானங்களை பயன்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2035 நாட்டின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் 3,000 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள பாரத் புதுப்பிக்கத்தக்க உச்சி மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் உள்ள 7,100 மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து 5.2 GW மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்.

0: வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாலயா பகுதியில் உள்ள மாநிலங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்த இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் 1000 தேர்தல் விழிப்புணர்வு குழும இளைஞர்களுடன் திரு கியானேஷ்குமார் கலந்துரையாடவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புதுதில்லியில் இன்று சர்வதேச சமூக சேவகர் பிரின்ஸ் ரஹீம் ஆகா கானுடன் ஆலோசனை நடத்தினர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளும் சமூக சேவை குறித்து அவருடன் விவாதித்ததாக கூறியுள்ளார். கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் சுகாதாரம், வேளாண், ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சமூக சேவை செய்வது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்துவது குறித்த மனு மீது விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மல்யா பாக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சில சமூக ஊடகங்களில் 13 வயதிலிருந்தே இணைய அனுமதி அளிக்கப்படுவது இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆபாச வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒடிசாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மயூர்பஞ்ச், பாலேஸ்வர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கட்டாக், கேந்திரபாடா உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாநில நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பீகாரில் தொடர் கனமழை காரணமாக பட்னா, வைஷாலி உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 700க்கும் மேற்பட்ட கிராம சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பீகார் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோசி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல்டாராவில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் போட்டி நடத்தப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட மை பாரத் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: வளர்ந்த பாரதத்திற்கான இளைஞர்களுடைய பங்களிப்பு குறித்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் 2027 ஜனவரி 12 நடைபெற உள்ளது. அதனை ஒட்டி இந்த வருடத்திற்கான நிகழ்ச்சி என்பது நம்மளுடைய மை பாரத் இணையதளம் மூலமாக இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு 4 கட்ட நிகழ்வாகும். அதில் முதல் கட்டம் வந்து ஒரு வினாடி வினா போட்டி ஆன்லைன்ல நடக்குது. சென்ற மாதம் 17 ஆரம்பித்து இந்த மாதம் 30 வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. அவங்கவுங்க மொபைல் போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ இருந்தே அட்டன் பண்ணலாம். இந்த ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு கட்டுரை போட்டி அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது.
0: சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வரவுள்ளார். புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்கி 13 வரை நடைபெறவுள்ள 18 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் வரவுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியா பிரச்சினை, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்த

உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. சீன அதிபரின் இந்திய பயணத்திற்கு முன்னோடியாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் பீஜிங்கில் ஆலோசனை மேற்கொண்டார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குவிங்டோ துறைமுகத்திற்கு அருகே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் HS பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊசி யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சன்ஸ்கார் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது.

சன்ஸ்கார் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: சுபாக்கா, நீங்க போறதா இருந்தா என் சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போங்க.
9: நீ கேக்குறது என்னவோ இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை பத்தி? எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாது பூங்கொடி, நீ அக்கா கிட்ட கேள.
8: சரி ரேவதி அக்கா, நீங்களாச்சு சொல்லுங்க.
10: பூங்குடி, பொதுவா செடிங்களுக்கு வர்ற பூச்சிகளையும் புழுக்களையும் விரட்டுறதுக்கு வேப்ப எண்ணெய் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. புங்க எண்ணெய், இழுப்ப எண்ணெய், இது எல்லாமே சிறந்த பூச்சி விரட்டி தான். அதே நேரத்துல இதெல்லாம் நன்மை செய்யற பூச்சிகளை ஒண்ணுமே பண்ணாது.
9: அக்கா, நீங்க தெளிவாவே சொல்லிடுங்க. இப்ப பூங்கொடி அந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும்னு கேக்கும்.
10: ஆமாமா சொல்றேன். இப்போ பூங்கொடி 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் அதுல 20 மில்லி வேப்ப எண்ணெயோ புங்க எண்ணெயோ இழுப்ப எண்ணெயோ எடுத்து கலந்து பயிருங்க மேல சலிக்க தெளிக்கணும். ஆனா இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த எண்ணெய் எல்லாம் எப்படி தண்ணியில கலக்கும்னு.
9: நீங்க தான் சந்தேகம் வரும்னு சொல்றீங்க. அங்க பாருங்க, பூங்கொடி கதை கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கு.
8: இல்ல இல்லக்கா, யோசிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருந்தேன்.
10: நீ ரொம்ப யோசிக்காத. இந்த காதி சோப்பு இல்ல, காதி சோப்பு, அதை வாங்கி எண்ணெயிலையும் தண்ணியிலையும் கலந்துன்னு வச்சுக்கோ, ஏன் எண்ணெய் தண்ணியில அருமையா கலந்துரும். அந்த எண்ணெயும் தண்ணியுமா பிரிஞ்சு இருக்கிறது பால் மாதிரி ஒன்னா கலந்து போயிடும். அதை எடுத்து பயிர்களுக்கு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தெளிக்கலாம். அதை விட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் கேளு.
8: என்னக்கா இன்னொரு விஷயம்?
9: அதான் முக்கியமான விஷயத்தையே சொல்லிட்டீங்களே, இன்னும் என்ன சொல்ல போறீங்க?
10: ஒன்னும் இல்ல சுபா, நம்ம பூங்கொடி வீட்டுல தான் வேம்பு, நொச்சி, எருக்கு, ஆடதோட, அரளி, தும்பன்னு ஏகப்பட்டது கிடக்குல்ல.
9: ஆமாக்கா, அது கூடவே இந்த தும்ப, சோத்துக்கத்தால,

0: புங்கம், இழுப்ப, சீதா கூட இருக்கே.
1: இது எல்லாமே அருமையான பூச்சி வரட்டி தாமா. இதுல என்னென்னலாம் நம்ம கையில கிடைக்குதோ அத்தனையும் எடுத்து குருவ அரிஞ்சிட்டு கோமியத்திலேயோ இல்ல தண்ணியிலயோ ஊற வச்சு ஒரு நாலஞ்சு நாள் இடைவெளி விட்டு அந்த சார வடிகட்டி செடிங்களுக்கு தெளிச்சோன்னு வச்சுக்கோயேன். இந்த வேப்ப எண்ணெயும் புங்க எண்ணெயும் செய்யற வேலைய அதுவும் செஞ்சிரும். அதான் பூச்சிகளை கட்டுப்படுத்தும்னு சொல்றேன்.
2: அக்கா, இப்ப இதெல்லாம் செஞ்சா வச்சிருக்கிற காய்கறி செடி எல்லாமே நல்லா காய்ச்சிரலக்கா?
0: அதெல்லாம் நல்லாவே காய்ச்சிரும் பூங்கொடி. என்ன, இன்னைக்கு அக்கா வீட்டு சமையலுக்கு தான் காய்கறிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
1: சுபா, அதான் நம்ம கமலா காய்கறி செடி போட்டிருக்கே, வா அங்க போவோம்.
2: ரெண்டு பேர் மட்டும் போகாதீங்க, நானும் வரேன்.
0: ஆஹா, பங்கு மூணாகுதே.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகிலுள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

நேர்களே, இன்றைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் வேளாண்மைக்கு ஆதாரம் மண் வளம், இது குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களது சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெற நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். எந்த எண்கள் அப்படின்னு கேட்கிறீங்களா? சொடி 4368 என்ற இணைப்பு எண்ணுடன் 231 அல்லது 299480 அல்லது 299580.

0: நேயர்கள் கேட்க இருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: संकट के समय प्रधानमंत्री फसल बीमा योजना किसानों के लिए वरदान है।
1: अब सूखा पड़े या बाढ़ आ जाए कोई डर नहीं,
2: अब ओले पड़े या कीट पतंगे फसल खा जाए कोई फिक्र नहीं,
3: क्योंकि हमने लिया है प्रधानमंत्री फसल बीमा।
4: बुआई से फसल कटाई तक हर जोखिम का दावा, न्यूनतम प्रीमियम पर अधिकतम भुगतान का वादा।
5: योजना से हर साल जुड़ रहे हैं 5 करोड़ से ज्यादा किसान, अब आपकी है बारी।
4: नजदीकी कृषि कार्यालय, सहकारी समिति, बैंक शाखा, अधिकृत बीमा कंपनी या जनसेवा केंद्र में स्वेच्छा से करा सकते हैं पंजीकरण।
5: फसल बीमा पोर्टल या फसल बीमा ऐप द्वारा भी कराया जा सकता है पंजीकरण।
4: प्रधानमंत्री फसल बीमा योजना, आपकी फसलों का संपूर्ण सुरक्षा कवच। कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार।
6: நேர்களே, நான் சொன்னபடிதான் வேளாண்மைக்கு ஆதாரம் மண்வளம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேராசிரியர் ராஜ்குமார் அவர்கள் வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்து வந்திருக்காங்க. ஐயா வணக்கம்.
7: வணக்கம்.
6: மண்வளம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆதாரம் இல்லைங்களா வேளாண்மைக்கு. அதனால இந்த மண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா காடுகளில் எந்த உருவும் இடாமலே அவ்வளவு மரங்களும் செடிகளும் கொடிகளும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே போல தான் விவசாயிக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து மண் வந்து அவ்வளவு வளமாக இருந்ததுன்னா நம்ம பயிரும் வந்து அது போலவே நல்லா வளரும் இல்லையா அப்படிங்கிறது தான். சரிங்க, இப்போ மண் வளம் அப்படிங்கிறது எப்போ வந்து இந்த மண் வளமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதற்கான வழி வந்து இந்த மண் பரிசோதனை அப்படிங்கிறது இருக்குது, அதில் என்ன எல்லாம் பார்ப்பாங்க ஐயா சொல்லுங்கள்.
7: வணக்கம் எல்லாருக்கும். இப்போ மண் வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னே வந்து சொல்ல மண் வளத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னே நான் ஜஸ்ட் ஒரு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். அதாவது மண் வளமே மனித வளம், மனித வளமே நாட்டின் நலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மண் வளமாக இருந்தது அப்படின்னா தான் வந்து அதில் வளர்ற பயிர்கள் வந்து நல்ல வளமாக வளரும். அப்போ நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். அந்த மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்னன்னா சத்துக்கள் நிறைந்த மகசூலாக நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அதை சாப்பிட்டு வளர்ற நாமளும் என்ன பண்ணுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். அதனால நம்ம நாடும் வந்து வளமாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து சொல்கிறது மண் வளமே மனித நலம், மனித நலமே நாட்டு நலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மண் பரிசோதனை செய்யும் பொழுது, நம்ம மண் பரிசோதனை செஞ்சோம்னாவே நமக்கு தெரியும் மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது. சத்துக்களை காட்டிலும் மிக முக்கியமான வந்து ரெண்டு பொருள் இது பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணோட அமில காரத்தன்மைன்னு சொல்லுவோம், மண்ணோட உப்புத்தன்மைன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து அங்கக கரிம கண்டென்ட் சொல்லுவோம். ஸோ இந்த மூணு வந்து ரொம்ப முக்கியம், மண்ணில் கார அமிலத்தன்மை, உப்புத்தன்மை, அங்கக கரிமத்தன்மை. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செடிகள் சாதாரணமாக வளர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 விதமான சத்துக்கள் தேவை. ஸோ ஒரு மண் வளமாக இருக்குது அப்படின்னா செடிகளுக்கு தேவையான, செடிகளோட வளர்ச்சிக்கு தேவையான இந்த 16 விதமான சத்துக்கள் இருக்கணும். கார அமிலத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இருக்கணும், உப்பு குறைவான அளவு இருக்கணும், கரிம கார்பன் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இப்படி எல்லா இந்த மாதிரியான ஒரு மண் தான் வந்து பார்த்தீங்கன்னா வளமான மண் சொல்லுவோம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் உழவனின் நண்பன் சொல்கிற நம்ம நுண்ணுயிர்கள், அதாவது நுண்ணுயிர்களும் இருக்கணும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண்புழு சொல்றோம் இல்லைங்களா, இது எல்லாமே ஒருங்கிணைந்து இருந்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வளமா கொண்டு வரும். ஸோ இது எல்லாமே இருக்கிற மண் வந்து பார்த்தீங்கன்னா வளமான மண் சொல்லலாம்.
6: சரிங்க ஐயா, அப்போ இவ்வளவும் இருக்கணும், இது மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த மண்ணினுடைய உழவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழு இன்ன பிற நுண்ணுயிர்களும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்மாழ்வர் ஐயா கூட சொல்லுவாங்க, மண் வந்து ஒரு இடத்துல வளம் இல்லையா, ஒரு 20 வகையான விதைகளை வந்து நீங்கள் இட்டு அதை வந்து மடக்கி உழவு செய்தீங்கன்னா அந்த மண்ணினுடைய வளம் வந்து நல்லா மேம்படும், நீங்கள் வந்து அவ்வளவு உறுதி வந்து அந்த மண்ணுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 20 வகையான விதை என்னங்கிறது ஒரு தடவை நீங்கள் நேர்களுக்கு நினைவுபடுத்திட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்.
7: கண்டிப்பாக மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மாழ்வரையா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வரையா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற, நம்ம வந்து விவசாயம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறணும், இயற்கையை மீன்ஸ் இயற்கையான பொருட்களை கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக தண்ணி பற்றாக்குறையாலையோ தண்ணி இல்லாமையோ அது மாதிரி நம்ம வந்து வயலில் வந்து நம்ம எதுவுமே போடாமல் அப்படியே விட்டுருப்போம். அப்போ ரொம்ப காலம் இப்படியே மண்ணு

0: ரொம்ப மண் மலடாயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ இந்த மலடான இல்லைன்னா கெட்டு போன மண் அல்ல நிலத்தை கூட பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப வளமாக மாற்றலாம். அதுக்கு வந்து அவர் சொன்ன ஒரு வழி தான் வந்து நம்ம ஐயா சொன்ன ஒரு வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா பலதானிய விதைப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். பலதானிய விதைப்பு இல்லைன்னா வந்து நவதானிய விதைப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஞ்சு முக்கிய பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா தலா நாலு பயிர்கள் வீதம் மொத்தம் 20 வகையான பயிர் விதைகளை நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றா ஒரு வயலில் வந்து நம்ம விதைச்சி பண்ணுறோம். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையான வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தானிய பயிர்கள் எடுத்துப்போம். தானிய பயிர்களில் ஒரு நாலு வகை என்னென்னா சோளம், கம்பு, திணை, சாமை, அப்புறம் பருப்பு வகைகள். பருப்பு வகைகளில் ஒரு நாலு பயிர், பாசிப்பயிர், உளுந்து, தட்டைப்பயிர், கொள்ளு. எண்ணெய் வித்துக்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு, அதாவது எள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, சூரியகாந்தி. அப்புறம் இந்த நறுமண பயிர்கள் வாசனை பயிர்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி, சோம்பு. அப்புறம் இந்த பசுந்தாள் உரங்கள் நம்ம பொதுவாக நம்ம விவசாயிகள் உபயோகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உரங்கள். ஒரு நம்ம வயலில் செடி நம்ம இப்போ பயிரிடுறதுக்கு முன்னே கண்டிப்பாக பசுந்தாள் உரம் போவாங்க. அதில் வந்து ஒரு நாலு வகை தக்கப்பூண்டு, அகத்தி, சணப்பை, நரிப்பயிரில் கொழிஞ்சின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான 20 வகை, அதாவது 5 வகைகளில் ஒவ்வொன்றிலையும் தலா நாலு பயிர்கள் எடுத்துக்கிட்டு மொத்தம் 20 வகையான பயிர்கள் இருக்குது. ஒரு ஏக்கரோ இல்லை ஒரு ஹெக்டரோ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 20 கலந்து ஒட்டுக்கா நம்ம வந்து பயிரிட்டுட்டு அதை நம்ம விதைச்சி விட்டுட்டு ஒரு 45-60 நாள் வரைக்கும் நம்ம அதை வளர விடணும்.
1: சரி, அந்த 40 இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இடையில வந்து குறுக்கிட்டுட்டேன், ஏன்னா ஒரு நேயர் வந்து இணைப்பில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், கிசான் வாணி.
2: ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். தரங்கம்பாடி தாலுகா மாத்தூர் படுக்கையிலிருந்து பேசுகிறேன்.
1: மாத்தூர் படுக்கையிலிருந்து
2: அறிவுக்கரசன்.
1: அறிவுக்கரசன் ஐயா சொல்லுங்க ஐயா.
2: வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார்.
2: இப்போ வந்து மண் வந்து மலடா போகுது அப்படின்னு சொன்னா அந்த களைக்கொல்லி வந்து அடிக்கடி யூஸ் பண்ணலாமாங்க ஐயா? அதுதான் ஒரு இதா இருக்கு. ஆனா களைக்கொல்லி பயன்படுத்த கூடாதுதான் மனசு சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் தவிர்க்க முடியல, களைகள் வந்து அதிகமா வந்துருதுங்க.
0: ஓகேங்க.
2: அதுக்கு என்ன அதான் வந்து களைக்கொல்லி வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாமா எப்படி என்னங்கறது?
1: கண்டிப்பா ஐயா சொல்லுவாங்க, கேட்டுட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, சரிங்க ஐயா. இப்போ நம்ம களைக்கொல்லி பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா வந்து களைக்கொல்லிகள் வந்து முக்கியமாக வந்து களைகளை தான் சாகடிக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களை வந்து பெருசாக வந்து பாதிப்படையாது அடைக்காதுங்க ஐயா. இப்போ நம்ம பூச்சி மருந்து அந்த மாதிரினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள் மேலே தான் தெளிப்போம், சரிங்களா? பூச்சி மருந்தோ இப்போ நம்ம பூஞ்சானமோ பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள் மேலே தெளிப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு வராது, பெருசாக மண்ணில் வந்து செடி நம்ம நுண்ணுயிர்களை பாதிப்படையாது. நம்ம இந்த களைக்கொல்லிகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அது மண் மேலே செடி மேலே தான் அடிப்போம். அது வந்து பெருசாக நுண்ணுயிர்களை பாதிப்படையாது, பாதிப்படைக்க வைக்காது. அதனால் நீங்கள் களைக்கொல்லி தொடர்ந்து பயன்படுத்த, அதாவது இப்போ ஒரு சீசன் இருக்குது இப்போ வந்து இருக்குது அப்படின்னா ஒரு தடவை உபயோகப்படுத்துறீங்களோ அதோட நிறுத்திக்கலாம். நம்ம தொடர்ந்து போக வேண்டாம். ஒரு சீசன் இப்போ ஒரு பயிர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு தடவை பயன்படுத்துங்க போதும். அதனால் வந்து நுண்ணுயிர்கள் பெருசாக வந்து பாதிப்படையாது, உங்களுக்கு மண் மலடாக போகாதுங்க ஐயா.
2: சரிங்க, சரிங்க, சரிங்க.
1: நன்றி, நன்றி. அடுத்து ஒரு நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
3: ஒவ்வொரு காய்கறிக்கும்
1: ஒவ்வொரு காய்கறி பயிர் பண்ணும் போதும் மண் பரிசோதனை செய்யணுமா அப்படின்னு
0: கேட்குறாங்க. ஒவ்வொரு காய்கறி மிஸ் ஐயா நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம வந்து மண் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க ஐயா. அதாங்க ஐயா, நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து மண் பரிசோதனை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சாவே போதும் நம்ம, சரிங்களா? நம்ம வந்து இப்போ நம்ம உடம்பு சரியில்லைனா நம்ம டெய்லி நம்ம போய் பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து மண் பரிசோதனை செஞ்சால் போதும். அதுவே வந்து அதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து உர மேலாண்மை பண்ணலாம். நீங்கள் வந்து காய்க்கில் மீன்ஸ் இது மாதிரி இது இல்லைனா நீங்கள் தொடர்ந்து தொழு உரம் போடுங்க, தேவையான உரங்கள் போடுங்க ஐயா, கண்டிப்பாக வந்து காய்க்கும். நல்லா ஓகேங்க ஐயா. ஆட்டு தான் போடுறீங்க இல்லைங்களா? ஆட்டு எரு கூடவே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டு எருவில் வந்து சில சத்துக்கள் இருக்குது. ஆட்டு எரு கூடவே நீங்கள் வந்து யூரியா, எஸ்எஸ்பி, எம்ஓபி மாதிரியும் போடலாங்க ஐயா, போடலாம் கொஞ்சம். அப்படிங்களா? இப்போ நீங்கள் வீட்டுக்காக மட்டும்தான், அதாவது குறுகிய இடத்துல போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மீன்ஸ்

0: ஆட்டு உரம் மட்டுமே போதும். நீங்கள் சரியான நீர் மேலாண்மை பண்ணுங்கள், சரியான தேவையான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டுங்க, களை செடிகளை வந்து எடுத்து விடுங்க.
1: அப்போ காய் பறிச்சு மேல சார் அந்த அளவுக்கு காய்ச்சிரு சார், கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் அந்த பாவக்கெல்லாம் சார்.
2: சரிங்க மாணிக்கமையா, ஐயா சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க, ஏன்னா ஆட்டு புழுக்க போடுறீங்க. நன்றி நன்றி, அது சிறப்பு தான். அது கூடவே வந்து நீங்க சரியான ஒரு தண்ணி அதுக்கு வந்து இருக்கா அப்படிங்கறதையும் வந்து நீங்க கவனிச்சுக்கங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. வணக்கம் கிசான் வாணி.
3: வணக்கம்மா, கிமாத்திர கருப்பையாமா.
2: கருப்பையா ஐயா சொல்லுங்க ஐயா உங்களுடைய கேள்வி.
3: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
3: அறுப்பு அறுத்து ஒரு வாரம் ஆகுது சார் நம்மளுக்கு.
0: ஆ சரிங்க ஐயா.
3: அந்த வயல் வந்து நல்லா வெடிச்சிருக்கு, வயலில் நடந்தோம்னா செருப்பு போடாமல் நடந்தோம்னா முடிச்சு முடிச்சா காலில் குத்துது சார், அதுமாரி தான் வளமான மண்ணா.
0: நீங்கள் இப்போ எந்த வயல் சொல்கிறீங்க? நெல் வயலுங்க ஐயா.
3: நெல் வயல். ஆமாம், இப்போ அறுப்பு அறுத்து ஒரு வாரம் ஆகுது.
0: ஒரு வாரம் ஆகுது.
3: ஆமாம்.
0: என்ன சொல்கிற மீன்ஸ் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
2: நல்லா வெடிச்சு போய் இருக்கு இல்லைங்களா?
3: வெடிச்சு போயிருக்கு, நடந்தோம்னா காலில் குத்துது முடிச்சு முடிச்சா.
2: சரி, அப்படி வந்து குத்தும்போது அந்த அதை பார்த்துட்டே நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்றீங்களா, அந்த மண் வந்து வளமாக இருக்கா இல்லையான்றத.
0: நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்க ஐயா? நீங்கள் மண் இப்போ நம்ம அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் மண் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா மண் காஞ்சி போயிருக்கு. இப்போ நீங்கள் நெல் நட்டுருந்தீங்க, நெல் நடும்போது தண்ணி வச்சுருந்துருப்பீங்க, வயல் அப்படி இருந்திருக்கும். இப்போ உங்கள் மண்ணில் கழிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதால, கழிப்பு மண் களிமண் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் இப்போ அறுவடை முடிஞ்சு மீன்ஸ் இப்போ நீங்கள் தண்ணி கட்டலை, இல்லை வயல் காஞ்சி போயிடுச்சு இல்லைங்களா, அதனால் வெடிப்பு விடுந்தான். அது சாதாரண ஒரு நிகழ்வு தான். நீங்கள் வந்து உங்கள் மண்ணை பரிசோதனை செஞ்சீங்க அப்படின்னா மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து நம்ம சொல்லலாங்க ஐயா, உங்கள் மண் வளமாக இருக்கா என்னன்ட்டு.
2: அடுத்து என்ன பயிர் போட போகிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு வந்து பண்ணிக்கங்க. எப்போ எந்த எந்த நாளில் விதைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து செய்யலாம் சரிங்களா? சரிங்க ஐயா, நன்றி நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு நன்றி. ஒரு விளம்பரம் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிச்சோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: நேர்களை கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்னைக்கு வேளாண்மைக்கு ஆதாரம் மண் வளம் இல்லைங்களா, காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவர்கள் வந்து பங்கேற்று நேரலை நிகழ்ச்சியில் நேர்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி தாங்க, என்கிட்டயும் ஒரு கேள்வி இருக்குன்னு ஒரு நேயர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம்.
4: என்ன கேள்வி? ஒரு பக்கத்துல வந்து பயிர் விளைச்சல் கம்மியா இருக்குமா?
3: சரிங்க,
4: அது என்ன காரணம், என்ன குறைபடும் குறையுமா, இல்ல என்ன காரணம்னா ஐயா கிட்ட எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா. அதாவது மகசூல் அதிகமா கண்டது, மகசூல் அதிகமாக 5 ஏக்கருக்கு எப்படியா இருந்தாலும் வந்து ஒரு 180 சொன்னாங்க கம்மியா இருக்கு. அது அது என்ன காரணம், என்ன குறைபாடுனால, என்ன எருவு போடணும், இல்ல என்ன மத இது இந்த கலை சொல்லினால ஏதாவது
3: நம்ம எப்படி கவனிக்கிறோம் இல்லீங்களா, எங்க கவனத்தை வந்து விட்டோம் அப்படிங்கறத பத்தி கேட்கணும்.

0: வணக்கம் ஐயா. அதாவது பார்த்தீங்கன்னா
1: பேசுங்க சார்.
0: நீங்கள் மண் பரிசோதனை செஞ்சு எவ்வளோ நாள் ஆகுதுங்க?
1: அவங்க வந்து ரேடியோவில் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க.
0: ஓகே ஓகே சரி. ஐயா நீங்கள் வந்து மண் பரிசோதனை எப்போ வந்து கடைசியாக செஞ்சோன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மண் பரிசோதனை. உங்கள் மண்ணில் வந்து எங்கேயாவது பக்கத்தில் வந்து இருக்கிற விவசாய அலுவலகத்தில் மண் பரிசோதனை மண்ணை வந்து பரிசோதனைக்கு கொடுத்து மண் பரிசோதனை செஞ்சு பாருங்கள். மண்ணில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இப்போ வந்து பார்த்து ஆல்ரெடி முன்ன சொன்ன மாதிரி காராமிலத்தன்மை இருக்கு கரெக்டாக இருக்கா, அது நடுநிலையாக இருக்குதா, உப்புத்தன்மை வந்து இப்போது போர்வெல் நம்ம பாசனம்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா மண்ணில் தொடர்ந்து போர்வெல் பாசனம் போகும்போது உப்புத்தன்மை உங்களால் தண்ணி குடிக்க முடியும் இல்லைங்களா? உங்க தண்ணியில் நான் கொஞ்சம் உப்பு கலந்துட்டேன் கொஞ்சம் கூட, உங்களால குடிக்க முடியுமா? கண்டிப்பா குடிக்க முடியாது. அதே தான் செடிகளுக்கும். அப்போ மண்ணில் உப்புத்தன்மை அதுக்கு தேவையான உப்புத்தன்மை இருந்ததுன்னா ஓகே, ஆனால் தேவைக்கும் அதிகமான உப்புத்தன்மை இருக்கும்போது நம்மளால் எப்படி உப்புத்தண்ணியை குடிக்க முடியாதோ அதே மாதிரி தான் செடிகளால் எடுத்துக்க முடியாது. நீங்கள் பயிருக்கு போடுறீங்க ஆனால் செடி எடுத்துக்குதா கேட்டால் இல்லை. அப்போது நீங்கள் மண்ணை பரிசோதனை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் உங்கள் உப்புத்தன்மை அதிகமாக இருக்குதா, என்ன பிரச்சனை. இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ சொல்கிறீங்க 2-3 வருஷத்துக்கு முன்னே அதிகமாக இருந்தது விளைச்சல் அப்படின்னா, இப்போ நீங்கள் 2-3 வருஷத்தில் வந்து அங்கக எரு இப்போ தொழு உரம் அந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் போட்டுட்டு வரீங்க எடுத்துக்குதா, செடிக்கு போய் சேருதான்றது நமக்கு சந்தேகம்.
1: ஆமாம், அங்கே தான் நம்ம வந்து இந்த இலை வண்ண அட்டை அதை வந்து பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா?
0: இலை வண்ண அட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடியில் இருக்க சத்து, இப்போது இலை வண்ண அட்டைன்றது வந்து பொதுவாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அது தழைச்சத்தோட சம்மந்தப்பட்டதுங்க. இப்போ தழைச்சத்துனா நைட்ரஜன் சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம இப்போ யூரியா சத்து தான். இப்போ யூரியாவாக நம்ம தழைச்சத்தை போடுறோம், அப்போது அதை செடிகள் எடுத்துக்குது. செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கும். அந்த இலை வண்ண அட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த தழைச்சத்து எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ உங்கள் இலை வந்து இப்போ நெல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் இலை வண்ண அட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை மாதிரி இருக்கும், ஒரு அட்டை மாதிரி இருக்கும். அந்த அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷேடில் அதை 4 ஷேடில் பச்சை கலரில் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே அந்த இலைவண்ணட்டை எடுத்து போயிட்டு என்ன பண்ணலான்னா வயலில் நெல் இலையோட சேர்த்து வச்சு பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 4 இருக்கு இல்லைங்களா, அதில் 3-4 வந்து பார்த்தீங்கன்னா அடற்பச்சை நிறம். அப்போ அந்த அடற்பச்சை நிறம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உரமிட தேவையில்லை. உரமிட தேவைன்னா எல்லா உரங்களும் சொல்ல, நான் திரும்பவும் சொல்கிறேன், இலைவண்ண அட்டை வந்து பார்த்தீங்கன்னா தழைச்சத்துக்கு மட்டும்தான். நீங்கள் இலை சார் இதில் வந்து நல்ல பச்சையாக இருக்குது இலைவண்ண அட்டையை வந்து பார்த்தேன் நான் அப்போ எந்த உரமும் போட வேணாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தழைச்சத்து அதாவது நீங்கள் யூரியாவாக கொடுக்குற தழைச்சத்தை குறைச்சிக்கலாம். நீங்கள் இடவே தேவையில்லை அந்த நல்ல 4 அந்த அடற்பச்சை இருக்கும்போது. அதை விட கொஞ்சம் வெளிரி போயிருக்கு அப்படின்னா தேவையான அளவு மட்டும் கொடுங்க நீங்கள் என்னதுவோ. இன்னும் விழுந்து போயிருக்குன்னா தேவைக்கும் அதிகமாக கொடுங்க, அதாவது நீங்கள் எப்பயும் போடுற அளவை விட கூடுதல் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம இலைவண்ண அட்டையை வச்சுக்கிட்டு நம்ம தழைச்சத்து மேலாண்மை பண்ணலாம். இது இல்லாமல் மற்ற சத்துக்கள் தெரியணும் அப்படின்னா நம்ம மண் பரிசோதனை செய்யணும்.
1: அப்போ மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாம் இருக்குன்னா அந்த மண் பரிசோதனை வழியாக தெரிஞ்சுக்க முடியும்.
0: ஆமாம், இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து இயற்கை உரங்களை தொழு உரங்கள் போட்டு மண்ணில் நுண்ணுயிர்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல நிலைமையில் வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன போட்டாலும் அது செடி வேர் வழியாக செடிகளுக்கு போகணும் அப்படின்னா நுண்ணுயிர்களோட இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக அதோட தாக்கம் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து தொழு உரங்கள் அதெல்லாம் போடலை அப்படின்னா மண்ணில் கரிமச்சத்து குறையும், நுண்ணுயிர்களும் வளர்ச்சியும் குறையும். அப்போ நம்ம நுண்ணுயிர் வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக கரிமச்சத்து இதெல்லாம் போடணும். அப்போ அது நம்ம மண் பரிசோதனை செய்யுங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து சரி செய்யுங்க. கரிமச்சத்து தொழு உரம் அந்த மாதிரி போட்டு நம்ம உரம் மேலாண்மை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நல்ல மகசூல் கிடைக்கும்.
1: சரிங்க சார். இப்போ அவங்க மகசூல் வந்து அதிகமாக வேணும்னு கேட்டதுனால இந்த நைட்ரஜன் வந்து அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா மகசூல் வந்து அதிகரிக்குமா அப்படின்னு கூட சில விவசாயிகளுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கும் நீங்கள் வந்து பதில் சொல்லுங்க.

0: இப்போ தழைச்சத்து, அதாவது நைட்ரஜன் தழைச்சத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தழைச்சத்து மட்டுமே ஒரு செடிக்கு தேவையில்லை, அது மட்டுமே ஆதாரம் அப்படின்னு கிடையாது. இப்போ செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 விதமான சத்துக்கள் வேணும். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 16 விதமான சத்துக்கள் கண்டிப்பாக வேணும். அந்த 16ல் ஒரு சத்து தான் நைட்ரஜன், தழைச்சத்து. ஏன் நான் வந்து எனக்கு யூரியா வந்து என்ன நிறைய இருக்குது, நிறைய கம்மியான காசில் கிடைக்குது அப்படின்னு நான் யூரியா மட்டும் எடுத்துகிட்டு போய் போட்டேன் அப்படின்னா தழைச்சத்து மட்டும்தான் நீங்கள் அதிகமாக போடுறீங்க, மற்ற எந்த சத்துக்களும் போடலை. அப்போ அந்த இடத்துல விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா மற்ற சத்துக்கள் கம்மியாக இருக்கு. அப்போ உங்களுக்கு மகசூல் அதிகரிக்காது. மகசூல் அதிகரிக்கிறதுக்கு பதில் உங்களுக்கு வேற சில பிரச்சனைகள் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தழைச்சத்து நீங்கள் நிறைய போடுறீங்க, ஏன்னா வயலில் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை, நல்லா பச்சை பிடிச்சி நல்லா பச்சை பச்சையாக இருக்கும். நம்ம இப்போ வயலில் நெல் எல்லாமே பச்சையாக இருந்த உடனே உடனே எங்கேருந்து வருவாங்க எல்லாருமே, யார், பூச்சிகள் வந்துடுவாங்க, பூச்சி வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அதாவது இப்போ நீங்கள் தழைச்சத்து நிறைய போட்டிங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும், வளர்ச்சியை பார்த்து பரவாயில்ல நம்ம பயிர் நல்லா வளர்ச்சியாக இருக்குது, நமக்கு நல்ல
1: மகசூல்
0: வரும் அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக அடியுரமாக அதை நம்ம 4 விதமாக 4 வகையாக பிரித்து கொடுக்கணும்.
1: அப்புறம் மனுஷன் மட்டும் 3 வேளை சாப்பிடும்போது நம்ம 6 மாதத்து ஒரு 3 மாதத்து பயிர், 120 நாள் பயிர் அப்படின்னா அதை ஒரே நாள்லேயே கொடுக்கணும்னு நினச்சா அது சரி கிடையாது.
0: கண்டிப்பாக மேடம்,
1: இப்போ எப்படி பிரித்து கொடுக்கலாங்க?
0: இப்போ நெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதில் வளர்ச்சி பருவம், முக்கியமான வளர்ச்சி பருவம் வந்து ஒரு 4 சொல்லுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இப்போ 4 விதமாக 4 அளவில் பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மொதல் வந்து பார்த்தீங்கன்னா அடியுரம். இப்போ நீங்கள் வந்து நர்சரி போட்டுட்டீங்க இருக்குது, இப்போ நான் வந்து நான் இப்போ நடவு நட போகிறேன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் முன்னே உழவு ஒட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை நம்ம போடுறது அடி உரம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம தழைச்சத்து நைட்ரஜன் வந்து 4 பிரிச்சிங்க, 4 சரி பாகமாக பிரிச்சுக்கோங்க. மொதல் பாகத்தை வந்து நம்ம அடி உரமாக வந்து போடணும். அதுக்கு அடுத்த பாகம், அதை 2வது ஸ்ப்ளிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூர் வெடிக்கும் பருவம்னு சொல்லுவோம். தூர் வெடிக்கும் பருவம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு நாற்று, ஒரு நாற்று ரெண்டு நாற்று வைப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல தூர்களாக வெடித்து வரும், நம்ம ஆக்டிடிலரிங் சொல்லுவோம், தூர் வெடிப்பு பருவம். இந்த ஸ்டேஜில் அடுத்து கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூக்கிற தரணும், அதை நம்ம பேனிக்கல் இனிஷியேஷன் சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் ஒன்று, இன்னொன்று பூத்து குலுங்கிற தரும். அதில் இருந்து ஒரு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாள் இடைவெளி விட்டுக்கலாம். இப்போ அடியுரமா அடியுரம் விட்டு ஒரு 20 நாள் கழித்து அடுத்தது, அதுக்கடுத்து ஒரு 20 நாள் கழித்து, அந்த மாதிரி 4 பகுதியெலாம் பிரித்து கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்குற உரம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வீணாக போகாமல், அதாவது செடிகளுக்கு நேராக போய் சேரும், மண்ணில் வீணாக போகாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போது நான் 3 வேளைக்கு சேர்த்து நான் காலையிலே ஒரு சாப்பாடை செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னா சாப்பாடும் கெட்டு போகணும். நம்ம 3 வேளைக்கு அதாவது நான் இன்னைக்கு 3 வேளை சாப்பிடணும், 3 வேளைக்கும் நான் காலையிலே செஞ்சு வச்சுட்டு போகிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் முடியாது இல்லைங்களா. காலைல செஞ்சு வைக்கிற சாப்பாடு கண்டிப்பாக கெட்டு தான் போகும். அதே மாதிரி நம்ம மண்ணில் மொத்தமாக எடுத்து போய் கொட்டுறோம், அப்போ என்ன ஆகும், தழைச்சத்து வேற விதமா பல லாஸா போகும். அப்ப நம்ம செடிகளுக்கு கிடைக்காது,
1: வீணாகளினோட பெருக்கம் வந்து அதிகமாகும். அப்புறம் நமக்கு இன்னும் செலவு தான் அதிகமாகும்.
0: கண்டிப்பா
1: நீங்க வந்து அடி உரத்தை பத்தி இப்படி பிரிச்சு கொடுக்கணும்ன்றீங்க. இலைவழி உரம் கொடுக்கணும்னா எந்த சத்தை வந்து இலைவழியாக கொடுக்கணும்?
0: இலைவழியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பொதுவாக முக்கியமான உரங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தழை, மணி, சாம்பல். நம்ம பொதுவாக யூரியா, சூப்பர் பொட்டாஷியம் போடுறோம் இல்லைங்களா. இதில் நான் அந்த மணிச்சத்துன்னு சொல்கிறேன் பாருங்கள், சூப்பர் வழியாக போடுற, சூப்பரோ டிஎப்பியை போடுறோம். இது முக்கியமாக வந்து இதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம 4 விதமாக பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வயலில் பொதுவாக வந்து ஃபாஸ்பரஸ் மணிச்சத்தை வந்து மொத்த உங்களுக்கு என்ன, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோ நான் வந்து சூப்பர் போடணும் அப்படின்னா மொத்த 250 நான் அடியுரமாக தான் போடணும். நம்ம தழைச்சத்து சாம்பல் சத்து இருக்குது பாருங்கள், இதை மட்டும்தான் நம்ம 4 பிரித்து கொடுக்கணும் சரிங்களா. அப்போது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுட்ட சத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், அடியுரமாகவோ இல்லை மேலுரமாக போட்டுட்ருப்போம். இதில் நம்ம இலைவழி உரம் சொல்கிறீங்களா, நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது அது எப்போ பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ வயலில் ஏதாவது நம்ம சிம்டம் பார்க்குறோம், இல்லை வயலில் வந்து உதாரணத்துக்கு வந்து வெளியே போயிருக்கு அந்த மாதிரின்னும்போது நம்ம நேரடியாக தழைவழி கொடுக்கலாம், நம்ம ஸ்ப்ரே கொண்டு பண்ணலாம். இதை ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், காலைல சாப்பிடாம வந்து நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், அதுக்காக நான் உடனே உங்ககிட்ட வந்து சாப்பாடு கொடுத்து நீ சாப்பிட்டு சத்தியத்திக்குன்னு சொல்ல முடியாது. குளுக்கோஸ் ஏற்றுவோம், ஜூஸ் ஏற்றுவோம், இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போனா நம்ம குளுக்கோஸ் ஏற்றுவோம் நேரா நரம்புல போயிட்டு. அந்த மாதிரிதான் இதுவும், நம்ம செடி ஆல்ரெடி வந்து அதுக்கு வந்து சிம்டம் வந்துருச்சு, பற்றாக்குறையால அது வந்து தாக்கிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம போய் அடி உரமாவோ இல்லை நான் மேலுரமா நான் தூவி விடுறேன் எடுத்துக்கோன்னு சொன்னா கஷ்டம். அப்போ நம்ம வந்து இலைவழி உரம் போகலாம்.
1: சரிங்க சார், சரிங்க சார்.

0: காரைக்கால் பன்மலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிசான் வாணி. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய சத்துக்கள் மண்ணுக்கு வந்து எப்படி கொடுக்கணும், எப்பப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் எங்களுக்கு வந்து எடுத்து சொன்னீங்க சார், மிக்க நன்றி. இப்போ நேயர்களுக்கு வந்து இன்னும் நிறைய கேள்விகள் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 3-4 பேர் தான் சந்திச்சிருக்கோம், இன்னும் நிறைய விவசாயிகள் வந்து இருக்காங்க. உங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கான சந்தேகங்களை வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக உங்களுடைய அலைபேசி எண்கள் வந்து சொல்லுங்க சார்.
1: கண்டிப்பா மேடம், 90 74 84 0 3 10 10.
0: சரி, நேர்களை குறித்துக் கொள்ளுங்கள். ஐயா அவங்களுடைய அலைபேசி எண்கள் 9 0 7 4 8 4 0 3 1 10. நன்றி ஐயா.
1: நன்றி.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றது காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: காரைக்கால் பண்பலை 100.3

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

இன்னைக்கு காற்றில் வரும் கவனம் நிகழ்ச்சியில் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பக்கத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னன்னா, நீங்கள் பயணத்தில் தூங்குபவரா அல்லது வழி நெடுக வேடிக்கை பார்ப்பவரா, இதை தான் கேட்டிருக்கோம். நீங்கள் எந்த ரகம் அப்படிங்கிறத காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0438231 அல்லது 2994 இந்த எண்களில்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இன்னை முதல் நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்
7: இனிய இரவு. வணக்கம் சித்ரா, மணக்குடி.
6: சித்ரா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
7: படம் மகராசன், பாடல் அரைச்ச அரைச்ச சந்தனம், அந்த பாடல் கொடுங்க.
6: சரி, பாடல் கேட்கலாம். நன்றிமா.
7: நன்றிமா.

0: என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் என்று உங்கள் அன்புடன் பொந்தன பாரதி முருகன் மேடம்.
0: முருகன் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மலையரும் கேமரத்திலிருந்து சின்ன பொண்ணு செல்ல அந்த பாடல்
0: விடாம சரி. கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனை குழி குடிக்காடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். நாளை மாலை 5 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில பூந்தோட்டம் முருகன் கேட்ட பாடல் மலையூரும் அம்பட்டியான் படத்திலிருந்து இப்ப கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் மனதோடு இணைந்த சுகமான ராகங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது கரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியினை மறுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: ஒரு பொன்முடியோட ஒரு பாடல் கேட்கிறேன்ப்பா. மரம் வளர்ப்போம், பறவைகளை காப்போம். எனக்கு வந்து நம்மூர் ராசா, அந்த படத்துல வந்து ராசாத்தின்னு வரும் பாடல்.
2: சரி, பாடல் கேட்கலாமா?
3: கேட்கலாமா. நன்றிப்பா.
2: நன்றி.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நேயம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி சந்தானம் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: வேதம் புகுது படத்திலிருந்து கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவம்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றிம்மா. ஓகேம்மா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8:31. இனி தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நீங்கள் பயணத்தில் தூங்குபவரா, வழிநெடுக வேடிக்கை பார்ப்பவரா அப்படின்னு கேட்டிருக்கோம். யார் யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட் அனுப்பியிருக்காங்க ஃபேஸ்புக் பக்கத்துலன்னு பார்க்கலாம். அனப்பன்பேட்டை ஜோதி, சமீபத்தில் சென்னை சென்று வந்தேன், தூங்கவே இல்லை, வேடிக்கை மட்டும் பார்த்து வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், நான் ரயில் பயணத்தில் வேடிக்கை பார்ப்பேன், இயற்கையை ரசிப்பேன், பேருந்து பயணத்தில் தூக்கம்தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன். அடுத்து மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், பேருந்து பயணத்தில் வேடிக்கை பார்ப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், நான் பேருந்தில் செல்லும் பொழுது ஜன்னல் ஓரம் அமர்ந்து கொள்வேன், இயற்கை காற்றை வாங்கி கொண்டு மரம் செடி கொடிகளை ரசித்து கொண்டு மரங்களை எண்ணிக்கொண்டும் செல்வேன், அந்த பேருந்தில் காரை பண்பலை ஒலித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் இப்போ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நான் பயணம் செய்யும் பொழுது தூங்கவே மாட்டேன், வேடிக்கை பார்ப்பேன், இரவு பயணம் என்றால் கொஞ்சம் கண்ணாயர்வேன், பகல் ரயிலாக இருந்தால் கண்டிப்பாக தூங்க மாட்டேன், வேடிக்கை பார்த்து கொண்டே வருவேன், நொறுக்கு தீனி சாப்பிட்டு கொண்டே வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், பகல் நேர பயணத்தில் தூங்க மாட்டேன், வேடிக்கை பார்த்து கொண்டு வருவேன், இரவு நேர பயணம் என்றால் சிறிது நேரம் மட்டுமே தூங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்திலேருந்து குமரன், நான் பயணங்களில் வழிநெடுக வேடிக்கை பார்ப்பவன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, இயற்கை சூழ்ந்த காட்சிகளை ரசித்து கொண்டு போவதுதான் எனக்கு பிடிக்கும், காத்தும் நல்லா அடிக்கும், ஜன்னலோர பயணம் செம ஜாலியாக இருக்கும், சிறு வயதில் எல்லாம் பகல்ல தான் ஊருக்கு போவோம், இரவு நேரத்தில் போகிறதுனால அதை ரசிக்க முடியலை, வருத்தமாக தான் இருக்குது, பகல் போனால் ரசிச்சுக்கிட்டே போவேன், உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், வழிநெடுக வேடிக்கை பார்ப்பவன் நான், ஏனென்றால் தூங்குவது எப்போ வேண்டுமானாலும் தூங்கிக் கொள்ளலாம், ஆனால் புதிதாக நான் ஒரு ஊருக்கு போகும்பொழுது அந்த ஊரில் நடக்கும் நடைமுறைகள், இயற்கை வளங்கள், கால்நடைகள் அனைத்தையும் ரசித்து கொண்டு செல்வது என் வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, நான் பயணத்தின் போது வழிநெடுக வேடிக்கை பார்ப்பவர் தான், ஏனென்றால் நான் இயற்கையை ரசித்தவாறு செல்வேன்னு சொல்லியிருக்காங்க. தேத்தாக்குடி கலையரசன், பயணம் செய்யும்போது வேடிக்கை பார்த்து கொண்டே தான் செல்வேன்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி நிசான் ஹலீம், எங்கள் மேடம் தூக்கம் வருது, வேடிக்கை பார்த்து கொண்டே போவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, பேருந்தில் கஷ்டப்பட்டு அடித்து பிடித்து போராடி ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்து கொண்டு விடுவேன், ஏன்னா எனக்கு வழிநெடுக வேடிக்கை பார்த்துட்டு சில்லுன்னு காற்று வாங்க ரொம்ப பிடிக்கும், தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேரலம் செந்தில் கண்ணன், இரவு வணக்கம் சொல்லிட்டு நான் நீண்ட தூர பயணமாக இருந்தாலும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தவுடன் உறங்கி விடுவேன், ஆனால் ரயிலில் போனால் உறங்க மாட்டேன், இரவு நேரத்தில் உறங்குவேன், மற்ற நேரங்களில் வேடிக்கை பார்த்து கொண்டே செல்வேன், பகல் பொழுது பிரயாணம் என்றால்

வேடிக்கை பார்த்து கொண்டே செல்வேன், இரவில் உறங்கி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட தூர பயணமாக இருந்தால் தூங்கி கொண்டு செல்வேன், 50 கிலோமீட்டருக்கு குறைவாக உள்ள தூரமாக இருந்தால் வேடிக்கை பார்த்து கொண்டு செல்வேன் அப்படின்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி அனுப்பியிருக்காங்க. பகல் நேரங்களில் வேடிக்கை பார்ப்பேன், பஸ்ஸில் நிறுத்தத்தில் உள்ள கடைத்தெருவில் கவனிப்பேன். இரவு நேர பயணம் என்றால் கேட்கவே வேண்டாம், பாட்டு கேட்டுக்கொண்டே கண்ணை மூடிக்கொண்டு பிடித்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு சிறந்த பயணமாக செல்வேன்னு புவனகிரி சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. அடுத்து கொரநாட்டு கருப்பூர்லேருந்து பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்க. எனக்கு சிறு வயதிலிருந்து ஒரு கெட்ட பழக்கம், பஸ்ஸில் ஏறியவுடன் சிறிது நேரத்தில் தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும், தூங்கி விடுவேன். புதுசாக ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும்னா கண் விழித்து பார்த்து கொண்டே போவேன், அடுத்த முறை பைக்கில் செல்வதற்கு அந்த பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம், இரண்டுமே நடக்கும், நான் போகும் ஊர் கோவை, விழுப்புரம், விருத்தாச்சலம், இப்படியெல்லாம் 8 மணி 4 மணி நேர பயணமாக இருக்கும். பாதி நேரம் வேடிக்கை பார்ப்பேன், பாதி நேரம் பாட்டு கேட்டுக்கொண்டே தூங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் சரவணன் தூங்குபவர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் பஸ்ஸில் பயணம் செய்யும் போது தூங்கவே மாட்டேன், விடிய விடிய விழித்துக்கொண்டே இருப்பேன், ஓட்டுநரிடம் பேசிக்கொண்டே வருவேன்னு கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. வழிநடுக வேடிக்கை பார்ப்பது பிடிக்கும்னு மயிலையிலேருந்து பட்டாபி அனுப்பியிருக்காங்க. அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து, நான் பயணத்தில் தூங்குவதில்லை, வேடிக்கை மட்டுமே பார்த்து வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர், பயணத்தின் போது வேடிக்கை பார்த்து கொண்டே வருவேன்னு சொல்லியிருக்காங்க. கத்திரிப்புலம் பாக்யராஜ், நான் பேருந்து பயணத்தில் ஜன்னல் ஓரமாய் அமர்ந்து மரம் செடிகள் பார்த்து ரசிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், வெளியூர் செல்லும் பொழுது இயற்கை காட்சிகளை, குளங்கள், வயல்களை ரசித்து கொண்டே செல்வேன், கொஞ்சம் அசதியாக இருந்தால் ஒரு 10 நிமிடம் தூங்குவேன், திரும்ப எழுந்து இயற்கை காட்சிகளை ரசிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க, பேருந்தில் வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, நான் பயணத்தின் போது வழிநெடுக வேடிக்கை பார்த்து கொண்டும் இயற்கை அழகை சுற்றுப்புற காட்சிகளையும் ரசித்து கொண்டும் பயணம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. நான் பயணத்தின் போது பாடல் கேட்டுக்கொண்டே போவேன், இயற்கையை ரசித்து கொண்டே போவேன். ஜெயங்கொண்டம் கலைவாணன் சொல்லியிருக்காங்க. கொத்தமங்கலம் கதிரேசன், நான் பேருந்தில் பயணிக்கும் போது இயற்கை வளங்களை பார்த்து ரசித்து போவேன்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், இயற்கையை வேடிக்கை பார்த்து ரசித்து கொண்டே செல்வேன்னு சொல்லியிருக்காங்க. கொத்தமங்கலம் ஜீவரத்தினம், நான் பேருந்தில் பயணிக்கும் போது வேடிக்கை பார்ப்பேன், இயற்கையை ரசிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர் அலோன்ஸ் ராஜ், எனக்கு பேருந்து பயணம் என்றாலும் ரயில் பயணம் என்றாலும் இயற்கை காட்சிகளை ரசித்து செல்வது தான் எனக்கு இன்பமாக இருக்கும், தூக்கமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையில் ஒரு 35 கமெண்ட்ஸ் வந்திருந்தது, வந்த கமெண்ட் அனைத்தையுமே நம்ம படிச்சிட்டோம். மேற்கொண்டு என்ன கமெண்ட்ஸ்லாம் யார் யாரெல்லாம் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத நிகழ்ச்சியோட நிறைவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடல் கேட்கலாம் இப்போது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
5: இரவு வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: கத்திரிப்பழத்துல இருந்து பாக்கியராஜ் பேர மேடம்.
4: பாக்கியராஜ் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: சாமுண்டி படத்துல இருந்து மண்ணப்பட்டு கும்பிட்டு. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அகலங்கன்லேருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: அகலங்கன்லேருந்து மகேஸ்வரி?
1: ஆமாங்க.
0: சொல்லுங்க மகேஸ்வரி, என்ன பாடல் வேணும்?
1: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து சின்ன தங்கம் என்ற செல்ல தங்கம் அந்த பாட்டு வேணும்.
0: சரி, ஓகே, பாடல் கேட்கலாம் விளம்பர இடைவேளுக்கு பிறகு. நன்றிமா.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மறுபிறவி தரும் முதலுதவி, உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
7: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
9: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
10: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
11: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை

0: 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
1: உபயோகப் பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கல் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் அகலங்கண்டு மகேஸ்வரி கேட்ட பாடல் சேரன் பாண்டியன் படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

கேட்டிருந்தோம். வேற யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இஞ்சுக்குடி மின்சார கண்ணன், இயற்கையை வேடிக்கை பார்த்து ரசித்து கொண்டே செல்வேன்னு சொல்லியிருக்காங்க. கொத்தமங்கலம் ஜீவரத்தினம், நான் பேருந்தில் பயணிக்கும் போது வேடிக்கை பார்ப்பேன், இயற்கையை ரசிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் அலவன்ஸ் ராஜ், எனக்கு பேருந்து பயணம் என்றாலும் ரயில் பயணம் என்றாலும் இயற்கை காட்சிகளை ரசித்து செல்வது தான் எனக்கு இன்பமாக இருக்கும், தூக்கமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நெம்மேலியிலேருந்து நந்தகுமார், பகல் நேர பயணம் என்றால் தூங்க மாட்டேன், இரவு நேர பயணம் என்றால் தூங்கி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நந்தகுமார் எந்த ஊர்லேருந்துன்னு தெரியல. இயற்கை மரம் ரசிப்பது, பயணத்தின் போது வழிநெடுக வாகனங்களில் ரயில் பயணம் பார்ப்பது வழக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தென்னங்குடி, சீர்காழி தென்னங்குடியிலேருந்து விஜயா முத்துக்குமார், பேருந்து பயணத்தில் எனது மனநிலையை பொறுத்து அமையும், ரயில் பயணமெனில் பகலில் வேடிக்கை இரவு இரவில் தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை வேந்தன், பேருந்து பயணத்தில் முழு நிலவு வெளிச்சத்தில் மரங்களையும் மலைகளையும் இயற்கை அழகை கண்டு ரசிப்பது என் மனதிற்கு இதமாக இருக்கும், நான் ஓட்டுநராக இருப்பதால் இரவு நேர பயணத்தில் தூங்குவதில்லை, அப்படியே இரவு நேரத்தில் வாகனத்தை இயக்கும் பொழுது தூக்கம் வந்தால் வாகனத்தை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுந்த பிறகு வாகனத்தை இயக்குவேன், இதனால் எனக்கும் வாகனத்திற்கும் பயணிகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அகரக்குந்தகை கார்த்திகேசன், சூழ்நிலை மற்றும் உடல் நலனை பொறுத்து தான், அதே சமயம் வேடிக்கை பார்க்கத்தான் விருப்பம்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நான் பயணத்தின் போது வேடிக்கை பார்த்து கொண்டு தான் வருவேன், தூங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிறைவா யார் அனுப்பியிருக்காங்க, ஆய்மழையிலேருந்து மணிகண்டன், பகல் நேர பயணம் என்றால் இயற்கையை ரசித்து கொண்டே வருவேன், இரவு நேரம் என்றால் கொஞ்சம் காற்று பலமாக வீசினால் தூங்கி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒரு 44 கமெண்ட்ஸ் வந்திருக்குது காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில். கமெண்ட் செய்த அனைத்து நேயர்களுக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் அனைத்து நேயர்களுக்காகவும் நிறைவாக ஒரு பாடல்.

0: கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: campaign at World Para Shooting Championship in South Korea with four medal haul, including a gold, and in Women's Junior Asia Cup hockey, India stormed into semi-final with record 19-0 win over Pakistan in China. That is all in the news at 9. Good night.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வெகு காலமாக மனதில் பெரும் பாரத்தைச் சுமந்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி சுந்தர சோழர் அன்றிரவு உண்மையிலேயே இத்தனை காலமும் அனுபவியாத நிம்மதியை அடைந்திருந்தார். பல காரணங்கள் அவற்றுக்கு இருந்தன. மலையமான் மகள் முதலிய பெண்களுடன் அவர் சிறிது நேரம் உல்லாசமாக பேசிக் கொண்டிருந்தார். குந்தவையின் அலங்கார திறமையை பற்றி பாராட்டினார்.
1: காட்டுமிராண்டி ஜென்மமாக காணப்பட்டவளை தேவலோகத்து இந்திராணியாக மாற்றிவிட்டாயே! ஆனால் அதற்கெல்லாம் இந்த கிழவிதான ஆகப்பட்டாள். வானதியை போன்ற சிறு பெண்களிடம் அல்லவா உன் திறமையை காட்ட வேண்டும்
0: என்று பரிகாசமும் செய்தார். பிறகு பூங்குழலியிடம் அருள்மொழிவர்மனை பற்றி மேலும் விவரங்கள் கேட்டு தெரிந்து கொண்டார். அதன் முடிவில் பூங்குழலி,
2: சுவாமி, நான் கோடிக்கரைக்கு திரும்பி போக அனுமதி கொடுங்கள். நாளைக்கே நான் புறப்படலாம் அல்லவா? என் அத்தையை பற்றிய கவலை இனிமேல் எனக்கு இல்லை என்றாள்.
1: உன் அத்தை மகன் ஒருவன் காய்ச்சல் வந்து கிடக்கிறான் என்றாயே, அவனை பற்றி கூட கவலை இல்லையா? போவதற்கு நீ இவ்வளவு அவசரப்பட வேண்டாம், சில நாள் இருந்து விட்டு போ
0: என்றார் சக்கரவர்த்தி. பூங்குழலி மௌனமாயிருந்தாள். அன்றிரவு சுந்தர சோழ சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்கினார். கனவுகள் கூட அதிகம் காணவில்லை. கண்ட கனவுகளும் துர்ஸ்வப்பனங்களாக இல்லை, இன்பமான கனவுகள். அவருக்கு பக்கத்து அறையிலே படுத்துறங்கிய அரண்மனை பெண்டிர்களும் நிம்மதியாகவே தூங்கினார்கள். அவர்களிலே நிம்மதி இல்லாமலும் நன்றாக தூங்காமலும் இருந்தவள் மந்தாகினி ஒருத்திதான். இன்று நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவளுடைய மனதிலே பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன. முக்கியமாக அவளுடைய நினைவு பொக்கிஷ நிலவரைக்கும் சுரங்கப்பாதைக்கும் ஊசலாடி கொண்டிருந்தது. இராவணனுடைய கரங்களை உடைத்து அந்த சுரங்கப்பாதையை மூடி விடுவதற்குத்தான் செய்த முயற்சி பலிக்காமற் போனது பற்றி எண்ணி எண்ணி அவள் மனம் நிம்மதி கொள்ளாமல் தவித்தது. தூங்கா விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே இருந்தாள். முக்கியமாக மேல் மாடங்களின் சாளரங்களை அடிக்கடி உற்று நோக்கி கொண்டிருந்தாள். நள்ளிரவு கழிந்தது, பின்னிரவு தொடங்கியது, மூன்றாவது ஜாமம் ஏறக்குறைய முடியும் நேரமாகிவிட்டது. அப்போது மேல் மாடத்தின் சாளரம் ஒன்றில் ஒரு தோற்றம் அவளுக்கு தென்பட்டது. அகோர பயங்கர முகம் ஒன்று அந்த சாளரத்தை ஒட்டினாற்போலிருந்த அந்த அறைக்குள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டாள். அந்த முகம் இன்னாருடைய முகம் என்பதும் ஒருவாறு அவளுக்கு தெரிந்துவிட்டது. தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்து நின்றாள். மறுபடியும் அந்த சாளரத்தை உற்று பார்த்தாள். அங்கே அந்த முகத்தை காணவில்லை. பக்கத்து அறை வாசற்படி வரையில் மெல்ல நடந்து சென்று எட்டி பார்த்தாள். அங்கே சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்குவதைக் கண்டாள். அந்த அறையில் மேல் மாடச் சாளரங்களையும் உற்று பார்த்தாள். ஒன்றும் தெரியவில்லை. திரும்பி வந்து சிறிது சத்தம் செய்யாமல் பூங்குழலியை கையினால் தொட்டு அசைத்து எழுப்பினாள். அசந்து தூங்கிய பூங்குழலி கண் விழித்தாள். வாய்ப்பேச முடியா ராணியின் முகத்தோற்றத்தைக் கண்டு திடுக்கிட்டாள். வாய்ப்பேசா ராணி சமிக்ஞையினால் தன்னை தொடர்ந்து வரும்படி அவளிடம் சொன்னாள். அத்தையிடம் அளவில்லாத பக்தி விசுவாசம் வைத்திருந்த பூங்குழலியும் சத்தம் செய்யாமல் எழுந்து அவளை பின்தொடர்ந்து சென்றாள். வாய்ப்பேசா ராணி சிற்ப மண்டபத்தை நோக்கிச் சென்றாள். போகும்போது நடைபாதையில் எரிந்து கொண்டிருந்த தூங்கா விளக்கு ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தாள். சிற்ப மண்டபத்தை அடைந்ததும் பூங்குழலிக்கு சிறிது கவலை உண்டாயிற்று. மறுபடியும் இவள் இராவண சிற்பத்தை உடைக்கப் போகிறாளா என்ன? அப்படியானால் அதனால் ஏற்படும் சத்தத்தில் அரண்மனையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் விழித்துக் கொள்வார்களே! தன் அத்தை பைத்திய

0: பிச்சைக்காரிதான் என்று ஊர்ஜிதம் அல்லவா ஆகிவிடும். அத்தை அந்த முயற்சியில் இறங்கினால் தான் அதை தடுத்தே ஆக வேண்டும். சுத்தியை பலவந்தமாகப் பிடுங்கியாவது தடுத்தாக வேண்டும். இப்படி எண்ணிக்கொண்டே அத்தையைத் தொடர்ந்து சிற்ப மண்டபத்துக்குள் பூங்குழலி பிரவேசித்தாள்.
1: ஆ, இது என்ன? அந்த இராவண சிற்பத்தின் தலை ஒன்று அசைகிறதே!
0: இல்லை இல்லை, இராவணன் தலை அசையவில்லை. இராவணனுடைய தலைகளுக்கும் மேலே உள்ள கைலாசமலைக்கு மத்தியில் வேறொரு மனிதனின் தலை மாதிரி தெரிந்தது. உடனே அது மறைந்துவிட்டது.
1: வீண்பிரமை, தூக்க கலக்கம். விளக்கின் ஒளியில் உண்டாகும் சிற்பங்களின் நிழல் தோற்றமாயிருக்க வேண்டும்.
0: மந்தாகினிக்கும் அந்த தோற்றம் புலப்பட்டதோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் அவள் இராவணன் சிலையை நெருங்கித்தான் சென்றாள். நல்ல வேளையாக பக்கத்தில் கிடந்த சுத்தியின் மீது அவள் கவனம் செல்லவில்லை. இராவணன் தலைகள் கைகளுக்கும் அவை தாங்கிக் கொண்டிருந்த கைலாசகிரிக்கும் நடுவிலிருந்த இருளடர்ந்த பகுதியில் தீபத்தை தூக்கி பிடித்து காட்டினாள். அங்கே ஒரு துவாரம் இருந்தது தெரிந்தது. பூங்குழலி முன்னமேயே ஊகித்தது சரிதான். அங்கே ஒரு சுரங்கப்பாதையின் வெளித்வாரம் இருக்கிறது. யாரும் சந்தேகிக்க முடியாதபடி அவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுரங்கப்பாதையின் துவாரத்தை மூடிவிடுவதற்கே முன்னிரவில் தன் அத்தை பிரயத்தனப்பட்டாள். அதை அறிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் தடுத்துவிட்டார்கள். இவ்விதம் பூங்குழலி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே வாய்ப்பேசா ராணி தன் மருமகளுக்கு தன்னை பின்பற்றி வரும்படி சமிக்ஞை செய்துவிட்டு கையில் விளக்குடனே அந்த தூபரத்தில் சிரமப்பட்டு புகுந்து அதில் இறங்கிச் செல்லத் தொடங்கினாள். சிறிது சிறிதாக அவள் உடம்பு மறைந்து வந்து தலையும் மறைந்து கையில் பிடித்திருந்த விளக்கும் மறைந்தது. கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் தெரிந்தது. பிறகு பூங்குழலியும் உடம்பை நெளித்து வளைத்து தலையில் மோதிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாக அந்த சுரங்கத் துவாரத்துக்குள் இறங்கினாள். சில கணங்களுக்கெல்லாம் அவளும் மறைந்தாள். பின்னர் விளக்கின் ஒளியும் மறைந்தது. சிற்ப மண்டபத்தில் அந்தகாரம் குடிகொண்டது. காலையில் மலையமான் மகளும் குந்தவையும் வானதியும் எழுந்து பார்த்தபோது வாய்ப்பேசா ராணியையும் பூங்குழலியையும் அவர்கள் படுத்திருந்த இடத்தில் காணாமல் திடுக்கிட்டார்கள். அரண்மனை முழுவதும் தோட்டத்திலும் சிற்ப மண்டபத்திலும் தேடி பார்த்தும் அவர்கள் அகப்படவில்லை. அவர்கள் எப்படி மாயமாய் மறைந்தார்கள் என்பதை யாராலும் ஊகிக்க முடியவில்லை. சக்கரவர்த்தியிடம் கூறிய போது முதலில் அவர் சிறிது கவலைப்பட்டார். பின்னர், அந்த பைத்தியங்கள் போய் தொலைந்ததே நல்லது, எப்படி தொலைந்தால் என்ன என்றார். என்றாலும் அவர் உள்ளத்தினுள்ளே இனம் தெரியாத கவலையும் பயமும் குடிகொண்டன. ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்தே அந்த மாளிகையில் நிரந்தரமாக வசித்தவர்களும் விருந்தினராக வந்தவர்களும் முள்ளின் மேல் நிற்பவர்கள் போலவும் நெருப்பின் மேல் நடப்பவர்கள் போலவும் காலங்கழிக்க வேண்டியிருந்தது. இளவரசரின் நாவிலிருந்து எந்த நிமிஷத்தில் எந்தவிதமான அஸ்திரம் புறப்படும் என்று யாராலும் ஊகிக்க முடியவில்லை. ஆகையால் எல்லோரும் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார்கள். சோழ சிம்மாசனத்தில் மதுராந்தகனை ஏற்றி வைப்பதற்கு செய்யப்படும் சதி ஆலோசனை பற்றி கரிகாலன் அடிக்கடி ஜாடை மாடையாக குறிப்பிட்டு மற்றவர்களை துடிதுடிக்கச் செய்து வந்தான். பழுவேட்டரையரால் இதை பொறுக்க முடியவில்லை. சிற்றரசர்களின் அபிப்பிராயத்தை கரிகாலனிடம் வெளிப்படையாகச் சொல்லிவிட வேண்டியதுதான் என்று சம்புவரையரிடம் வற்புறுத்தினார். சம்புவரையரோ, கொஞ்சம் பொறுங்கள், எப்படியும் நமது விருந்தாளியாக வந்திருக்கிறான், வெறும் முரடனாகவும் இருக்கிறான், ஒன்று நினைக்க வேறொன்றாக முடிந்தால் என்ன செய்கிறது, நல்ல சமயம் பார்த்து சொல்லுவோம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார். எப்படி இந்த பேச்சை ஆரம்பிப்பது என்ற தர்ம சங்கடத்தை அவர்களுக்கு வைக்காமல் ஆதித்த கரிகாலனே ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்திருந்த சமயத்தில் பட்டவர்த்தனமாக அதை பற்றி கேட்டுவிட்டான்.
2: பழுவோர் பாட்டனிடமும் கடம்பூர் மாமனிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தில் யோசனை கேட்பதற்காகவே நான் இங்கு வந்தேன். அதை இப்போது கேட்டு விடுகிறேன். 3 வருஷங்களுக்கு முன் என் தகப்பனார் என்னை சோழ ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசனாக்கி பகிரங்கமாக முடிசூட்டினார். அதற்கு நீங்கள் எல்லோரும் சம்மதம் கொடுத்தீர்கள். இப்போது சக்கரவர்த்தி தம் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து முடிசூட்ட வேண்டும் என்று விரும்புகிறாராம். அதற்காகவே தஞ்சாவூருக்கு வரும்படியாக எனக்கு அழைப்புக்கு மேல் அழைப்பு அனுப்பி கொண்டிருக்கிறார். நானும் போகாமல் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக தஞ்சாவூர் போக வேண்டும்? போயின் தந்தையின் வார்த்தையை நேருக்கு நேர் ஏன் புறக்கணிக்க வேண்டும்? அதைவிட போகாமல் இருந்து விடுவதே நல்லதல்லவா? பழுவூர் பாட்டா, கடம்பூர் மாமா, நீங்கள் பெரியவர்கள், எல்லா நியாயமும் தெரிந்தவர்கள், நீங்களே சொல்லுங்கள். ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு விட்டு

0: கொடுத்து விடும்படி என் தந்தை இத்தனை காலத்துக்கு பிறகு என்னை கேட்பது நியாயமாகுமா? அதை நான் மறுதளித்தல் குற்றமாகுமா என்று ஆதித்த கரிகாலன் திட்டவட்டமாக கேட்டதும் எல்லோரும் திகைத்து போனார்கள். பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்து கொண்டு பதில் சொல்ல சிறிது காலம் கடத்தலாம் என்று எண்ணி,
1: கோமகனே, இந்த விஷயமாக தங்கள் திருக்கோவிலூர் பாட்டனை யோசனை கேட்டிருப்பீர்களே, மலையமான் என்ன சொல்லுகிறார்
0: என்றார்.

0: நிச்சயமாக தங்கள் திருக்கோவிலூர் பாட்டனை யோசனை கேட்டிருப்பீர்களே, மலையமான் என்ன சொல்லுகிறார்
1: என்றார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தஞ்சை அரண்மனையில கண் மூடாம தூங்கா விளக்காக தனது முயற்சியில மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க மந்தாக்கினி தேவி. கடம்பூர் மாளிகையில ஒருத்தர் விடாம அத்தனை பேரையும் பந்து அடிக்கிட்டு இருக்கான் ஆதித்த கரிகாலன். ராஜ்ய விஷயம் எப்படியோ இந்த மூர்கனுக்கு மணிமேகலையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற எண்ணத்தை மறந்தே போயிருப்பார் சம்புவரையர் இல்லையா? சொப்பனம் கனவு, இது ஸ்வப்னம் என்பதிலிருந்து பிறந்தது. தூக்கம் அதன் தொடர்புடைய கனவு ரெண்டையும் குறிப்பது. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கனவை சொற்பனம்னு குறிப்பிடுறார். ஜனகர் கண்ட கனவுக்கு அஷ்டவக்ர முனிவர் கொடுத்த விளக்கம் மிக உயிரே தத்துவத்தை ரொம்ப எளிதாக சொல்லுது. கனவுல ஜனகரை போரில் ஜெயிச்சு நாட்டை பிடிச்சிடுறான் ஒரு அரசர். ஜனகர் காட்டிலையும் மேட்லையும் திரியிறார் ஒருவேளை சாப்பாட்டுக்காக. திடீர்னு கனவு கலையுது. விழிப்பு நிலையில எல்லாவித அரச போகங்களுடன் இருப்பதை பார்க்கிறார். ஒரே குழப்பம், நான் பிச்சைக்காரனா தெரிஞ்சது உண்மையா, இப்போ ராஜாவா இருப்பது உண்மையா? சபையில் இருந்த அறிஞர்களுக்கு விளக்க முடியல. சபைக்கு வந்த அஷ்டவக்ர முனிவர் ரெண்டே விஷயங்களை கேட்டார். தாங்கள் பிச்சைக்காரனா தவிச்ச போது இந்த அரச போகங்கள் எல்லாம் எங்கே இருந்தன? ஜனகர், இவையெல்லாம் அப்போ இல்லை. சரி, இப்போ விழிச்சிருக்கீங்க, கனவுல பார்த்த பிச்சைக்காரன் காடு பசி இதெல்லாம் எங்க? ஜனகர், அவையும் இப்போ இங்கே இல்லை. அப்படின்னா கனவுல கண்ட பிச்சைக்காரன் நிலையும் உண்மை இல்லை, இப்போ அனுபவிக்கிற மன்னன் நிலையும் உண்மை இல்லை, ரெண்டுமே தற்காலிகம்தான். ஜனகர் கேட்டார், ரெண்டுமே உண்மை இல்லைன்னா எதுதான் உண்மை? நீ தான் உண்மை. கனவுல பிச்சைக்காரனா அனுபவிச்சவனும் விழிப்பு நிலையில மன்னனாக இருப்பதை பார்ப்பவனும் நீ தான். தூக்கத்திலையும் விழிப்பிலையும் மாறாம இருந்த அந்த நீ, அதாவது ஆன்மா அல்லது சாட்சி உணர்வு மட்டுமே உண்மை. மாறாத ஆன்மாவை உணர்வதே முக்தின்னு விளக்கிட்டார். சரி, தற்போதைய விழிப்பு நிலையிலையும் சுந்தர சோழரின் மனசு அமைதிக்கும் கவலைக்கும் நடுவில் ஊசலாடுது. பெரிய பிராட்டி வந்த பிறந்தான் தெளிவு பிறக்குமா?
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: காரைக்கால் பண்பலை 100.3.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் ஒரு பட பாடல்கள். இன்று இடம்பெறும் திரைப்படம் கேளடி கண்மணி. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் குரல்களில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கேளடி கண்மணி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் மனதோடு இணைந்த சுகமான ராகங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கேளடி கண்மணி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும்
3: பாட்டு.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்.

0: மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கேளடி கண்மணி திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் P. சுசீலா குரலில்.

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
0: நேர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கேளடி கண்மணி திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் இளையராஜா குரலில்.
6: ஐயா, கொஞ்சம் பாடுகிறீர்களா?
7: என்ன பாடுவது?

0: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
1: கேட்டியா, பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, வேற என்ன தெரியும்?
0: வேறயா, நான் பாடம் நடத்துவேன்,
1: அப்புறம்
0: ப்ரே பண்ண.

0: நிறைவு பெறும் நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கேளடி கண்மணி திரைப்பட பாடல்களை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:56.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடையின் நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: வணக்கம். குறிக்கோள்: மனித மனம் விசித்திரமானது, பல மாய சக்திகள் நிறைந்தது, அற்புதமான ஆற்றலும் நிறைந்தது. நம்மை சந்தோஷமாக வைப்பதும் நிம்மதியாக வாழ வைப்பதும் நம் மனம்தான். நம்மை சாதனையாளராக மாற்றுவதும் சோம்பேறியாக மூளையில் முடக்கி வைப்பதும் நம் மனம்தான் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் பொதுவாக சொல்வோம் இல்லையா, நான் மட்டும் மனசு வச்சேன்னா நான் நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு சொல்வோம், சொன்னபடி சாதிச்சும் காட்டுவோம். இந்த எண்ணங்கள் தான் ஒரு குறிக்கோள் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் நிச்சயம் இருக்க வேண்டும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை கரையில்லாத குளம் போன்றது. மனசில் குறிக்கோள் இருந்தால்தான் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வலிமையாகும். குறிக்கோளை அடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் சொல்வதை நம் புலன்கள் கேட்குமாறு கொண்டு வந்துட்டோம்னா நம்மால முடியாத செயல் என்று எதுவுமே இருக்காது. நம் மனசில் எப்பவும் ஒரு குறிக்கோள் தான் இருக்க வேண்டும். அதை எப்படியும் அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஒரு குருவிடம் பல சீடர்கள் இருந்தார்கள். எல்லா சீடர்களும் குரு என்ன போதிக்கிறாரோ அதை சிரத்தையோடு கவனித்து கற்றனர். அச்சீடர்களில் ஒருவன் மட்டும் இந்த குரு என்ன தினமும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறார், மிகவும் சலிப்படைந்தான் சீடன். குரு அவன் நினைப்பதை தன் ஞானத்தில் உணர்ந்தார். அவனை அழைத்து ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகளை எல்லாம் திறந்துவிடச் சொன்னார். சீடனும் திறந்து விட்டான். எல்லா பறவைகளும் பறந்து ஓடின. குரு அவனிடம் மீண்டும் எல்லா பறவைகளையும் பிடிக்கச் சொன்னார். அந்த சீடன் பலவாறு முயன்றும் ஒரு பறவையை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. நீ இப்ப போய் அந்த சிகப்பு நிற பறவையை மட்டும் பிடிச்சிட்டு வா என்றார். அவனும் கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த பறவையை பிடிச்சிட்டு வந்தான். இப்ப குரு சொன்னார், நம் மனசுல எப்பவும் ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும். இப்ப புரியுதா, அதை அடைவதில்தான் நம் கவனமும் இருக்க வேண்டும். புரிகிறதா என்றார். இப்போ இந்த குறிக்கோளை அடைய வள்ளுவர் என்ன சொல்கிறார்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியராக பெறின். வள்ளுவர் கூறும் உபாயம், தன் குறிக்கோளில் உறுதியோடு இருந்து உழைப்பவன் தான் எண்ணிய இலக்கினை நிச்சயம் அடைகிறான் என்கிறார். இதன் மூலம் நாம் பெறப்படும் நீதி, ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து அதையே இலக்காக கொண்டு உழைப்பவன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலை 100.3.

இரவும் மலரும். காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில், பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் குரல்களில். 1961 ஆண்டு வெளிவந்த பாலும் பழமும் திரைப்படம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே.

இது கரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், சங்கர் கணேஷ் இசையில், இதய வீணை படத்திலிருந்து.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
3: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர்.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
6: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
10: உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
13: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், GK S ஜானகி குரல்களில் தேனும் பாலும்.

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் நாடோடி.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுசீலா குரல்களில். குழந்தையும் தெய்வமும்.

காலத்தை வென்ற காவிய கானங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் வசந்த மாளிகை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் குரலில் திரிசூலம்.

நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். உயர்ந்த மனிதன்.

காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஆலங்குடி சோமுவின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் சொர்க்கம்.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்.

0: நேர்கிலே நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காலத்தை வென்று காவிய கானங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் KV மகாதேவன் இசையில் P. சுசீலா குரலில் கந்தன் கருணை.

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒழுங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் மற்றும் பிரீத்தி கம்பெனி இணைந்து நடத்தும் இலவச சர்வீஸ் முகாம் இன்று மற்றும் நாளை.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பணத்தோட்டம் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் ஆண்டவன் கட்டளை.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி இரவும் மலரும். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நாளை நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை, காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மறுபிறவி தரும் முதலுதவி, காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் ஓம் பிரகாஷ் அவர்கள் தரும் தகவல்கள். நாளை காலை 8:45 மாலை 5:15 அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். நாளை இடம்பெறுவது காரைக்கால் அருள்மிகு பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் டைரி, மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். நாளை பகல் 11 மணிக்கு காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸ் வழங்கும் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். சமையல் தயாரிப்பில் எளிமையும் வேகமும் சரியான தேர்வு குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் எஸ் பக்ருதீன் அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட்,

காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனைக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் டி ஷர்மிஷ்தா. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம். பெரிதினும் பெரிது கேள் இந்த தலைப்பில். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் டி ஷர்மிஷ்தா. 12:55 பன்னிசை நாடும் நகரும் என தொடங்கும் பாடல். பாடியவர் திருத்தணி சாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம் மண் வளத்தை காப்போம். காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் வி அரவிந்த் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 4:00 ஊரும் உறவும் அரியலூர் மாவட்டம் கோடாலி மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை என்ன புண்ணியம் என தொடங்கும் பாடல். பாடியவர் திருவிடை மருதூர் சிவசார் நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் மரங்களோடு ஒரு பயணம். செம்மனார் கோவில் வட்டம் கூடலூர் பி செந்தில்குமார் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் செல்வி ஸ்டோர் ஹவுஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. கேட்டது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணுகா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செட் தட் இந்தியா சப்போர்ட்ஸ் அ சேஃப், செக்யூர், பீஸ்ஃபுல் அண்ட் சஸ்டெயினபிள் ஸ்பேஸ் டொமைன் ஆங்கர்ட் இன் இன்டர்நேஷனல் லா, டயலாக் அண்ட் மல்டிலேட்ரல் கோஆபரேஷன். Mr. Modi stated this while virtually addressing the first edition of International Space Summit at Paris in France today.
1: India's approach is rooted in Vasudhaiv Kutumbakam, that is, one earth, one family, one future. This spirit must now travel beyond earth. We support a safe, secure, peaceful and sustainable